0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பக்தி நேரம்.
1: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என்னுடைய பெயர் முகமது அபுல் ஹசன் ஷாதலி. சேலம் நூருல் இஸ்லாம் அரபிக் கல்லூரியில் 5வது ஆண்டு படித்து கொண்டிருக்கிறேன். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி ஒரு சிறிய கீதம் பாட உள்ளேன். அதன் பெயர் அண்ணல் உங்கள் அன்பை நாடி. அண்ணல்

இறையிடம் வேண்டினேன், எண்ணி எண்ணி ஏங்கினேன், இறையிடம் வேண்டினேன், நபியே உமை காணும் நாளை நானும்

மனம் கமலும் கஸ்தூரி வாசம் மேனி எங்கும் வீசுதே, நீர் சென்ற பாதை எல்லாம் மேகம்

அடி எங்கள் உள்ளம் ஏங்குதே, அமீனே ஹபீபே உமை மனம் தேடுதே. மிம்பர் பட்

மலரே மனம் காண தேடுதே, உயிர் போகும் முன்பே உன்னை நாம் காண வேண்டுமே அண்ணல்.

0: நடக்குது நாளைக்கு என்ன நடக்க போகுது அது எல்லாத்தையும் நம்ம சோனா எஃப்எம் 107.8 வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை காலையில 7 மணிலிருந்து 8 மணி வரைக்கும் நேற்று இன்று நாளை நிகழ்ச்சியில சொல்றாங்க.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பக்தி நேரம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நேற்று இன்று நாளை.
1: தைரியமாக முன் செல்லுங்கள். ஒரு நாளிலோ ஒரு வருடத்திலோ வெற்றியை எதிர்பார்க்காதீர்கள். மிக உயர்ந்த லட்சியத்தையே எப்போதும் பற்றியிருங்கள். உறுதியாக இருங்கள். பொறாமை, சுயநலம் இவற்றை தவிர்த்து விடுங்கள். வணக்கம் நேயர்களே, கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நேற்று இன்று நாளை நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் உங்களுடன் நான் விஜயபிரியா. நம் வாழ்வில் புதிதாக இருக்கும் பல கேள்விகளுக்கு ஆரவாரம் செய்யாமல் மனதிற்கு தெளிவையும் அமைதியையும் தரும் புத்தகத்தை விடவா சிறந்த போதே இவ்வுலகில் இருந்து விட போகிறது அப்படின்னு ஒரு அழகான கவிதை படித்தாங்க. இன்னைக்கு நிறைய பேருக்கு இந்த புத்தக வாசிப்பு பழக்கம் குறைஞ்சிக்கிட்டே வருதோ, அந்த பழக்கமே கிடையாதோ அப்படின்னு கூட தோணுது. இன்னொரு பக்கம் நிறைய புத்தகங்கள் எழுதிக்கிட்டே இருக்காங்க, விற்பனைக்கும் வருது, வியாபாரமும் நல்லபடியாகவே நடக்குது. அப்போது எல்லாருக்குள்ளாரையுமே புத்தகம் படிக்கணுன்ற ஆசை ஆர்வம் எல்லாமே இருக்குது. அதனால தான் வாங்கவும் செய்கிறோம். ஆனால் ஏன் படிக்கல அப்படின்னு கேட்டால் அங்கே தான் ஒரு காரணம், மிகப்பெரிய காரணம் இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, அதுதான் இப்போது நிறைய சோஷியல் மீடியாக்களுக்கெல்லாம் நாம் என்ன பண்ணிட்டோம், அடிக்ட் ஆகிட்டோம். அதையே நம்ம வந்துட்டு பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனால தான் இந்த புத்தக வாசிப்பு பழக்கம் குறையறதுக்கான காரணமாகவும் இருக்குது. இப்போ ஒரு 100%ல 95%-98% மக்கள் வந்துட்டு என்ன பண்ணுறோம், காலையிலே பார்த்திங்கன்னா மொபைல் எடுக்கிறோம், இன்ஸ்டா, யூடியூப் இந்த மாதிரி நிறைய சோஷியல் மீடியாக்களை நம்ம ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே நம்மளுடைய டைமை வேஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். இப்போது பார்க்குறப்போ நமக்குள்ளே வந்துட்டு இந்த மாதிரிலாம் நம்ம பார்க்குறதுனால நமக்குள்ளே ஒரு பதட்டம், ஒரு இயலாத தன்மை எல்லாமே வந்து அப்படியே நம்ம முடங்கி போயிடும். இந்த வீடியோக்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டுச்சே, நாம் ஒன்றுமே சாதிக்கலையே, நம்மளால் இந்த மாதிரி இருக்க முடியலையேன்னு நமக்குள்ளார நாமளே ஒரு தாழ்வு மனப்பான்மையை உருவாக்கிக்கிட்டு அடுத்து என்ன பண்ணலான்றதை யோசிக்காமலேயே மன அழுத்தத்திற்கும் நாம் ஆளாயிடுறோம். இந்த மாதிரி மக்களை அடிமையாக்கக்கூடிய செயலியை மக்களுடைய மனநிலையில் பாதிக்க வழிவகக்கூடிய இந்த மாதிரியான ஆட்டோப்ளே, இன்ஃபினிட்டி ஸ்க்ரோலிங், இது எல்லா வசதிகளையுமே முழுமையாக நீக்கணும். நிறைய மாற்றங்களை இந்த மாதிரி சோஷியல் மீடியாக்களில் கொண்டு வரணும், மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கணும். அப்படி இல்லைனா நடவடிக்கைகள்லாம் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஐரோப்பிய ஒன்றியம் கூட எச்சரிக்கை எல்லாமே விடுத்திருக்குங்க. ஸோ மாற்றம் அப்படின்றது முதல்ல நம்மக்கிட்ட இருந்து தான் வரும். நம்ம எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி, சமூக பொறுப்பு அப்படின்றது இருக்கு. ஸோ அதனால நம்ம வந்துட்டு என்ன பண்ணலாம்னா புத்தகம் எல்லாம் வாசிக்கணும். அதுக்காக இந்த மாதிரி சோஷியல் மீடியாக்களை எல்லாம் அதிகமாக பயன்படுத்தாமல் நமக்கு என்ன தேவையோ அந்த 1-2 pages மட்டும் பார்த்துட்டு, நமக்கு தேவையானதை மட்டும் பார்த்துட்டு, மீதி எல்லாத்தையும் நம்ம அவாய்ட் பண்ணிட்டோம் அப்படின்னாலே நமக்கு நிறைய டைம் வந்துட்டு சேவ் ஆகும். நம்மளும் நம்முடைய லைஃப் ஸ்டைலை கண்டிப்பாக நம்ம மாற்றி ஆகணும். ஏன்னா காலையில் டூத் ப்ரஷ்ஷை எடுக்கிறோமோ இல்லையோ ஃபஸ்ட்டு இந்த மொபைலை தான் எடுத்து என்ன பண்ணியிருக்காங்க, யார் மெசேஜ் பண்ணியிருக்காங்க, என்ன மாதிரியான வீடியோஸ்லாம் வந்திருக்கு அப்படின்றது தான் நம்முடைய கண்ணு போகுதே தவிர, இன்னைக்கு நாளை எப்படி தொடங்க போகிறோம், இன்றைக்கி என்னெல்லாம் பண்ண போகிறோன்ற பிளான் அப்புறம் லேட்டராக தான் நமக்கு வருது. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு நம்மளுடைய லைஃப் ஸ்டைலை நம்ம சேஞ்ச் பண்ணணும். நிறைய புத்தகங்களை வாசிங்க, நிறைய அதுலேயே உங்களுக்கு நல்ல நல்ல கருத்துக்கள் எல்லாமே வரும். அதனால் புத்தக வாசிப்பு ஒவ்வொருத்தருக்குமே முக்கியமான ஒன்று. இப்போது வானிலை நிலவரமெல்லாம் எப்படி இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். உயர்ந்தபட்ச வெப்பநிலையாக 37

டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்ச வெப்பநிலையாக 23 டிகிரி செல்சியஸும் இன்னைக்கு நிலவும். மழையை பொறுத்தவரைக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் இன்று மிதமான மழையும், தமிழகத்தின் ஓரிரு இடங்கள் மற்றும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் லேசான மழையும் பெய்யக்கூடும். நாளை முதல் 16 தேதி வரை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யவும், தமிழகம் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவும் வாய்ப்பு இருக்கிறதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைத்து நல் உள்ளங்களையும் வாழ்த்துகிறது சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலி. பாடல்களை தொடர்ந்து மீண்டும் நிகழ்ச்சியில் இணையலாம், இணைந்தே இருங்கள். இது சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலி.

0: விக்கி, எங்க சித்தப்பாக்கு ஒரு பிளாட் வாங்கணும், ஏதாச்சும் ஒரு நல்ல இடம் இருந்தா சொல்ல.
1: பிரீத்தி, நம்ம ஆத்தூர் செல்லியம்பாளையத்துல சிகரம் சிட்டி அப்படின்ற இந்த நிறுவனத்துக்கிட்ட ஆண்ட்ராய்டு ப்ராப்பர்ட்டி எல்லாமே சூப்பரா இருக்கு. எல்இடி சோலார் ஸ்ட்ரீட் லைட், டிடிசிபி ரேரா அப்ரூவ்ட் பிளாட்ஸ், ஆல் பேங்க்ஸ், ஈசி இஎம்ஐ வசதி, பார்க் அண்ட் சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியா, ஒவ்வொரு மனைக்கும் தனித்தனி வாட்டர் பெசிலிட்டி, சிசிடிவி கேமரா, அண்டர் கிரவுண்ட் டிரைனேஜ் பெசிலிட்டின்னு ஏகப்பட்ட வசதிகளோட குறைந்த விலையில பிளாட்ட புக் பண்ணிக்கலாம். இந்த ஆண்ட்ராய்டு ப்ராப்பர்ட்டி பத்தி இன்னும் டீடைல்ஸ் வேணுமா, கால் பண்ணு 9597322889. சிகரம் சிட்டி, எஸ்டிஎல் மில், ஆத்தூர், சேலம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்கள்ல. இன்னைக்கு பேசும் பக்கங்கள் பகுதியில் உலக புகழ்பெற்ற ஒரு புத்தகத்தை பற்றி தாங்க சொல்ல போகிறேன். புத்தகத்தோட பேரு 7 தலைமுறைகள். எழுதுனது யார் அப்படின்னா, அமெரிக்க எழுத்தாளர் அலெக்ஸ் ஹேலி. ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய காம்பியா கிராமத்தில் ஒமோராவோடைய மகனாக சுதந்திரமாக வாழ்ந்துட்டுருக்கவர் தாங்க குண்டா கிண்டே. ஒரு நாள் எதிர்பாராத விதமாக சில மனிதர்களால் அவர் கடத்தப்பட்டு கப்பல் மூலயமா அமெரிக்காவுக்கு கொண்டு வரப்பட்டு விற்கப்படுறார். எத்தனையோ துயரங்கள், கஷ்டங்கள் இதெல்லாம் வந்தாலும் அவருடைய ஆப்பிரிக்கா நினைவுகளையும் தன்னுடைய வம்சத்துக்கான அடையாளத்தையும் அவர் மனசில் இருந்து யாராலையும் அழிக்க முடியலைங்க.

0: மாலதி, அம்மா மாலதி, உன்னோட அந்த பஞ்சரான சைக்கிள் டயர் இருக்கலமா, அதை எடுத்துடுவாமா?
1: அது எதுக்குப்பா கேக்குறீங்க? அதுதான் பழசாயிருச்சு.
0: ஆமாமா, பழசாயிருச்சுதான். அதான் நெருப்புல போட்டு எல்லாத்தையும் எரிச்சிடலாம்னு பாக்குறேன்.
1: என்னது, டயரை நெருப்புல போட்டு எரிக்கிறீங்களா? இதனால எவ்வளவு பிரச்சனை வரும் தெரியுமாப்பா?
0: டயரை எரிக்கிறதுனால என்னமா பிரச்சனை வரப்போகுது? எடுத்துடுவாமா போமா.
1: இந்த மாதிரி டயர், பிளாஸ்டிக், ரப்பர் பொருள் எல்லாம் எரிக்கிறதுனால கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு மாதிரி ரொம்ப மோசமான நச்சு வாயுக்கள் காத்துல கலக்குதுப்பா. இதனால நம்மளுடைய ஆரோக்கியமும் கெடுது, நம்ம சுற்றுச்சூழலும் பாதிக்கப்படுது.
0: ஓ, இதனால இவ்வளவு பிரச்சனை வருமாமா?
2: டயர்கள் மற்றும் பிளாஸ்டிக் பொருட்களை எரிப்பதன் மூலம் சில நச்சு வாயுக்கள் காற்றில் கலந்து மாசுகளை ஏற்படுத்துகிறது. எனவே இது போன்ற பொருட்களை எரிப்பதை தவிர்த்து மறுசுழற்சிக்கு பயன்படுத்துவோம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நேற்று இன்று நாளை.
1: நேரம் காலை 7:32 ஆகிறது. இணைந்திருக்கிறோம் நேற்று இன்று நாளை நிகழ்ச்சியில். இன்று காலை 8 கேட்கலாம் டாப் 10 மியூசிக், காலை 9 கேட்கலாம் சினி சினி சினிமா, காலை 10 கேட்கலாம் வானொலி நாடகம் சோனா வானொலியின் படைப்பாக, காலை 11 கேட்கலாம் அழைப்பது யாரோ. இன்றைய அழைப்பது யாரோ நிகழ்ச்சியின் தலைப்பு சம்பளம் வாங்கினதும் சம்பந்தமே இல்லாத செலவு பண்ணிட்டு அப்புறமா கஷ்டப்பட்ட தருணம் உண்டா, இதுதான் இன்றைக்கான தலைப்பு. பகல் 12 கேட்கலாம் ஊரை சுற்றி ஒரு உலா, இதுதான் இன்னைக்கு நீங்க கேட்கக்கூடிய நிகழ்ச்சிகள். அதை தொடர்ந்து நிறைய நிகழ்ச்சிகள் எல்லாம் வரும், அதையும் நீங்க கேட்கலாம். இப்போ நம்ம நிறைய தகவல்கள் உங்களுக்காக நான் சொல்ல வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கேன், அதெல்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். நம்ம தமிழ்நாட்டில் அரசு மருத்துவமனைகளில் ஓபி சீட்டுன்னு சொல்லுவீங்களா, அவுட் பேஷண்ட் அந்த சீட்டு, புறநோயாளிகள் பிரிவுகளுக்கான அந்த சீட்டு நம்ம ஹாஸ்பிட்டலில் போயிட்டு வாங்குவோம். அதை வந்துட்டு ஹாஸ்பிட்டலில் போயிட்டு நம்ம லைனில் நின்று அந்த சீட்டெல்லாம் வாங்கிட்டு போவோம். இப்போ அதை வந்துட்டு ஆன்லைன்லேயே நீங்க முன்பதிவு செய்து கொள்ளலாம் அப்படின்ற வசதியை மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்கள் தொடங்கி வச்சிருக்கிறாங்க. அது எப்படின்னா, நலம் ஏஐ அப்படின்ற ஒரு வாட்ஸ்அப் சாட்பாட் மூலயமா தான் அது வந்துட்டு நம்ம வந்து ரெஜிஸ்டர் பண்ண போகிறோம். 9619229999 இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஹாய் அப்படின்னு மெசேஜ் டைப் பண்ணி சென்ட் பண்ணிட்டீங்கன்னா அதுலேயே வந்துட்டு முன்பதிவு செய்வதற்கான அந்த தகவல்கள் என்னென்ன கொஷின்ஸ்லாம் அதை வந்துட்டு கேட்கு, நீங்கள் முன்பதிவு செய்ய போகிறீங்களா, என்ன டாக்டர் பார்க்க போகிறீங்க, இப்படி நிறைய கொஷின்ஸ்லாம் வரும். அதில் நீங்கள் முன்பதிவு செய்கிறீங்க அப்படின்னா உங்கள் பேர் என்னென்ன அதில் டீட்டெயில்ஸ்லாம் கேட்குதோ அதெல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணி என்ன டைமுக்கு அங்கே வந்துட்டு சொல்லியிருப்பாங்க, இந்த டைம்ல இருந்து அவைலபிள் டைமிங் இருக்கு, இந்த டாக்டர் அப்படின்றது எல்லாமே அந்த லிஸ்ட்ல இருக்கும். அதெல்லாம் நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க, உங்க டைமுக்கு ஏற்ற மாதிரி நீங்க செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா போதும், உங்களுடைய அந்த ஓபி சீட் ஆனது ரெடி ஆகிடும், ரெஜிஸ்டர் ஆகிடும். அப்புறம் நீங்க அந்த டைமுக்கு போய் ஹாஸ்பிட்டல் இருந்தீங்கனாலே போதும், நீங்க டாக்டரை பார்த்துட்டு உங்களுடைய சிகிச்சைகள் எல்லாமே நீங்க எடுத்துக்கிட்டு வந்துடலாம். ஸோ இதனால வந்துட்டு நேரம் வந்துட்டு நமக்கு சேவ் ஆகும். அந்த ஒரு வாட்ஸ்அப் அந்த மாதிரியான மொபைல் வசதிகள்லாம் இல்லாதவங்க பக்கத்தில் உங்களுக்கு சொந்தக்காரங்களோ அவங்கக்கிட்ட கூட கொடுத்து உங்களுடைய டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்து நீங்கள் அந்த ரெஜிஸ்டரை நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் தான் தொடங்கப்பட்டு இருக்கு, கூடிய விரைவில் மாநிலம் முழுவதும் இது விரிவாக்கம் செய்யப்பட்டு இருக்கிறது. அடுத்ததாக 16வது மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கான முதல்கட்ட பணி நம்ம சேலத்தில் ஜூலை 17 தொடங்கப்பட இருக்கிறது. www.se.census.gov.in அப்படின்ற வெப்சைட்டில் மக்கள் எல்லாருமே தாங்களாகவே தங்களுடைய சுய விவரங்களை ரெஜிஸ்டர் பண்ணலாம். இதுவும் ஜூலை 31 வரைக்கும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஆகஸ்ட் 1 இருந்து 30 வரைக்கும் மக்கள் தொகை கணக்கெடுப்பாளர்களே நம்மளுடைய வீட்டுக்கே வந்துட்டு என்னென்ன மாதிரியான நம்முடைய வீட்டு வசதிகள்லாம் எப்படி இருக்குது, நம்முடைய மெம்பர்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க, அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துட்டு எடுப்பாங்க. ஸோ அந்த கணக்கெடுப்பு எடுக்க வரக்கூடிய அலுவலர்கள்கிட்ட நீங்கள் சரியான அந்த விவரங்களையே கொடுங்க. ஏன்னா இந்த கணக்கெடுப்பு நம்மளுடைய ஊருக்கான நாட்டுக்கான ஒரு வளர்ச்சியாக இருக்கும். அதுக்கடுத்ததாக தமிழ்நாட்டில் வீடு மனை வாங்குறவங்க எங்கிருந்தாலும் எப்போ வேணுனாலும் பத்திரப்பதிவு செய்து கொள்ளக்கூடிய வசதி

ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி முதல் அமலுக்கு வரும் அப்படின்னு பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் அவர்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க. ககன்யான் திட்டத்தை பற்றி நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையமான இஸ்ரோ மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்பி அங்கேயே தங்க வச்சு திரும்பவும் பூமிக்கு பாதுகாப்பாக அழைத்து வரக்கூடிய ஒரு திட்டம் தான் இந்த ககன்யான் திட்டம். இதனுடைய நோக்கமும் அதுதான். அதுக்காக பல கட்ட சோதனைகளை எல்லாமே செஞ்சுக்கிட்டே வருது. அதில் ஒரு கட்டமாக என்ன ஆயிருக்கு அப்படின்னா, பாதுகாப்பாக அந்த விண்வெளி பயணமானதும் அந்த ராக்கெட் அந்த சேட்டலைட் இதெல்லாமே வந்துட்டு பாதுகாப்பாக வந்து தர இறங்கணும் இல்லைங்களா, அந்த சோதனையை வெற்றிகரமாக செஞ்சு முடிச்சிருக்கு இந்த இஸ்ரோ ககன்யான் திட்டம். ஸோ முதல் கட்ட வெற்றி வந்துட்டு ரொம்ப ரொம்ப ரொம்ப அந்த வெற்றி பயணமாக தான் இருந்திருக்கு. அதனால் கூடிய விரைவில் விண்வெளி வீரர்கள் மனிதர்கள் எல்லாமே இந்த ககன்யான் திட்டத்தின் மூலமாக விண்வெளிக்கு எல்லாமே போயிட்டு நம்ம வரலாம். நேற்று பார்த்திங்கன்னா உலக மக்கள் தொகை தினம், அதற்கான விழிப்புணர்வு ஊர்வலம் எல்லாமே நம்மளுடைய சேலத்தில் வந்துட்டு நடைபெற்றதுங்க. 21 வயதுக்கு முன்பாக கல்யாணம் வேண்டாம் அப்படின்ற அந்த பதாகைகள்லாம் ஏந்தி பெண்கள் வந்துட்டு ரேலி எல்லாமே போயிருந்தாங்க. ஒவ்வொருத்தருக்குமே ஒரு ஒரு கனவுகள் ஆசைகள் எல்லாமே இருக்கும். படிக்க வேண்டிய வயசில் படிக்கணும், புத்தகம் சுமக்க வேண்டிய வயசில் நம்ம புத்தகத்தை தான் சுமக்கணும், வேறு சுமைகள் நாம் எதுவும் சுமந்துடவே கூடாது, அது நம்முடைய எதிர்காலத்தையே பாதிக்கும். அதனால் பெண்கள் எல்லாருமே வந்துட்டு படிங்க. உலக மக்கள் தொகை தினத்தில் தாய் மற்றும் குழந்தைகள் நலனுக்காகவும் திட்டமிடாத அந்த கர்ப்பத்தை தடுக்கவும் ஆரோக்கிய இடைவெளியில் கர்ப்பத்தை பேணுவோம் அப்படின்ற கருப்பொருளை மையமாக வைத்து தான் நேற்று இந்த உலக மக்கள் தொகை தினமானது கடைபிடிக்கப்பட்டது. இந்த தகவலோட இப்போ உங்களுக்கு பாடல்கள் வர காத்திருக்கிறது, தொடர்ந்து இணைந்தே இருங்கள். இது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: கேட்டுக்கொண்டிருப்பது சோனாஎஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நேற்று இன்று நாளை.
1: காலை 7:46 நிமிடம் ஆகிறது. எழுந்திருக்கிறோம் நேற்று இன்று நாளை நிகழ்ச்சியில். நம்ம நாட்டுடைய முழு கல்வி அறிவு பெற்ற, அதாவது அப்படி கூட சொல்ல வேண்டாம், மொத்தமாகவே நாட்டுடைய முழு கல்வி அறிவு பெற்ற 6வது மாநிலம் எது அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா? அதுக்கு முன்னாடி முழு கல்வி அறிவு எழுத்தறிவுனா என்னன்றதையும் நாம் தெரிஞ்சுக்கணும். எல்லாராலையுமே மேல் படிப்பு படிக்க முடியலனா கூட அடிப்படை கல்வியை படிச்சிருக்கணும், அனைவருக்குமே எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும். அதுக்காக தான் உல்லாஸ் ULLAS அப்படின்ற ஒரு சமூகத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்குமே வாழ்நாள் முழுவதும் கற்றலை உணர்த்தல் அப்படின்ற ஒரு திட்டத்தை மத்திய அரசு கொண்டு வந்தது. 15 வயதுக்கும் மேற்பட்ட யாராவது படிக்காமல் எழுத தெரியாமல் இருந்தாங்கன்னா அவங்கள படிக்க வைக்கிறதுக்காகவே கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம் தான் இது. இப்படியெல்லாம் திட்டங்கள் கொண்டு வந்ததன் மூலமாக முழு கல்வியறிவு பெற்ற 6வது மாநிலமாக திகழ்வது எந்த மாநிலம் அப்படின்னு கேட்டிங்கன்னா உத்தரகாண்ட் தாங்க. முதல் 5 இடங்கள் எந்தெந்த மாநிலங்கள்னு கேட்டிங்கன்னா மிசோரம், கோவா, திரிபுரா, ஹிமாச்சல் பிரதேசம், சிக்கிம், கேரளா. நீங்கள் சொல்வீங்க கேரளா வந்துட்டு ரொம்ப ரொம்ப முழு, அது வந்துட்டு வேறு லெவலில் ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்கக்கூடியது. மற்றபடி நாட்டுடைய முழு கல்வியறிவு பெற்றக்கூடிய அந்த 6வது மாநிலத்தில் பார்த்தீங்கன்னா உத்தரகாண்ட் தான் 6வதாக இடத்துல இருக்கு. இப்போ நிறைய காலநிலை மாற்றங்கள் எல்லாமே வருது. எல்நினோ அப்படின்னு சொல்லக்கூடிய வானிலை மாறுபாட்டின் காரணமாக தென்மேற்கு பருவமழை பாதிக்கக்கூடும் அபாயமும் ஏற்பட்டு இருக்கும். இப்படி ஒரு பக்கம் மழை வராமலும் இருக்கலாம், இன்னொரு பக்கம் மழை அதிகமாக வந்து வெள்ள பாதிப்பும் ஏற்பட்டுட்டே இருக்கும். நீங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் கேரளாவில் வயநாட்டில் நிலச்சரிவு எல்லாமே ஏற்பட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு பக்கம் வறட்சி ஒரு பக்கம் மழை இப்படி இருக்கிறதுனால விவசாயங்கள் கண்டிப்பாக பாதிக்கப்படும். அதனால விவசாய பெருமக்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா குறைவான மழை வரக்கூடிய டைமில் என்ன மாதிரியான பயிர்களை எல்லாம் நம்ம விளைவிச்சோம்னா நமக்கு லாபம் கிடைக்குமோ அந்த மாதிரியான பயிர்களை தேர்வு செஞ்சு நீங்கள் விவசாயம் பண்ணுங்கள் அப்படின்னு நமக்கு அறிவுறுத்தியும் இருக்கிறாங்க. அடுத்ததாக நீரிழிவு நோயால் இந்தியாவில் மட்டும் பார்த்திங்கன்னா தற்போதும் 10.1 கோடி பேர் வந்துட்டு பாதிக்கப்பட்டு இருக்காங்க. இதில் நிறைய வகைகள் இருக்குது, டைப் 1, டைப் 2 இப்படி நிறைய வகைகள்லாம் இருக்கும். முக்கியமாக ரத்தத்தில் சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துறதுக்கு தினமும் பார்த்திங்கன்னா இன்சுலின் ஊசி போடுறவங்களும் இருக்காங்க. தினமும் ஊசி போட பயந்துக்கிட்டும் அந்த ட்ரீட்மெண்ட்டை எடுக்காமல் இருக்கிறவங்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க. இப்போ ஒரு மருந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க, தினமும்லாம் இதுக்கு ஊசி போட தேவையில்லை, வாரத்துக்கு ஒரு முறை ஊசி போட்டுக்கிட்டாலே போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மருந்தை கண்டுபிடிச்சி இருக்காங்க. ஐரோப்பா கண்டத்தை சேர்ந்த டென்மார்க் நாடு தான் அந்த ஊசியை வந்துட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. விலை வந்துட்டு மலிவாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கூடிய விரைவில் அது எல்லா மருத்துவத்துறைக்கும் வந்துடுவோம் அப்படின்னு நான் நம்புகிறேன். அதுக்கடுத்ததாக நம்மளுடைய சேலம் ஓமலூர் முத்துநாயக்கன்பட்டியைச் சேர்ந்த பிரேம் ராஜ் பிரகாஷ் அப்படின்றவர் உஸ்பெகிஸ்தான் தேசிய கிரிக்கெட் அணியில் விளையாடி இருக்கிறாருங்க. இது நம்ம சேலத்துக்கும் பெருமை, நம்ம தமிழ்நாட்டுக்குமே பெருமை. ஆல்ரெடி ஒரு கிரிக்கெட் வீரர் வந்துட்டு நம்மளுடைய சேலத்தை சேர்ந்தவர் தான் இருக்கிறாரு. அவரை தொடர்ந்து இப்போது சேலம் முத்துநாயக்கன்பட்டியைச் சேர்ந்த பிரேம் ராஜ் பிரகாஷ் அவங்களும் பார்த்திங்கன்னா கிரிக்கெட் வீரராக களம் இறங்கி இருக்கிறாரு, செமையாக விளையாடி இருக்கிறாரு. அவருக்கு நம்ம சோனாயகம் சார்பாக நம்ம வாழ்த்துக்களை சொல்லிடலாம். அடுத்ததாக ஒரு காற்றில் கரைந்தது ஒரு கானக்குயில் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா இது ரொம்ப ரொம்ப சோகமான ஒரு விஷயம்தான். திரைத்துறையினருக்காக இருக்கட்டும், இசை ரசிகர்கள், இசை புரியர்களுக்கு ஒரு கஷ்டமான ஒரு காலம் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்திய திரையுலகின் பிரபல பின்னணி பாடகி எஸ் ஜானகி அம்மா அவங்க உடல்நிலை குறைவால் கர்நாடகாவில் இருக்கக்கூடிய மைசூரில் நேற்று காலமாயிருக்காங்க. அவங்களுக்கு ஆழ்ந்த இரங்கலை நம்ம தெரிவித்துக் கொள்ளலாம். நிறைய பாடல்களை பாடியிருக்காங்க. காற்றில் எந்த கீதம் அப்படின்னு சொல்கிற அழகான பாடல், நெஞ்சுநிலை நெஞ்சுநிலை, இப்படி எவ்வளவோ பாடல்கள் நம்மளுடைய செவிகளுக்கு கொண்டு சேர்த்திருக்கக்கூடிய அந்த கானக்குயில் இசை அரசி இயற்கை எய்திருக்கிறார் அப்படின்றது யாராலையுமே ஈடு செய்ய முடியாத ஒரு இழப்பாக தான் இருக்குது. அவங்களுக்கு நம்முடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்ளலாம். இணைந்தே இருங்கள், இது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது அடுத்து வருவது
1: டாப் 10 மியூசிக் டாப் 10 மியூசிக்.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நேற்று இன்று நாளை.
3: நேரம் காலை 7:54 ஆயாச்சு. கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். நேற்று இன்று நாளை நிகழ்ச்சி தாங்க. நிகழ்ச்சியில் அவங்க கூட பேசிகிட்டு இருக்கிறது நான் விஜயபிரியா. இன்றைக்கே காலையில் 11 மணிக்கு அழைப்பது யாரோ நிகழ்ச்சி வரவிருக்கிறது. என்ன தலைப்பில் வர இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, சம்பளம் வாங்கினதும் சம்மந்தமே இல்லாமல் செலவு பண்ணிவிட்டு அப்புறம் சங்கடப்பட்ட தருணம் உண்டா, உங்களுடைய அனுபவங்களை நிகழ்ச்சியில் பகிர்ந்து கொள்ளலாம். எப்போவுமே பார்த்திங்கன்னா, ஒரு மாத சம்பளம் வாங்குறதா இருந்தாலும் சரி, வார சம்பளம் வாங்குறவங்களா இருந்தாலும் சரிங்க, கையில் காசு கிடச்ச உடனே திடீர்னு ஒரு பொருளை பார்க்கணும்னா, அப்பா இது வாங்கிடலாம், நமக்கு தான் காசு இருக்கு அப்படின்னு சொல்லி வாங்கிடுவோம். அதுக்கப்புறமேட்டு ஒன்று ஒன்றா பிளான் போடும்போது தான் தெரியும், அச்சச்சோ அது தேவையில்லாமல் வாங்கிட்டோமே, அதை வாங்காமல் இருந்தால் கூட இப்போ இதுக்கு வாங்கியிருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபீல் பண்ணி இப்போ கண்டிப்பாக இதை நம்ம எல்லாருமே பண்ணியிருப்போம். அந்த மாதிரி நீங்கள் எந்த இதெல்லாம் தேவையில்லாமல் அனாவசியமாக செலவு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு தேவையானதை வாங்க முடியாமல் சங்கடப்பட்டது, மாத கடைசியில் அப்படியே நம்ம வந்து சிக்கனமாக இருப்போம், அப்படியே கஞ்சத்தனம் பண்ணுவோம், இல்லை இல்லைப்பா இதெல்லாம் வாங்கக்கூடாது, அடுத்த மாதம் பார்த்துக்கலாம், அடுத்த மாதம் பார்த்துக்கலாம், அப்படியே தள்ளி தள்ளி அதை வாங்க முடியாமலே போயிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் என்னென்ன மாதிரிலாம் பண்ணியிருக்கீங்க, உங்களுடைய அனுபவங்களை எங்களோட பகிர்ந்து கொள்ளலாம். கால்

பண்ணுங்க 9787070708 அப்படின்ற நம்மளுடைய சுனாயகமுடைய நிலையை எண்ணிருக்கு. காலையில 8 மணிக்கு டாப் 10 மியூசிக் வர இருக்கிறது. நீங்கள் ஓட் பண்ண 10 பாடல்கள் எங்களுடைய பாடல் எத்தனாவது இடத்துல இருக்குது அதெல்லாம் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா காலையில் 8 மணிக்கு வரக்கூடிய டாப் 10 மியூசிக்கை கேளுங்க. அதை தொடர்ந்து 9 மணிக்கு சினி சினி சினிமா நிகழ்ச்சி, 10 மணிக்கு வானொலி நாடகம் சோனா வானொலியின் படைப்பாக வலம் வர இருக்கிறது. நாடகத்தை கேளுங்க, எப்படி இருக்குன்ற கருத்தையும் எங்களுக்கு சொல்லிடுங்க. 11 மணிக்கு அழைப்பது யாரோ, 12 மணிக்கு ஊரை சுற்றி ஒரு புலா, 1 மணிக்கு சேலத்தின் முகங்கள், 2 மணிக்கு டாப் 10 மியூசிக் மீண்டும் உங்களுக்காக ஒலிபரப்பப்படும், 3 மணிக்கு கனவுகள் மெய்ப்பட, 4 மணிக்கு மீண்டும் வானொலி நாடகம் ஒலிபரப்பு செய்யப்படும், 5 மணிக்கு வாழ்வின் தொடக்கம் விவசாயம், 6 மணிக்கு ஊரை சுற்றி ஒரு புலா, 7 மணிக்கு சகலக குட்டீஸ், 8 மணிக்கு மலையோரம் வீசும் காற்று, 9 மணிக்கு நினைவு ஒரு பறவை. சோனா எஃப்எம்ல வலம் வரக்கூடிய இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் நான் சொல்லிட்டேன். நீங்கள் தொடர்ந்து சோனா எஃப்எம்ஐ கேட்டுட்டே இருங்க. நிறைய புது நிகழ்ச்சிகள் எல்லாமே வந்திருக்கு. முக்கியமாக நீங்கள் இந்த வானொலி நாடகத்தை கேளுங்க, ஊரை சுற்றி ஒரு புலா அந்த நிகழ்ச்சியையும் கேளுங்க. எப்படி இருக்குது அப்படின்றத எங்களுக்கு கருத்துக்களா நீங்க சொல்லலாம். 9787070708 அப்படின்ற சோனா எஃப்எம் உடைய நிலை என்ன இருக்கு, நீங்க கால் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை சொல்லலாம். அப்படி இல்லைன்னா அதே நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப்ல கூட உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு சொல்லலாம். உங்களுடைய கருத்துக்கள் எங்களுக்கு தேவையாக இருக்கிறது. அப்பதான் இன்னும் இன்னும் என்னென்னலாம் பண்ண முடியும் அப்படின்றத நாங்க உங்களுக்காக கொடுத்துக்கிட்டே இருக்க ரெடியா இருக்கோம். மக்களை தொடர்ந்து சோனா எஃப்எம் கேட்டுட்டே இருங்க. இந்த 1 மணி நேர நிகழ்ச்சி நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நானும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறக்கூடிய தருணமும் வந்தாச்சு. அதனால சோனா எஃப்எம் கேட்டே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் உங்ககிட்ட இருந்து விடைபெறுகிறேன். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் விஜயப்பிரியா. நன்றி நேயர்களே.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டாப் 10 மியூசிக். சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டாப் 10 மியூசிக்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இந்த ஒரு மணி நேரம் உங்களோட ஜாலியாக பேசிட்டு நீங்கள் ஓட் பண்ண பாட்டுலாம் போட்டு கேட்ட வந்துட்டேன் திவாகர். எல்லோருக்கும் அருமையான வணக்கம் ஐடியர் மக்களே. இந்த ஒரு அற்புதமான நேரத்தில் உங்களோட பேசிக்கிட்டே நீங்கள் ஓட் பண்ண பாட்டுலாம் போட்டு காட்டதை நினைக்கிறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கு நீங்கள் ஓட் பண்ண பாட்டெலாம் இருக்குல்ல, வேறு லெவல் பாட்டு மக்களே. இந்த முறை நீங்கள் நிறைய புது பாடல்களுக்கு வழிவிட்டுருக்கீங்க, நிறைய புது பாடல்களை ஓட் பண்ணியிருக்கீங்க. அதே சமயத்தில் நிறையா பழைய பாடல்கள் அந்த வாசம் விட்டு போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பழைய பாடலும் நிறைய ஓட் பண்ணியிருக்கீங்க. எல்லாமே தரமான பாட்டு. நான் எல்லா பாட்டையும் எடுத்து வைக்கிறப்பயே பரவாயில்ல, இந்த டைம் மக்கள் சூப்பரான பாட்டுக்கெல்லாம் ஓட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நினச்சேன். சரி, ரொம்ப நேரம் தாமதிக்காமல் இந்த வார டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 10வது இடத்துல என்ன பாட்டு இருக்குன்னு கேட்டுக்கலாமா? இந்த வார டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 10வது இடத்துல டிலக்ஷன் செந்தில் குமரனோட விண்மீன் போலவே அப்படிங்கிற பாடல் நடைபெற்றிருக்கு. இந்த பாடல் கேட்கறதுக்கு எவ்வளோ அருமையாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் ஓட் பண்ணதுலேயே எனக்கு தெரிஞ்சிருச்சு. அவ்வளோ சூப்பரான ஒரு பாட்டு, அற்புதமான பாட்டு. திலக்ஷன் செந்தில் குமரன் வரிகள் எழுதி பாடியிருக்காரு இந்த பாடல். ரொம்ப அருமையான பாடல் இந்த வர டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 10வது இடத்த பிடிச்சிருக்கு. இதனைத் தொடர்ந்து 9வது இடத்துல என்ன பாட்டு இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப ஒரு அருமையான காதல் பாட்டு, நம்ம நேயர்கள் நிறைய பேருக்கு பிடிச்ச பாட்டு. இந்த பாட்டு தான் தீண்டா திருடா அப்படிங்கிற பாடல். இந்த பாடல் வந்து ஒரு மெலடி சாங் மக்களே. அப்படியே மனதுக்கு நெருக்கமாகவும் ரொம்ப உருக்கமாகவும் பாடியிருப்பாங்க. இது ஃபுல்லாக வந்து ஃபீமேல் வாய்ஸில் தான் வரும். ஸ்ரீனிஷா பாடியிருப்பாங்க இந்த பாடல். இந்த பாடலில் வர வரிகளும் அவ்வளோ அருமையாக இருக்கும். இந்த மாதிரி பாடல்கள்லாம் நம்ம சோனா எஃப்எம்ல தான் உங்களால் கேட்க முடியும். அதனாலே இந்த பாடல் தனித்துவமாக தெரியுது. இப்போ இந்த ரெண்டு பாட்டு உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு. பாட்டு கேட்டு வாங்க மக்களே, தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில்.
2: டாப் 10 மியூசிக் நம்பர் 10.

0: Top 10 music.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. இது வாக்கர் என்னுடன். ரெண்டு பாட்டு முடிஞ்சிருச்சு, இன்னும் 8 பாட்டு இந்த டைம் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்கு. அந்த 8வது பாட்டும் 7வது பாட்டும் என்ன பாடல் அப்படிங்கிறத கேட்டலாமா? இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில 8வது இடத்துல என்ன பாட்டு இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல் முதலாக அப்படிங்கிற பாடல் தான் இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில 8வது இடத்த பிடிச்சிருக்கு. இந்த பாடல் யார் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, மித்ரன் மற்றும் அவங்களோட குழுவினர் சேர்ந்து பண்ணியிருக்க ஒரு சூப்பரான பாட்டு தான் இந்த பாட்டு. இந்த முதன் முதலாக அப்படிங்கிற பாடல் கேட்கறதுக்கு அவ்வளோ அற்புதமாக இருக்கும், செமையான பாட்டும் கூட. இந்த பாடல் இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 8வது இடத்தை பிடிச்சிருக்க மக்களே. இதனைத் தொடர்ந்து இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 7வது இடத்துல என்ன பாட்டு இருக்கு அப்படிங்கிறத கேட்டலாமா? 7வது இடத்துல என்ன பாட்டு இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம சாமுல் தான் அவங்களோட டீம் பண்ணியிருக்க நான் நீ நாம் அப்படிங்கிற பாடல் தான் இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 7வது இடத்தை பிடிச்சிருக்கு. ஏற்கனவே சாமுல் தானோட நிறைய பாடல்கள் கேட்டிருப்போம் நம்ம. அதாவது உன்னாலன் அப்படிங்கிற பாடல் என்னோட ரொம்ப ஃபேவரேட்டான பாட்டு, எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. அது மட்டும் இல்லாமல் நம்ம நேர்கள் நிறைய பேருக்கு பிடிச்ச பாட்டு, ஏன்னா அதில் வர குரலும் அந்த பாட்டோட அந்த டியூனும் அந்த அளவுக்கு இருக்கும், மெலடியாக இருக்கும், ரொம்ப இதமான பாடலாக இருக்கும். அதே மாதிரி தான் இன்னைக்கான பாட்டும், இப்போ நான் சொல்கிற பாட்டும் இருக்கும், நான் நீ நாம் அப்படிங்கிற பாடல். இந்த பாட்டுமே அவ்வளோ சூப்பராக இருக்கும், கேட்கறதுக்கே செமையாக இருக்கும். இந்த பாடலும் ஒரு மெலடி பாட்டு தான் மக்களே. அவ்வளோ சூப்பராக பண்ணியிருப்பார் சாமுல் தான், அப்படியே செதுக்கியிருப்பார்னு கூட சொல்லலாம். இந்த ரெண்டு பாடலும் இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கு. அதாவது 8வது இடத்திலும் 7வது இடத்திலும் வந்துட்டே இருக்கு. தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் திவாகர் என்னுடன்.
0: டாப் 10 மியூசிக் நம்பர் 8.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்கள்ல. இன்னைக்கு பேசும் பக்கங்கள் பகுதியில் உலக புகழ்பெற்ற ஒரு புத்தகத்தை பற்றி தாங்க சொல்ல போகிறேன். புத்தகத்தோட பேரு 7 தலைமுறைகள். எழுதுனது யார் அப்படின்னா, அமெரிக்க எழுத்தாளர் அலெக்ஸ் ஹேலி. ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய காம்பியா கிராமத்தில் ஒமோராவோடைய மகனாக சுதந்திரமாக வாழ்ந்துட்டுருக்கவர் தாங்க குண்டா கிண்டே. ஒரு நாள் எதிர்பாராத விதமாக சில மனிதர்களால் அவர் கடத்தப்பட்டு கப்பல் மூலயமா அமெரிக்காவுக்கு கொண்டு வரப்பட்டு விற்கப்படுறார். எத்தனையோ துயரங்கள், கஷ்டங்கள் இதெல்லாம் வந்தாலும் அவருடைய ஆப்பிரிக்கா நினைவுகளையும் தன்னுடைய வம்சத்துக்கான அடையாளத்தையும் அவர் மனசில் இருந்து யாராலையும் அழிக்க முடியலைங்க. அங்கே அமெரிக்காவில் அவருக்கு திருமணமானதுக்கப்புறம் குண்டா கிண்டே அவருக்கு பிறக்கிற மகள் தான் கிஜி. கிஜி வளர்ந்த உடனே அவங்களையும் வேற ஒரு இடத்துக்கு மாத்துறாங்க. அங்கே அவங்களுக்கும் வந்து திருமணமாகி ஒரு மகன் பிறக்கிறாங்க. அந்த மகன் பேர் சிக்கன் சார்ஜ் அப்படின்னு அழைக்கப்படுற சார்ஜ். சார்ஜ் தன்னுடைய குடும்பத்தோட முன்னேற்றத்துக்காக கடுமையாக போராடுறாங்க. அடுத்து சார்ஜோட மகன் டாம். டாம் ஒரு சிறந்த இரும்பு தொழிலாளியாக வாழ்கிறாருங்க. ஒரு வழியாக காலம்லாம் மாறும்போது அவங்களுடைய குடும்பத்துக்கு விடுதலை கிடைக்குதுங்க, சுதந்திரமான வாழ்வு கிடைக்குது. அடுத்ததாக டாமுக்கும் ஒரு மகள் இருக்கிறாங்க, சிந்தியா. சிந்தியாவோட மகள் பெர்தா. இப்போ இந்த கதையோட முக்கியமான இடத்துக்கு நம்ம வந்துட்டோங்க. இந்த பெர்தாவோட மகன் தான் வேறு யாருமே இல்லைங்க, இந்த புத்தகத்தோட ஆசிரியர் அலெக்ஸ் ஹேலி. தன்னுடைய முன்னோர்கள் வாய்வழியாக சொன்ன ஆப்பிரிக்கா குண்டா கிண்டே அப்படின்ற வார்த்தைகளை மட்டுமே வச்சுக்கிட்டு 12 வருடங்கள் உலகம் முழுக்க தேடி அடைஞ்சு

0: ஏழு தலைமுறைகளோட பேர் நான் சொல்கிறேன். ஆப்பிரிக்காவில் ஒமேராவோட மகனாக இருக்கக்கூடிய குண்டா கிண்டே கடத்தப்பட்டு அமெரிக்காவுக்கு கொண்டு வந்து விற்கப்படுறாரு. அதற்கப்புறம் அவங்களுடைய வம்சாவளி கிஜி, சார்ஜ், டாம், சிந்தியா, பெர்தா. பெர்தாவுடைய மகன் தான் அலெக்ஸ் ஹேலி. இந்த தலைமுறைகளை ஆப்பிரிக்காவிலேருந்து எப்படி வந்தாங்க, எங்கெங்கெல்லாம் போய் அங்கே இருந்தாங்க, அது எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறாருங்க அலெக்ஸ் ஹேலி. ஆப்பிரிக்க காட்டில் ஆரம்பித்த ஒரு சாதாரண மனிதரோட பயணம், அவரோட ஏழாவது தலைமுறை பேரன் மூலமாக இன்றைக்கி உலகமே வியந்து பார்க்குற ஒரு மாபெரும் சரித்திர புத்தகமாக மாறி இருக்குங்க. கண்டிப்பாக அலெக்ஸ் ஹேலி அவர்களுடைய இந்த ஏழு தலைமுறைகள் அப்படின்ற புத்தகத்தை எல்லாருமே வாங்கி படிங்க. நன்றி.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டாப் 10 மியூசிக்.
3: சோனா எஃப்எம் 107.8 டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க மக்களே. இது பாக்கர் என்னுடன். நாலு பாட்டு முடிஞ்சிருச்சு இந்த வர டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில். இன்னும் ஆறு பாட்டு உங்களுக்காக காத்துட்டே இருக்கு. இந்த வார டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் ஆறாவது இடத்திலும் ஐந்தாவது இடத்திலும் என்ன பாட்டு இருக்கு அப்படிங்கிறத கேட்டலாமா? இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் ஆறாவது இடத்துல என்ன பாட்டு இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஸ்டீல் பிளான்ட்ல இருந்து எழிலக்கா ஓட் பண்ண அழகான கிரிக்கி அப்படிங்கிற நரேஷ்குமாரோட பாடல் தான் இடம்பெற்றிருக்கு. நரேஷ்குமாரோட பாட்டு நிறைய பாட்டு கேட்டிருப்பீங்க. உதாரணத்துக்கு இந்த சேலம் ஜில்லா நெஞ்சத்தொட்டி சொல்லு, சேலம் ஜில்லா அந்த பாட்டு இருக்கட்டும், இந்த மாதிரி நிறையா பாடல்கள்லாம் அவரோட பாட்டெலாம் செமையாக இருக்கும், தனித்துவமாக இருக்கும். அந்த வரிசையில் இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் எழிலக்கா ஓட் பண்ண அழகான கிரிக்கி பாடல் தான் ஆறாவது இடத்தை பிடிச்சிருக்கு. இதுவும் சாய் நரேஷோட எல்லா பாடல் மாதிரியே சூப்பரான ஒரு பாட்டாக தான் இருக்கும். இது ஒரு காதல் பாடல். இதில் வர பின்னணி இசையும் சரி, இதில் வர வரிகளும் சரி, அவ்வளோ அற்புதமாக இருக்கும். ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா சாய் நரேஷோட குரல் தான் இதெல்லாம் வேறு லெவலில் இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணி இதை கேட்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். இதனைத் தொடர்ந்து இந்த வர டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் ஐந்தாவது இடத்துல என்ன பாட்டு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மணிமாறன் இசையில் வந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான பாடல் தான் சண்டாலா அப்படிங்கிற பாடல். பாட்டு பேர் தான் கொஞ்சம் குதர்க்கமாக இருக்கும், ஆனால் பாடல்லாம் வேறு லெவலில் இருக்கும். இது வந்து ஒரு பெண் குரல், ஃபீமேல் வாய்ஸில் இருக்கக்கூடிய ஒரு பாட்டு. இதுவும் ஒரு காதல் பாடல் தான். ஒரு வில்லேஜ் தீமில், ஒரு வில்லேஜ் ஃபோக் சாங்லேயே எடுத்திருப்பாங்க. நீங்கள் இந்த பாட்டு கேட்குறப்ப நீங்கள் ஒரு 90s 80s ஒரு எலக்ட்ரானிக் இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் பயன்படுத்தி ஒரு பாட்டு பண்ண எப்படி இருக்கும் அந்த ஒரு ஃபீல் வரும். அவ்வளோ மாடர்னாகவும் இருக்கும், அதே சமயத்தில் நம்ம ஊரோட எசன்ஸ், நம்ம ஊரோட அந்த ஸ்டைலை மிஸ் பண்ணாமல் அழகாக வடிவமைச்சிருப்பார் இந்த பாடலை மணிமாறன். மணிமாறனோட எப்பயுமே அந்த தனித்துவமான ஒரு ஸ்டைலு என்னன்னா, மாடர்ன் மியூசிக்கில் அந்த நாட்டுப்புற பாடல்களை கொஞ்சம் கொண்டு வர மாதிரி பண்ணுவார். இந்த பாட்டும் அந்த மாதிரி தான் இருக்கும். மணிமாறனோட பல பாடல்களை நீங்கள் கேட்டிருக்கலாம், ஆனால் இந்த பாடல் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறேன். இப்போ இந்த ரெண்டு பாடலும் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்குது, தொடர்ந்து இணைந்திருங்கள். சோன எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் அணிஞ்சிருக்கீங்க. இது வாக்கரேனுடன். ரெண்டு பாடலும் கேட்டு வாங்க மக்களே. மீண்டும் மீதி பாடல்கள்லாம் என்னென்ன இருக்குன்னு பாடலுக்கு பிறகு கேட்கலாம்.
2: Music number 6.

0: Music. Music.
1: சுனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி கேட்டுட்டு இருக்கீங்க. டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் இது பார்க்குறவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன். இந்த வார டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 6 பாட்டு முடிஞ்சிருச்சு, இன்னும் 4 பாட்டு உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்கு. இந்த 4 பாட்டு சொல்கிறதுக்காக நானும் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். ஏன்னா இந்த 4 பாட்டில் நிறையா பழைய பாடல்களும் இருக்குது, கொஞ்சம் கொஞ்சம் புது பாடல்களும் இருக்குது. புதுசாக நிறையா பாடலுக்கு ஓட் பண்ணியிருக்கீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதெல்லாம் பார்க்குறப்பே. இதனைத் தொடர்ந்து இந்த வார டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 4வது இடத்திலும் 3வது இடத்திலும் என்ன பாட்டுருக்கு அப்படிங்கிறத கேட்டலாமா? இந்த வார டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 4வது இடத்துல தோழரே வாருங்கள் அப்படிங்கிற சேலம் ஷேக்ஸ்பியரோட பாடல் தான் இருக்குது. இந்த பாட்டு கேட்குறதுக்கு ஒரு சில பேர் வந்து, அது முக்கியமாக நாகராஜன் மீட்டுப்பாளையம்லேருந்து கால் பண்ணி, இந்த பாடல் வந்து கிட்டத்தட்ட அந்த ஹிந்தி ரீமேக் மாதிரியே இருக்குது, நல்லா இருக்குது பாட்டு கேட்குறதுக்கு, அவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் ஸ்டீல் பிளான்ட்லேருந்து எல்லில் அக்காவும் கால் பண்ணி தோழரே வாருங்கள்

0: அப்படிங்கிற பாடலுக்கு ஓட் பண்ணுங்க திவாகர், கண்டிப்பாக நீங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. இந்த வாரம் டாப் 10 மியூசிக்கில் 4வது இடத்துல தோழரே வாருங்கள் அப்படிங்கிற பாடல் தான் இடம்பெற்றிருக்கு. இதனைத் தொடர்ந்து இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 3வது இடத்துல என்ன பாட்டுருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ருத்ராவோட தயாரிப்பில் வந்திருக்கக்கூடிய வேட்டை புலி அப்படிங்கிற பாடல் தான் இடம்பெற்றிருக்கு. இந்த பாடல் வந்து ருத்ராவே வந்து பின்னணி இசை அமைச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த பாடலில் சின்ன பொண்ணாக்கா நாட்டுப்புற பாடகர் அவங்களும் பாடியிருக்காங்க. சின்ன பொண்ணாக்காவோட குரலுக்கு நான் மிகப்பெரிய ஃபேன். அவங்க குரலாம் எப்போ கேட்டாலும் எனக்கு கூஸ்பம்ஸ் தான். இந்த பாட்டில் அவங்க வாய்ஸ் கேட்குறப்பயும் அவ்வளோ சூப்பராக இருந்தது. இந்த பாடல் இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 3வது இடத்து பிடிச்சிருக்கு. ருத்ராவும் இதில் பாடியிருக்காரு. சின்ன பொண்ணு அக்காவோட குரல் கேட்குறதுக்கும் சூப்பராக இருக்குது. இது ஒரு தனித்துவமான பாடல். ருத்ராவோட நிறைய பாடல்கள் கேட்டிருப்பீங்க, உயிரே மியூஸ் அப்படிங்கிற மாதிரிலாம். இது வந்து கேட்குறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், கேட்டு பாருங்கள். இப்போ டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க திவாகர் என்னுடன். இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் அடுத்த ரெண்டு பாட்டு கேட்டிருப்பீங்க. 4வது இடத்துலும் 3வது இடத்துலும் என்ன பாட்டு இருக்குது அப்படிங்கிறது இன்னும் உங்களுக்காக ரெண்டு பாட்டு காத்துக்கிட்டே இருக்குது. இப்போ சொன்ன ரெண்டு பாட்டை கேட்டு வந்திருக்கேன். பாடலுக்கு பிறகு மீண்டும் நிகழ்ச்சியில் இருந்து அடுத்த ரெண்டு பாடல் என்ன அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் திவாகர் என்னுடன்.
1: Number 4.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டாப் 10 மியூசிக்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. இது வாக்கரனுடன். 8 பாட்டு கேட்டு முடிச்சாச்சு மக்களே. இன்னும் 2 பாட்டு தான் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்கேன். அந்த 2 பாட்டு என்னங்கிறத சொல்கிறதுக்காக நானும் அவளாக காத்துக்கிட்டே இருக்கேன். அது என்னன்னு டக்குன்னு சொல்லிட்டு நானும் கிளம்பிடுறேன். இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 2வது இடத்திலும் முதல் இடத்திலும் என்ன பாட்டு இருக்கு அப்படிங்கிறது கேட்டலாமா? இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 2வது இடத்துல திவாகர் மற்றும் அபிஷேக் புகழ் இவங்க 2 பேரும் சேர்ந்து பண்ணியிருக்கக்கூடிய சைக்கோ போல அப்படிங்கிற பாடல் தான் இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 2வது இடத்தை பிடிச்சிருக்கு. ரொம்பவே அருமையான பாட்டு மக்களே. இந்த பாடல் வந்து அபிஷேக் புகழ் தான் வரிகள் எழுதியிருப்பார். இந்த பாடல் உருவான கதையுமே ரொம்ப சிம்பிளாக இருக்கும். 1 மணி நேரத்தில் வந்து ஒரு பாட்டு பண்ணி முடிச்சு அந்த பாட்டை வந்து நம்ம ரிலீஸ் பண்ணியாச்சு. அந்த அளவுக்கு ரொம்ப சீக்கிரமாக பண்ண பாட்டு. சைக்கோ போல அப்படிங்கிற பாடலில் இருக்கக்கூடிய வரிகளும் பார்த்தீங்கன்னா ஒரு யதார்த்தமான வரிகளாக தான் போட்டிருப்பாங்க. துள்ளலான இசையில் இந்த பாடல் இருக்கும், கேட்கறதுக்கு அருமையாக இருக்கும். இந்த பாடலுக்கு தாதாகாப்பட்டியிலேருந்து ருக்மணி பாட்டி கால் பண்ணி ஓட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நன்றி பாட்டி இந்த பாடலுக்கு ஓட் பண்ணதுக்கு. இதனைத் தொடர்ந்து இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் முதல் இடத்துல என்ன பாட்டு இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம மணிமாறன் இசையில் வந்திருக்கக்கூடிய கொக்காணி அப்படிங்கிற பாடல் தான் இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் முதல் இடத்த பிடிச்சிருக்கு. இந்த பாடலுக்கு நம்ம மேட்டர் வட்டம் மயமுதூர்லேருந்து கலைசெல்வி அக்கா கால் பண்ணி ஓட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நன்றி அக்கா அந்த பாடலுக்கு ஓட் பண்ணதுக்கு. கொக்காணி அப்படிங்கிற பாடல் வந்து ஒரு நாட்டுப்புற பாடல் மாதிரி தான் இருக்கும். மணிமாறனோட தனித்துவமான விஷயமே என்னன்னா அவர் பண்ணுற எல்லா பாடலுக்குமே அந்த நாட்டுப்புற சாயல் வந்து இருக்கும். நாட்டுப்புற பாடல் மாதிரியே இருக்கும், கேட்கறதுக்கு ஒரு கிராமிய பாடல் மாதிரியே இருக்கும். அது கூட வந்து இப்போ இருக்கக்கூடிய அந்த மாடர்ன் மியூசிக்கை கொஞ்சம் கலந்து விட்டு தெளிச்சு விட்டு இது கொஞ்சம் அரை டீ கரண்டி அது கொஞ்சம் அரை டீ கரண்டின்னு போட்டு எல்லாத்தையும் கலந்து ஒரு அற்புதமான படைப்பாக கொடுப்பாரு. அந்த வகையில் வந்திருக்கக்கூடிய பாடல் தான் கொக்காணி அப்படிங்கிற பாடல். இந்த பாடல் இந்த வார டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் முதல் இடத்த பிடிச்சிருக்கு. மேட்டூர் வட்டம் மயமுதூர்லேருந்து கலை செல்வியக்கா ஓட் பண்ணியிருக்காங்க. இந்த 2 பாட்டையும் கேட்டு என்ஜாய் பண்ணுங்க மக்களே. இந்த வார டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியோட நிறைய பகுதிக்கு வந்தாச்சு. நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியை பற்றின கருத்துக்கள் எதாவது இருந்தால் சோனா எஃப்எம் நம்பரான 9787-7007 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் கருத்துக்கள் அனுப்பலாம். கருத்துக்கள் அனுப்புகிறப்ப பேர் ஊர் பேர் கட்டாயமாக இருக்கணும் மக்களே. இதோட நான் கிளம்புறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது திவாகர். நன்றி மக்களே.
0: Top 10 Music Number 2

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலி. சினி சினி சினிமா.
1: சோனா எஃப்எம் கேட்டுட்ருக்கேன் நம்ம மக்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? எப்பயும் போல் நான் இங்கே சூப்பராக இருக்கேங்க. ஸோ வழக்கம் போல் இந்த வாரமும் சினி சினி சினிமா நிகழ்ச்சியில் உங்ககிட்ட சினிமா சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்கள்லாம் பேசுறதுக்காக நான் உங்களோட குரு வந்திருக்கேன். ஸோ இந்த வாரமும் உங்ககிட்ட சொல்கிறதுக்காக எக்கச்சக்கமான சினிமா சம்மந்தப்பட்ட அப்டேட்ஸோடு வந்திருக்கேங்க. என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே வந்து கேட்டலாமா? சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் சினி சினி சினிமா நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்ருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த வாரம் தமிழில் நோட்டபுளாக

மூணு படங்கள் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. என்னென்ன படங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? இப்போ இருக்கிற எல்லாரும் பயங்கரமா எதிர்பார்த்துட்டு இருக்கிற ஒரு படம் அப்படின்னா இதய முரளி படத்தை கண்டிப்பா வந்து சொல்லலாம். காரணம் என்ன அப்படின்னா அதுல நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு. ட்ரெய்லரை பார்க்கும் போதே இந்த படம் ஒரு ஃபீல் குட்டான மூவி அப்படின்னே வந்து தெரிஞ்சிச்சுங்க. அது மட்டும் இல்லாம நம்ம அதர்வா அவர்கள் இப்போ ரீசெண்டா நடிச்ச படங்கள் எல்லாமே வந்து ஹிட் ஆகிட்டே இருக்குல்ல. ஸோ இந்த படமும் எப்படிப்பட்ட படமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கியூரியாசிட்டி இந்த படத்து மேல இருக்குங்க. அது மட்டும் இல்லாம இந்த படத்துல நம்ம முரளி சாரோட ரெஃபரன்ஸ்லாம் வந்து வச்சிருந்தாங்க. ஸோ இந்த இதய முரளி படம் இந்த வாரம் ரிலீஸாக தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படம் வந்துட்டு ஒரு ஃபீல் குட் ரொமான்டிக் ட்ராமா சப்ஜெக்டில் உருவாகியிருக்கு. இந்த படத்தை யார் டைரக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஆகாஷ் பாஸ்கரன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்துக்கு நம்ம தமன் அண்ணா மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. இந்த இதய முரளி படத்தில் நம்ம அதர்வா அண்ணாவோட சேர்ந்து நம்ம ஃபகத் ஃபாசில் சார், அதுக்கப்புறமா ப்ரீத்தி முகுந்தன், கயாடு லோகர், நட்ராஜ் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களாம் அந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த படம் எப்படிப்பட்ட படமாக இருக்கும் அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த படத்தை தொடர்ந்து இந்த வாரம் இன்னொரு படமும் ரிலீஸ் ஆயிருக்கு. என்ன படம் அப்படின்னா லவ்வோ லவ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு படம். இந்த படமும் ஒரு ரொமான்டிக் காமெடி சப்ஜெக்டில் உருவாகியிருக்கு. இந்த படத்தில் யார் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்னா பவிஷ் நாராயணன், அதுக்கப்புறமா நாகா துர்கா, செல்வராகவன் சார், கே எஸ் ரவிக்குமார் சார், வனிதா விஜயகுமார் அப்படின்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் நடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த படத்தை மகேஷ் ராஜேந்திரன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் தான் டைரக்டும் பண்ணியிருக்கிறார். ஸோ இந்த லவ்வோ லவ் படம் எப்படிப்பட்ட படமாக இருக்கும் அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறமா வந்து லக்ஷ்மிகாந்தன் கொலை வழக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு படம். இந்த படம் வந்து ஒரு கிரைம் ட்ராமா சப்ஜெக்டில் உருவாகி இருக்குங்க. இந்த படத்தில் யார் நடிச்சிருக்காங்க அப்படின்னா எட்டு தோட்டாக்கள் படத்தில் நடிச்சிருந்த நம்ம ஆக்டர் வெற்றி அண்ணா நடிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் ரங்கராஜ் பாண்டே, சரவணன், லுலுசபா மனோகர் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களாம் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை யார் டைரக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா தயால் பத்மநாபன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் தான் டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு. ஸோ இந்த படமும் எப்படிப்பட்ட படமாக இருக்கும் அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் போன வாரம் ரிலீஸ் ஆகிட்டு தியேட்டர்ஸில் இன்னமும் சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிட்டுருக்க கட்டா குஸ்தி 2 படம் இருக்குல்ல, இந்த படம் இன்னும் சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிட்டுருக்கு. அதே மாதிரி நம்ம விஜய் ஆண்டனி அண்ணாவோட 100 சாமி படமும் இன்னும் சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிட்டுருக்கு. போன வாரம் ரிலீஸ் ஆகிருந்த டார்க் படம் இருக்குல்ல அந்த படமும் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கீங்க. ஸோ இந்த வாரம் தமிழில் தியேட்டர்ஸில் நோட்டபிள் ரிலீஸாக இந்த மூணு படங்கள் மட்டும்தான் ரிலீஸ் ஆகிருக்கு. இதை தாண்டி ஓடிடியிலையும் ஒரு சில படங்களை ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. நீங்கள் ஏதாவது ஒரு படத்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ நாம் இன்னும் சினிமா நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்கள்லாம் வந்து பேசலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்லாம் வந்துகிட்டே இருக்கு, கேட்டு வந்துடுங்க, தொடர்ந்து கேளுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் சினி சினி சினிமா நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்டு இருக்கேன்.

0: விக்கி, எங்க சித்தப்பாக்கு ஒரு பிளாட் வாங்கணும், ஏதாச்சும் ஒரு நல்ல இடம் இருந்தா சொல்ல.
1: பிரீத்தி, நம்ம ஆத்தூர் சலியம்பாளையத்துல சிகரம் சிட்டி அப்படின்ற இந்த நிறுவனத்துக்கிட்ட ஆண்ட்ராய்ட் ப்ராப்பர்ட்டி எல்லாமே சூப்பரா இருக்கு. எல்இடி சோலார் ஸ்ட்ரீட் லைட், டிடிசிபி ரேரா அப்ரூவ்ட் பிளாட்ஸ், ஆல் பேங்க்ஸ், ஈசி இஎம்ஐ வசதி, பார்க் அண்ட் சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியா, ஒவ்வொரு மனைக்கும் தனித்தனி வாட்டர் பெசிலிட்டி, சிசிடிவி கேமரா, அண்டர் கிரவுண்ட் டிரைனேஜ் பெசிலிட்டின்னு ஏகப்பட்ட வசதிகளோட குறைந்த விலையில பிளாட்ட புக் பண்ணிக்கலாம். இந்த ஆண்ட்ராய்ட் ப்ராப்பர்ட்டி பத்தி இன்னும் டீடைல்ஸ் வேணுமா, கால் பண்ணு 9597322889. சிகரம் சிட்டி, எஸ்டிஎல் மில், ஆத்தூர், சேலம். So

0: இன்றைய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள் அதிகமா இருக்கா குறைவா இருக்கா?
1: இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல சாமானிய மக்களால அன்றாட வாழ்க்கைய சமாளிக்க முடியுமா? இது போன்ற சமூகத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
2: சோனா FM 107.8 சமுதாய வானொலி. சினி சினி சினிமா.
3: நம்ம தமிழ் சினிமாவில் நிறைய திரைப்படங்கள்லாம் வந்துருக்குங்க. ஒரு சில திரைப்படங்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த படங்களை உண்மை சம்பவத்தை மையமாக வச்சு எடுத்திருப்பாங்க. ஒரு சில படங்களை நம்ம பார்க்கும் போதே தெரிஞ்சிருக்கும், இன்னும் ஒரு சில படங்கள் நம்ம பார்த்ததுக்கப்புறம் யாராவது சொன்னாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கதையில் தான் அந்த படத்தை எடுத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி நம்ம சொன்னதுக்கப்புறமா தான் தெரிஞ்சிருக்கும். ஸோ இன்றைக்குமே வந்து நம்ம தமிழ் சினிமாவில் உண்மை சம்பவத்தை மையமாக வச்சு எடுக்கப்பட்ட ஒரு 2 படங்களை பற்றி நம்ம அப்படியே வந்து தெரிஞ்சுக்கலாம். நம்ம அருள்நிதி அண்ணா இருக்கார்ல, அவரோட நடிப்பில் ரிலீஸ் ஆன படம் தான் டைரி. இந்த படத்தை இன்னிசை பாண்டியன் என்ன நடந்தது அப்படின்றது உங்களுக்கே வந்து தெரியும். ஸோ இதெல்லாம் கேள்வி போடும்போது எனக்குமே பயங்கர ஆச்சரியமாக தாங்க வந்திருந்தது. அதுக்கப்புறமா நம்ம டைரக்டர் மணிரத்னம் சார் இருக்கார்ல, அவரோட டைரக்ஷனில் நம்ம சூர்யா சார், மாதவன், சித்தார்த் இவங்கெல்லாம் சேர்ந்து நடித்த படம் தான் ஆயுத எழுத்து. இந்த படத்தில் நம்ம சூர்யா சாரோட கேரக்டர் யாராலையும் மறக்க முடியாது அப்படின்னு வந்து சொல்லலாம். அவ்வளோ சூப்பராக வந்திருக்கும். மைக்கேல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு கேரக்டரில் நடிச்சிருப்பாரு. ஸோ இந்த ஒரு கேரக்டரும் உண்மையாக வாழ்ந்த ஒரு கேரக்டர். ஹைதராபாத்தில் ரெட்டி அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து வாழ்ந்திருப்பார். இவர் வந்துட்டு அந்த தப்பான அரசியலுக்கு எதிராக குரல் கொடுத்தவர். ஸோ இவரோட லைஃபை இன்ஸ்பயர் பண்ணி தான் ஆயுத எழுத்து படத்தில் மைக்கேல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு கேரக்டரை டிசைன் பண்ணியிருப்பாங்க. இதுவுமே பார்க்க அவ்வளோ சூப்பராக வந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம தமிழ் சினிமாவில் நிறைய படங்கள்லாம் உண்மை சம்பவத்தை மையமாக வச்சு எடுத்திருக்காங்க. அதெல்லாம் ரிலீஸ் ஆகிட்டு பயங்கரமாக ஹிட்டும் வந்தாயிருந்தது. ஸோ அதெல்லாம் பற்றி நம்ம வாரம் சின்னி சினி சினிமா நிகழ்ச்சியில் நம்ம அப்படியே வந்து பேசலாம். ஸோ நம்ம லாஸ்ட்டாக தமிழில் என்னென்ன படங்கள்லாம் தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே வந்து கேட்டோம்ல. இப்போ தமிழை தாண்டி மற்ற மொழிகளிலும் ஒரு சில படங்கள்லாம் ரிலீஸ் ஆகிருக்கு, என்னென்ன படங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் சினி சினி சினிமா நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்டு இருக்கேன். நீங்கள் ஹாலிவுட் ஃபேன்ஸாக இருந்தீங்க அப்படின்னா ஹாலிவுட்டில் 3 படங்கள் நோட்டபிள் ரிலீஸாக இந்த வாரம் ரிலீஸ் ஆகிருக்கு. என்னென்ன படங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா எவில் டெட் பேர்ன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு படம், அதுக்கப்புறமா மோனா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு படம், தி இன்வைட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 படங்கள் இந்த வாரம் ரிலீஸாக ஹாலிவுட்டில் ரிலீஸ் ஆகிருக்கு. இதெல்லாம் தாண்டி மலையாளத்தில் நோபடி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு படமும், தெலுங்கில் லெனின் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படமும் இந்த வாரம் ரிலீஸாக தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு படத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நாம் இன்னும் சினி சினி சினிமா நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்கள்லாம் பேசலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்ஸ்லாம் வந்துகிட்டே இருக்கீங்க, கேட்டு வந்துடுங்க, தொடர்ந்து கேளுங்க. சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் சினி சினி சினிமா நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்டு இருக்கேன்.

0: ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் அண்ட் ஹியூமனிட்டி ட்ரஸ்ட் நடத்தும்
1: பிரம்மாண்ட நட்சத்திர விருது வழங்கும் விழா.
0: இந்த பிரம்மாண்ட விருது வழங்கும் விழாவில் சிறப்பு விருந்தினராக திருப்பாச்சி பட நடிகர் பெஞ்சமின், தொழிலதிபர் விஜய் வெங்கடேசன் மற்றும் தொழிலதிபர் குணச்செல்வி அவர்கள் பங்கேற்கிறார்.
1: இந்த நட்சத்திர விருதுகளை பெற்றுக் கொள்பவர்கள்
0: டைலரிங், ஆரி ஒர்க், பியூட்டிஷியன், இது போன்ற சிறு தொழில் செய்யும் பெண்கள், சமூக ஆர்வலர்கள், சமூக சேவையில் ஈடுபடுபவர்கள், சாதனையாளர்கள் மற்றும் சாதனை படைத்த குழந்தைகளுக்கு இந்த விருது வழங்கப்பட இருக்கிறது.
1: நடைபெறும் நாள் ஜூலை 20 மதியம் 2 மணி முதல்.
0: நடைபெறும் இடம் மாதவம் மண்டபம், மரவநேரி, சேலம்.
1: தொடர்புக்கு 9952167485.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா FM 107.8. நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.
3: நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.

0: மாலதி, அம்மா மாலதி, உன்னோட அந்த பஞ்சரான சைக்கிள் டயர் இருக்கலமா, அதை எடுத்துடுவாமா?
1: அது எதுக்குப்பா கேக்குறீங்க? அதுதான் பழசாயிருச்சு.
0: ஆமாமா, பழசாயிருச்சு தான். அதான் நெருப்புல போட்டு எல்லாத்தையும் எரிச்சிடலாம்னு பாக்குறேன்.
1: என்னது, டயரை நெருப்புல போட்டு எரிக்கிறீங்களா? இதனால எவ்வளவு பிரச்சனை வரும் தெரியுமாப்பா?
0: டயரை எரிக்கிறதுனால என்னமா பிரச்சனை வர போகுது? எடுத்துடுவாமா போமா?
1: இந்த மாதிரி டயர், பிளாஸ்டிக், ரப்பர் பொருள் எல்லாம் எரிக்கிறதுனால கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு மாதிரி ரொம்ப மோசமான நச்சு வாயுக்கள் காத்துல கலக்குதுப்பா. இதனால நம்மளுடைய ஆரோக்கியமும் கெடுது, நம்ம சுற்றுச்சூழலும் பாதிக்கப்படுது.
0: ஓ, இதனால இவ்வளவு பிரச்சனை வருமாமா?
2: பழைய டயர்கள் மற்றும் பிளாஸ்டிக் பொருட்களை எரிப்பதன் மூலம் சில நச்சு வாயுக்கள் காற்றில் கலந்து மாசுகளை ஏற்படுத்துகிறது. எனவே இது போன்ற பொருட்களை எரிப்பதை தவிர்த்து மறுசுழற்சிக்கு பயன்படுத்துவோம். சமூக அக்கறையுடன் சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
4: சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: சமுதாய வானொலி சினி சினி சினிமா.
1: வார வாரம் யாரோட அப்டேட் வருதோ இல்லையோ கண்டிப்பாக நம்ம தனுஷ் சாரோட படத்துலேருந்து ஏதாவது ஒரு அப்டேட்டு வந்துக்கிட்டே இருக்குங்க. ஸோ இந்த வாரமும் ஒரு சூப்பரான அப்டேட் வந்து கிடச்சிருக்கு. என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே வந்து தெரிஞ்சுக்கலாமா? இதெல்லாம் தாண்டி இன்னும் ஏகப்ப

அவர் நடிக்கிற ஒரு புதிய படத்துக்கான அப்டேட்டை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இந்த படத்தை யார் டைரக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம டைரக்டர் வெற்றிமாறன் சார் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணுறாரு. ஸோ வெற்றிமாறன் சாரோட டைரக்ஷனில் நம்ம தனுஷ் அண்ணா வந்துட்டு அஞ்சாவது முறையாக இணைஞ்சு இந்த ஒரு படத்தில் நடிக்கிறாரு. இந்த படம் வந்துட்டு ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஸ்பிரிச்சுவல் படமாக அந்த படம் உருவாகுது. தமிழ் கடவுள் முருகர் இருக்கிறாருல்ல, ஸோ அவரை மையமாக வச்சு இந்த படத்தை வந்து எடுக்கிறாங்க. இந்த படத்துக்கான டைட்டிலும் கூட தமிழ் முருகன் அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் அந்த படத்துக்கான டைட்டிலாக வச்சுருக்காங்க. இந்த படத்துக்கு நம்ம சாய் அபயங்கர் மியூசிக் கம்போஸ் பண்ண போறாரு. ஸோ இந்த படத்துக்கான ஒரு சின்ன வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக வந்து இருந்தது. ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா அது எப்படி இருந்தது அப்படின்றத மறக்காமல் என்கிட்டயும் வந்து சொல்லுங்கள், நானுமே வந்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ அதெல்லாம் வந்து வேற லெவலில் இருந்தது. ஸோ நம்ம தனுஷ் அண்ணாவும் வெற்றிமாறன் சாரும் ஒரு படத்தில் இணைஞ்சு ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த படத்துக்கு வேற லெவல் எக்ஸ்பெக்டேஷன் இருக்குங்க. ஸோ இந்த படமும் எப்படிப்பட்ட படமாக இருக்கும் அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறமா நம்ம விஜய் சாரோட ஜனநாயகன் படம் இருக்குல்ல, இந்த படத்துக்கான சர்டிஃபிகேட் அதாவது சென்சார் சர்டிஃபிகேட் டீடைல்ஸ் கிடைச்சிருக்கு. இந்த படத்துக்கு கிளீன் ஏ சர்டிபிகேட் வந்து கொடுத்திருக்காங்க. ஸோ இந்த படமும் இந்த ஜூலையில் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த படம் எப்படிப்பட்ட படமாக இருக்கும் அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறமா நம்ம விஜய் சேதுபதி அண்ணாவோட ட்ரெயின் படம் இருக்குல்ல, இந்த படத்துக்கான டீசரை இன்னைக்கு வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. இந்த படத்தோட டீசர்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த அப்டேட் தான் இந்த வாரம் தமிழ் சினிமாவில் எக்ஸ்க்ளூசிவாக வந்து கிடச்சிருந்தது. ஸோ இதெல்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களோட கருத்துக்களை மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. நாம இன்னும் தொடர்ந்து சினிமா நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்கள்லாம் வந்து பேசலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்லாம் வந்துகிட்டே இருக்கீங்க, கேட்டு வந்துடுங்க, தொடர்ந்து கேளுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் சினி சினிமா நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்டு இருக்கேன்.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலி. சினி சினி சினிமா.
1: இப்போ நமக்கு எத்தனை வயசானாலும் கண்டிப்பாக இந்த படங்கள்லாம் டிவியில் போடுறாங்க இல்லை தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா அந்த படத்துக்கு ஒரு தனி ஃபேன் பேஸை உருவாகிடும் அப்படின்னு வந்து சொல்லலாம். எந்த படம் அப்படின்னா இந்த மாதிரி ஹாரர் த்ரில்லர் ஜானரில் படங்கள்லாம் வருது அப்படின்னா அந்த படங்களை பார்க்கறதுக்குனே ஒரு தனி ஃபேன் பேஸே இருக்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் விரும்பி பார்க்குற ஒரு செக்மெண்ட்டு ஒரு படம் அப்படின்னா இந்த ஹாரர் த்ரில்லர் ஜானருங்க. ஸோ நம்ம வார வாரம் சினி சினி சினிமா நிகழ்ச்சியில் இந்த மாதிரியான படங்கள்லாம் பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை பற்றி பேசுவோம். குரல் சமுதாய வானொலியில் சினி சினி சினிமா நிகழ்ச்சியில் இருந்து உங்களோட குரு நான் பேசிட்டு இருக்கேன்.

2025 ரிலீஸ் ஆன ஒரு தமிழ் படம்னா ஜென்ம நட்சத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு படம். ஆல்ரெடி இதே பேரில் 1991 ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கும், அதுவுமே செம்மையாக இருக்கும். ஸோ அதே பேரில் இப்போது 2025 ஹாரர் த்ரில்லர் எலமெண்ட்டாக ரிலீஸ் ஆகிட்டு நல்ல ஹிட்டான படம் தான் ஜென்ம நட்சத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு படங்க. இந்த படத்தை மணிவர்மன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் தான் டைரக்ட் பண்ணியிருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் தமன் ஆகாஷன், மாலவி அப்படின்னு சொல்லிட்டு இவங்களாம் அந்த படத்தில் நடிச்சிருப்பாங்க. இந்த ஜென்ம நட்சத்திரம் படம் இருக்குல்ல, இந்த படத்துக்கான ஒன் லைன் ஸ்டோரி என்ன அப்படின்றத நான் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக சொல்லிடுறேன். என்ன அப்படின்னா, ஒரு பங்களா இருக்குது, அந்த பங்களாக்குள்ள கோடிக்கணக்கில் பணம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் தெரிய வருது. அதை எடுக்கிறதுக்காக 6 நண்பர்கள் உள்ளே போவாங்க. உள்ளே போனதுக்கப்புறம் ஒரு சில பேர் வந்து மர்மமான முறையில் இறந்துருவாங்க. அது மட்டும் இல்லாமல் காளி வெங்கட் ஆல்ரெடி யாரோ கொலை பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த கொலையை யார் பண்ணியிருப்பாங்க, காளி வெங்கட் அவர்களோட குழந்தைய ஏன் காப்பாற்றுறாங்க, அந்த குழந்தைய சுற்றி நிறைய அமானுஷ்யமான விஷயங்கள்லாம் நடக்கும், அதெல்லாம் ஏன் நடக்குது அப்படின்றது தான் இந்த படத்துக்கான ஆன்லைன் ஸ்டோரி. ஸோ ஃபைனலாக ஹீரோவும் ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸும் அந்த பங்களாலேருந்து பணத்தை எடுத்துகிட்டு வந்தாங்களா, எப்படி எல்லாத்தையும் சரி பண்ணாங்க அப்படின்றதான் இந்த ஜென்ம நட்சத்திரம் படத்துக்கான கதையாக இருக்குங்க. என்னதான் இந்த படத்தில் கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன ஃப்ளாஸ், சின்ன சின்ன லேக்ஸ்லாம் இருந்தாலும் நீங்கள் ஒரு ஹாரர் ஃபிலிம் பார்க்குற ஒரு ஃபீல் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த படத்தை வந்து பார்க்கலாம். இந்த படத்தில் கோஸ்ட்டை வச்சு மட்டுமே பயம் காட்டல, டாக்ஸை வச்சுமே பயம் காட்டியிருப்பாங்க. அந்தளவுக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது. இந்த மாதிரி ஒரு ஹாரர் த்ரில்லர் படங்கள்லாம் வருது அப்படின்னா மெயினான விஷயம் என்ன அப்படின்னா அந்த ஸ்க்ரீன் பிளே, ஸ்க்ரீன் பிளே ஸ்ட்ராங்காக இருந்தது அப்படின்னா அந்த படம் ஹிட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த படத்துக்கான ஸ்க்ரீன் பிளேவும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஹாஃப் செம்மையாக வந்து இருக்கும், செகண்ட் ஹாஃபில் ஒரு சில எலிமெண்ட்ஸ் மட்டும் அங்கங்கே லேகாக வந்து இருக்கும். கிளைமேக்ஸ் சொல்லவே தேவையில்ல, கிளைமேக்ஸ் வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனாக தான் வந்துருக்கும். ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட முடிச்சிருப்பாங்க இந்த கிளைமேக்ஸை. இப்போது ஹாரர் எலிமெண்ட்ஸ்னால் நாம் ஒரு சில விஷயங்கள் எதிர்பார்த்து போவோம். சவுண்ட் எஃபெக்ட்ஸ்லாம் சூப்பராக இருக்கா, பிஜிஎம் ஸ்கோர் செம்மையாக இருக்கா, அது மட்டும் இல்லாமல் விஎஃபெக்ட்ஸ்லாம் செம்மையாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்த்து போவோம்ல, அது எல்லாமே இந்த படத்தில் ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்துருக்கும். ஸோ நீங்கள் ஒரு நல்ல டைம் பாஸ்க்கு ஒரு படம் பார்க்கணும், ஒரு ஹாரர் த்ரில்லரில் ஒரு படம் பார்க்கணும், அதுவும் தமிழில் படம் பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஜென்ம நட்சத்திரம் படம் ஒர்த் டு வாட்ச் அப்படின்னே வந்து சொல்லாங்க. இதை பார்த்துட்டு உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்றத மறக்காமல் சொல்லுங்கள். ஸோ நாம் இன்னும் சினிமா நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்கள்லாம் வந்து பேசலாம். அதுக்கு முன்னாடி சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங் வந்துட்டு கேட்டு வந்திருக்கேன், தொடர்ந்து கேளுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் சினி சினிமா நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்டு இருக்கேன்.

0: 7.8 சமுதாய வானொலி சினி சினி சினிமா.
1: நீங்கள் 1000 தான் சொல்லுங்கள், இப்போது டிவியில் மொபைலில் படம் பார்க்குற ஃபீல் தேட்டருக்கு போய் பார்த்தாலும் வராதுங்க. தேட்டருக்குனே ஒரு தனி வைப்பு, தேட்டருக்குனே ஒரு தனி ஆடியன்ஸ் க்ரௌடே இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ நம்ம வாரம் வாரம் சினி சினி சினிமா நிகழ்ச்சியில் பழமையான தேட்டர்ஸை பற்றி நிறைய பேசிகிட்ருக்கோம், தமிழ்நாட்டில் இருக்கிற தேட்டர்ஸை. ஸோ அதே மாதிரி தாங்க இந்த வாரமும் உங்ககிட்ட சொல்கிறதுக்காக ஒரு பழமையான தேட்டரை எடுத்து வச்சுருக்கேன். இந்த தேட்டரை வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது, குறிப்பாக சென்னையில் இருக்கிற நிறைய பேருக்கு இந்த தேட்டரை பற்றி ரொம்ப நல்லாவே வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ எந்த தேட்டரு, அந்த தேட்டருக்கு என்ன ஸ்பெஷல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் சினி சினி சினிமா நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிட்டு இருக்கேன். அதாவது சென்னைன்னு எடுத்துக்கிட்டோம்னா எக்கச்சக்க தேட்டர்ஸ்லாம் இருக்கு, ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு 4-5 தேட்டர் கண்டிப்பாக ஸ்பெஷலாக இருக்கும் அப்படின்னே வந்து சொல்லாங்க. அந்த அளவுக்கு தேட்டரோட மவுசு சென்னையில் அன்றும் இன்றும் என்றும் அப்படின்னே வந்து சொல்ல ரொம்ப அதிகமாக இருக்கும் தேட்டர்லாம். அந்த தேட்டரில் போய் உட்காந்து படம் பார்த்து ஆடியன்ஸோட கை தட்டி விசில் அடிச்சு பிடிச்ச ஸ்நாக்ஸ் அப்படியே பார்த்துட்டு பார்க்குற ஃபீல் இருக்குது, வேற லெவலுங்க. இந்த சென்னை மவுண்ட் ரோடு இருக்குல்ல, மவுண்ட் ரோடுக்கு அப்படியே பக்கத்தில் ராயப்பேட்டை இருக்கும். ராயப்பேட்டையில் இருக்கிற ஒரு தியேட்டரை பற்றி தான் நான் இந்த வாரம் சினி சினி சினிமா நிகழ்ச்சியில் ஷேர் பண்ணிக்க போகிறேன். இப்போது தமிழ்நாட்டில் இருக்கிற மேக்ஸிமம் தியேட்டர்ஸ்லாம் தமிழ் படங்களை ஸ்க்ரீன் பண்ணுவாங்க, இல்லைன்னா வெளியே ஏதாவது ரொம்ப ரேராக மற்ற மொழி படங்களை ஸ்க்ரீன் வந்து பண்ணுவாங்க. ஆனால் சென்னை ராயப்பேட்டை கிட்ட இருக்கிற அந்த பைலட் தியேட்டர்னு ஒரு தியேட்டர் இருக்கும், அங்கே வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் ஹாலிவுட் படத்தை தான் ஸ்க்ரீன் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஹாலிவுட்ல ஹாரர் ஃபிலிம்ஸ்லாம் வரும்ல, பேய் படங்கள்லாம் வரும்ல, அந்த படங்களை அதிகமாக ஸ்க்ரீன் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ ஹாலிவுட் ஃபிலிம்ஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா அதில் அந்த சவுண்ட் டெக்னாலஜி அப்படின்றது வேறு லெவலில் இருக்கும். அந்த கிறிஸ்டல் கிளியராக ரொம்ப துல்லியமான சவுண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி சவுண்ட் டெக்னாலஜிக்குமே பேர் போனது இந்த பைலட் தியேட்டர் அப்படின்னு வந்து சொல்லலாம். சவுண்டு மட்டுமா, அந்த பிக்சர் குவாலிட்டி தான் செம்மையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்களா? ஆமாம், அதே மாதிரி தாங்க. அந்த பிக்சர் குவாலிட்டியும் பயங்கரமான ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பயங்கரமாக வச்சுருந்த தியேட்டர் தான் பைலட் தியேட்டர். அப்பயே வந்து 70mm ஸ்க்ரீன்லாம் போட்டிருந்தாங்க. 70mm இவ்வளோ பெரிய ஸ்க்ரீன்லாம் வந்து போட்டிருந்தாங்க. ஸோ மக்கள் எல்லோரும் வந்து பயங்கர ஆர்வமா ஹாலிவுட் படங்கள்லாம் வந்து ரிலீஸ் ஆகுது அப்படின்னா பயங்கரமா கை தட்டி விசில் அடிச்சு பார்த்த காலங்கள்லாம் நிறைய இருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். குறிப்பா அந்த ஜாக்கி ஜான் சாரோட படங்கள்லாம் ரிலீஸ் ஆகும் போது பயங்கரமா செலிப்ரேட் பண்ணுவாங்களா. அந்த 80s லாஸ்ட்ல 90s ஸ்டார்டிங்ல வளர்ந்துருப்பாங்களா ஒரு ஜென்ரேஷன், அவங்களாம் அந்த தியேட்டரில் போய் குடியிருந்து கோவில் மாதிரி பார்த்த காலங்கள் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. இப்போது அந்த தியேட்டர் எப்படி இருக்குது அப்படின்னா இருந்த இடமே தெரியாமல் தான் அந்த பைலட் தியேட்டர் இப்போ வந்து இருக்குது. ஒரு காலத்தில் ஹாலிவுட் படங்களுக்கு பேர் போன ஒரு தியேட்டரு இப்போ வந்து இருக்கிற இடமே தெரியாமல் இருக்குது அப்படின்னா கொஞ்சம் மனசுக்கு கஷ்டமாக தாங்க வந்துருக்கு. ஸோ இந்த மாதிரியான தியேட்டர்ஸ் நிறையவே தமிழ்நாட்டில் இருக்குங்க. அந்த தியேட்டரை பற்றின வரலாறுகள், அந்த தியேட்டருக்கான சிறப்பம்சங்கள் என்ன அப்படின்றத நம்ம அப்கமிங் சினி சினி சினிமா நிகழ்ச்சியில் கண்டிப்பாக பேசி தெரிஞ்சுக்கலாம். ஸோ இங்கேருந்து இப்போது நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு, அதனால் நான் உங்ககிட்ட டடாபுவை சொல்லிட்டு கிளம்புறேன். அடுத்த சினி சினி சினிமா நிகழ்ச்சியில் இன்னும் நிறைய சினிமா சம்மந்தப்பட்ட விஷயங்களோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பாய்.

0: எஃப்எம் 107.8 வானொலி நாடகம்.
1: இந்த வானொலி தொடர் முற்றிலும் சித்தரிக்கப்பட்ட கற்பனையே, யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கம் அல்ல.
2: சோனா எஃப்எம் 107.8 அன்புள்ள அப்பா.
3: ஹே வா ரமேஷே, என்ன கொஞ்ச நாள் ஆளே பார்க்க முடியல, எங்கே போயிருந்த?
4: நான் எங்கடா போவேன், இங்கே தான் இருந்தேன்.
3: என்னடா ஒரு மாதிரி ரொம்ப டல்லாக சோகமாக இருக்க, ஏதாவது ப்ராப்ளமா?
4: எப்பவும் போலதான்டா, உனக்கு தெரியாத எதுவும் இல்லை. எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்காருடா.
3: நீ படித்து முடிச்சுட்டு 2 வருஷமாக வீட்டில் இருந்தா அப்படி தானே ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நீயும் ஏதாவது வேலைக்கு போகலாம்ல?
4: அப்படி வேலைக்கு போகலாம் தான், ஆனால் என்னோட கனவு என்ன ஆகுறது, என்னோட லட்சியம் என்ன ஆகுறது?
3: ஓ, இவ்வளோ பேசுறல்ல, அதுக்காக நீ என்ன பண்ண?
4: இனிமே தான்டா பண்ண ஆரம்பிக்கணும், டைமே கிடைக்க மாட்டேங்குது.
3: இதை பாரு, இந்த நொண்டி சாகலாம் சொல்லாத மச்சான்.
4: இப்படிலாம் எதுவும் இல்லை மச்சான், எங்கள் அப்பா எனக்கு எதுவும் பெருசாக பண்ணல. அவர் ஏதாவது பண்ணியிருந்தாருன்னா நான் கண்டிப்பாக ஏதாவது சாதிச்சிருப்பேன்ல.
3: ரமேஷே, உங்கள் அப்பா இதுக்கு மேலே உனக்கு என்ன பண்ணும்? உன்னைய வளர்த்தி ஆளாக்கியிருக்காரு, ஒரு நல்ல ஸ்கூலில் படிக்க வச்சிருக்காரு, நல்ல காலேஜில் உன்னை படிக்க வச்சிருக்காரு. இத்தனை நாள் வரைக்கும் அவருக்குள்ள என்ன கஷ்டம் இருக்குன்னு உங்ககிட்ட சொல்லியிருக்காரா?
4: டேய் சுரேஷ், நீ சொல்கிறதுலாம் எனக்கு புரியுதுடா, ஆனால் அவர் எப்போ

0: நினைவுகளையும் தன்னுடைய வம்சத்துக்கான அடையாளத்தையும் அவர் மனசுல இருந்து யாராலையும் அழிக்க முடியலைங்க. அங்க அமெரிக்காவில் அவருக்கு திருமணமானதுக்கு அப்புறம் குண்டா கிண்டே அவருக்கு பிறக்கிற மகள் தான் கிஜி. கிஜி வளர்ந்த உடனே அவங்களையும் வேற ஒரு இடத்துக்கு மாத்துறாங்க. அங்க அவங்களுக்கும் வந்து திருமணமாகி ஒரு மகன் பிறக்கிறாங்க. அந்த மகன் பேரு சிக்கன் சார்ஜ் அப்படின்னு அழைக்கப்படுற சார்ஜ். சார்ஜ் தன்னுடைய குடும்பத்தோட முன்னேற்றத்துக்காக கடுமையா போராடுறாங்க. அடுத்து சார்ஜோட மகன் டாம். டாம் ஒரு சிறந்த இரும்பு தொழிலாளியா வாழ்றாருங்க. ஒரு வழியா காலம்லாம் மாறும்போது அவங்களுடைய குடும்பத்துக்கு விடுதலை கிடைக்குதுங்க, சுதந்திரமான வாழ்வு கிடைக்குது. அடுத்ததா டாமுக்கும் ஒரு மகள் இருக்கிறாங்க, சிந்தியா. சிந்தியாவோட மகள் பெர்தா. இப்ப இந்த கதையோட முக்கியமான இடத்துக்கு நம்ம வந்துட்டோங்க. இந்த பெர்தாவோட மகன் தான் வேற யாருமே இல்லைங்க, இந்த புத்தகத்தோட ஆசிரியர் அலெக்ஸ் ஹேலி. தன்னுடைய முன்னோர்கள் வாய்வழியா சொன்ன ஆப்பிரிக்கா குண்டா கிண்டே அப்படின்ற வார்த்தைகளை மட்டுமே வச்சுக்கிட்டு 12 வருடங்கள் உலகம் முழுக்க தேடி அடைஞ்சு தன்னுடைய வம்சாவளியோட 7 தலைமுறைய கண்டுபிடிச்சு 7 தலைமுறைகளுடைய கதைய புத்தகமா இந்த உலகத்துக்கு கொண்டு வந்திருக்கிறாருங்க. அதுதான் இந்த புத்தகம் 7 தலைமுறைகள். இப்போ இந்த கதையில சில பேர்களை வந்து சொல்லியிருப்பேன், அதுதான் அந்த 7 தலைமுறைகளோட பேர் நான் சொல்றேன். ஆப்பிரிக்காவில் ஒமேராவோட மகனா இருக்கக்கூடிய குண்டா கிண்டே கடத்தப்பட்டு அமெரிக்காவுக்கு கொண்டு வந்து விற்கப்படுறாரு. அதற்கப்புறம் அவங்களுடைய வம்சாவளி கிஜி, சார்ஜ், டாம், சிந்தியா, பெர்தா. பெர்தாவுடைய மகன் தான் அலெக்ஸ் ஹேலி. இந்த தலைமுறைகளை ஆப்பிரிக்காவிலிருந்து எப்படி வந்தாங்க, எங்கெங்கெல்லாம் போய் அங்கே இருந்தாங்க, அது எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறாருங்க அலெக்ஸ் ஹேலி. ஆப்பிரிக்க காட்டில் ஆரம்பித்த ஒரு சாதாரண மனிதரோட பயணம், அவரோட 7வது தலைமுறை பேரன் மூலமாக இன்னைக்கு உலகமே வியந்து பார்க்குற ஒரு மாபெரும் சரித்திர புத்தகமாக மாறி இருக்குங்க. கண்டிப்பாக அலெக்ஸ் ஹேலி அவர்களுடைய இந்த 7 தலைமுறைகள் அப்படின்ற புத்தகத்தை எல்லாருமே வாங்கி படிங்க. நன்றி.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.

0: மலைகளால் சூழப்பட்ட ஒரு சின்ன சொர்க்கம். பசுமை மலையில மணக்கிற ஒரு அழகான ஊர். இந்த ஊர் தெரியுமா? ஏற்காடு தான். ஏற்காடு மட்டும் அல்லங்க, மற்ற மலைகளும் தான். பனிக்காற்று முத்தமிட்ட மரங்கள், நன்னீர்ல மிளறக்கூடிய ஏரிகள், குயில்கள் பாடுற காட்சிகள், இந்த மாதிரி இயற்கையோட அழகு அளவற்றது. அங்க இருக்கிற மக்கள், இயற்கையோட ஒட்டிய அவங்க வாழ்க்கை, மருந்தாகிற மூலிகைகள், பழமையான கலைகள், கலாச்சாரங்கள், இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். மலைகளுடைய இயற்கை அழகுல ஒரு பயணம் போலாமா? மலையோரம் வீசும் காற்று, மலையோரம் வீசும் காற்று. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலியில்.
1: சோனா எஃப்எம் 107.8 வானொலி நாடகம்.
2: சோனா எஃப்எம் 107.8 அன்புள்ள அப்பா.
3: எப்ப பார்த்தாலும் போன் பார்த்துட்டே இருக்க, அதுல அப்படி என்னதான் இருக்குன்னு தெரியல. போய் சீக்கிரமா தூங்கி சீக்கிரமா எந்திரிப்போ.
4: இங்க பாரு உடன்பிறப்ப, இதெல்லாம் நீ சொல்ற வேலை வச்சுக்காத, போய் வா, வேலையை மட்டும் பாரு.
3: இதெல்லாம் மட்டும் நல்லா பேசு, ஆனா குடும்பத்துக்கு ஒரு சப்போர்ட்டும் பண்ணாத.
4: ஹேய், சப்போர்ட்ட பத்தி நீ பேசுறியா? முதல்ல உனக்கு சமைக்க தெரியுமா? அப்பா சமைச்சது தானே சாப்பிட்டுட்டு இருக்க. முதல்ல நீ போய் சமையல் கத்துக்கிட்டு அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ண பாரு. அப்பாவது நல்ல சாப்பாடு கிடைக்குதான்னு பாக்குறேன்.
3: உனக்கெல்லாம் இது கிடைக்கிறதே பெருசு, இதுல நல்ல சாப்பாடு வேறையா? போய் வேலையை பாரு. போ
4: சொல்லிட்டல்ல, கிளம்பு கிளம்பு. இங்க பாரு, என்னைய வீட்டுக்கு லேட்டா வராதன்னு சொல்லிட்டு இவரு நட்ட நடு ராத்திரியில 12 மணிக்கு வராரு. நான் லேட்டா வந்தா மட்டும் அந்த திட்டு திட்டுறாரு.
3: பா, தோசை இருக்குப்பா, சாப்பிட்டுருங்க.
5: என்னமா கண்ணு, நீலாம் சமைச்சிருக்க? எதுக்கு இந்த வேலையெல்லாம்? எனக்கு வேணா நானே சமைச்சிருக்க மாட்டேனா? நீயா அதுக்கெல்லாம் கஷ்டப்படுற? இனிமேலாம் நீ சமைக்க கூடாது, சரியா?
3: அப்புறம் நான் எப்படி சமையலை கத்துப்பேன்? போதும்பா, நானும் கொஞ்சம் கொஞ்சமா பழகிக்கிறேன். நீயே தனி மனுஷனா எவ்வளவு நாளா கஷ்டப்படுவ.
5: நீ சொன்னதையும் உன் தம்பி சொல்லியிருந்தா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன். சரி விடு, அவன் சாப்பிட்டானா?
4: அதானே பார்த்தேன், என்னை இழுக்கலன்னா அவருக்கு தூக்கமே வராதே. நான் நைட்டு லேட்டாக வந்தால் மட்டும் சோறு போடாதுன்னு ஈஸியாக சொல்கிறாரு. இப்போ அவர் லேட்டாக வந்துட்டு தோசை சாப்பிடுவாராமில்ல, என்னத்த சொல்ல?
5: ஏம்மா, காலேஜ் ஃபீஸ்லாம் கட்டிட்டியா? ஏதாவது செலவு காசு வேணுமா?

0: அப்பா, நீ ஆல்ரெடி கொடுத்த காசே என்கிட்ட இருக்கு, நீ சாப்பிட்டுட்டு தூங்கு சரியா.
1: என்ன இப்போதான் படுத்து தூங்குற மாதிரி இருக்கு, அதுங்காட்டியும் அலாரம் அடிக்குது. என்ன இது, நடுராத்திரி 4 மணிக்கு எந்திரிச்சு என்ன பண்ணுறாரு? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நான் தூங்கினாரு, அதுங்காட்டி எந்திரிச்சு எங்கே போகிறாரு?
2: என்ன எல்லாம் வீட்டில் போட்டது போட்டபடியே இருக்கு, எனக்கு என்ன சமைக்கிறதுன்னு வேற தெரியல.
1: இவ்வளோ சீக்கிரமாக எந்திரிச்சு சமைக்கிறாரா?

0: மாலதி, அம்மா மாலதி, உன்னோட அந்த பஞ்சரான சைக்கிள் டயர் இருக்கலமா, அதை எடுத்துடுவாமா?
1: அதை எதுக்குப்பா கேக்குறீங்க? அதுதான் பழசாயிருச்சு.
0: ஆமாமா, பழசாயிருச்சுதான். அதான் நெருப்புல போட்டு எல்லாத்தையும் எரிச்சிடலாம்னு பாக்குறேன்.
1: என்னது, டயர நெருப்புல போட்டு எரிக்கிறீங்களா? இதனால எவ்வளவு பிரச்சனை வரும் தெரியுமாப்பா?
0: டயரை எரிக்கிறதுனால என்னமா பிரச்சனை வரப்போகுது? எடுத்துடுவாமா போமா.
1: அப்பா, இந்த மாதிரி டயர், பிளாஸ்டிக், ரப்பர் பொருள் எல்லாம் எரிக்கிறதுனால கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு மாதிரி ரொம்ப மோசமான நச்சு வாயுக்கள் காத்துல கலக்குதுப்பா. இதனால நம்மளுடைய ஆரோக்கியமும் கெடுது, நம்ம சுற்றுச்சூழலும் பாதிக்கப்படுது.
0: ஓ, இதனால இவ்வளவு பிரச்சனை வருமாமா?
2: டயர்கள் மற்றும் பிளாஸ்டிக் பொருட்களை எரிப்பதன் மூலம் சில நச்சு வாயுக்கள் காற்றில் கலந்து மாசுகளை ஏற்படுத்துகிறது. எனவே இது போன்ற பொருட்களை எரிப்பதை தவிர்த்து மறுசுழற்சிக்கு பயன்படுத்துவோம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8. நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.
1: சோனா எஃப்எம் 107.8 வானொலி நாடகம்.
2: சோனா எஃப்எம் 107.8 அன்புள்ள அப்பா. இந்த குளூர்ல வந்து இவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு இங்க?
3: ப்ரோ மாரிமுத்து, எப்படி இருக்கிற? வேலையெல்லாம் எப்படி போகுது? நேத்து பார்த்ததை விட நீ கொஞ்சம் கலர் ஆகிட்டியே, என்ன பண்ண?
4: அதெல்லாம் என்னண்ணே, நல்லா வியாபாரம் போகுது, நீங்கள் தான் வந்து தொடங்கி வைக்கிறீங்களே, அப்புறம் என்ன?
3: சரி, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். தக்காளி 2 கிலோ, உருளைக்கிழங்கு 2 கிலோ, இந்தா பாரு லிஸ்ட்டு, இதில் இருக்கெல்லாம் கரெக்டாக எடுத்து வை, இந்த பக்கத்தில் போயிட்டு வந்துடுறேன்.
4: ஏப்பா பரமசிவம், அதான் உன் பையன் வீட்டில் தானே இருக்கான், அவனை வந்து இந்த வேலையெல்லாம் பார்க்க சொல்லலாம்ல. நீயே என்ன எத்தனை காலத்துக்கு தான் இது இவ்வளோ வேலையை இழுத்து போட்டு பார்த்துக்கிட்டு இருப்ப?
3: அடா, இதில் என்னப்பா இருக்குது, நம்ம கஷ்டப்படுறதே நம்ம பசங்களுக்காக தான். அவன் ஏதோ வேலை தேடுறேன்னு சொல்லிட்டு இருந்தான், அதுக்காக வீட்டில் வேலை இருக்கும் போல, அதனால் நான் வந்திருக்கேன், போட்டு கொடு.
4: என்னானாலும் உங்கள் பசங்களை விட்டு தர மாட்டியா நீ?
3: சரி, நான் கேட்டதெல்லாம் கொஞ்சம் சீக்கிரம் எடுத்து வை, பக்கத்தில் போயிட்டு வந்துடுறேன். என்னப்பா ராஜா, என்னப்பா கேட்டதெல்லாம் எடுத்து வச்சியா இல்லையா?
5: அண்ணே எல்லாம் ரெடியாயிருச்சு, எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்குறீங்களா?
3: ஏ, நீ வச்சா எல்லாம் கரெக்டாக தானே இருக்கும். சரிப்பா, டைம் ஆயிடுச்சு, நான் போயிட்டு வரேன். மாடி, குட் மார்னிங், வந்துருச்சிங்களா? சரி, இன்னைக்கு அப்பா என்ன சாப்பாடு செய்யட்டும்? அம்மா, சீட்டு காசை டேபிள் மேலே வச்சுருக்கேன், அவர் வந்து அப்படியே கொஞ்சம் எடுத்து கொடுத்துருமா. அப்புறம் இன்னொரு விஷயம், ட்ரெஸ்லாம் வாஷிங் மிஷினில் போட்டிருக்கேன், உனக்கு டைம் இருந்தால் அப்படியே அதையும் காய வச்சிரு.
6: நான் பார்த்துக்கிறேன்ப்பா. பரமசிவானே, பரமசிவானே, 2 தேங்காய் இருந்தால் தான் கொடுங்களேன்.
3: அடா, இதெல்லாம் ஏமா கேட்டுட்டு இருக்காங்க, இருக்கு பாரு எடுத்துக்க.
6: இருந்தாலும் பரமசிவானே, உங்கள் பொண்ணுக்கு ரொம்ப தான் செல்லம் கொடுக்குறீங்க, இவ்வளோ வயசாகுதே, சமைக்க கற்றுக் கொடுத்துருக்க மாட்டிங்களா?
3: பாருமா, என் மாமா எனக்கு ராணி மாதிரி, அவ சந்தோஷம் தான் என் சந்தோஷமோ, அதில் என்ன பொண்ணுங்க மட்டும் தான் சமைக்கணுமா?
6: இருந்தாலும் பரமசிவானே, உன் பொண்ணுக்கு இவ்வளோ செல்லம் கொடுக்கக்கூடாது, இவ்வளோ வயசாகுதே, சமைக்க கற்றுக் கொடுத்துருக்கலாம்ல, கல்யாணம் பண்ணிட்டு போய் அவள் என்ன பண்ணுவா, இனிமேல் நீ தனியாக என்ன பண்ண போகிற?
3: அதெல்லாம் நான் கல்யாணம் பண்ணி கொடுக்குறப்ப அதுக்கேற்ற மாப்பிள்ளைய நான் பார்த்து பண்ணி வச்சுக்கிறேன், கவலைப்படாதீங்க.
6: அதையும் நான் பார்க்கத்தானே போகிறேன், சரி நான் போயிட்டு வரேன்.
3: அம்மா, ஏதோ கோர்ஸ் படிக்கணும்னு சொன்னல, அதுக்கு பாரு காசு அனுப்பியிருக்கேன், பார்த்துக்க. அப்புறம் தம்பிக்கு பிடிச்சதான் சமைச்சு வச்சிருக்கேன், அவனை வந்தால் மறக்காமல் சாப்பிட சொல்லிவிடு.
6: நான் பார்த்துக்கிறேன்ப்பா, நீங்கள் பார்த்து கடைக்கு போயிட்டு வாங்க.

0: FM 107.8 வானொலி நாடகம்.
1: சோனா FM 107.8 அன்புள்ள அப்பா.
2: மாடி, என்ன இவ்வளவு நேரம் ஆகியும் தூங்காம இருக்க? சாப்பிட்டியாமா?
3: இல்லப்பா, ப்ராஜெக்ட் ஒர்க் இருந்துச்சு அதான்.
2: மா, இங்க பாரு, என்ன வேலை இருந்தாலும் கரெக்டா டைமுக்கு தூங்கிடணும். அது நாளைக்கு கூட பாத்துக்கலாம், போய் தூங்கு.
3: பா, எங்களை பாத்துக்க நீ இருக்க. இப்ப நானும் கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டேனா என்னப்பா பண்ணுவ? உன்னோட மெடிக்கல் ரிப்போர்ட் எல்லாம் நான் பார்த்தேன்பா. நீயும் கஷ்டப்படாம உடம்பு பாத்துக்கலாம்ல.
2: இங்க பாருமா, இந்த வயசுல அதெல்லாம் சகஜம்தான். இதெல்லாம் போட்டு நீ மனசுல குழப்பிக்காத, சரியா? எனக்கு என்ன கவலைனா, தம்பி காலேஜ் முடிச்சுட்டான், இன்னும் வேலைக்கு எதுவும் போகாம இருக்கான். அம்மா இல்லாத பையன் கொஞ்சம் செல்லமாற வளர்த்திட்டனா திட்டுறதுக்கும் மனசு வரல. அது மட்டும் தான் கொஞ்சம் வருத்தமா இருக்கு. சரி விட, தம்பி சாப்பிட்டானா?
3: இல்லப்பா, காலையில வெளியில போனவன் இன்னும் வீட்டுக்கே வரல. போன் பண்ணாலும் போனே எடுக்கல. ஒரு மாதிரி சோகமா தான் போனான்.
2: என்னமா சொல்ற? நீ ஏதாவது சொன்னிய அவனை?
3: நான் எதுக்குப்பா அவனை திட்ட போறேன்? அவன் என்ன திட்டாம இருந்தா சரி.
2: அப்படியா? எங்க போனா என்ன பண்றான்னு தெரியல. அவன் மட்டும் கொஞ்சம் பொறுப்பான பையனா இருந்தா நானும் கொஞ்சம் நிம்மதியா இருப்பேன். வண்டி வர சத்தம் கேக்குது, அவன் வந்துட்டான் போல. சரி, வந்தா சாப்பிட சொல்லு, நான் போய் படுக்கிறேன்.
3: என்னடா காலையில இருந்து ஏதோ மாதிரி இருக்க, என்னாச்சு?
2: அதெல்லாம் எதுவும் இல்ல.
3: சரி வா, வந்து சாப்பிடு.

0: இல்ல, எனக்கு எதுவும் சாப்பிட தோணல.
1: டே, உனக்காக அப்பா அவ்வளவு கஷ்டப்பட்டு சமைச்சு வச்சிருக்காரு, நீ என்னடா கடையில சாப்பிட்டுட்டு வர?
0: நான் கடையில எதுவும் சாப்பிடல, எனக்கு இப்போதைக்கு எதுவும் சாப்பிட வேணாம்.
1: அப்ப நீ காலையில இருந்தே சாப்பிடலையா?
0: இல்ல, எனக்கு எதுவும் சாப்பிட தோணல.
1: ஏய், என்னாச்சு, ஏதோ பிரச்சனையா? கொஞ்சமாவது சாப்பிட்டுட்டு போடா.
0: அதெல்லாம் நான் காலையில பாத்துக்கிறேன், இப்ப நான் போய் தூங்குறேன்.
1: சரி போ. இவனுக்கு என்னாச்சு, இவன் இப்படிலாம் இருக்க மாட்டானே.
2: நினைச்சுக்காதீங்க.

0: சோனா எஃப்எம் 107.8 வானொலி நாடகம்.
1: சோனா எஃப்எம் 107.8 அன்புள்ள அப்பா.
2: ஹலோ ரமேஷ், எங்கடா இருக்க?
3: நான் எங்க, வீட்ல தான் இருக்கேன்.
2: சரி, ஃப்ரீயா இருந்தா கிரவுண்டுக்கு வாயா.
3: ம், சரி இரு வரேன்.
4: என்ன ரமேஷ், நேற்று வீட்டில் ஏதாவது பிரச்சனையா?
3: ஏண்டா திடீர்னு கேட்குற?
4: இல்லை அக்கா, லேட் நைட்டில் கால் பண்ணி கேட்டுட்டு இருந்தாங்க, அதான் கேட்டேன்.
3: அது என்னன்னு நானே சொல்கிறேன். நீ சொன்னல உங்கள் அப்பா என்ன பண்ணுறாருன்னு போய் பாருன்னு.
4: என்னடா போய் பார்த்தியா? அதுக்கப்புறம் என்னாச்சு?
3: ஒன்றும் இல்லைடா, நான் இவ்வளோ நாள் எவ்வளோ சுயநலமாக இருந்திருக்கேன்றது இப்போ தான் எனக்கு புரிஞ்சது.
4: நீ ஏண்டா இவ்வளோ எமோஷ்னல் ஆகுற?
3: இவ்வளோ நாள் நான் என்னை பற்றி மட்டும்தான் யோசிச்சுட்டு இருந்திருக்கேன். ஆனால் எனக்காகவே இருந்தவரை பற்றி ஒரு நாளும் நான் யோசிக்கல மச்சான். என்னையும் எங்கள் அக்காவையும் அம்மா இல்லாத கஷ்டம் தெரியாமல் அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்துருக்காரு தெரியுமா? அவர்

0: அப்பாவை மட்டும் இல்லாமல் அம்மாவாக இருந்து என்னோட துணியை துவச்சி போட்டிருக்காரு, எனக்கு சாப்பாடுலாம் செஞ்சு கொடுத்துருக்காரா, என்னை அவ்வளோ பார்த்துக்கிட்டாரு. எங்கள் அப்பா என்ன தான் வீட்டில் என்னைய எவ்வளோ திட்டினாலும் வெளியே என்னை யாருக்கிட்டையும் விட்டு தரல மச்சான். அவரை போய் நான் சரியாக புரிஞ்சிக்காம எவ்வளோ பேசியிருக்கேன், என்னை நினச்சா எனக்கே ஒரு மாதிரி இருக்கு மச்சான். இவ்வளோ நாள் எங்களுக்காக எல்லாம் பண்ணி அவருக்காக எதுவுமே பண்ணிக்கலடா.
1: டே டே, ஏன்டா இவ்வளோ ஃபீல் பண்ணி பேசுகிற, விட்டா பார்த்துக்கலாம்.
0: அது இல்லைடா மச்சான், எங்கள் அப்பாவுக்கு நான் ஏதாவது பண்ணணுடா.
1: மச்சான், உங்கள் அப்பாவுக்கு நீ பெருசாலாம் எதுவும் பண்ண வேணாம்டா, அவருக்கு சப்போர்ட்டாக இருடா, அது போதுண்டா.
0: ஆமாண்டா, கண்டிப்பாக அவருக்கு ஏதாவது பண்ணியே ஆகணும். சரி, உனக்கு தெரிஞ்ச ஏதாவது கம்பெனி இருந்துச்சுன்னா ரெஃபர் பண்ணி விடுறா.
1: என்னோட ஃப்ரெண்டு கம்பெனியில் வேகன்சி இருக்கான், நீ வேணா அங்கே போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணி பாரு, நான் சொல்லி விட்றேன்.
0: மச்சான், நான் இது நாள் வரைக்கும் இந்த வார்த்தையை உங்ககிட்ட சொன்னதில்லை, ரொம்ப தேங்க்ஸ் மச்சான். என்னை பற்றி நான் தெரிஞ்சுக்கிட்டதோட என்னோட அப்பாவை பற்றி முழுசாக உன்னால் தான் தெரிஞ்சுக்கிட்டேன் மச்சான், ரொம்ப தேங்க்ஸ். சரி, நான் அந்த கம்பெனியில் போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறேன்டா.
2: ரமேஷும் அந்த கம்பெனியில் போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணி அவனுக்கு ஒரு நல்ல வேலை கிடச்சிருக்குங்க. ரமேஷோட அப்பா ரொம்ப ஹாப்பியாக இருக்காரு, அவங்க அக்காவுமே ரொம்ப ரொம்ப ஹாப்பி. தனக்குன்னு வாழாமல் தன்னுடைய குடும்பத்துக்காக வாழ்கிற எல்லா அப்பாக்களுக்கும் இந்த வானொலி நாடகம் சமர்ப்பணம்.

0: வணக்கம் வணக்கம் வணக்கம். கேட்டுட்டு இருக்கக்கூடிய நேயர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் இங்கே ரொம்ப அருமையாக இருக்கேன். உங்கள் எல்லாரையும் வார இறுதி நாட்களில் சந்தோஷப்படுத்துறதுக்காக நான் வந்துட்டேன். ஒரு மணி நேரம் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குறதுக்காக நான் ராஜ்குமார் வந்துட்டேன். கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். அழைப்பது யாரோ நிகழ்ச்சியில் உங்களோட பேச வந்திருக்கிறது நான் ராஜ்குமார் நேர்களே. கேட்டுட்டு இருக்கக்கூடிய நேயர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க அப்படின்றத மறக்காமல் கால் பண்ணி சொல்லுங்கள். எந்த நம்பருக்கு ராஜ்குமார் அப்படின்னு கேட்டிங்கன்னா 9787701078 என்ற நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் அங்கே எப்படி இருக்கீங்க அப்படின்றத பற்றியும் சொல்லுங்கள். அதே மாதிரி இன்றைக்கி நிகழ்ச்சியினுடைய தலைப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சம்பளம் வாங்கினதும் சம்மந்தமே இல்லாமல் செலவு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சம்மந்தமே இல்லாத ஒரு நேரத்தில் சங்கடப்பட்ட தருணம் அப்படின்றத பத்தி தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில் நீங்க வந்து என் கூட வந்து பேச போறீங்க. என்ன ராஜ்குமார் சம்பந்தமே இல்லாம இந்த சம்பளத்தை பத்தி சம்பந்தப்படுத்தி பேசுறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதை பத்தி நாம தொடர்ந்து நம்ம பேசலாம். ஸோ நீங்க சம்பந்தமே இல்லாம சம்பளம் வாங்கினதுக்கு அப்புறமேட்டு செலவு பண்ணிட்டு சம்பந்தமே இல்லாம சங்கடப்பட்ட தருணம் இருக்கா அப்படின்றத பத்தி பேசணும்னு நினைச்சீங்க அப்படின்னா 9787701078 நம்பருக்கு கால் பண்ணி சொல்லுங்க. நீங்க சம்பந்தமே இல்லாம எவ்வளவு சம்பந்தம், அதாவது சங்கடமான ஒரு சூழ்நிலையில் இருக்கீங்க அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இன்னைக்கு நம்ம கூட முதலாவதாக நிகழ்ச்சியில் பேசுறதுக்காக முதல் நேயராக ஒருத்தங்களும் இணைஞ்சிட்டாங்க. அவங்க கிட்ட நாம தொடர்ந்து பேசிடலாம். வணக்கம்.
1: 107.8 நம் சோனா வானொலி மக்கள் வானொலி சமுதாய வானொலியுடன் இணைப்பில் இணைபவர் மேட்டூர் வட்டம் அறிமுதலிருந்து கலைச்செல்வி அன்பு ராஜ்குமார் அவர்களே.
0: அக்கா வணக்கம், என்ன பண்றீங்க, எப்படி இருக்கீங்க?
1: அருமையா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? அங்குள்ள அனைவரும் எப்படி இருக்காங்க?
0: எல்லாரும் நலமா இருக்காங்க அக்கா.
1: இப்ப போன நாடகம் எனக்கு ரொம்ப ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது.
0: சூப்பர் அக்கா.
1: அதுல நடித்த கதாபாத்திரங்கள் அனைவரும் கதாபாத்திரங்களாவே மாறி நடிச்சிருந்தாங்க.
0: ஆமாக்கா,
1: ரொம்ப ரொம்ப ரொம்ப பாராட்டும் வாழ்த்துக்களும். எனக்கும் அப்பானா ரொம்ப உயிர். அப்பா வந்து பெண் பிள்ளைகளுக்குதான் ரொம்ப செல்லம் கொடுப்பாங்க அப்படின்றதும் இந்த கதையில போச்சு. மகன் வந்து தவறா அப்பா மகளுக்கு மட்டும் நல்லா செல்லம் கொடுக்கறாருன்ற மாதிரி நினைச்சிட்டு இருப்பாரு.
0: ஆமாக்கா,
1: இந்த மாதிரி எல்லாம் கதை சூப்பரா இருந்துச்சு. கதை வசனம் எல்லாம் எழுதினவங்களுக்கும் நடிச்சவங்களுக்கும் எல்லாருக்கும் நம்ம பண்பலைக்கும் பாராட்டுக்கள்.
0: நன்றிக்கா, நன்றிக்கா.

0: தலைப்புல பேசலாம்க்கா.
1: பற்றாக்குறையாகும் பட்ஜெட்ல. ஒரு மருத்துவ செலவு அப்படிங்கும்போது காசு இருக்காம போயிடும்.
0: ஆமா.
1: கடன் கேட்க வேண்டியதா இருக்கும். அதனால நான் அப்புறமா எல்லாம் கொஞ்சம் சேமிக்கிற பழக்கத்தை வச்சுக்கிட்டேன்.
0: கண்டிப்பாக்கா.
1: அந்த மாதிரி பண்ணிக்கிட்டா நமக்கும் சேமிக்கிற பழக்கமும் எனக்கெல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு சேமிப்பேன்.
0: நானு
1: முதல்ல கொஞ்சம் செலவு, அப்புறம் இப்பெல்லாம் சேமிச்சுக்கிட்டு தான்
0: இருப்பேன். ஓகேக்கா.
1: அதனால இந்த தலைப்பும் நல்ல தலைப்பா கொடுத்துருக்கீங்க. பாராட்டும் வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
0: ஓகேக்கா, நன்றிக்கா.
1: நன்றிங்க ராஜ்குமார், நன்றிங்க.
0: அதாவது ஆரம்பத்தில் சம்பளம் இருக்குது அப்படின்னா அதை வச்சு நான் வந்து எனக்கு பிடிச்ச சாரியெல்லாம் நான் வாங்கிப்பேன். வாங்கினதுக்கு அப்புறமேட்டு ஒரு கட்டத்துக்கு மேலே வீட்டு செலவுக்கே காசு இல்லையடா அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருந்த தருணம்லாம் இருக்குது அப்படின்றத கலைச்செல்வி அக்கா சொல்லியிருக்காங்க. நானுமே இப்போ ரீசெண்ட் டைமில் இப்படி தான் என்ன பண்ணுறேன்னா, சேலரி வந்ததுக்கு அப்புறமேட்டு எனக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன். ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே தான் புரிய ஆரம்பிச்சது, பிடிச்சதை வாங்குகிறோம் ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே நமக்கு பிடிச்சதெல்லாம் வாங்க முடியாத சூழ்நிலைக்கு போயிட்டேன் அப்படின்னா என்ன பண்ணுவேன் அப்படின்னு யோசிச்சதுக்கு அப்புறமேட்டு தான் சரி சம்மந்தமே இல்லாமல் செலவு பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி அமைதியாக இருந்துட்டேன். ஸோ நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் சம்பளம் வந்ததுக்கு அப்புறமேட்டு சம்மந்தமே இல்லாமல் செலவு பண்ணி அதுக்கப்புறம் சம்மந்தமே இல்லாமல் சங்கடப்பட்ட தருணம் என்ன அப்படின்றத பற்றி மறக்காமல் கால் பண்ணி பேசுங்க. 9787070178 நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் பேசலாம் நேர்களே. இப்போது அடுத்தடுத்து உங்களுக்காக இரண்டு பாடல், அதாவது இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டுடைய இரண்டு பாடல்கள் வந்துட்டுருக்கு. கேரடுவாங்க தொடர்ந்து அழைப்பது யாரோ நிகழ்ச்சியில் உங்களோட நான் ராஜ்குமார் பேசுகிறேன் நேர்களே.

0: விக்கி, எங்க சித்தப்பாக்கு ஒரு பிளாட் வாங்கணும், ஏதாச்சும் ஒரு நல்ல இடம் இருந்தா சொல்ல.
1: பிரீத்தி, நம்ம ஆத்தூர் செல்லியம்பாளையத்துல சிகரம் சிட்டி அப்படின்ற இந்த நிறுவனத்துக்கிட்ட ஆண்ட்ராய்டு ப்ராப்பர்ட்டி எல்லாமே சூப்பரா இருக்கு. எல்இடி சோலார் ஸ்ட்ரீட் லைட், டிடிசிபி ரேரா அப்ரூவ்ட் பிளாட்ஸ், ஆல் பேங்க்ஸ், ஈசி இஎம்ஐ வசதி, பார்க் அண்ட் சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியா, ஒவ்வொரு மனைக்கும் தனித்தனி வாட்டர் பெசிலிட்டி, சிசிடிவி கேமரா, அண்டர் கிரவுண்ட் டிரைனேஜ் பெசிலிட்டின்னு ஏகப்பட்ட வசதிகளோட குறைந்த விலையில பிளாட்ட புக் பண்ணிக்கலாம். இந்த ஆண்ட்ராய்டு ப்ராப்பர்ட்டி பத்தி இன்னும் டீடைல்ஸ் வேணுமா, கால் பண்ணு 9597322889. சிகரம் சிட்டி, எஸ்டிஎல் மில், ஆத்தூர், சேலம். So

0: மாலதி, அம்மா மாலதி, உன்னோட அந்த பஞ்சரான சைக்கிள் டயர் இருக்கலமா, அதை எடுத்துடுவாமா?
1: அது எதுக்குப்பா கேக்குறீங்க? அதுதான் பழசாயிருச்சு.
0: ஆமாமா, பழசாயிருச்சுதான். அதான் நெருப்புல போட்டு எல்லாத்தையும் எரிச்சிடலாம்னு பாக்குறேன்.
1: என்னது, டயர நெருப்புல போட்டு எரிக்கிறீங்களா? இதனால எவ்வளவு பிரச்சனை வரும் தெரியுமாப்பா?
0: டயரை எரிக்கிறதுனால என்னமா பிரச்சனை வரப்போகுது? எடுத்துடுவாமா போமா.
1: இந்த மாதிரி டயர், பிளாஸ்டிக், ரப்பர் பொருள் எல்லாம் எரிக்கிறதுனால கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு மாதிரி ரொம்ப மோசமான நச்சுவாயுக்கள் காத்துல கலக்குதுப்பா. இதனால நம்மளுடைய ஆரோக்கியமும் கெடுது, நம்ம சுற்றுச்சூழலும் பாதிக்கப்படுது.
0: ஓ, இதனால இவ்வளவு பிரச்சனை வருமாமா?
2: டயர்கள் மற்றும் பிளாஸ்டிக் பொருட்களை எரிப்பதன் மூலம் சில நச்சு வாயுக்கள் காற்றில் கலந்து மாசுகளை ஏற்படுத்துகிறது. எனவே இது போன்ற பொருட்களை எரிப்பதை தவிர்த்து மறுசுழற்சிக்கு பயன்படுத்துவோம். சமூக அக்கறையுடன் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.
1: இந்தாங்க உங்களுக்கு புது சட்டை வாங்கிட்டு வந்திருக்கேன்.
3: மாசத்துல 15 ஆனாலே நம்ம பர்சு காலி ஆயிடும். இப்போ எப்படி புது சட்டை வாங்குற அளவுக்கு காசு மிச்சமாச்சு?
1: அதெல்லாம் அந்த காலங்க. இப்போலாம் நான் பட்ஜெட் போட்டு செலவு பண்ண ஆரம்பிச்சிட்டேன்.
4: ஏய், என்ன புது ட்ரெஸ்லாம் போட்டுருக்க, ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும் போல.
5: அண்ணா, காஸ்ட்லியா இருக்குல்ல, நம்ம அம்மா போட்ட எம்ப்ராய்டரி தான்.
4: அட, ஆமால, அம்மாவோட எம்ப்ராய்டிங் வீடியோஸ்லாம் என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல தான போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன்.
5: நான் பெண் என்று நினைக்கையிலே பெரும் ஆற்றல் ஒன்று வெளிப்படுதே.
4: என்ன புதுசா கவிதை எல்லாம் சொல்ற?
5: நம்ம சோனா எஃப்எம்ல தான் இந்த கவிதையை கேட்டேன். அது மட்டும் இல்ல, நம்ம அம்மாவும் கூட சோனா எஃப்எம்ல பேச போறாங்க.
6: ஆமா, நீங்க கேட்டு கொண்டிருப்பது
1: அழைப்பது யாரோ?
3: கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். அழைப்பது யாரோ நிகழ்ச்சியில் உங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறது நான், ராஜ்குமாரியர்களே. இன்னைக்கு அழைப்பது யாரோ நிகழ்ச்சியில் எந்த தலைப்பில் பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் சம்பளம் வாங்கினதுக்கு அப்புறமேட்டு சம்மந்தமே இல்லாமல் செலவு பண்ண ஒரு சம்மந்தமே இல்லாமல் செலவு பண்ணிட்டு ஒரு கட்டத்துக்கு மேலே சங்கடப்பட்ட தருணம் என்ன அப்படின்றது தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில் நான் வந்து கேள்வியாக வச்சிருக்கேன். அதாவது இன்னொரு டைம் ஞாபகப்படுத்திடுறேன், நீங்கள் சம்பளம் வாங்கினதுக்கு அப்புறமேட்டு சம்மந்தமே இல்லாமல் இந்த பொருள்லாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் வாங்கியிருப்பீங்க உங்களுக்கு பிடிச்ச பொருள் எல்லாத்தையும். ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே என்னைக்காவது ஒரு நாள் ஐயோ சம்பளம் எல்லாம் செலவு பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லி சங்கடப்பட்டிருக்கீங்களா அப்படின்றது தான் இன்றைக்கான கேள்வி. இந்த கேள்விக்கு மறக்காமல் கால் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா 9787-7070 நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் நீங்கள் தெரிவிக்கலாம் நேர்களே. ஸோ இப்போ நம்ம கூட அவங்களுடைய கதையை சொல்கிறதுக்காக நம்ம கூட ஒருத்தர் இணைஞ்சிருக்காரு. அவர் யார், என்ன மாதிரி விஷயங்கள்லாம் சொல்ல போகிறாரு அப்படின்றதெல்லாம் கேட்டலாம். வணக்கம்.
7: வணக்கம், நான் வேலூர் மாவட்டம் கட்டடியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
3: வணக்கம் அண்ணா. வணக்கம், எப்படி இருக்கீங்க?
7: வணக்கம். அதாவது என்னுடைய வாழ்க்கையில இது மாதிரி நடந்த சம்பவம்னா, ஒரு வாட்டி என்னுடைய ஃப்ரெண்டுக்கு ட்ரீட் கொடுக்கலாம் அப்படின்ட்டு நான் கொடுத்தேன். அந்த சமயத்துல பாத்தீங்கன்னா 10 ஃப்ரெண்ட்ஸ் வந்தாங்க. சரி, நல்லா கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு காசு நிறைய செலவு பண்ணி கொடுத்துட்டேன். அந்த மந்த் சேலரி அப்படிங்கறத ஸ்டார்டிங்லயே செலவு பண்ணிட்டேன். அதன் பிறகு பாத்தீங்கன்னா ஒரு 20 மேல ஒரு 10 ஓட்டுறது அப்படிங்கறது ரொம்ப கஷ்டமா இருந்தது. இப்ப யோசிச்சேன், ட்ரீட் அப்படிங்கறது கொடுக்கலாம், பட் நம்மளுடைய விரலுக்கு எவ்வளவு வீக்கமோ அதற்கு ஏற்ற மாதிரி கொடுக்காம நிறைய பெரிய காஸ்ட்லியான ஒரு ஹோட்டலுக்கு போய் வச்சு காசு அப்படிங்கறத ஸ்டார்டிங்லயே நம்ம செலவு பண்ணிட்டு அதன் பிறகு நம்ம கிட்ட காசு மந்த் எண்டுக்கு இவ்வளவு தடுமாற்றமாகவே இருக்கு, ஏன்பா இப்படி பண்ணோம் அப்படின்ட்டு நான் நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணேன். அப்போ நான் ஒண்ணு யோசிச்சேன், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இருந்தாங்க அப்படின்னா பிரிச்சு பிரிச்சு ட்ரீட் வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 பேருக்கு

0: வாரம் வச்சா அப்படின்னா அடுத்த 5 பேருக்கு அடுத்த மாசம் அப்படிங்கறது பிரிச்சு கொடுக்கும் பொழுது ஒரு நிறைவாகவும் இருக்கும். அதே மாதிரி காசு அப்படிங்கறது நம்ம மந்த்துக்கு இடிக்காத மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு பண்ண. அதே மாதிரி ஒரு நாமினல்லா சார்ஜஸ் இருக்கக்கூடிய அந்த ஒரு கடைக்கு போய் ஹோட்டலுக்கு போய் நம்ம ட்ரீட் கொடுத்தாலும் அதுவும் ஒரு ட்ரீட்டு தானே அப்படின்ட்டு நான் உணர்ந்தேன். ஸோ அந்த ஒரு 10 நாள் ஓட்டுறதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுச்சு. பட் அந்த ஒரு படிப்பினை அப்படிங்கிறது என்னுடைய லைஃப்ல அடுத்தடுத்து செலவுகள்ல ஸ்டார்டிங்லயே பார்த்து நீ கட்டுக்குள்ள வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு புரிதலையும் ஏற்படுத்தியது. அதே மாதிரி சேவிங்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் நீ பண்ண ஆரம்பிக்கணும் சந்திரசேகர் அப்படின்ட்டுன்னு எனக்கு அந்த ஒரு தருணம் அப்படிங்கறத உணர்த்தியதுன்னு சொல்லுவேன்.
1: சூப்பர்ண்ணா சூப்பர்ண்ணா. அதாவது நண்பர்கள் அவங்க வந்து அந்த அனுபவம் தான், நண்பர்களோட இருந்த அனுபவம் தான் உங்களுக்கு வந்து இப்போ அடுத்து சேவிங்ஸ்க்கு வழி கொடுத்ததுக்கு.
0: கண்டிப்பா எல்லா இளைய தலைமுறையினருக்கும் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனவே கொஞ்சம் காசை பார்த்து ஸ்டார்டிங்ல செலவு பண்ணுங்க, அது உங்களுக்கும் நல்லது அப்படின்னு சொல்லிக்கிறேன்.
1: ஓகேண்ணா ஓகேண்ணா, நன்றிண்ணா.
0: தேங்க்யூப்பா, பை பை.
1: அதாவது நண்பர்கள் நம்ம கூட இருக்கவங்களாம் பார்த்தீங்க அப்படின்னா, ஏதாவது பிறந்த நாள் அப்படி இல்லைனா ஏதாவது வீட்டில் விசேஷம் அப்படின்போது ட்ரீட்டு கொடுங்க ட்ரீட்டு கொடுங்க அப்படின்லாம் கேட்பாங்க. நாம்பளும் அதை என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா அவங்களுக்கு நண்பர்களுக்கு தானே கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி கிள்ளி வைக்காமல் அள்ளி வச்சுருவோம். அந்த நேரத்தில் நம்மளுடைய மனசு சங்கடமாகும். எந்த டைமில் அப்படின்னா சம்பளம் இல்லையே சம்பளத்தெல்லாம் காலி பண்ணிட்டேமே அப்படின்ற நேரத்தில் வந்து சங்கடமாக இருக்க ஆரம்பிக்கும். அதுதான் இன்றைக்கான தலைப்பும் கூட. ஸோ நீங்களும் இந்த தலைப்பில் பேசணும்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் கால் பண்ணுங்க. 9787071078 நம்பருக்கு கால் பண்ணி ராஜ்குமார் ஏன் கூட அழைப்பது யாரோ நிகழ்ச்சியில் இன்றைக்கி என்ன தலைப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா சம்மந்தமே, அதாவது சம்பளம் வந்ததுக்கு அப்புறமேட்டு சம்மந்தமே இல்லாமல் செலவு பண்ணிட்டு அதை ஒரு நாள் சங்கடப்பட்டு ஃபீல் பண்ண தருணங்கள் இருக்கா அப்படின்றது தான் இன்றைக்கான தலைப்பு. ஸோ இந்த தலைப்பில் நீங்கள் பேசலாம். 9787071078 நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நேர்களை. இப்போது அடுத்ததாக உங்களுக்காக 2 பாடல் வந்துட்டுருக்கு, கேட்டுகிட்டு வந்துடுங்க. தொடர்ந்து அழைப்பது யாரோ நிகழ்ச்சியில் நான் ராஜ்குமார் உங்கள் கூட பேசுகிறேன்.

0: அப்பா சாமி, கை காலெல்லாம் ஒரே வலியா இருக்கே.
1: என்ன பாட்டி ஏதோ புலம்பிக்கிட்டே இருக்க?
0: மாமா கண்ணு, உன்ன மாதிரி சின்ன பிள்ளையா இருந்தா கூட பரவாயில்ல, இந்த வயசான காலத்துல கை காலெல்லாம் ஒரே வலியா இருக்குது.
1: அட பாட்டி, இதுக்கா புலம்பிட்டு இருக்க? கத்தால பூண்டு மஞ்சள் இதெல்லாம் ஒன்னா சேர்த்து நல்லா அரைச்சு கை கால எந்த இடத்துல வலி இருக்கோ அங்க பூசு, தானா சரியா போயிடும்.
0: என்னடி அம்மா இது அதிசயம்! அந்த காலத்து பெரிய மனுஷி, எனக்கே இதெல்லாம் தெரியல, உனக்கு எப்படிதான் இதெல்லாம் தெரியுது?
2: அனைத்து தெரிந்து கொள்ள என்றும் நலமுடன் நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மதியம் 2 மணி முதல் 3 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் அழைப்பது யாரோ?
4: கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் அழைப்பது யாரோ நிகழ்ச்சியில் உங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார் நேயர்களே. இன்னைக்கு அழைப்பது யாரோ நிகழ்ச்சியினுடைய தலைப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சம்பளம் வாங்கினதுக்கு அப்புறமேட்டு சம்மந்தமே இல்லாமல் செலவு பண்ணிட்டு அதை ஒரு நாள் சம்மந்தமே இல்லாமல் ஞாபகம் வந்ததுக்கு அப்புறமேட்டு சங்கடப்பட்ட தருணம் இருக்கா அப்படின்றது தான் இன்னைக்கான தலைப்பு. இந்த தலைப்பில் பேசணும்னு நினச்சிக்கேன் அப்படின்னா 9787707 நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் எப்படி சங்கடப்பட்டீங்க, சம்மந்தமே இல்லாமல் என்ன செலவு பண்ணீங்க அப்படின்றத பற்றி பகிர்ந்துக்குவாங்க. ஸோ இப்போது நம்ம கூட பேசுகிறதுக்காக ஒரு நேயர் இணைந்திருக்காங்க, அவங்கக்கிட்ட நம்ம தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிடலாம். வணக்கம்.
5: ஹலோ. வணக்கம்.
4: வணக்கம்.
5: ருக்மணி அம்மா, தாத்தக்கப்பட்டியில் ஒருத்தர் பேசுகிறேன்.
4: வணக்கம். வணக்கம் பாட்டி.

0: எப்படி இருக்கீங்க ராஜ்குமார்?
1: ரொம்ப நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன் சாமி.
1: சொல்லுங்க.
0: பேச மாட்டேங்கிறீங்க.
1: சொல்லுங்க சொல்லுங்க, பேசிட்டு தானே இருக்கேன்.
0: பெரிய கவர்மெண்ட் கிடையாது, சின்ன சம்பளம் தான். இருந்தாலும் ரெண்டு பேரும் சம்பாதிக்கிறோம், அப்பாவும் நானும் சம்பாதிக்கிறோம். அப்பா கணவர் சம்பாதிக்கிறோம், அத வச்சு குடும்பத்தை ஓட்டுறோம். நம்மளை சுற்றி நிறைய சொந்தக்காரங்க இருக்காங்க, பெத்தவங்க உடன் பிறந்தவர்கள் எல்லாரும் இருக்காங்க. எல்லாத்தையும் திருப்திப்படுத்தி நம்ம சம்பளத்தை ஓட்டிட்டு போறோம். ஒவ்வொரு மாதமும் இதுதான் நடக்குது. ஆனா திடீர்னு ஏதாவது ஒரு பர்த்டேவா இல்ல மேரேஜ் டே தான் இல்ல குழந்தைகளுக்கு ஏதாவது பர்த்டே அந்த மாதிரி வருதுன்னாவோ நம்ம செலவு செய்யதான் செய்யறோம். அப்ப வந்து அதிகப்படியான செலவு வந்துருது. நாம சிலதுகள்லாம் செஞ்சுதான் ஆகணும், இல்ல இல்லாட்டி நம்மள வந்து கஞ்சாம்பட்டின்னு நினைச்சிருவாங்க. ஆமா, நம்ம அவங்களுக்கும் அவங்க மனசு போனாமையும் நம்ம செய்யணும். அப்படி செய்யும் போது சில சிக்கலாத்தான் இருக்கும். அந்த மாசத்தை ஓட்டுறது ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும். அப்பவும் நாம நம்ம சேவிங்ஸ் நம்ம வாங்குற சம்பளத்துல சேவிங்ஸ் ஒரு பங்கு போட்டு வைப்பேன். பெரியவங்க இருக்காங்க, பெரியவங்களுக்கு நோய் நொடி பாக்குறது எல்லாம் இருக்கு, நல்லா வீட்டு சாமான் வீட்டு செலவு இந்த மாதிரி எல்லாம் இருக்கும். அந்த சேவிங்ஸ் போட்டு வைக்கிறதுல கொஞ்சம் அப்பாவுக்கு அவருக்கு தெரியாமே கொஞ்சம் எடுத்துருவேன். அந்த கையில வச்சிருப்பேன், கையில வச்சிருப்பேன், கையில வச்சுதான் நல்ல பிள்ளைங்களாட்டம் செலவு பண்ணுவோம். அப்படி பண்ணனாத்தான் பெரியவங்கள்ட்டையோ இல்ல வந்த கெஸ்டோ உறமுறைகள்ட்டையோ நம்ம நல்ல பேர் வாங்க முடியும். கட்டிக்கு அவனைக்காதவங்க பேர் வாங்க கூடாது. அதனால எப்படியோ கொஞ்சம் சேவிங்ஸ் கொஞ்சம் வைப்பேன், சேவிங்ஸ்ல இருந்து கொஞ்சம் எடுத்துப்பேன். நம்ம சீக்கிரம் இந்த ஒரு இலக்கை அடையணும்னு ஒரு சேவிங்ஸ் போட்டு வைப்போம். அந்த இலக்கை சீக்கிரமா போய் அடைக்க முடியாது, அந்த மாதிரி வரும். அதனால வந்து சில கஷ்டம் இருக்கதான் செய்யும், அதெல்லாம் அனுபவிச்சு போனாத்தான் வாழ்க்கை. வாழ்க்கை என்றால் ஆயிரம் இருக்கும், வருவதும் போவதும் அப்படின்னு பாட்டு வருது. அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில ஆயிரம் இருக்கும், ஆயிரம் படிகளையும் தாண்டி போனாதான் நம்ம ஒரு மனிதன் தான் நிக்க முடியும்.
1: ஆமா ஆமா ஆமா பாட்டி.
0: ஆமா, அதனால நம்ம செலவை பார்த்து கலங்க கூடாது, வருத்தப்படக்கூடாது. நல்ல செய்யணும், நல்ல திருப்திப்படுத்தணும், வர கஷ்டங்களை நல்லபடியா அனுப்பி வைக்கணும். இது எல்லாம் இருந்தாதான் நம்ம உறவுகள் மேம்படும் அப்படிங்கறது என் கருத்து. அதனால நம்ம செலவை பத்தி நினைக்க கூடாது, சில செலவுகளை சிக்கனமா பண்ணிக்கணும். நம்ம பிராடா பண்ற வேலையை குறைச்சுக்கணும். அந்த ரெண்டு மாசம் தான் அப்படி இருக்கும், அப்புறமேட்டு நார்மல் ஆயிரும்.
1: கண்டிப்பா. ஆமா பாட்டி.
0: அந்த இப்ப பண்டிகையே வருது, தீபாவளியே வருது. தீபாவளி மாசம் எல்லாம் எப்படி எப்படி செலவு பண்றோம்? அன்னைக்கு மட்டும் மாசம் சம்பளம் அதிகம் கொடுக்கறாங்களா? ஏதோ போனதுன்னு ஒரு தொகை கொடுப்பாங்க, அந்த தொகைய போதுமா நம்மளுக்கு? அதனால சில சில அக்கப்ப கடன் கூட சில வாங்க வேண்டியது கூட இருக்கும். ஆனா நான் சேவிங்ஸ்ல இருந்து எடுத்துருவேன், அதுவும் ஒரு கடன் கடன் மாதிரி தானா? சேவிங்ஸ் அடுத்த மாசம் போடணும் இல்ல?
1: ஆமா பாட்டி.
0: அதனால சிக்கனமா இருந்த பழக கத்துக்கணும். அதுக்காக சிக்கனமா இரு, ஆனா கஞ்சத்தனமா இருக்காதே அப்படின்னு ஒரு முதுமலை இருக்குது இல்ல?
1: ஆமா ஆமா பாட்டி.
0: அப்படி இருக்கணும் சாமி. ஆனா நீங்க எல்லாம் சின்ன வயசுக்காரங்க, எப்படி பெரியவங்க நடந்துட்டு இருக்கிறாங்கன்னு பாத்துக்கங்க. நாமளும் சிக்கனமா இருக்கணும்னு நினைச்சுக்கங்க. ஒரு ஒரு அமௌண்ட் சேவிங்ஸ் பண்ணுங்க.
1: கண்டிப்பா கண்டிப்பா.
0: எப்ப வேணாலும் எடுக்கணும், பிக்சர்ல மட்டும் போட்டுறாதீங்க. பிக்சர்ல பார்த்தா பணம் இருக்கும், நம்ம அவசரத்துக்கு பணம் கிடைக்கவே கிடைக்காது. எங்க உறவினர் ஒருவரு எங்க பெரியப்பா தான் சொல்றேன், பணம் பிக்சர்ல போட்டாரு, டெத்துக்கு காசு கிடைக்கல. பிக்சர்ல பணம்

0: இருக்குது, ஆனா செலவு பண்ண முடியலையே. அப்ப இருக்கிற அப்ப அந்த பொண்ணுங்க எல்லாம் செய்யறாங்கன்ற பிள்ளைங்க பசங்க எல்லாம் அந்த மாதிரி இருக்குதுப்பா. அதனால ஒரு அமௌண்ட்ட பிக்ஸ்ல போடாம டக்குன்னு எடுத்துருக்கிற மாதிரி சேவிங்ஸ் எல்லாம் போடுங்க, ரொம்ப நல்லது.
1: சூப்பர் பாட்டி, நன்றி பாட்டி.
0: நன்றி சாமி, நன்றி சாமி. சாமி கால் போட்டா எடுங்க சாமி.
1: கண்டிப்பா கண்டிப்பா எடுக்கிறேன்
0: பாட்டி. நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி.
1: அதாவது சேமிக்க ஆரம்பிக்கணும், செலவு பண்ணுறதையும் தாண்டி சேமிக்கணும் அப்படின்றத வந்து ருக்மணி பாட்டி சொல்லியிருந்தாங்க. ஸோ நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் சம்மந்தமே இல்லாமல் செலவு பண்ணிவிட்டு சங்கடப்பட்ட தருணம் என்ன அப்படின்றதையும் மறக்காமல் சோனாஃப நம்பரான 9787701078 என்ற நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் நீங்கள் தெரிவிக்கலாம் நேர்களே. ஸோ இப்போது அடுத்தடுத்து உங்களுக்காக பாடல் வந்துட்டுருக்கு, கேரிடுவாங்க தொடர்ந்து அழைப்பது யாரோ நிகழ்ச்சியில். நான் ராஜ்குமார் உங்கள் கூட பேசுகிறேன்.

0: நான் ஆசைப்பட்ட மாதிரியே இப்போ ஸ்டேட் பிளேயர் ஆயிட்டமா?
1: ஏய் ஸ்ரீ, சூப்பர், இது சந்தோஷமான விஷயம் தானே?
0: இல்லம்மா, நேஷனல் லெவல் மேட்ச் அப்படிங்கிறப்போ என்னால முடியுமா, என் உடம்பு எனக்கு ஒத்துழைக்குமான்னு தெரியல. அதான் போலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: இங்க பாரு ஸ்ரீ, ஒரு பொண்ணு நினைச்சா எதையும் சாதிக்க முடியும். உன்னால முடியும்னு ஃபர்ஸ்ட் நீ நம்பு, தைரியமா போய் மேட்ச்ல கலந்துக்கோ.
2: நாட்டின் சாதனை பெண்கள் பற்றி மட்டுமல்லாமல் நம் வீட்டின் சாதனை பெண்களை பற்றியும் அவர்களின் சிறப்புகள் பற்றியும் தெரிந்து கொள்ள லேசா லேசா நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மாலை 6 மணி முதல் 7 மணி வரை சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் அழைப்பது யாரோ?
1: கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் அழைப்பது யாரோ நிகழ்ச்சியில் உங்களோட பேசிகிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார் நேயர்களே. கேட்டுட்ருக்கக்கூடிய நேயர்கள், நீங்கள் வந்து இன்றைக்கி என்ன தலைப்பில் பேசிகிட்ருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சம்பந்தமே அதாவது சம்பளம் வந்ததுக்கப்புறமேட்டு சம்பந்தமே இல்லாமல் செலவு பண்ணிவிட்டு சங்கடப்பட்ட தருணம் இருக்கா அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி நிகழ்ச்சியில் நான் வந்து ஒரு கேள்வியாக கேட்டிருந்தேன். ஸோ இதில் நீங்கள் பேசணும்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் சீக்கிரமாக கால் பண்ணிவிட்டேன், நிகழ்ச்சியோட இறுதி பகுதியில் இருக்கும். ஸோ இன்றைக்கி நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்கள் வந்து நிறைய பேர் கால் பண்ணியிருந்து பேசியிருந்தாங்க. கலைச்செல்வி அக்கா, அதுக்கப்புறம் சந்திரசேகர் அண்ணா காட்பாடியிலேருந்து, அதுக்கப்புறம் ருக்மணி பாட்டிலாம் கால் பண்ணி அவங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சிருந்தாங்க. நீங்களுமே வந்து கால் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் சீக்கிரமாக சொல்லிவிடுங்க. நானுமே இப்போது அழைப்பது யாரோ நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்கள் பகிர்ந்துருக்கோம். நம்ம சம்பளம் வாங்குகிறோம் அப்படின் போது அந்த சம்பளம் வந்து நமக்கேற்ற மாதிரி செலவுக்கு இருக்கா அப்படின்னு கேட்டால், இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா எல்லாருமே வந்து நம்மளுடைய தேவை என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிறது இல்லை. ஸோ எல்லாரும் வாங்குறாங்க அப்படின்றதுக்காக ஒரு சிலர் வாங்கக்கூடியவங்களும் இருக்க ஆரம்பிக்கிறாங்க. அதனால சம்பளம் வாங்கினதுக்கு அப்புறமேட்டு சரியான செலவுகளை நம்ம எப்போ செய்ய ஆரம்பிக்கிறோமோ அப்போ வந்து நம்மளுடைய நம்மளுடைய கைக்குள்ளே வந்து அந்த பணம் இருக்க ஆரம்பிக்கும். நம்மளை விட்டு போக ஆரம்பிச்சிருச்சு, நம்ம வந்து ரொம்ப ஆசைப்பட ஆரம்பிச்சிட்டோம், எல்லாரும் போலும் நம்ம இருக்கணும்னு நினச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையை நம்மளால் வாழ முடியாது. எல்லாரும் இருக்கிற மாதிரியான சூழ்நிலை தான் நம்மளால இருக்க முடியும் அப்படின்றத நானுமே இன்னைக்கு நிகழ்ச்சி நிறைவாக வந்து நான் சொல்லிக்கிறேன். ஸோ இதே மாதிரி நீங்களும் நிகழ்ச்சியை கேட்டுட்ருக்கீங்க அப்படின்னும் போது உங்கள் வீட்டில் வந்து அப்பா இருக்கலாம், இல்லை நீங்களே வந்து சம்பாதிக்கக்கூடியவங்களா இருக்க ஆரம்பிக்கலாம். ஸோ இப்படி இருக்கீங்க அப்படின்னும் போது வாங்கக்கூடிய சம்பளத்தை வந்து சிக்கனமாக செலவு பண்ணணும். சிக்கனமாக செலவு பண்ணீங்க அப்படின்னா எந்தவித பிரச்சனையும் இருக்காது. அதே மாதிரி சேமிப்பு அப்படின்றது இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இருக்கா அப்படின்னு கேட்டால் எல்லாருக்கையிலையும் இருக்கு, ஆனால் அது வந்து கரெக்டான செலவு பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டால் ஸோ அது வந்து ரொம்ப குறைவாக இருக்குது அப்படின்னு சொல்லி ரீசெண்ட் டைமில் எல்லாருமே பேசக்கூடியதாக இருக்குது.

ஓகே. ஸோ எல்லாருமே வந்து நம்ம சவால்களை சந்திக்கிறோம் அப்படின்போது இந்த பணத்தை அதிகமாக செலவு பண்ணிவிட்டு சந்திக்கக்கூடிய சவால்கள் தான் இருக்குது. ஸோ இதுதான் சவாலாக இருக்குது அப்படின்போது அதை சமாளிக்கிறதுக்கு சிக்கனமாக செலவு பண்ணுங்கள் அப்படின்னு நான் நிகழ்ச்சியின் மூலமாக கேட்டுக்கிறேன். ஸோ இன்றைக்கி நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம். இந்த நிகழ்ச்சியை பற்றின கருத்துக்கள் உங்களுக்கு ஏதாவது இருந்தது அப்படின்னா மறக்காமல் சோனா எஃப்எம் நம்பரான 9787701078 என்ற நம்பருக்கு கால் பண்ணி சொல்லுங்கள் நேர்களே. அதே மாதிரி இப்போது அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ஊரை சுற்றி ஒரு உலா அப்படின்ற நிகழ்ச்சி உங்களுக்காக வந்துகிட்டு இருக்கு. சத்யாவும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காரு. இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு ஊரை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். நீங்களும் கேளுங்கள். ஸோ இந்த நிகழ்ச்சி எப்படி இருக்குது அப்படின்றதையும் மறக்காமல் கால் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் தெரிவிச்சுட்டு போகலாம் நேர்களே. ஸோ இப்போது நான் நிகழ்ச்சியிலேருந்து விடைபெற்றுட்டு அடுத்த வாரம் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ராஜ்குமார் ஃப்ரம் அழைப்பது யாரோ நிகழ்ச்சி நேர்களே.

எஃப்எம் 107.8 ஊரை சுற்றி ஓர் உலா. நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில ஊரை சுற்றி ஒரு உலா நிகழ்ச்சியில உங்க கூட பேச வந்துட்டேன். நான் உங்க சத்யா. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, வார இறுதி நாள். வாரம் ஃபுல்லா ஓடி ஓடி உழைச்சி நமக்கு ஓய்வெடுக்கிற நாள் அப்படின்னா இந்த ஒரு ஞாயிற்றுக்கிழமை தாங்க. இந்த ஓய்வெடுக்கக்கூடிய இந்த நாளை உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் எனர்ஜியா பூஸ்டா, அதாவது ஏதாவது ஊரை சுற்றி பார்த்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு அனுபவத்தை கொடுக்கறதுக்காக சத்யா நான் இன்னைக்கு வந்துட்டேன். சரி சத்யா, இன்னைக்கு நம்ம எந்த ஊரை சுற்றி உலா போக போறோம் அப்படின்னா, நம்மளுடைய சேலம் மாவட்டத்தில் ஏற்காடு எல்லாமே கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்போம். நல்ல ஒரு அழகான மலைப்பகுதிங்க. அந்த பகுதிக்கு போனால் போதும், மன நிம்மதி அவ்வளோ சூப்பராக வரும். இயற்கை சூழ்ந்த ஒரு பகுதி தான் அந்த ஏற்காடு. ஆனால் நம்ம ஊரில் ஏற்காடு இருக்குது. இதே ஆத்தூர், வாழப்பாடி அந்த சைட்லேயும் ஒரு ஏற்காடு இருக்குது அப்படின்னு சொன்னவங்களால் நம்ப முடியுதா? என்ன சத்தியா சொல்கிற, ஏற்காடு இந்த பக்கம் தானே இருக்குது, என்ன நீ பேசிகிட்டு இருக்க அப்படி மாதிரி நீங்கள் சொல்கிறது எனக்குமே புரியுது. கண்டிப்பாங்க, கருமந்துறை அப்படிங்கிற இந்த ஊருக்கு தான் நாம் இன்னைக்கு ஊரை சுற்றி ஒரு உலா நிகழ்ச்சியில் உலா போக போகிறோம். இந்த கருமந்துறை அப்படிங்கிற ஊர் நீங்கள் கண்டிப்பாக நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இங்கேருந்து நம்மளுடைய சேலத்திலிருந்து கரெக்டாக ஒரு 51 கிலோமீட்டர் தூரத்தில் தாங்க இந்த கருமந்துறை அப்படிங்கிற இந்த ஊர் இருக்குது. இந்த ஊர் மலையில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு ஊர். எந்த மலையில் அப்படின்னா கல்வராயன் மலை அப்படிங்கிற இந்த ஒரு பகுதியில் தான் இந்த ஊர் வந்துட்டு அமைஞ்சிருக்குது. இந்த ஊரில் மொத்தமாக 38 கிராமங்கள் இருக்குது. இந்த ஊர் நம்மளுடைய சேலத்துலேருந்து எப்படி போகணும் அப்படின்னா, நம்ம சேலத்துலேருந்து கருமந்துறை போகக்கூடிய பஸ்ஸில் ஏறிட்டோம் அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாக கொண்டு போய் கருமந்துறை பஸ் ஸ்டாண்ட்லேயே நிறுத்துவாங்க. அந்த பஸ் ஸ்டாண்ட்லேயே அந்த கருமந்துறையிலேயே புகழ்பெற்ற ஒரு கோயில் இருக்குதுங்க, அதுதான் கல்வராயன் கோயில். அந்த கோயில் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு கோயில். அந்த கோயில் ரொம்ப ரொம்ப பழமையான ஒரு கோயில். அங்கே அந்த கோயிலுக்கிட்ட தான் நானுமே இறங்கினேன். அங்கே இறங்கின உடனே எவ்வளோ சில்னஸ் தெரியுமாங்க, நம்ம சேலத்தில் அடிக்கிற வெயிலுக்கு அங்கே இருந்தே பழகி போய் அங்கே போனதுக்கப்புறமா பயங்கர சில்னஸ். சொல்லப்போனால் ஏற்காட்டுக்கு போனால் எப்படி இருக்கும் அதே மாதிரி தாங்க அந்த கருமந்தூரிலையுமே இருந்துச்சு. இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே ரொம்ப அன்பாகவே என்கிட்ட பழகினாங்க. இந்த ஊர் பற்றின நிறைய விஷயங்களுமே ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஊருக்கு போகிற வழியே அப்படியே ஏற்காட்டை ஜெராக்ஸ் எடுத்து வச்சா எப்படி இருக்கும் அதே மாதிரி தாங்க இருக்குது. என்ன ஒரே ஒரு வித்தியாசம்னா, நம்ம ஏற்காட்டில் மேலே ஏறும்போது சைடில் எல்லாம் பார்த்தோன்னா மிளகு செடி தான் அதிகமாக இருக்கும். ஆனால் இங்கே முழுக்க முழுக்க மாம்பழங்கள், அதுக்கப்புறமா பலாப்பழங்கள் தாங்க. இந்த பலாப்பழத்துடைய வாசனை அந்த மலையிலேருந்து கீழே இறங்குற வைக்கலும் அப்படியே மூக்கை தொலைச்சிக்கிட்டே இருந்துச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு பயங்கர வாசம். இந்த ஊர் பற்றின சிறப்புகள் என்ன, இந்த ஊரில் எத்தனை பேர் இருக்காங்க, இந்த ஊரில் எத்தனை கிராமங்கள் இருக்குது, இந்த ஊருடைய சிறப்புகள் என்ன, இந்த ஊரில் என்னென்ன பண்டிகைகளை ரொம்ப சிறப்பாக கொண்டாடுவாங்க அப்படிங்கிறது எல்லாமே இந்த ஊர் மக்கள்கிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். இப்போ அடுத்ததான் உங்களுக்காக சூப்பரான ஒரு பாட்டு வந்துட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: ஹியூமன்ஸ் டெவலப்மெண்ட் அண்ட் ஹியூமானிட்டி ட்ரஸ்ட் நடத்தும்
1: பிரம்மாண்ட நட்சத்திர விருது வழங்கும் விழா.
0: இந்த பிரம்மாண்ட விருது வழங்கும் விழாவில் சிறப்பு விருந்தினராக திருப்பாச்சி பட நடிகர் பெஞ்சமின், தொழிலதிபர் விஜய் வெங்கடேசன் மற்றும் தொழிலதிபர் குணச்செல்வி அவர்கள் பங்கேற்கிறார்.
1: இந்த நட்சத்திர விருதுகளை பெற்றுக் கொள்பவர்கள்
0: டைலரிங், ஆரி ஒர்க், பியூட்டிஷியன், இது போன்ற சிறு தொழில் செய்யும் பெண்கள், சமூக ஆர்வலர்கள், சமூக சேவையில் ஈடுபடுபவர்கள், சாதனையாளர்கள் மற்றும் சாதனை படைத்த குழந்தைகளுக்கு இந்த விருது வழங்கப்பட இருக்கிறது.
1: நடைபெறும் நாள் ஜூலை 20 மதியம் 2 மணி முதல்.
0: நடைபெறும் இடம் மாதவம் மண்டபம், மரவநேரி, சேலம்.
1: தொடர்புக்கு 9952167485.
2: வணக்கம், என்னுடைய பேர் பிரியங்கா, ஜாகிரமாபுரத்திலிருந்து பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி. வாய்மையில்
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
4: வணக்கம் அன்பான நேயர்களே, நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்கள்ல. இன்னைக்கு பேசும் பக்கங்கள் பகுதியில் உலக புகழ்பெற்ற ஒரு புத்தகத்தை பற்றி தாங்க சொல்ல போகிறேன். புத்தகத்தோட பேரு 7 தலைமுறைகள். எழுதுனது யார் அப்படின்னா, அமெரிக்க எழுத்தாளர் அலெக்ஸ் ஹேலி. ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய காம்பியா கிராமத்தில் ஒமோராவோடைய மகனாக சுதந்திரமாக வாழ்ந்துட்டுருக்கவர் தாங்க குண்டா கிண்டே. ஒரு நாள் எதிர்பாராத விதமாக சில மனிதர்களால் அவர் கடத்தப்பட்டு கப்பல் மூலயமா அமெரிக்காவுக்கு கொண்டு வரப்பட்டு விற்கப்படுறார். எத்தனையோ துயரங்கள், கஷ்டங்கள் இதெல்லாம் வந்தாலும் அவருடைய ஆப்பிரிக்கா நினைவுகளையும் தன்னுடைய வம்சத்துக்கான அடையாளத்தையும் அவர் மனசில் இருந்து யாராலையும் அழிக்க முடியலைங்க. அங்கே அமெரிக்காவில் அவருக்கு திருமணமானதுக்கப்புறம் குண்டா கிண்டே அவருக்கு பிறக்கிற மகள் தான் கிஜி. கிஜி வளர்ந்த உடனே அவங்களையும் வேற ஒரு இடத்துக்கு மாத்துறாங்க. அங்கே அவங்களுக்கும் வந்து திருமணமாகி ஒரு மகன் பிறக்கிறாங்க. அந்த மகன் பேர் சிக்கன் சார்ஜ் அப்படின்னு அழைக்கப்படுற சார்ஜ். சார்ஜ் தன்னுடைய குடும்பத்தோட முன்னேற்றத்துக்காக கடுமையாக போராடுறாங்க. அடுத்து சார்ஜோட மகன் டாம். டாம் ஒரு சிறந்த இரும்பு தொழிலாளியாக வாழ்கிறாருங்க. ஒரு வழியாக காலம்லாம் மாறும்போது அவங்களுடைய குடும்பத்துக்கு விடுதலை கிடைக்குதுங்க, சுதந்திரமான வாழ்வு கிடைக்குது. அடுத்ததாக டாமுக்கும் ஒரு மகள் இருக்கிறாங்க, சிந்தியா. சிந்தியாவோட மகள் பெர்தா. இப்போ இந்த கதையோட முக்கியமான இடத்துக்கு நம்ம வந்துட்டோங்க. இந்த பெர்தாவோட மகன் தான் வேறு யாருமே இல்லைங்க, இந்த புத்தகத்தோட ஆசிரியர் அலெக்ஸ் ஹேலி. தன்னுடைய முன்னோர்கள் வாய்வழியாக சொன்ன ஆப்பிரிக்கா குண்டா கிண்டே

0: அப்படின்ற வார்த்தைகளை மட்டுமே வச்சுக்கிட்டு 12 வருடங்கள் உலகம் முழுக்க தேடி அலைஞ்சு தன்னுடைய வம்சாவளியோட 7 தலைமுறையை கண்டுபிடிச்சி 7 தலைமுறைகளுடைய கதையை புத்தகமாக இந்த உலகத்துக்கு கொண்டு வந்திருக்கிறாருங்க. அதுதான் இந்த புத்தகம் 7 தலைமுறைகள். இப்போ இந்த கதையில் சில பேர்களை வந்து சொல்லியிருப்பேன், அதுதான் அந்த 7 தலைமுறைகளோட பேர் நான் சொல்கிறேன். ஆப்பிரிக்காவில் ஒமேராவோட மகனாக இருக்கக்கூடிய குண்டா கிண்டே கடத்தப்பட்டு அமெரிக்காவுக்கு கொண்டு வந்து விற்கப்படுறாரு. அதற்கப்புறம் அவங்களுடைய வம்சாவளி கிஜி, சார்ஜ், டாம், சிந்தியா, பெர்த்தா, பெர்த்தாவுடைய மகன் தான் அலெக்ஸ் ஹேலி. இந்த தலைமுறைகளை ஆப்பிரிக்காவிலேருந்து எப்படி வந்தாங்க, எங்கெங்கெல்லாம் போய் அங்கே இருந்தாங்க, அது எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறாருங்க அலெக்ஸ் ஹேலி. ஆப்பிரிக்க காட்டில் ஆரம்பித்த ஒரு சாதாரண மனிதரோட பயணம், அவரோட 7வது தலைமுறை பேரன் மூலமாக இன்றைக்கி உலகமே வியந்து பார்க்குற ஒரு மாபெரும் சரித்திர புத்தகமாக மாறி இருக்குங்க. கண்டிப்பாக அலெக்ஸ் ஹேலி அவர்களுடைய இந்த 7 தலைமுறைகள் அப்படின்ற புத்தகத்தை எல்லாருமே வாங்கி படிங்க. நன்றி.
1: சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.

0: ஹே நிஷா, நீ ஒரு விஷயம் கேள்விப்பட்டியா?
1: இல்லையே, என்ன விஷயம்?
0: அது நம்ம சேலத்துல மாநில அளவிலான போட்டியெல்லாம் நடந்துச்சுல, அதுல நம்முடைய சேலத்தை சேர்ந்த ஒருத்தர் ஜெயிச்சு இப்போ தேசிய அளவிலான போட்டிக்கு போறாராம், தெரியுமா?
1: என்ன சொல்ற, அப்படியா?
0: ஆமா நிஷா, எவ்வளவு பெரிய விஷயம் இல்ல, நம்ம சேலத்துல பிறந்த ஒருத்தர் இப்போ தேசிய அளவிலான போட்டியில விளையாட போறாரு.
1: ஆமா வேலா, இது நம்ம சேலத்துக்கே பெருமை.
0: இதுக்காக அவங்களோட வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்கல்ல?
1: ஆமா ஆமா, அவருடைய வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறாரு, நிறைய அவமானங்களை பாத்துருக்காரு, நிறைய தடைகளை தாண்டி தான் இந்த இடத்துக்கே வந்திருக்காரு.
0: அது எப்படி உனக்கு தெரியும்?
1: நான் தான் சோனா எஃப்எம் கேக்குறேனே, அதுல அவருடைய வாழ்க்கை கதைகளை பத்தி அவரே சொல்லியிருக்காரு.
0: என்னது, எஃப்எம்ல அவர் பேசியிருக்காரா?
2: சேலத்து மக்களின் வாழ்க்கை அனுபவங்களையும் வாழ்வில் வெற்றி பெற எடுத்த முயற்சிகள் அனைத்தையும் தெரிந்து கொள்ள சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி. சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 ஊரை சுற்றி ஓர் உலா.
4: ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில ஊரை சுற்றி ஒரு உலா நிகழ்ச்சியிலிருந்து உங்க கூட பேசிட்டு இருக்கேன், நான் உங்க சத்யா. இந்த சண்டே ஹாலிடேவை உங்களுக்கு ரொம்ப சூப்பரா அதே கொஞ்சம் சில்னஸ் ஓட கொடுக்கறதுக்காக கருமந்துறை அப்படிங்கிற இந்த ஊருக்கு தாங்க ஊரை சுற்றி ஒரு உலா நிகழ்ச்சிக்காக வந்திருக்கோம். இந்த ஊர்ல நான் ஃபர்ஸ்ட் மீட் பண்ணதே வந்துட்டு ரொம்ப அன்பானவர். இந்த ஊர் பத்தின நிறைய விஷயங்களுமே நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. இப்போ அவங்க கூட பேசலாமா? அக்கா வணக்கம், உங்களுடைய பேர் என்னக்கா? நீங்க எத்தனை வருஷமா அங்க இருக்கீங்க? சத்தமும் இல்லாம பறவைகளோடையும் அதுக்கப்புறமா அழகழகான மரங்கள் பழாப்பழம் அதுக்கப்புறமா வாழைப்பழம் சொல்லிட்டு நறுமணம் வீசக்கூடிய ஒரு இடத்துல இத்தனை வருஷமா நீங்க இருக்கும் போது எனக்குமே ஒரு மாதிரி இருக்கு, இங்க பேசாம நம்ம இங்கே வந்துடலாமா அப்படின்னு சொல்லலாம். சரிங்க, இந்த ஊர்ல ரொம்ப ஸ்பெஷலா கொண்டாடக்கூடிய பண்டிகைகள் ஏதாவது இருக்குதாக்கா?
5: கொண்டாடுமே, மார்மி கோயில் இருக்கு, கரியராமன் கோயில் இருக்குது, அதுல கொஞ்சம் கவர்மெண்ட்ல உதவி பண்ணீங்க நல்லா இருக்கும்.
4: சூப்பர்க்கா, மாரியம்மன் கோயில் பண்டிகை அதுக்கப்புறமா கல்வராயின் பண்டிகை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பண்டிகைகள் கொண்டாடுறோம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாக நாம சிட்டி சைடில் கொண்டாடக்கூடிய பண்டிகைக்கும் மலை கிராமத்தில் கொண்டாடக்கூடிய பண்டிகைக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குதுங்க. அங்கே வந்துட்டு பாரம்பரிய முறைப்படி நிறைய விஷயங்கள்லாம் வந்து பண்ணுவாங்க. கண்டிப்பாக இந்த ஊர் பண்டிகையை பார்க்கறதுக்காக நானுமே ஒரு நாள் வரணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன். கண்டிப்பாக நீங்களுமே வந்துட்டு இந்த ஊரை சுற்றி பார்க்கறதுக்காக வரணும், இங்கே இருக்கக்கூடிய மலை அழகெல்லாம் பார்த்து ரசிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பரான ஒரு இடம். அது மட்டும் இல்லாமல் இயற்கை எழிலுக்கு பஞ்சம் இல்லாத ஒரு இடங்க. எங்க பார்த்தாலும் பலாப்பழ நறுமணம். நான் தான் பலாப்பழத்தெல்லாம் இந்த பழ மார்க்கெட் இருக்கு இல்லையா, அங்கே அங்கே போய் பார்த்தேன். ஆனால் இங்கே பல பண்ணையே தனியாக வச்சுருக்காங்க. இதே இடத்துல தான் ஆசியாவுடைய மிகப்பெரிய ஒரு பெரிய பல பண்ணையே இருக்குது. இந்த பல பண்ணையை தமிழ்நாடு அரசு தோட்டக்கலைத்துறை தான் வந்துட்டு பராமரிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. இங்கே உள்ளே போய் பார்த்தா ஏகப்பட்ட மரங்கள், அது மட்டும் இல்லாமல் பலாப்பழங்கள் சர்வசாதாரணமாக கீழெலாம் விழுந்து கிடக்குதுங்க. ஏன்னா அந்தளவுக்கு வந்துட்டு ரொம்ப அருமையான மண் வளம், அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு இயற்கை

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: என்ன சேர்த்திக்காதீங்க அதனால தான்டா.

0: மாலதி, அம்மா மாலதி, உன்னோட அந்த பஞ்சரான சைக்கிள் டயர் இருக்கலமா, அதை எடுத்துடுவாமா?
1: அது எதுக்குப்பா கேக்குறீங்க? அதுதான் பழசாயிருச்சு.
0: ஆமாமா, பழசாயிருச்சு தான். அதான் நெருப்புல போட்டு எல்லாத்தையும் எரிச்சிடலாம்னு பாக்குறேன்.
1: என்னது, டயரை நெருப்புல போட்டு எரிக்கிறீங்களா? இதனால எவ்வளவு பிரச்சனை வரும் தெரியுமாப்பா?
0: டயரை எரிக்கிறதுனால என்னமா பிரச்சனை வரப்போகுது? எடுத்துடுவாமா போமா?
1: இந்த மாதிரி டயரு, பிளாஸ்டிக், ரப்பர் பொருள் எல்லாம் எரிக்கிறதுனால கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு மாதிரி ரொம்ப மோசமான நச்சு வாயுக்கள் காத்துல கலக்குதுப்பா. இதனால நம்மளுடைய ஆரோக்கியமும் கெடுது, நம்ம சுற்றுச்சூழலும் பாதிக்கப்படுது.
0: ஓ, இதனால இவ்வளவு பிரச்சனை வருமாமா?
2: டயர்கள் மற்றும் பிளாஸ்டிக் பொருட்களை எரிப்பதன் மூலம் சில நச்சு வாயுக்கள் காற்றில் கலந்து மாசுகளை ஏற்படுத்துகிறது. எனவே இது போன்ற பொருட்களை எரிப்பதை தவிர்த்து மறுசுழற்சிக்கு பயன்படுத்துவோம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: எஃப்எம் 107.8 ஊரை சுற்றி ஓர் உலா. கல்வராயன் மலைப்பகுதியில் இருக்கக்கூடிய கருமந்துறை அப்படிங்கிற இந்த ஊருக்கு தாங்க நம்ம ஊரை சுற்றி உலாவுக்காக வந்திருக்கோம். நம்ம வந்திருக்கிறதே ஒரு மலை தேசம் அப்படிங்கறதுனால ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் கிளைமேட் ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டா இருந்துச்சுங்க. ரொம்ப வெயிலும் இல்லை, ரொம்ப மழையும் இல்லை, அதுக்கு இடையில ஒரு இதமான ஒரு பனிமூட்டத்தோட ஒரு கிளைமேட் இருக்குல்லையா, அந்த கிளைமேட்ல தான் நம்ம வந்து வந்திருந்தோம். அது மட்டும் இல்லாமல் சில்லுன்னு காற்று, ஒரே ஏசியில் இருந்த மாதிரி இருந்துச்சுங்க. அப்படிப்பட்ட ஒரு கிளைமேட்டு ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களுமே ஒரு தடவை விசிட் பண்ணி பாருங்கள். இந்த ஊர் பார்த்தினா நிறைய விஷயங்களுமே வந்துட்டு நம்ம கூட ஒரு அக்கா பகிர்ந்துக்க போகிறாங்க, அவங்க கூட பேசிடலாமா? வணக்கம் அக்கா, உங்களுடைய பேர் என்ன?
1: சரோஜா.
0: சூப்பர்க்கா. சரோஜக்கா, இங்கே எத்தனை வருஷமாக நீங்கள் இருக்கீங்க?
1: 20 வருஷமாக வேலை செய்கிறோம் பஞ்சாயத்தில்.
0: ஓகேக்கா, இந்த ஊரில் முக்கியமான தொழில் அப்படின்னா என்ன தொழில்க்கா?
1: தொழில் கடை வியாபாரம், காய் விற்கிறாங்க, பழம் விற்கிறாங்க, பொட்டி கடை வச்சுருக்காங்க, கடை வச்சுருக்காங்க, ஹோட்டல் கடை எல்லாமே இருக்குது. முக்கியமான இது காய் கடை, டீ கடை இதெல்லாம் வச்சுருக்காங்க.
0: ரொம்ப ரொம்ப நன்றிங்கக்கா, நாங்கள் கேட்ட கேள்வி எல்லாத்துக்குமே சூப்பராகவே ஆன்சர் பண்ணிங்க. இங்கே இருக்கக்கூடிய ஊரில் நிறைய பேர் வந்துட்டு கடை வச்சுருக்காங்க, அதுக்கப்புறமா காய்கறி கடைகள், பழக்கடைகள் இதெல்லாமே வச்சு தான் வந்துட்டு அவங்களுடைய வாழ்க்கை தரத்தை அதிகமாக்கிக்கிறாங்க அப்படி மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக இங்கே இருக்கக்கூடிய முக்கியமான தொழில் அப்படின்னாங்க இந்த பலாப்பழ வியாபாரம். இந்த பலாப்பழம் இருக்கு இல்லையா, அதை விதை போட்டு அது கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து பலாப்பழம் கொடுத்ததுக்கப்புறமா அதை வந்துட்டு வியாபாரம் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா மாம்பழங்கள், மாம்பழங்களில் நிறைய ரகங்கள் இருக்கு இல்லையா, பச்சரிசி மாங்காய், கிளிமுக்கு மாங்காய் இப்படிலாம் நிறைய சொல்லுவாங்க, மல்கோவா அப்படின்லாம். அந்த மாங்காய்கள் எல்லாமே இங்கே வந்துட்டு உற்பத்தி பண்ணுறாங்க, உற்பத்தி பண்ணி அதை இங்கே விற்பனை பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் வெளி மாநிலங்களுக்குமே இங்கேருந்து ஏற்றுமதி செய்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. இங்கே இருக்கக்கூடிய பழ பண்ணையே போதுங்க, இங்கே இருக்கக்கூடிய வளத்துடைய பெருமையை சொல்கிறதுக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு மாம்பழத்தில் கிராஸு, அதுக்கப்புறமா புது புது வகை ரகமான மாம்பழங்கள், அதுக்கப்புறமா மண்புழு உரத்திலிருந்து நீர்க்கூலிகள் இப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை புதுசு புதுசாக ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு பெருமை வாய்ந்த ஊர் தான் இந்த கருமந்துறை அப்படிங்கிற இந்த ஊர். ஸோ நீங்களுமே வந்துட்டு கண்டிப்பாக இந்த ஊருக்கு விசிட் பண்ணி பார்ப்பீங்க அப்படின்னு நம்புறேன். இப்போ அடுத்ததான் உங்களுக்காக சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்ஸ் வந்துகிட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் ஊரை சுற்றி ஒரு உலா நிகழ்ச்சியிலிருந்து உங்க கூட பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.
1: உலகத்துல எவ்வளவு பொண்ணுங்க இருந்தோம், ஏன்டா ஜெஸ்ஸி.

0: எஃப்எம் 107.8 ஊரை சுற்றி ஓர் உலா. சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில ஊரை சுற்றி ஒரு உலா நிகழ்ச்சியிலிருந்து உங்க கூட பேசிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா. நம்மளுடைய ஊரை சுற்றி ஒரு உலா நிகழ்ச்சியில ஒரு இயற்கை எழில் மிகுந்த ஒரு ஊருக்கு தாங்க வந்திருக்கோம். அந்த ஊர் பேர் தான் கருமந்துறை அப்படிங்கிற இந்த ஊர். இந்த ஊர்ல இருக்கக்கூடிய அழக சொல்ல வார்த்தை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். ஏன்னா அந்த அளவுக்கு அழகுகள் கொட்டி கிடக்கக்கூடிய ஒரு ஊராக தாங்க இந்த ஊர் இருக்குது. இங்க இருக்கக்கூடிய புது புது வகையான பூக்கள், புது புது வகையான பழங்கள், நிறைய விஷயங்கள் நம்மளோட கண்களை கவரக்கூடிய வகையில இருந்துச்சு. இந்த ஊர் பத்தினன்னு நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிறதுக்கு ஒரு அக்கா ரெடியா இருக்காங்க, அவங்க கூட பேசலாம். வணக்கம் அக்கா, உங்களுடைய பேர் என்ன?
1: வணக்கம்,
0: அக்கா கருமந்துறையில மொத்தமா எல்லா கிராமங்களையும் சேர்த்து எத்தனை வீடுகள் அக்கா இருக்குது?
1: நாங்க கிராமத்துல வேலை பார்த்துட்டு இருந்தோம். எங்க அந்த கிராமத்துக்கு 50 வீடு கணக்கு. அந்த கிராமத்துல வேலை செய்யும் போதும் நாங்களுக்கு செருவ புட்டு தாலேரும்பூர் மேலேரும்பூர் மூணு கிராமம் பார்த்துட்டு இருந்தோம்.
0: சூப்பர்க்கா, சூப்பர். இந்த அளவுக்கு அழகான ஒரு ஊரில் நீங்களாம் இருக்கிறத பார்க்கும்போதே எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குதுக்கா. அதே நேரத்தில் நானும் இங்கே இருந்தால் நான் பரவாயில்லையே அப்படின்னு மாதிரிலாம் எனக்குமே ஒரு சில நேரங்களில் தோணுது. கண்டிப்பாக இந்த ஊருக்கு விசிட் பண்ணதில் நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நீங்களுமே வந்துட்டு ஒரு தடவை இந்த வாழப்பாடி சைடு, பத்தநாயகம் பாளையம் சைட்லாம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஊரை விசிட் பண்ணி பாருங்கள். இந்த ஊருக்கு நீங்கள் வர வழியே வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நிறைய வனவிலங்குகளை பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் அழகிய காடுகள், வரும்போதே பலாப்பழம் மரங்கள், மாங்காய் காடுகள், இதெல்லாத்தையுமே வந்து சூப்பராக பார்த்து ரசிச்சுக்கிட்டே இந்த ஊருக்கு வந்து சேரலாம். இந்த ஊருக்கு வந்து இறங்கின உடனே பர்ஃப்யூம் அடித்த மாதிரி அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு வாசனை வருங்க. பலாப்பழ வாசனை, மாம்பழ வாசனைன்னு சொல்லிட்டு ஒரே பழங்கள் வாசமாக இருக்கும். அந்த அளவுக்கு எழில் மிகுந்த ஊர் தான் இந்த கருமந்துறை அப்படிங்கிற இந்த ஊர். ஸோ நீங்களுமே வந்துட்டு கண்டிப்பாக வந்து இங்கே விசிட் பண்ணி பாருங்கள். சுற்றி பார்க்கறதுக்கு நிறைய இடங்களுமே வந்துட்டு இருக்குது. முக்கியமாக இங்கே இருக்கக்கூடிய பலாப்பழங்கள், அதுக்கப்புறமா மாம்பழங்களை சுவைத்து மகிழ மறந்துடாதீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வந்துட்டு இங்கே இருக்கக்கூடிய பழங்கள் எல்லாமே ரொம்ப சூப்பராகவே இருக்குது. ஏன்னா நான் சாப்பிட்டு பார்த்துருக்கேன், அதனால தான் சொல்கிறேன். ஸோ இதே மாதிரி இந்த ஊர் பற்றின நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக ஒரு சூப்பரான பாட்டு வந்துகிட்டே இருக்குது. அந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னா மறக்காமல் நம்மளோட நிலை என்னான்னா 9787707 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களுக்கு பிடிச்ச பாட்டை ஓட் பண்ணி விடுங்க. நீங்கள் ஓட் பண்ணக்கூடிய பாடல் வார இறுதியில் வரக்கூடிய Top 10 மியூசிக் நிகழ்ச்சியில் இடம்பெறும். ஸோ மறக்காமல் கால் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்ச பாட்டை ஓட் பண்ணி விடுங்க. வார இறுதியில் வரக்கூடிய பாட்டு கிட்ட என்ஜாய் பண்ணுங்க. இப்போ அடுத்ததான் உங்களுக்காக அந்த சூப்பரான பாட்டு வந்துட்டு இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட

0: எஃப்எம் 107.8 ஊரை சுற்றி ஓர் உலா. நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில ஊரை சுற்றி ஒரு உலா நிகழ்ச்சியில இருந்து உங்க கூட பேசிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா. நம்மளுடைய ஊரை சுற்றி ஒரு உலா நிகழ்ச்சியுடைய இறுதி பகுதிக்கே இப்ப நம்ம வந்துட்டோம். இறுதி பகுதியிலுமே இந்த ஊர் பத்தின நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிறதுக்காக நம்ம கூட ஒரு அக்கா இணைஞ்சிருக்காங்க. அவங்க கூட பேசலாமா? வணக்கம் அக்கா, உங்களுடைய பேர் என்ன?
1: பழனியம்மா.
0: இந்த ஊர்ல நீங்க எத்தனை வருஷமா இருக்கீங்க?
1: நாங்க ஒரு 10 வருஷமா வேலை செய்யறோம்.
0: சூப்பர்க்கா. இந்த அளவுக்கு அழகான இந்த ஊர்ல உங்களுக்கு ஏதாவது கோரிக்கைகள் இருக்குது, இது எங்களுக்கு இருந்தா நல்லா இருக்கும் அப்படிமா நினைக்கிறீங்கன்னா அது என்ன கோரிக்கைக்கா?
1: ஆனா எங்களுக்கு வந்து அடிக்கடிக்கு கை க்ளோஸ் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. கடையில தான் நாங்க பேப்பர் வாங்கி கைக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். ஆனா எங்களுக்கு அதே சம்பளம்

0: ஆறாயிரம் இந்த போன வருஷம் இப்பதான் 6000 ரூபாய் சம்பளத்தை ஏத்திருக்கிறாங்க. எங்களுக்கு ஏதாவது பரம்பு போடுற அளவுக்கு எதிர்பார்க்கிறோம் நாங்க.
1: கண்டிப்பாக்கா, எங்களால முடிஞ்ச அளவுக்கு நாங்க உங்களுக்கு உதவி பண்றதுக்காக ட்ரை பண்றோம். அதே மாதிரி இந்த ஊர் பத்தின நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்ட நேயர்களே, முக்கியமா இந்த ஊர்ல பார்க்கக்கூடிய முக்கியமான இடங்கள் அப்படின்னா மேகம் அருவி அப்படிங்கிற ஒரு சூப்பரான ஃபால்ஸ் இருக்குது. அதே மாதிரி கல்வராயன் மலை ரொம்ப ரொம்ப அழகான ஒரு இடம். முக்கியமா கோமுகி அணை அப்படிங்கிற ஒரு அணை இருக்குதுங்க. இந்த அணை வந்துட்டு ஒரு நீர்த்தேக்கம் மாதிரி செயல்பட்டு வந்துட்டு இருக்குது. இந்த அணையிலிருந்து தான் இங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாத்துக்குமே குடிக்கிற நீர் வந்துட்டு போயிட்டு இருக்குது. ஸோ அதனால நீங்க எல்லாருமே வந்துட்டு இந்த ஊருக்கு வந்தீங்கன்னா மறக்காம இந்த இடம் எல்லாத்தையுமே நீங்க வந்து விசிட் பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு சூப்பரா இருக்கும். இயற்கையான நடைப்பயணம், புகைப்படம் எடுக்கிறதுக்கு தகுந்த நல்ல இடங்கள், முக்கியமா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யாராவது செல்ஃபி எடுக்கணும் அதுக்கு நல்ல ஸ்பாட் வேணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்கன்னா அவங்களெல்லாம் கண்டிப்பா இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான இயற்கை எழில் மிகுந்த ஊரா இருக்குது. முக்கியமா இங்க மிளகு, காபி, பலாப்பழம், வாழைப்பழம், மாம்பழம் உள்ளிட்ட பல பழ வகைகள் வந்துட்டு இங்க விற்பனை பண்ணிட்டு இருக்காங்க. முக்கியமா விளைச்சல் பண்ணி விற்பனை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஊருக்குள்ளார வந்த உடனே அந்த ஒரு விஷயத்தை உங்களாலேயும் நேரடியா பார்க்க முடியும். ஸோ இந்த ஒரு ஊர் பத்தின நிறைய விஷயங்கள் நீங்க தெரிஞ்சிருப்பீங்க. கண்டிப்பா இது எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னும் ஒரு ஊருக்கு போகலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா எந்த ஊருக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி உங்களோட சஜஷனை மறக்காம நம்ம நிலை என்னான 9787707078 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணியோ இந்த ஊருக்கு போ சத்தியா நம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் அப்படி மாதிரி நினைக்கிறீங்கன்னா அந்த ஊர் என்ன அப்படிங்கிறத எனக்கு மறக்காம தெரியப்படுத்திடுங்க. அதே மாதிரி நம்ம நிகழ்ச்சி பார்த்தினா ஃபீட்பேக் உங்களுக்கு ஏதாவது இருக்குது அப்படின்னா அதேமே நம்மளோட நிலை என்னான 9787707078 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணியோ உங்களுடைய ஃபீட்பேக்கை மறக்காம தட்டி விட்டுருங்க. இப்போ அடுத்ததான் நான் இங்கிருந்து கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. நாளைக்கு இன்னொரு புது ஊரோட உங்களை மீட் பண்ண வரேன். அது வரைக்கும் கிட்டத்தை விடுபெறுவது நான் உங்கள் தொகுப்பால் சத்யா. தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட. டாடா பாபாய் நேர்களே, அடுத்த வாரம் மீட் பண்ணலாம்.

0: சரவணா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்.
1: வணக்கம் நேயர்களே, எல்லாருமே எப்படி இருக்கீங்க? ரொம்பவே சூப்பரா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நானுமே நம்புறேன். கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. இன்னைக்கு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் நான், உங்க தொகுப்பாளர் ரேஞ்சர் கிரேசி. நேயர்களே, யார் யாருக்கெல்லாம் புக் அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்பவே பிடிக்கும்? எனக்கு வந்து இந்த கதை புக்கு எல்லாமே ரொம்பவே பிடிக்கும். ரொம்ப சுவாரஸ்யமா நான் படிப்பேன். அதுலயுமே குட்டி குட்டி கதைகள் பிடிக்கும். இப்போ நம்ம ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் நீங்க யோசிச்சிருப்பீங்க, தமிழ் புக்ல வரும், அதாவது தலைவன் தலை அவங்களோட கதைகள் எல்லாமே ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்கும். என்னடா சடனா வந்து புத்தகம் கதை அப்படிலாம் சொல்றேன் பாக்குறீங்களா? இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினர் ஒரு புக்கு கடை தான் வச்சிருக்காங்க. அவங்களோட பேர் வந்து ருக்மணி. அவங்க வந்து அவங்க தலைமுறை தலைமுறையா இந்த புக்கு கடையை நடத்திட்டு வராங்க. இப்போ அந்த அக்கா மட்டுமே தனியா இந்த புத்தக கடையை நடத்திட்டு வராங்க. அவங்களோட வாழ்க்கையில என்ன மாதிரி அனுபவங்கள் இருந்துச்சு, ஏன் வந்து இந்த புக் கடையை ஆரம்பிச்சாங்க, அது மூலயமா அவங்க என்னென்ன மாதிரி விஷயங்கள் பண்றாங்க அப்படின்ற எல்லாத்தையுமே நம்ம அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேம்.
2: வணக்கம். பேர் ருக்மணி. புக்கு கடை வச்சிருக்கிறோம். பழைய புக்கு கடையும் வச்சிருக்கோம், புது புக்கு கடையும் வச்சிருக்கிறோங்க மேடம். 40 வருஷமா வச்சிருக்கோங்க மேடம். 40 வருஷமா வந்து பழைய புக்கு கடை தான் வச்சிருந்தோம். இப்ப புது புக்கு கடை ஒரு 5 வருஷமா வச்சிருக்கிறேன். ரெண்டுமே வச்சிருக்கேன். பக்கத்துல பழைய புக் கடை இருக்கு, புது புக் கடை இருக்கு.
1: ஓகே ஓகே மேம். அடுத்தது, பொதுவா சேலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே நிறைய துறைகள் இருக்கு. குறிப்பா நீங்க இந்த புத்தக துறையை தேர்ந்தெடுக்க என்ன காரணம் மேம்?
2: இது எங்க அப்பா எங்க மாமனார் அவங்க வந்து அனுபவமா புக்கு கடை வச்சிருந்தாங்க. அவங்க கூடையே நான் இருந்தேன். அந்த அனுபவத்துல எனக்கு இந்த தொழில் ரொம்ப பிடிச்சிருந்தது, புக்கு கடை. அதனால அந்த புக்கு கடையிலேயே அப்படியே இது பண்ணிக்கிட்டேன் லைஃப்ல. இன்னமும் அந்த புக்கை விடக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஆர்வத்திலே தான் இருக்கு. புத்தகம் அழியக்கூடாது. ஆனால் இப்போ சில காலமாக வந்து ஒரு 6-7 வருஷமாக புக்கு கடையை அழிஞ்சு மக்கள் வந்து நாங்கள் அபிக் தெருவில் கடை வச்சிருந்தோம். அங்கே இருந்து அழிஞ்சு மாநகராட்சி பேக் சைடு கடை கொடுத்துருக்குறாங்க. அப்சரா மேட்டில் கடை கவர்மெண்ட்டும் கொடுத்துருக்குறாங்க. அந்த புக்கு அழிஞ்சதுனால என் சக்திக்கு முடியாத சூழ்நிலைக்கு நான் ஒரு கடை எடுத்து இதுவும் நடத்துகிறேன், அதையும் நடத்துகிறேங்க. ஆனால் அங்கே அவ்வளோ மக்கள் வரமாட்டேங்கிறாங்க, பயப்படுறாங்க. வண்டிக்காரவங்களுக்கும் வந்து இருக்கட்டும்னு சொல்லி டெம்போ பெரிய பெரிய வண்டிகளுக்கும் கொடுத்துருக்காங்க, எங்களுக்கும் உள்ள கடை கொடுத்துருங்க. அதுல வந்து மக்கள் வர்றதுக்கு பயப்படுறாங்க. அதனால இது மாதிரி ஒரு கடை எடுத்து இதையும் நடத்திக்கிட்டு இருக்கிறேன்.
1: ஓகே மேம். அதாவது தலைமுறை தலைமுறையா இந்த புத்தக கடையை நடத்திட்டு வரீங்க அப்படின்றத ரொம்பவே சூப்பரா சொன்னீங்க. அடுத்தது வந்து உங்களோட புத்தக கடையில என்னென்ன மாதிரியான புத்தகங்கள்லாம் நீங்க விற்பனை பண்றீங்க?
2: இன்ஜினியரிங், மெடிக்கல், டிஎன்பிஎஸ், குரூப் 4, இந்த எல்லாம் கல்வியை சேர்ந்த அனைத்தும் என் கண்ணுக்கு சிக்கிற வரையும் பழைய கடைகளுக்குள்ள புக்கு கிடைச்சா ஒரு 1980, 70, 75, 77 இப்படி எந்த காலத்து புக் இருந்தாலும் பஞ்சாங்கம் எல்லா புக்ஸும் என் கண்ணில் பட்டா நாங்கள் அதை எடுத்துட்டு வந்து மக்கள் வாங்குறாங்க, அதை ஆர்வம் காட்டுறாங்க. அதனால நான் இந்த புக்கு கடை இது பண்ணிட்டு.
1: சூப்பர் மேம். எல்லா வகையான புத்தகங்களுமே உங்க கடையில இருக்கும் அப்படின்றத கேட்கவே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினரான ருக்மணி மேம், அவங்களோட புத்தக கடை எப்படி ஆரம்பிச்சாங்க, அதுல என்னென்ன மாதிரியான புத்தகங்கள்லாம் இருக்கு அப்படின்றத ரொம்பவே சூப்பரா நம்ம கிட்ட பேசினாங்க. இன்னும் சில விஷயங்களை பேச போறாங்க. அது வரைக்கும் உங்களுக்காக ரொம்பவே சூப்பரான பாடல் வந்துட்டு இருக்கு. பாடலை கேட்டுட்டு வாங்க நேயர்களே.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, நாகராஜ் பேச வந்துட்டங்க பேசும் பக்கங்கள்ல. இன்னைக்கு பேசும் பக்கங்கள் பகுதியில் உலக புகழ்பெற்ற ஒரு புத்தகத்தை பற்றி தாங்க சொல்ல போகிறேன். புத்தகத்தோட பேரு 7 தலைமுறைகள். எழுதுனது யார் அப்படின்னா, அமெரிக்க எழுத்தாளர் அலெக்ஸ் ஹேலி. ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய காம்பியா கிராமத்தில் ஒமோராவோடைய மகனாக சுதந்திரமாக வாழ்ந்துட்டுருக்கவர் தாங்க குண்டா கிண்டே. ஒரு நாள் எதிர்பாராத விதமாக சில மனிதர்களால் அவர் கடத்தப்பட்டு கப்பல் மூலயமா அமெரிக்காவுக்கு கொண்டு வரப்பட்டு விற்கப்படுறார். எத்தனையோ துயரங்கள், கஷ்டங்கள் இதெல்லாம் வந்தாலும் அவருடைய ஆப்பிரிக்கா நினைவுகளையும் தன்னுடைய வம்சத்துக்கான அடையாளத்தையும் அவர் மனசில் இருந்து யாராலையும் அழிக்க முடியலைங்க. அங்கே அமெரிக்காவில் அவருக்கு திருமணமானதுக்கப்புறம் குண்டா கிண்டே அவருக்கு பிறக்கிற மகள் தான் கிஜி. கிஜி வளர்ந்த உடனே அவங்களையும் வேற ஒரு இடத்துக்கு மாத்துறாங்க. அங்கே அவங்களுக்கும் வந்து திருமணமாகி ஒரு மகன் பிறக்கிறாங்க. அந்த மகன் பேர் சிக்கன் சார்ஜ் அப்படின்னு அழைக்கப்படுற சார்ஜ். சார்ஜ் தன்னுடைய குடும்பத்தோட முன்னேற்றத்துக்காக கடுமையாக போராடுறாங்க. அடுத்து சார்ஜோட மகன் டாம். டாம் ஒரு சிறந்த இரும்பு தொழிலாளியாக வாழ்கிறாருங்க. ஒரு வழியாக காலம்லாம் மாறும்போது அவங்களுடைய குடும்பத்துக்கு விடுதலை கிடைக்குதுங்க, சுதந்திரமான வாழ்வு கிடைக்குது. அடுத்ததாக டாமுக்கும் ஒரு மகள் இருக்கிறாங்க, சிந்தியா. சிந்தியாவோட மகள் பெர்தா. இப்போ இந்த கதையோட முக்கியமான இடத்துக்கு நம்ம வந்துட்டோங்க. இந்த பெர்தாவோட மகன் தான் வேறு யாருமே இல்லைங்க, இந்த புத்தகத்தோட ஆசிரியர் அலெக்ஸ் ஹேலி. தன்னுடைய முன்னோர்கள் வாய்வழியாக சொன்ன ஆப்பிரிக்கா குண்டா கிண்டே அப்படின்ற வார்த்தைகளை மட்டுமே வச்சுக்கிட்டு 12 வருடங்கள் உலகம் முழுக்க தேடி அலைஞ்சி தன்னுடைய வம்சாவளியோட 7 தலைமுறையை கண்டுபிடிச்சி 7 தலைமுறைகளுடைய கதையை புத்தகமாக இந்த உலகத்துக்கு கொண்டு வந்திருக்கிறாருங்க. அதுதான் இந்த புத்தகம் 7 தலைமுறைகள். இப்போ இந்த கதையில் சில பேர்களை வந்து சொல்லியிருப்பேன், அதுதான் அந்த 7 தலைமுறைகளோட பேர் நான் சொல்கிறேன். ஆப்பிரிக்காவில் ஒமேராவோட மகனாக இருக்கக்கூடிய குண்டா கிண்டே கடத்தப்பட்டு அமெரிக்காவுக்கு கொண்டு வந்து விற்கப்படுறாரு. அதற்கப்புறம் அவங்களுடைய வம்சாவளி கிஜி, சார்ஜ், டாம், சிந்தியா, பெர்தா. பெர்தாவுடைய மகன் தான் அலெக்ஸ் ஹேலி. இந்த தலைமுறைகளை ஆப்பிரிக்காவிலேருந்து எப்படி வந்தாங்க, எங்கெங்கெல்லாம் போய் அங்கே இருந்தாங்க, அது எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறாருங்க அலெக்ஸ் ஹேலி. ஆப்பிரிக்க காட்டில் ஆரம்பித்த ஒரு சாதாரண மனிதரோட பயணம், அவரோட 7வது தலைமுறை பேரன் மூலமாக இன்றைக்கி உலகமே வியந்து பார்க்குற ஒரு மாபெரும் சரித்திர புத்தகமாக மாறி இருக்குங்க. கண்டிப்பாக அலெக்ஸ் ஹேலி அவர்களுடைய இந்த 7 தலைமுறைகள் அப்படின்ற புத்தகத்தை எல்லாருமே வாங்கி படிங்க. நன்றி.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.

0: குரல் சமுதாய வானொலியில இன்னைக்கு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தொகுப்பாளர் ஏஞ்சல் கிரேசி. நேர்களே, நிகழ்ச்சியில நம்ம கூடவே ருக்மணி மேம் தான் இணைஞ்சிருக்காங்க. அவங்களோட புத்தக கடையில இன்னும் என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க பண்றாங்க அப்படின்ற எல்லாத்தையுமே நம்ம அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க மேம், முதல்ல நீங்க இந்த புத்தக கடையை ஆரம்பிக்கும் போது என்ன மாதிரியான அனுபவம் உங்களுக்கு இருந்தது?
1: அப்ப எனக்கு வந்து நான் ரொம்ப படிக்கல, அனுபவமே நான் சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டு தான் வந்தேங்க. எனக்கு அப்பா விட்டு சைடும் சப்போர்ட் இல்ல, மாமனார் வீட்டு சைடும் சப்போர்ட் இல்ல. என் அனுபவம் ஒரு பேப்பர் விரிச்சு ரோட்ல கடை போட்டு, அப்ப அந்த அனுபவத்துல எனக்கு ஆர்வம் மக்களும் காமிச்சாங்க. இன்ஜினியரிங், சிவில், மெடிக்கல் இதெல்லாம் காமிச்சாங்க. அதனால இந்த புத்தகத்துக்கு ஆர்வமா இது பண்ணிக்கலாம்னு.
0: ஓகே மேம், அதாவது ரொம்பவே கஷ்டப்பட்டு மக்கள் கொடுத்த ஆதரவு மூலமா நீங்க இவ்வளவு தூரம் தொடர்ந்து பயணிக்கிறீங்க அப்படின்றத ரொம்பவே சூப்பரா சொன்னீங்க. மேம், இந்த புத்தக கடையை வந்து நீங்க எடுத்து பண்ண ஆரம்பிக்கும் போது நிறைய சவால்கள் உங்களுக்கு இருந்திருக்கும். என்ன மாதிரியான சவால்கள் இருந்துச்சு மேம், எப்படி அதை தாண்டி தொடர்ந்து பயணிச்சீங்க?
1: அந்த பண கஷ்டத்துல என்னோட சூழ்நிலையில அப்ப தச்சமயத்துல ஒரு கம்மங்கூழ் கடை வண்டி போட்டிருந்தேன், கலெக்டர் ஆபீஸ் கிட்ட போட்டிருந்தேன், தாலுகா ஆபீஸ். அந்த இடத்துல கம்மங்கூழ் கடை போட்டிருந்தேன். ஒரு நாளைக்கு 10 கிலோ 15 கிலோ கம்மங்கூழ் வியாபாரம் பண்ணேங்க. அந்த கம்மங்கூழ் சேல்ஸ் பண்ண பண்ண எனக்கு பசங்களும், ரெண்டு ஒரு பொண்ணு ரெண்டு பசங்க, இவங்க சப்போர்ட் பண்ணாங்க. இந்த கம்மங்கூழ் வித்து வித்து நான் அந்த புத்தகத்துக்கு முதலா போட்டு இது பண்ணிக்கிட்டேன். இதுதான் என்னோட அனுபவமே. கம்மங்கூழ் எனக்கு முதல் கொடுத்தது புத்தகத்துக்கு. யாரும் எனக்கு சப்போர்ட்டா 5000 10000 உறவுகளோ சொந்தமோ பந்தமோ எந்த சைடும் கொடுக்கல. ஆனால் இன்னைக்கு நான் நல்லா இருக்கிறேன். நான் ஓரளவில் இன்னைக்கு நல்ல ஒரு லைஃப்ல நல்ல ஒரு லேடியாகவும் இருக்கேன். தொழில் செய்கிற எல்லா லேடிங்களுமே ஒரு நல்ல ஒரு தொழிலுன்னு செஞ்சுட்டா எந்த ஒரு இதுவும் கான்ஃபெஷன் வர்றதில்லை. இந்த பிள்ளைங்களை வளர்த்தணும், 3 மக்களை வளர்த்தணும், படிக்க வைக்கணும், நல்ல லைஃப் பண்ணி கொடுக்கணும்ன்ற ஆர்வத்தில் பசங்களும் 3 புக்கு கடை தான் வச்சிருக்கிறாங்க.
0: சூப்பர் மேம், யாரோட உதவியுமே எதிர்பார்க்காம நீங்களே ஒரு தொழிலை கண்டுபிடிச்சி அதில் வர வருமானத்தை வச்சு தான் இந்த கடையவே ஆரம்பித்தேன் அப்படின்றத நீங்கள் சொல்லும் போது கேட்கவே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது மேம். மேம், அடுத்து வந்து ஒரு நாளைக்கு எவ்வளோ புத்தகங்கள் வந்து விற்பனை ஆகும், எவ்வளோ கஸ்டமர் உங்கள் கடைக்கு வந்துட்டு போவாங்க மேம்?
1: கஸ்டமர் ஒரு நாளைக்கு 100 கஸ்டமர் வருவாங்க. கல்வியை சேர்ந்து அனைத்து 1வதுலேருந்து +2 வரையும் இன்ஜினியரிங், மெடிக்கல், ஆன்மீகம், பஞ்சாங்கம் எல்லா கஸ்டமர்லாம் நிறைய இது பண்ணுவாங்க. நெட்லேயும் ஆன்லைன் இதுலேயும் போட்டிருக்காங்க, கூகுள்லேயும் போட்டிருக்காங்க. எனக்கு அதுலேயும் ரொம்ப இன்குரியா எனக்கு இன்ட்ரெஸ்டா கொடுக்குறாங்க.
0: சூப்பர் மேம், அடுத்து வந்து ஒரு நாளைக்கு எவ்வளோ சேல்ஸ் ஆகும் உங்க கடையில?
1: பழைய புக்கு கடைனா 10000 ஆகும், புது புக்கு கடைனா இந்த சீசனுக்கு மட்டும் 30000 40000 ஆகும். ஏன்னா புதுசு முதல் போடுறோம் நாங்கள். அப்படி இருக்கக்குள்ள அதுலேருந்து நாங்கள் டிஸ்கவுண்ட்டும் பண்ணி இது பண்ணி கொடுக்குறோம்.
0: மேம், அடுத்து வந்து எந்த புத்தகத்தை அதிகமாக மக்கள் விரும்பி கேட்குறாங்க?
1: கைடு தாங்க, 6வதுலேருந்து +2 வரை கைடு தான் முக்கியத்துவமாக கம்பெனி கேட்டு இது பண்ணுவாங்க.
0: ஓகே ஓகே மேம். நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினரான ருக்மணி மேம் அவங்களோட புக் ஷாப்பை பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம கிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க. இன்னும் சில விஷயங்களை பேச போறாங்க. அது வரைக்கும் உங்களுக்காக ரொம்பவே சூப்பரான பாடல் வந்துட்டு இருக்கு. பாடலை கேட்டுடுவாங்க நேயர்களே.

0: மாலதி, அம்மா மாலதி, உன்னோட அந்த பஞ்சரான சைக்கிள் டயர் இருக்கலமா, அதை எடுத்துடுவாமா?
1: அதை எதுக்குப்பா கேக்குறீங்க? அதுதான் பழசாயிருச்சு.
0: ஆமாமா, பழசாயிருச்சு தான். அதான் நெருப்புல போட்டு எல்லாத்தையும் எரிச்சிடலாம்னு பாக்குறேன்.
1: என்னது, டயரை நெருப்புல போட்டு எரிக்கிறீங்களா? இதனால எவ்வளவு பிரச்சனை வரும் தெரியுமாப்பா?
0: டயரை எரிக்கிறதுனால என்னமா பிரச்சனை வரும் போது? எடுத்துடுவாமா? போமா.
1: இந்த மாதிரி டயர்

0: பிளாஸ்டிக் ரப்பர் பொருள் எல்லாம் எரிக்கிறதுனால கார்பன் டை ஆக்சைடு கார்பன் மோனாக்சைடு மாதிரி ரொம்ப மோசமான நச்சு வாயுக்கள் காத்துல கலக்குதுப்பா. இதனால நம்மளுடைய ஆரோக்கியமும் கெடுது, நம்ம சுற்றுச்சூழலும் பாதிக்கப்படுது.
1: ஓ, இதனால இவ்வளவு பிரச்சனை வருமாமா?
2: டயர்கள் மற்றும் பிளாஸ்டிக் பொருட்களை எரிப்பதன் மூலம் சில நச்சு வாயுக்கள் காற்றில் கலந்து மாசுகளை ஏற்படுத்துகிறது. எனவே இது போன்ற பொருட்களை எரிப்பதை தவிர்த்து மறுசுழற்சிக்கு பயன்படுத்துவோம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்.
2: இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. இன்னைக்கு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் நான், உங்க தொகுப்பாளர் ஏஞ்சல் கிரேசி. நேயர்களே, நிகழ்ச்சியில நம்ம கூடவே ருக்மணி மேம் தான் இணைஞ்சிருக்காங்க. அவங்களோட புத்தக கடையில இன்னும் என்னென்ன மாதிரியான புத்தகங்கள் அவங்க விற்பனை பண்றாங்க, அது மூலியமா எவ்வளவு பேர் பயனடைஞ்சிருக்காங்க அப்படின்ற நிறைய விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மேம், உங்களோட இந்த பயணத்துல யார் உங்களுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவா இருந்தது?
3: இறைவன் தான். மட்டன் சிக்கன் சாப்பிட மாட்டேன், எனக்கு எல்லாம்
4: அன்னதமிங்க அக்கா தங்கச்சிங்க, அவங்க என்ன பண்ணிட்டாங்க, எல்லாம் வசதி வாய்ப்பு இல்லைங்கிறதுனால ஸ்கூலில் சேர்க்க முடியல. கொண்டு போய் நம்மளை சேர்க்கக்குள்ள ரேஷன் கார்டு கேட்டாங்கன்ட்டு சேர்க்க மாட்டேன்ட்டாங்க. அப்போ அம்மா கூடயே இருந்த அனுபவம், எங்கள் அம்மா கூட இருந்த அனுபவம் 10 வயசுலேருந்து எங்கள் அம்மா கூட, ஏன்னா 18-19 வயசில் கட்டி கொடுத்துட்டாங்க ஈரோடு. அங்கேயும் எங்கள் மாமனார் மாமியார் புக்கு கடை தான். அவங்க கூடயே அனுபவமாக ஹஸ்பண்டு கூடயே இருந்தேன். அவர் திடீர்னு ஹார்ட் அட்டாக்ல இறந்தோன்னா அம்மா கட்டி கொடுத்தாங்கன்னு சேலமே வந்துட்டேன். அந்த அனுபவத்தில் வந்து அப்படியே ரோட்டில் பேப்பர் உரிச்சு கடை போட்டு அதுலேயும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு அதுலேருந்து கம்மங்கூழ் கடை போட்டு இப்படி 10 வயசுலேருந்தே அனுபவம், என்னோட அனுபவம். அப்பா அம்மா மாமனார் வீட்டுக்கார், வீட்டுக்காரர் 25 வயசில் ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டார். 3 குழந்தைங்க, ஒருவேளை சாப்பாட்டுக்கே இல்லாத நிலமையில தான் இருந்தேன். ரொம்ப எல்லாரும் வசதி வாய்ப்பாக இருந்தாங்க, ஆனால் பிள்ளைங்களை படிக்க வைக்கணும். நான் ரொம்ப படிக்கலாம் இல்லை, ஆனால் நான் பெரிய லெவலில் எல்லாருக்கும் கல்விக்கு புக்கு கொடுக்குறேன். அனுபவத்தில் இந்த புக்கு போகும் போகாது அப்படிங்கிற அனுபவம் எனக்கு. இப்போ ஒரு மெடிக்கல் புக்கு இன்ஜினியரிங் புக்கு என்கிட்ட ஆத்தர் சொல்லி கேட்குறாங்கன்னா இருக்கு இல்லைங்கிற மைண்டில் நானே வச்சுருப்பேன். குடோனில் புக்கு ஃபுல்லாக வச்சுருப்பேன். இந்த புக்கு கேட்குறாங்க இருக்கு இல்லைங்க, அவ்வளோதான். உடனே ஃபோன் பண்ணாங்கன்னா உடனே சொல்லிடுவேன். 2-3 நாள்லாம் டைம் வேஸ்ட் பண்ண இல்லை, வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க. புக்கோட ஃபோட்டோ பார்த்தே அனுபவமாக நான் இது பண்ணியிருக்கிறேன்.
2: ஓகே ஓகே மேம், அதாவது ரொம்பவே கஷ்டப்பட்டு நீங்கள் படிக்கலனாலுமே இப்போ இருக்க ஜென்ரேஷனில் எல்லாருமே படிக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த கடையை ஆரம்பித்து இவ்வளோ தூரம் தொடர்ந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பயணிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்றத கேட்கவே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது மேம். மேம், அடுத்து வந்து உங்களோட கடைகளுக்கு நீங்கள் பயன்படுத்துகிற புத்தகங்களை எங்கேருந்துலாம் நீங்கள் வாங்குவீங்க?
4: இதெல்லாம் பழைய இதுனா சென்னை, கோயம்புத்தூர் இப்படி பழைய கடைகளில் அங்கங்கே ஊர்லெலாம் நாங்கள் கலெக்ட் பண்ணுவோம். மெயினாக எங்களுக்கு சென்னை மெட்ராஸ், அங்கே கலெக்ட் பண்ணுவோம். அங்கே தான் ஒரு மார்க்கெட் எல்லா இடத்துலையுமே. இப்போ இந்த கைடுனா அந்த கைடு அவங்க வருஷம் முடிஞ்சோன்னா ரிட்டர்னுன்ற ஒரு இதில் இது பண்ணுவாங்க. அந்த பழைய புக்கு கடைக்கு அப்படி இது பண்ணுவோம். புதுசுக்கு நாங்கள் கம்பெனிலே 10% டிஸ்கவுண்ட்டுன்னு இது பண்ணுவாங்க. அந்த டிஸ்கவுண்டில் நாங்கள் அவங்க எங்களுக்கு கொடுப்பாங்க, அந்த டிஸ்கவுண்ட் பண்ணி நாங்களும் ஒரு வியாபாரம் இது பண்ணுவோம். புதுசுக்கு பழசுன்னா சென்னையில் போய் பார்த்து எடுத்து இது பண்ணிக்குவோம். இது போகும் போகாது அப்படின்னு.
2: ஓகே ஓகே மேம், உங்கள் கடைகளுக்கு தேவையான பொருட்களையுமே நீங்கள் சென்னையிலிருந்து வாங்குறீங்க அப்படின்றத ரொம்பவே தெளிவாக சொன்னீங்க. நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினரான ருக்மணி மேம், அவங்களோட புத்தக கடைக்கு என்னென்ன மாதிரியான புத்தகங்கள் அவங்க வாங்குறாங்க, அதை எங்கேருந்து வாங்குறாங்க அப்படின்றத ரொம்பவே சூப்பராக நம்ம கிட்ட பேசினாங்க. இன்னும் சில விஷயங்களை பேச போகிறாங்க. அது வரைக்கும் உங்களுக்காக ரொம்பவே சூப்பரான பாடல் வந்துட்டு இருக்கு, பாடலை கேட்டுட்டு வாங்க நேயர்களே.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்.
1: நேர்களே, ரொம்பவே சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடலை கேட்டுட்டு வந்துட்டீங்களா? கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. இன்னைக்கு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தொகுப்பாளர் ரேஞ்சர் கிரேசி. நேர்களே, இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்ம கூடவே ருக்மணி மேம் தான் இணைஞ்சிருக்காங்க. அவங்களோட புத்தக கடையில என்னென்ன மாதிரியான புத்தகங்கள் இருக்கு, அது மூலியமா எவ்வளவு பேர் பயனடைஞ்சிருக்காங்க அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே நம்ம அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க மேம். உங்களோட புத்தகங்களை வந்து ஆஃப்லைன்ல மட்டும் நீங்க சேல் பண்றீங்களா, இல்ல ஆன்லைன்லயுமே சேல் பண்றீங்களா மேம்?
2: ஆன்லைன்ல கேட்டாங்கன்னா புக் இந்த புக் இருக்குன்னாங்கன்னா பண்ணி கொடுத்துருவோம். ஆஃப் ரேட்டுக்கு கொடுப்பேன். பழைய புக்கு புதுசுனா 20% டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுப்பேன். மெடிக்கல் புக்கு, இன்ஜினியரிங் இதெல்லாம் கேட்கறாங்கன்னா, இன்ஜினியரிங்லாம் இப்போ இல்லைங்க, அதெல்லாம் யாரும் கேட்கறதில்ல. மெடிக்கல் கேட்பாங்க. புதுசு பண்ணி எனக்கு என்ன 10 ரூபாய் கிடைச்சாலும் போதும் இல்ல.

0: ₹50 கிடைச்சாலும் சரி, ஒரு ₹2000 நான் புக்கு, நான் ₹1500 புக்கு கொடுப்பேன் மெடிக்கல் புக்கெலாம். ஏன்னா எனக்கு தேடி எனக்கு வந்து 10 புக்கு வேணுன்ட்டாங்கன்னா அவங்க வந்து படிக்கணும். என்கிட்ட இல்லைன்னா இன்னும் 4 கடைக்குள்ளே இந்த புக்கு இந்த கடையில் இருக்கும் போங்கன்னு கஸ்டமர் அனுப்புவாங்க. சில பேர் அனுப்ப மாட்டாங்க, ஏன்னா அதை வித்து அவங்க பெரிய ஆளாயிடுவாங்க. ஒரு புக்கு வாங்க வரவங்க தான் அந்த கஸ்டமர்னால நிறையா புக்கு வாங்க வருவாங்க.
1: ஓகே ஓகே மேம். அடுத்தது வந்து புத்தகங்கள் வாங்குறதுக்கு மக்கள் வந்து கடையை தான் தேடி வர விரும்புகிறாங்களா, இல்லை வேற என்ன பண்ணணும் அப்படின்ட்டு மக்கள் விரும்புகிறாங்க மேம்?
0: என்ன மாதிரினா இந்த புத்தகத்தில் வந்து நான் கொஞ்சம் நல்ல லெவலில் வந்துட்டேன், இந்த புது புக்கோட பிளாட்ஃபாரத்தில் தான் மக்கள் தேடி வராங்க. கடைக்குங்கிறது வந்து எத்தனையோ பேர் காசு கொடுத்து வாங்க முடியாத படிக்க முடியாத சூழ்நிலையெல்லாம் இருக்காங்க. அந்த பிளாட்ஃபாரத்தை நம்பி ஆர்வம் கொடுக்கறது மக்கள் வந்து ரொம்ப ரொம்ப விரும்பி கொடுக்குறாங்க. ஆனால் அவங்களுக்கு கடை இல்லாமல் பிரிஞ்சு போச்சு. இந்த 5 வருஷமாக என்னோட வருத்தம் அதுதான் ரொம்ப ரொம்ப. நான் அந்த பிளாட்ஃபாரத்தில் தான் நான் ரொம்ப அனுபவமாக வியாபாரம் பண்ணேன். இந்த மாதிரி கடையிலலாம் எனக்கு அனுபவமாக நான் வியாபாரம் இல்லை, இது என்னோட ஒரு சூழ்நிலைக்கு சந்தர்ப்பம் என்ன பண்ணுறது அப்படின்ற ஒரு இதுக்காக கடைப்பிடிச்சிருக்கேன்.
1: ஓகே ஓகே மேம். அதிகமாக வந்து மக்கள் வந்து பிளாட்ஃபார்ம் கடையில் தான் வந்து வாங்க விரும்புகிறாங்க அப்படின்றத ரொம்பவே சூப்பராக சொன்னீங்க மேம். அடுத்தது வந்து இப்போ இருக்க காலகட்ட மாணவர்கள் வந்து புத்தகம் வாசிக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா?
0: இல்லை, ரொம்பலாம் இது பண்ணுறதில்லை. அப்போ வந்து ஒரு புக்கு வாங்குறாங்கன்னா அந்த நெட்டில் ஆன்லைனில் இந்த இதில் எல்லாம் PDF-ல விட்டாங்க.
1: ஓகே மேம். இப்போ ஆன்லைனில் படிக்கிறது மூலயமா மாணவர்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் வருதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க?
0: அவங்களுக்கு வந்து அதை படிக்கிறாங்க, படிச்சுட்டு அவங்க கண்ணு வலிக்குதுன்னு வாங்குற அனைத்து கஸ்டமரும் வந்து எங்கள்கிட்ட சொல்கிறாங்க, எங்களால் முடியலைங்கம்மா, எங்களுக்கு ஆன்லைனில் இதிலே இருக்குது, PDF போட்டால் எல்லா புக்குமே வருது, மெடிக்கல் எந்த என்ன புக்கும் PDF-ல போடுறாங்களோ அது வந்துடுதுங்கிறாங்க. ஆனால் அது கண்ணு வந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே எங்களால் படிக்க முடியல, எங்களுக்கு இந்த புக்கு வேணும் பண்ணி கொடுங்கம்மாங்கிறாங்க. புக்கை தான் விரும்புகிறாங்க, ஆன்லைனில் இந்த PDF-ல போடுறத விரும்புறதில்லை, அவங்களுக்கு கண்ணெல்லாம் மிஸ்டேக் ஆகிடுது.
1: ஓகே ஓகே மேம். இதில் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது அப்படின்றதே நீங்கள் சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கே புரியுது மேம். ஸோ நாமளுமே வந்து புத்தகம் வாசிக்க பழகிக்கணும் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினரான ருக்மணி மேம் அவங்களோட புத்தக கடை அனுபவத்தை ரொம்பவே சூப்பராக நம்ம கிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க. இன்னும் சில விஷயங்களை பேச போகிறாங்க. அது வரைக்கும் உங்களுக்காக ரொம்பவே சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடல் வந்துட்டு இருக்கு, பாடலை கேட்டுட்டு வாங்க நேயர்களே.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள், சேலத்தின் முகங்கள்.
1: அவங்களோட புத்தக கடையில என்னென்ன விஷயங்கள் இருக்கு, அது மூலமா அவங்களுக்கு கிடைச்ச அனுபவம் என்ன அப்படின்றத நம்ம பேசிட்டு இருக்கோம். வாங்க தொடர்ந்து பேசலாம். மேம், உங்களோட இந்த புத்தக கடை அனுபவத்துல உங்களுக்கு கிடைச்ச பெரிய சாதனையாவோ விருதா
2: பெரிய விருதே எனக்கு புத்தகம் தான். எனக்கு ஹஸ்பண்டுக்கு அப்புறம் இந்த புத்தகத்தை வச்சு மூணு குழந்தைங்களை ஒரு லெவல் பண்ணிட்டேன். இதுக்கு மேல என்னோட வயசு இன்னைக்கு 49 ஆகுதுங்க. இன்னும் என் அனுபவத்துல எனக்கு கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணா நல்ல லெவல பிளாட்பார கடைய கொண்டு வருவாங்க. படிக்கிற அனைத்து மக்களுக்குமே பாதி விலையா கம்மி விலையா நான் பண்ணுவேங்க.
1: சூப்பர் மேம், புத்தகம் தான் என்னோட பெரிய விருது அப்படின்றத நீங்க சொல்றதை கேட்கும் போது ரொம்பவே மகிழ்ச்சியா இருக்கு மேம். மேம், அடுத்து வந்து உங்களோட ஃபியூச்சர் பிளான் என்னவா இருக்கும் மேம்?
2: பெரிய லெவல்ல பழைய புக்கு கடையை தான் கொண்டு வரணும்னு ரொம்ப ரொம்ப லெவல்ல இருக்குங்க. பிளாட்பாரத்துல பெரிய லெவல்ல மக்களுக்கு கம்மியான ரொம்ப மலிவான நேரம் இதெல்லாம் புக்கு கொடுக்கணும்னு தான் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட். அதுதான் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்.
1: சூப்பர் மேம், கண்டிப்பா வந்து உங்களோட ஆசை வந்து நிறைவேறும் சொல்லிட்டு நானுமே எங்க சோனா எஃப்எம் சார்பாக வாழ்த்துறேன். மேம், அடுத்து வந்து உங்களோட அனுபவத்துல இருந்து இப்போ இருக்க இளைஞர்களுக்கு நீங்க என்ன சொல்லணும் விரும்புறீங்க?
2: அவங்கள நல்ல நிலைமையில படிச்சு பேரண்ட்ஸ் பேச்ச கேட்டு நல்ல நிலைமையில வரணும். என்னோட அனுபவம், நான் படிக்கல, எல்லா பேரண்ட்ஸும் பிள்ளைங்களுக்கோ அப்பா அம்மா பேச்சு கேட்டு நல்ல நிலமையில படிச்சு அவங்களுக்கு நல்ல ஒரு இது பண்ணும். புக்கே கிடைக்கலனாக்களும் இன்னொருத்தருக்கு, நம்ம படிக்கிறேன்னு இன்னொருத்தருக்கு இது பண்ணக்கூடாது. எவ்வளோ காசு பணம் சொத்து சுதறனாலும் அழிஞ்சிரும். அழியாத சொத்து நம்ம அப்பா அம்மா நமக்கு கொடுக்கறது படிப்பும் அறிவும் புத்தியும் நம்ம உயிரும்.
1: கண்டிப்பா நீங்க சொன்ன எல்லா விஷயமுமே எல்லா மாணவர்களுக்குமே பயனுள்ளதாவே இருக்கும் மேம். மேம், அடுத்தது உங்களோட அனுபவத்திலிருந்து பெண்களுக்கு நீங்க என்ன சொல்லணும் விரும்புறீங்க?
2: யாருமே நம்ப கூடாது, நம்மள நம்ம தான் நம்பிக்கணும். 500 ரூபாய் இருந்தாக்கெல்லாம் நம்ம சொந்த தொழிலா இருக்கணும். வேலைக்கு போனாலும் யாரையும் நம்ப கூடாது. நம்மளோட புத்தி, நம்மளோட யோசனை நம்மளதான். ஃப்ரெண்ட்ஸோ பேரண்ட்ஸோ யாரு சொல்றதே கேட்கக்கூடாது. நம்ம அறிவுக்கு நமக்கு என்ன தோணுதோ அதை தான் செய்யணும்.
1: சூப்பர் மேம், பெண்கள் யாரையும் நம்பாம, யாரையும் எதிர்பார்க்காம அவங்களுக்கு தோன்ற விஷயத்த, நல்ல விஷயத்த மட்டும் பண்ணணும் அப்படின்றத ரொம்பவே சூப்பரா சொன்னீங்க மேம். மேம், அடுத்தது இப்போ ரேடியோல பேசின அனுபவம் உங்களுக்கு எப்படி இருந்தது மேம்?
2: ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னோட வாழ்க்கையில இது ஒரு 59 ஆனா என்னோட இதுல இன்னைக்கு என்ன தனிமையா மூணு குழந்தைங்களும் அவங்கவுங்களுக்கு நாள். ஆனால் எனக்கு அந்த புத்தகம் மட்டும் எனக்கு விடக்கூடாதுன்னு என்னோட இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இருக்கு.
1: மேம், இவ்வளோ பெரிய விஷயத்தை இவ்வளோ வருடம் தொடர்ந்து பண்ணிட்டுருக்கீங்க, நீங்கள் எதுக்குமே கவலைப்படாதீங்க. கண்டிப்பாக இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் வந்து எல்லாமே நல்லதாகவே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நானுமே நினைக்கிறேன். இந்த ஒரு மணி நேரமாக நாங்கள் கேட்ட எல்லா கேள்விகளுக்குமே ரொம்பவே பொறுமையாக தெளிவாக பதில் சொன்னீங்க. நன்றி மேம்.
2: நன்றி.
1: நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினரான ருக்மணி மேம் வந்து கடைசியா பேசும்போது எனக்கே கண் கலங்கிருச்சு. ஏன்னா தனியாவே அவங்க வாழ்க்கையில வந்து நிறைய பயணங்கள் பண்ணிருக்காங்க, நிறைய கஷ்டப்பட்டு இருக்காங்க. 25 வந்து கணவரை இறந்ததுக்கு அப்புறம் அவங்களோட பிள்ளைகளை படிக்க வச்சு இன்னமும் வந்து மக்களுக்கு வந்து குறைந்த விலையில புத்தகம் கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்றத ரொம்பவே சூப்பரா பேசினாங்க. இது மூலயமா நமக்குமே என்ன விஷயம் புரியுது அப்படின்னா, வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் சரி, நமக்கு நாம இருக்கோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருந்தா போதும், நம்ம தொடர்ந்து பயணிச்சா சக்சஸ்ஃபுல்லா ஆகலாம். சோ நீங்களுமே நல்ல விஷயங்களை யோசிச்சு நல்ல விஷயங்களை பண்ணி ரொம்பவே சந்தோஷமா இருங்க. அது உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த மட்டும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நானுமே இப்ப கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. நேயர்களே, இதே போல மற்றும் ஒரு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறேன். நான் உங்க தொகுப்பு

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டாப் 10 மியூசிக். சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டாப் 10 மியூசிக்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இந்த ஒரு மணி நேரம் உங்களோட ஜாலியாக பேசிட்டு நீங்கள் ஓட் பண்ண பாட்டுலாம் போட்டு கேட்ட வந்துட்டேன் திவாகர். எல்லோருக்கும் அருமையான வணக்கம் ஐடியர் மக்களே. இந்த ஒரு அற்புதமான நேரத்தில் உங்களோட பேசிக்கிட்டே நீங்கள் ஓட் பண்ண பாட்டுலாம் போட்டு காட்டதை நினைக்கிறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி நீங்கள் ஓட் பண்ண பாட்டுலாம் இருக்குல்ல வேறு லெவல் பாட்டு மக்களே. இந்த முறை நீங்கள் நிறைய புது

0: பாடல்களுக்கு வழிவிட்டிருக்கீங்க, நிறைய புது பாடல்களை ஓட் பண்ணியிருக்கீங்க. அதே சமயத்தில் நிறையா பழைய பாடல்களும் அந்த வாசம் விட்டு போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பழைய பாடலும் நிறையா ஓட் பண்ணியிருக்கீங்க. எல்லாமே தரமான பாட்டு. நான் எல்லா பாட்டும் எடுத்து வைக்கிறப்பயே பரவாயில்ல, இந்த டைம் மக்கள் சூப்பரான பாட்டுக்கெலாம் ஓட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நினச்சேன். சரி, ரொம்ப நேரம் தாமதிக்காமல் இந்த வாரம் டாப் டென் மியூசிக் நிகழ்ச்சியில் 10வது இடத்துல என்ன பாட்டு இருக்குன்னு கேட்டுக்கலாமா? இந்த வாரம் டாப் டென் மியூசிக் நிகழ்ச்சியில் 10வது இடத்துல டிலக்ஷன் செந்தில் குமரனோட விண்மீன் போலவே அப்படிங்கிற பாடல் தான் இடம்பெற்றிருக்கு. இந்த பாடல் கேட்க எவ்வளோ அருமையாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் ஓட் பண்ணதுலேயே எனக்கு தெரிஞ்சிருச்சு. அவ்வளோ சூப்பரான ஒரு பாட்டு, அற்புதமான பாட்டு. திலக்ஷன் செந்தில்குமரன் வரிகள் எழுதி பாடியிருக்காரு இந்த பாடல். ரொம்ப அருமையான பாடல் இந்த வர டாப் டென் மியூசிக் நிகழ்ச்சியில் 10வது இடத்த பிடிச்சிருக்கு. இதனைத் தொடர்ந்து 9வது இடத்துல என்ன பாட்டு இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப ஒரு அருமையான காதல் பாட்டு, நம்ம நேயர்கள் நிறைய பேருக்கு பிடிச்ச பாட்டு. இந்த பாட்டு தான் தீண்டா திருடா அப்படிங்கிற பாடல். இந்த பாடல் வந்து ஒரு மெலடி சாங், மக்களே அப்படியே மனதுக்கு நெருக்கமாகவும் ரொம்ப உருக்கமாகவும் பாடியிருப்பாங்க. இது ஃபுல்லாக வந்து ஃபீமேல் வாய்ஸில் தான் வரும். ஸ்ரீனிஷா பாடியிருப்பாங்க இந்த பாடல். இந்த பாடலில் வர வரிகளும் அவ்வளோ அருமையாக இருக்கும். இந்த மாதிரி பாடல்கள்லாம் நம்ம சோனா எஃப்எம்ல தான் உங்களால் கேட்க முடியும். அதனாலே இந்த பாடல் தனித்துவமாக தெரியுது. இப்போ இந்த ரெண்டு பாட்டு உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு. பாட்டை கேட்டு வாங்க மக்களே, தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 டாப் டென் மியூசிக் நிகழ்ச்சியில்.
1: டாப் டென் மியூசிக் நம்பர் 10.

0: 10-10 Music.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. இது வாக்கர் என்னுடன். ரெண்டு பாட்டு முடிஞ்சிருச்சு, இன்னும் 8 பாட்டு இந்த டைம் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்கு. அந்த 8வது பாட்டும் 7வது பாட்டும் என்ன பாடல் அப்படிங்கிறத கேட்டலாமா? இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில 8வது இடத்துல என்ன பாட்டு இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல் முதலாக அப்படிங்கிற பாடல் தான் இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில 8வது இடத்த பிடிச்சிருக்கு. இந்த பாடல் யார் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, மித்ரன் மற்றும் அவங்களோட குழுவினர் சேர்ந்து பண்ணியிருக்க ஒரு சூப்பரான பாட்டு இந்த பாட்டு. இந்த முதன் முதலாக அப்படிங்கிற பாடல் கேட்கறதுக்கு அவ்வளவு அற்புதமா இருக்கும், செமையான பாட்டும் கூட. இந்த பாடல் இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில 8வது இடத்தை பிடிச்சிருக்க மக்களே. இதனைத் தொடர்ந்து இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில 7வது இடத்துல என்ன பாட்டு இருக்கு அப்படிங்கறத கேட்டலாமா? 7வது இடத்துல என்ன பாட்டு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம சாமுல் தான் அவங்களோட டீம் பண்ணியிருக்க நான் நீ நாம் அப்படிங்கிற பாடல் தான் இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில 7வது இடத்தை பிடிச்சிருக்கு. ஏற்கனவே சாமுல் தானோட நிறைய பாடல்கள் கேட்டிருப்போம் நம்ம. அதாவது உன்னால் அன்பே அப்படிங்கிற பாடல் என்னோட ரொம்ப ஃபேவரேட்டான பாட்டு, எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. அது மட்டும் இல்லாமல் நம்ம நேர்கள் நிறைய பேருக்கு பிடிச்ச பாட்டு, ஏன்னா அதில் வர குரலும் அந்த பாட்டோட அந்த டியூனும் அந்தளவுக்கு இருக்கும், மெலடியாக இருக்கும், ரொம்ப இதமான பாடலாக இருக்கும். அதே மாதிரி தான் இன்னைக்கான பாட்டும், இப்போ நான் சொல்கிற பாட்டும் இருக்கும், நான் நீ நாம் அப்படிங்கிற பாடல். இந்த பாட்டுமே அவ்வளோ சூப்பராக இருக்கும், கேட்கறதுக்கே செமையாக இருக்கும். இந்த பாடலும் ஒரு மெலடி பாட்டு தான் மக்களே. அவ்வளோ சூப்பராக பண்ணியிருப்பார் சாமுல் தான், அப்படியே செதுக்கியிருப்பாருன்னு கூட சொல்லலாம். இந்த ரெண்டு பாடலும் இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கு. அதாவது 8வது இடத்திலும் 7வது இடத்திலும் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு. தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் திவாகர் என்னுடன்.
2: டாப் 10 மியூசிக் நம்பர் 8.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்கள்ல. இன்னைக்கு பேசும் பக்கங்கள் பகுதியில் உலக புகழ்பெற்ற ஒரு புத்தகத்தை பற்றி தாங்க சொல்ல போகிறேன். புத்தகத்தோட பேரு 7 தலைமுறைகள். எழுதுனது யார் அப்படின்னா, அமெரிக்க எழுத்தாளர் அலெக்ஸ் ஹேலி. ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய காம்பியா கிராமத்தில் ஒமோராவோடைய மகனாக சுதந்திரமாக வாழ்ந்துட்டுருக்கவர் தாங்க குண்டா கிண்டே. ஒரு நாள் எதிர்பாராத விதமாக சில மனிதர்களால் அவர் கடத்தப்பட்டு கப்பல் மூலயமா அமெரிக்காவுக்கு கொண்டு வரப்பட்டு விற்கப்படுறார். எத்தனையோ துயரங்கள், கஷ்டங்கள் இதெல்லாம் வந்தாலும் அவருடைய ஆப்பிரிக்கா நினைவுகளையும் தன்னுடைய வம்சத்துக்கான அடையாளத்தையும் அவர் மனசில் இருந்து யாராலையும் அழிக்க முடியலைங்க. அங்கே அமெரிக்காவில் அவருக்கு திருமணமானதுக்கப்புறம் குண்டா கிண்டே அவருக்கு பிறக்கிற மகள் தான் கிஜி. கிஜி வளர்ந்த உடனே அவங்களையும் வேற ஒரு இடத்துக்கு மாத்துறாங்க. அங்கே அவங்களுக்கும் வந்து திருமணமாகி ஒரு மகன் பிறக்கிறாங்க. அந்த மகன் பேர் சிக்கன் சார்ஜ் அப்படின்னு அழைக்கப்படுற சார்ஜ். சார்ஜ் தன்னுடைய குடும்பத்தோட முன்னேற்றத்துக்காக கடுமையாக போராடுறாங்க. அடுத்து சார்ஜோட மகன் டாம். டாம் ஒரு சிறந்த இரும்பு தொழிலாளியாக வாழ்கிறாருங்க. ஒரு வழியாக காலம்லாம் மாறும்போது அவங்களுடைய குடும்பத்துக்கு விடுதலை கிடைக்குதுங்க, சுதந்திரமான வாழ்வு கிடைக்குது. அடுத்ததாக டாமுக்கும் ஒரு மகள் இருக்கிறாங்க, சிந்தியா. சிந்தியாவோட மகள் பெர்தா. இப்போ இந்த கதையோட முக்கியமான இடத்துக்கு நம்ம வந்துட்டோங்க. இந்த பெர்தாவோட மகன் தான் வேற யாருமே இல்லைங்க, இந்த புத்தகத்தோட ஆசிரியர் அலெக்ஸ் ஹேலி. தன்னுடைய முன்னோர்கள் வாய்வழியாக சொன்ன ஆப்பிரிக்கா குண்டா கிண்டே அப்படின்ற வார்த்தைகளை மட்டுமே வச்சுக்கிட்டு 12 வருடங்கள் உலகம் முழுக்க தேடி அலைஞ்சி தன்னுடைய வம்சாவளியோட 7 தலைமுறையை கண்டுபிடிச்சி 7 தலைமுறைகளுடைய கதையை புத்தகமாக இந்த உலகத்துக்கு கொண்டு வந்திருக்கிறாருங்க. அதுதான் இந்த புத்தகம் 7 தலைமுறைகள். இப்போ இந்த கதையில் சில பேர்களை வந்து சொல்லியிருப்பேன், அதுதான் அந்த 7 தலைமுறைகளோட பேர் நான் சொல்கிறேன். ஆப்பிரிக்காவில் ஒமேராவோட மகனாக இருக்கக்கூடிய குண்டா கிண்டே கடத்தப்பட்டு அமெரிக்காவுக்கு கொண்டு வந்து விற்கப்படுறாரு. அதற்கப்புறம் அவங்களுடைய வம்சாவளி கிஜி, சார்ஜ், டாம், சிந்தியா, பெர்தா. பெர்தாவுடைய மகன் தான் அலெக்ஸ் ஹேலி. இந்த தலைமுறைகளை ஆப்பிரிக்காவிலேருந்து எப்படி வந்தாங்க, எங்கெங்கெல்லாம் போய் அங்கே இருந்தாங்க, அது எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறாருங்க அலெக்ஸ் ஹேலி. ஆப்பிரிக்க காட்டில் ஆரம்பித்த ஒரு சாதாரண மனிதரோட பயணம், அவரோட 7வது தலைமுறை பேரன் மூலமாக இன்றைக்கி உலகமே வியந்து பார்க்குற ஒரு மாபெரும் சரித்திர புத்தகமாக மாறி இருக்குங்க. கண்டிப்பாக அலெக்ஸ் ஹேலி அவர்களுடைய இந்த 7 தலைமுறைகள் அப்படின்ற புத்தகத்தை எல்லாருமே வாங்கி படிங்க. நன்றி.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டாப் 10 மியூசிக்.
2: சோனா எஃப்எம் 107.8 டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க மக்களே. இது பாக்கனுடன் 4 பாட்டு முடிஞ்சிருச்சு. இந்த வர டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் இன்னும் 6 பாட்டு உங்களுக்காக காத்துட்டே இருக்கு. இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 6வது இடத்திலும் 5வது இடத்திலும் என்ன பாட்டு இருக்கு அப்படிங்கிறத கேட்டலாமா? இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 6வது இடத்துல என்ன பாட்டு இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஸ்டீல் பிளான்ட்ல இருந்து எழிலக்கா ஓட் பண்ண அழகான கிரிக்கி அப்படிங்கிற நரேஷ்குமாரோட பாடல் தான் இடம்பெற்றிருக்கு. நரேஷ்குமாரோட பாட்டு நிறைய பாட்டு கேட்டிருப்பீங்க. உதாரணத்துக்கு இந்த சேலம் ஜில்லா நெஞ்சத்தொட்டி சொல்லி சேலம் ஜில்லா அந்த பாட்டு இருக்கட்டும், இந்த மாதிரி நிறையா பாடல்கள்லாம் அவரோட பாட்டில் செமையாக இருக்கும், தனித்துவமாக இருக்கும். அந்த வரிசையில் இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் எழிலக்கா ஓட் பண்ண அழகான கிரிக்கி பாடல் தான் 6வது இடத்தை பிடிச்சிருக்கு. இதுவும் சாய் நரேஷோட எல்லா பாடல் மாதிரியே சூப்பரான ஒரு பாட்டாக தான் இருக்கும். இது ஒரு காதல் பாடல். இதில் வர பின்னணி இசையும் சரி, இதில் வர வரிகளும் சரி அவ்வளோ அற்புதமாக இருக்கும். ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா சாய் நரேஷோட குரல் தான் இதெல்லாம் வேறு லெவலில் இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணி இதை கேட்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். இதனைத் தொடர்ந்து இந்த வர டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 5வது இடத்துல என்ன பாட்டு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மணிமாறன் இசையில் வந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான பாடல் தான் சண்டாலா அப்படிங்கிற பாடல். பாட்டு பேர் தான் கொஞ்சம் குதர்க்கமாக இருக்கும், ஆனால் பாடல்லாம் வேற லெவலில் இருக்கும். இது வந்து ஒரு பெண் குரல், ஃபீமேல் வாய்ஸில் இருக்கக்கூடிய ஒரு பாட்டு. இதுவும் ஒரு காதல் பாடல் தான். ஒரு வில்லேஜ் தீமில் ஒரு வில்லேஜ் ஃபோக் சாங்லேயே எடுத்திருப்பாங்க. நீங்கள் இந்த பாட்டு கேட்குறப்ப நீங்கள் ஒரு 90s 80s ஒரு எலக்ட்ரானிக் இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் பயன்படுத்தி ஒரு பாட்டு பண்ணால் எப்படி இருக்கும் அந்த ஒரு ஃபீல் வரும். அவ்வளோ மாடர்னாகவும் இருக்கும், அதே சமயத்தில் நம்ம ஊரோட எசன்ஸ், நம்ம ஊரோட அந்த ஸ்டைலை மிஸ் பண்ணாமல் அழகாக வடிவமைச்சிருப்பார் இந்த பாடலை மணிமாறன். மணிமாறனோட எப்பயுமே அந்த தனித்து ஒரு ஸ்டைல் என்னன்னா, மாடர்ன் மியூசிக்கில் அந்த நாட்டுப்புற பாடல்களை கொஞ்சம் கொண்டு வர மாதிரி பண்ணுவார். இந்த பாட்டும் அந்த மாதிரி தான் இருக்கும். மணிமாறனோட பல பாடல்களை நீங்கள் கேட்டிருக்கலாம், ஆனால் அந்த பாடல் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறேன். இப்போ இந்த ரெண்டு பாடலும் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கு, தொடர்ந்து இணைந்திருங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் அணிஞ்சிருக்கீங்க. இது வாக்கரேனுடன். ரெண்டு பாடலும் கேட்டு வாங்க மக்களே. மீண்டும் மீதி பாடல்கள்லாம் என்னென்ன இருக்குன்னு பாடலுக்கு பிறகு கேட்கலாம்.
3: Music number 6.

0: சுனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி கேட்டுட்டு இருக்கீங்க. டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் இது பார்க்குறவங்க கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 6 பாட்டு முடிஞ்சிருச்சு, இன்னும் 4 பாட்டு உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்கு. இந்த 4 பாட்டு சொல்கிறதுக்காக நானும் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். ஏன்னா இந்த 4 பாட்டில் நிறையா பழைய பாடல்களும் இருக்குது, கொஞ்சம் கொஞ்சம் புது பாடல்களும் இருக்குது. புதுசாக நிறையா பாடலுக்கு ஓட் பண்ணியிருக்கீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதெல்லாம் பார்க்குறப்பயே. இதனைத் தொடர்ந்து இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 4வது இடத்திலும் 3வது இடத்திலும் என்ன பாட்டுருக்கு அப்படிங்கிறது கேட்கலாமா? இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 4வது இடத்துல தோழரே வாருங்கள் அப்படிங்கிற சேலம் ஷேக்ஸ்பியரோட பாடல் தான் இருக்கு. இந்த பாட்டு கேட்கறதுக்கு ஒரு சில பேர் வந்து, அது முக்கியமாக நாகராஜன் மீட்டுப்பாளையம்லேருந்து கால் பண்ணி, இந்த பாடல் வந்து கிட்டத்தட்ட அந்த ஹிந்தி ரீமேக் மாதிரியே இருக்கு, நல்லா இருக்கு பாட்டு கேட்கறதுக்கு, அவ்வளோ சூப்பராக இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் ஸ்டீல் பிளான்லேருந்து எழில் அக்காவும் கால் பண்ணி தோழரே வாருங்கள் அப்படிங்கிற பாடலுக்கு ஓட் பண்ணுங்க வாக்கர், கண்டிப்பாக நீங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. இந்த வாரம் டாப் 10 மியூசிக்கில் 4வது இடத்துல தோழரே வாருங்கள் அப்படிங்கிற பாடல் தான் இடம்பெற்றிருக்கு. இதனைத் தொடர்ந்து இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 3வது இடத்துல என்ன பாட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ருத்ராவோட தயாரிப்பில் வந்திருக்கக்கூடிய வேட்டை புலி அப்படிங்கிற பாடல் தான் இடம்பெற்றிருக்கு. இந்த பாடல் வந்து ருத்ராவே வந்து பின்னணி இசை அமைச்சிருக்காரு. அதில் மட்டும் இல்லாமல் இந்த பாடலில் சின்ன பொண்ணாக்கா நாட்டுப்புற பாடகர் அவங்களும் பாடியிருக்காங்க. சின்ன பொண்ணாக்காவோட குரலுக்கு நான் மிகப்பெரிய ஃபேன். அவங்க குரலாம் எப்போ கேட்டாலும் எனக்கு கூஸ் பம்ப்ஸ் தான். இந்த பாட்டில் அவங்க வாய்ஸ் கேட்குறப்ப அவ்வளோ சூப்பராக இருந்தது. இந்த பாடல் இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 3வது இடத்து பிடிச்சிருக்கு. ருத்ராவும் இதில் பாடியிருக்காரு. சின்ன பொண்ணாக்காவோட குரல் கேட்குறதுக்கும் சூப்பராக இருக்கு. இது ஒரு தனித்துவமான பாடல். ருத்ராவோட நிறைய பாடல்கள் கேட்டிருப்பீங்க, உயிரே மியூஸ் அப்படிங்கிற மாதிரிலாம். இது வந்து கேட்கறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், கேட்டு பாருங்க. இப்போ டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க, இது பாக்கிறேன்னு. இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் அடுத்த 2 பாட்டு கேட்டிருப்பீங்க. 4வது இடத்திலும் 3வது இடத்திலும் என்ன பாட்டு இருக்கு அப்படிங்கிறது இன்னும் உங்களுக்காக 2 பாட்டு காத்துக்கிட்டே இருக்கு. இப்போ சொன்ன 2 பாட்டை கேட்டு வந்திருக்க, பாடலுக்கு பிறகு மீண்டும் நிகழ்ச்சியில் இணைஞ்சு அடுத்த 2 பாடல் என்ன அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் திவாகர் என்னுடன்.
1: Music Number 4.

சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. இது வாக்கர் என்னுடன். 8 பாட்டு கேட்டு முடிச்சாச்சு மக்களே. இன்னும் 2 பாட்டு தான் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்கேன். அந்த 2 பாட்டு என்னங்கிறத சொல்கிறதுக்காக நானும் அவளாக காத்துக்கிட்டே இருக்கேன். அது என்னன்னு டக்குன்னு சொல்லிட்டு நானும் கிளம்பிடுறேன். இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 2வது இடத்திலும் முதல் இடத்திலும் என்ன பாட்டு இருக்கு அப்படிங்கிறது கேட்டலாமா? இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 2வது இடத்துல திவாகர் மற்றும் அபிஷேக் புகழ் இவங்க 2 பேரும் சேர்ந்து பண்ணியிருக்கக்கூடிய சைக்கோ போல அப்படிங்கிற பாடல் தான் இந்த வர டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 2வது இடத்தை பிடிச்சிருக்கு. ரொம்பவே அருமையான பாட்டு மக்களே. இந்த பாடல் வந்து அபிஷேக் புகழ் தான் வரிகளை எழுதியிருப்பாரு. இந்த பாடல் உருவான கதையுமே ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஒரு மணி நேரத்தில் வந்து ஒரு பாட்டு பண்ணி முடிச்சு அந்த பாட்டை வந்து நம்ம ரிலீஸ் பண்ணியாச்சு. அந்த அளவுக்கு ரொம்ப சீக்கிரமாக பண்ண பாட்டு. சைக்கோ போல அப்படிங்கிற பாடலில் இருக்கக்கூடிய வரிகளும் பார்த்தீங்கன்னா ஒரு யதார்த்தமான வரிகளாக தான் போட்டிருப்பாங்க. துள்ளலான இசையில் இந்த பாடல் இருக்கும், கேட்கறதுக்கு அருமையாக இருக்கும். இந்த பாடலுக்கு தாதாகாப்பட்டியிலேருந்து ருக்குமணி பாட்டி கால் பண்ணி ஓட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நன்றி பாட்டி இந்த பாடலுக்கு ஓட் பண்ணதுக்கு. இதனைத் தொடர்ந்து இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் முதல் இடத்துல என்ன பாட்டு இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம மணிமாறன் இசையில் வந்திருக்கக்கூடிய கொக்காணி அப்படிங்கிற பாடல் தான் இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் முதல் இடத்த பிடிச்சிருக்கு. இந்த பாடலுக்கு நம்ம மேட்டர் வட்டம் மயமுதூர்லேருந்து கலைசெல்வி அக்கா கால் பண்ணி ஓட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நன்றி அக்கா அந்த பாடலுக்கு ஓட் பண்ணதுக்கு. கொக்காணி அப்படிங்கிற பாடல் வந்து ஒரு நாட்டுப்புற பாடல் மாதிரி தான் இருக்கும். மணிமாறனோட தனித்துவமான விஷயமே என்னென்னா அவர் பண்ணுற எல்லா பாடலுக்குமே அந்த நாட்டுப்புற சாயல் வந்து இருக்கும். நாட்டுப்புற பாடல் மாதிரியே இருக்கும், கேட்கறதுக்கு ஒரு கிராமிய பாடல் மாதிரியே இருக்கும். அது கூட வந்து இப்போ இருக்கக்கூடிய அந்த மாடர்ன் மியூசிக்கை கொஞ்சம் கலந்து விட்டு தெளிச்சு விட்டு இது கொஞ்சம் அரை டீ கரண்டி அது கொஞ்சம் அரை டீ கரண்டின்னு போட்டு எல்லாத்தையும் கலந்து ஒரு அற்புதமான படைப்பாக கொடுப்பாரு. அந்த வகையில் வந்திருக்கக்கூடிய பாடல் தான் கொக்காணி அப்படிங்கிற பாடல். இந்த பாடல் இந்த வார டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் முதல் இடத்த பிடிச்சிருக்கு. மேட்டூர் வட்டம் மயமுதூர்லேருந்து கலை செல்வியக்காக ஓட் பண்ணியிருக்காங்க. இந்த 2 பாட்டையும் கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள் மக்களே. இந்த வார டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியோட நிறைய பகுதிக்கு வந்தாச்சு. நானும் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியை பற்றின கருத்துக்கள் எதாக இருந்தால் சோனா எஃப்எம் நம்பரான 9787-7007 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் கருத்துக்கள் அனுப்பலாம். கருத்துக்கள் அனுப்புகிறப்ப பேர் ஊர் பேர் கட்டாயமாக இருக்கணும் மக்களே. இதோட நான் கிளம்புறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது திவாகர். நன்றி மக்களே. Top 10 Music Number 2

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் கனவுகள் மெய்ப்பட.
1: ஒரு பட்டம் வாங்கினா வேலை கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லி பல பேர் நினைக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு பல நிறுவனங்கள் கேட்கறது பட்டத்தை விட திறமையை தான். அதே நேரத்தில் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான இளைஞர்கள் வேலைகளை தேடிக்கொண்டு தான் இருக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த நிலையை மாற்றுறதுக்காகவே ஐக்கிய நாடுகள் சபை வந்து ஒரு முக்கியமான இலக்கை வந்து உருவாக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுதான் SDG 8. அது என்ன, ஏன் அது ரொம்ப முக்கியம், இதை பற்றி நாம இன்னைக்கு நிகழ்ச்சியில் தெரிஞ்சுக்கலாம். ஸோ கேட்டுட்டு இருக்கீங்க சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் கனவுகள் மெய்ப்பட நிகழ்ச்சியில் உங்களோட பேச வந்திருக்கிறது நான் ராஜ்குமார் நேரலையும். எஸ்டிஜினா என்னன்னு கேட்டீங்கன்னா சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ், அதாவது தமிழ்ல சொல்லணும் அப்படின்னா நிலையான வளர்ச்சி இலக்குகள் அப்படின்னு நாம சொல்லலாம். இது வந்து உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய மக்களோட வாழ்க்கை தரத்தை உயர்த்தவும் வறுமையை குறைக்கவும் கல்வி, சுகாதாரம், வேலை வாய்ப்பு, சுற்றுச்சூழல், பாதுகாப்பு இந்த மாதிரி இருக்கக்கூடிய முக்கிய துறைகளில் முன்னேற்றம் ஏற்படுத்துறதுக்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த எஸ்டிஜின்னு சொல்லுவோம். இதுல 17 இலக்குகள் இருக்க ஆரம்பிக்குது. இந்த 17 இலக்குகளையும் நாம வந்து நிறைவடைஞ்சிட்டோம், அதை பூர்த்தி செஞ்சிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய நாடு வந்து வளர்ச்சி அடைந்த நாடா கருதப்படும். மாற்றுத்திறனாளிகள், கிராமப்புற மக்கள் அப்படின்னு சொல்லி பலருக்கு சமமான வாய்ப்புகள் கிடைக்கிறதுல வந்து பல பிரச்சனைகள் இருக்க

இருக்குது. இந்த பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே வந்து உலக நாடுகள் எல்லாரும் ஒன்னு சேர்ந்து இதுக்கான தீர்வு காணணும் அப்படின்றதுக்காக தான் 2015 வந்து ஐக்கிய நாடுகள் சபை 2030 17 இலக்குகள் அடையணும் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருந்தாங்க. சோ அதுதான் வந்து இன்னைக்கு நிகழ்ச்சி நாம பேசிட்டு இருக்கோம். அதுல எந்த இலக்கை பத்தி பேச போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா SDG 8 டீசென்ட் ஒர்க் அண்ட் எக்கனாமிக் குரோத். தமிழ்ல சொல்லணும் அப்படின்னா அனைவருக்கும் மரியாதை வேலை வாய்ப்பும் நிலையான பொருளாதார வளர்ச்சி அப்படின்றதான் இதோட முக்கியமான நோக்கம். ஒரு நாட்டினுடைய வளர்ச்சி அப்படின்றது கட்டிடங்கள் அதிகரிக்கிறது மட்டும் அப்படின்றது கிடையாது. அந்த நாட்டில் வாழக்கூடிய மக்களோட பாதுகாப்பு, வேலை, நியாயமான சம்பளம், நல்ல பணிச்சூழல், சமமான வாய்ப்பு கிடைக்கிறது, இது எல்லாமே தான் வந்து வளர்ச்சி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுதான் இந்த SDG 8 வலியுறுத்துதுன்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த SDG 8 பல முக்கிய அம்சங்கள் இருக்கு. அனைவருக்கும் வேலை வாய்ப்பு உருவாக்குறது, இளைஞர்களுக்கு வந்து வேலை இல்லாத நிலை குறைக்கிறது, திறன் மேம்பாட்டு பயிற்சிகளை அதிகரிப்பது, பெண்களுக்கு சமமான வேலை வாய்ப்பு உருவாக்குறது, குழந்தை தொழிலாளர்கள் முழுமையா வந்து ஒழிக்கிறது, தொழில் முனைவோர்களை ஊக்குவிக்கிறது, சிறு மற்றும் நடுத்தர தொழில்களுக்கு வந்து ஆதரவு வழங்குறது, பாதுகாப்பான பணிச்சூழலை வந்து உருவாக்குறது, இந்த மாதிரியான முக்கிய நோக்கங்களும் வந்து இதுல இருக்க ஆரம்பிக்குது. அப்போ இன்னைக்கு பல இளைஞர்கள் பட்டப்படிப்பு முடிச்ச பிறகும் வேலை தேடி அலையக்கூடிய சூழ்நிலை அப்படின்னு இருக்க ஆரம்பிக்குது. சிலருக்கு வேலைக்கு கிடைச்சாலும் அவங்களுக்கு படிச்ச துறையில வேலை கிடைக்கிறது இல்ல. சில நிறுவனங்கள் திறமையான பணியாளர்கள் கிடைக்கல அப்படின்னு சொல்லி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதாவது வேலை வாய்ப்பும் இருக்கு, வேலை வாய்ப்பு தேடுறவங்களும் அதிகமா இருக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இந்த இரண்டுக்கும் இடையில திறன் இடைவெளி அப்படின்றது ரொம்ப அதிகமா இருக்க ஆரம்பிக்குது. அந்த இடைவெளியை எப்படி குறைக்கிறது, ஏன் திறன்கள் அப்படின்றது தேவை, அரசு என்னென்ன திட்டங்கள் செயல்படுத்துது, நாம என்ன செய்யணும், இந்த மாதிரி பல கேள்விகளுக்கு பதிலா இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில வந்து நாம தொடர்ந்து பேச போறோம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்க நேரிலே கேரிட்டு வாங்க. தொடர்ந்து கனவுகள் மெய்ப்பாட நிகழ்ச்சியில நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன்.

0: டெவலப்மெண்ட் அண்ட் ஹியூமனிட்டி ட்ரஸ்ட் நடத்தும்
1: பிரம்மாண்ட நட்சத்திர விருது வழங்கும் விழா.
0: இந்த பிரம்மாண்ட விருது வழங்கும் விழாவில் சிறப்பு விருந்தினராக திருப்பாச்சி பட நடிகர் பெஞ்சமின், தொழிலதிபர் விஜய் வெங்கடேசன் மற்றும் தொழிலதிபர் குணச்செல்வி அவர்கள் பங்கேற்கிறார்.
1: இந்த நட்சத்திர விருதுகளை பெற்றுக் கொள்பவர்கள்
0: டைலரிங், ஆரி ஒர்க், பியூட்டிஷியன், இது போன்ற சிறு தொழில் செய்யும் பெண்கள், சமூக ஆர்வலர்கள், சமூக சேவையில் ஈடுபடுபவர்கள், சாதனையாளர்கள் மற்றும் சாதனை படைத்த குழந்தைகளுக்கு இந்த விருது வழங்கப்பட இருக்கிறது.
1: நடைபெறும் நாள் ஜூலை 20 மதியம் 2 மணி முதல்.
0: நடைபெறும் இடம் மாதவம் மண்டபம், மரவநேரி, சேலம்.
1: தொடர்புக்கு 9952167485.
2: ஹே கார்த்தி, உன் வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத பயணம் போகணும்னு நினைச்சா எங்க போவ?
3: இமயமலைக்கு போகணும் அருணி. ஆனா உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு எப்படிதான் போறதுன்னு தெரியல.
2: இப்போ இமயமலைக்கு போனா அங்க நீ எந்த இடத்த சுத்தி பாக்கணும்னு ஆசைப்படுவ?
3: இப்ப எதுக்கு அருணி என்ன பார்த்து இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்க?
2: இல்ல கார்த்தி, இப்படி எல்லாம் யோசிச்சு அத பத்தி நிறைய பேசணும்னு தோணுது.
3: அட, அதுக்குதான் நம்ம சோனா எஃப்எம்ல அழைப்பது யாரோ நிகழ்ச்சி இருக்கே.
4: வார இறுதியில் நீங்கள் மனம் விட்டு பேச உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பது யாரோ நிகழ்ச்சி அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

0: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
1: சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். நான் சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பர்னபாஸ். இன்னைக்கு நாம பார்க்க இருக்கிறது மேட்டூர் அணை. அதாவது 34 மேட்டூர் டேம் கட்டப்பட்டுருச்சு. அதுக்கு பிறகு இந்த தண்ணீரை சேலத்துக்கு கொண்டு வரணும், சேலம் மக்களுக்கு மேட்டூர் தண்ணி குடிநீராக கொடுக்கணும். ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து சேலம் மாநகரத்துக்கும் இதர பகுதிகளுக்கும் பனமரத்துப்பட்டி ஏரியினுடைய தண்ணீர் தான் வந்தது, அதுதான் நம்ம மக்கள் குடிநீராக பயன்படுத்துகிறாங்க. இப்போ அதனுடைய உற்பத்தியோ அந்த தண்ணீருடைய அளவு குறைஞ்சி போனதுனால சேலம் மாநகரின் தண்ணீர் தேவைக்கு மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டம் ஒன்று ஏற்பாடு பண்ணி, அப்போ வந்து மெட்ராஸ் கவர்மெண்ட்டுடைய கவர்னரா லார்டு எர்ஸ்கின் அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் வந்து காவிரி குடிநீர் திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீமை வந்து 22/10/1937 அவர் வந்து இங்கே சேலத்தில் நம்ம அஸ்தம்பட்டி பகுதியில் இன்னைக்கு இருக்கிற குடிநீர் மேல்நிலை தொட்டி, ரெண்டு தொட்டி இருக்கு பாருங்க, அஸ்தம்பட்டி டேங்க் வாட்டர் டேங்க், அந்த இடத்துல ஒரு கல்வெட்டு போட்டு சேலம் மேட்டூர் வாட்டர் ஸ்கீமை வந்து அவர் வந்து அடிக்கல் நாட்டுறாரு. அந்த கல்வெட்டு இன்னும் இருக்கு. அப்புறம் இந்த திட்டத்துக்கான இரண்டு தொட்டிகளும் அப்புறம் பைப்பு வசதிகளும் அனைத்துமே வந்து பூமிக்குள்ள பதிக்கிறதான அந்த பணிகள் அனைத்துமே முடிக்கப்பட்டது. எல்லாமே முடிக்கப்பட்டிருந்த சூழ்நிலையில இரண்டாம் உலக போர் வந்துருச்சு. அதாவது 1939 இரண்டாம் உலக போர் வந்ததுனால எல்லா விதமான திட்டங்களும் அப்படியே கிடப்பில் போட்டுட்டு போருக்கான காரியங்களை அவங்க முன்னெடுக்கிறாங்க. அதனால வந்து இந்த திட்டம் வந்து சேலம் மேட்டூர் குடிநீர் திட்டம் வந்து அப்படியே கிடப்பில் போடப்பட்டது. அப்போ வந்து 1952 இந்த பணிகளை அப்போ வந்து சென்னை மாகாணத்தின் முதல்வராக இருந்த சேலத்தைச் சேர்ந்த மூதறிஞர் ராஜாஜி இந்த கிடப்பில் போட்ட அந்த திட்டத்தை திருப்பியும் ரிவைவ் பண்ணி திருப்பியும் அதுக்கு ஒரு புத்துயிர் கொடுத்து அந்த திட்டத்துக்கான எல்லா பணிகளையும் திருப்பியும் தோக்கி சேலத்துக்கு வந்து தண்ணீர் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு திட்டத்தை அவர் வந்து ஒரு மிகவும் ஒரு தீர்க்கமாக அதை எடுத்து நம்ம ஊர் அப்படின்ற ஒரு ஒரு எண்ணத்தில் அவர் வந்து இந்த காரியத்தை சாதிச்சாரு. அப்போ வந்து ஏற்கனவே அந்த பைப்புகள்லாம் பதிக்கப்பட்ட நிலையில் தொட்டிகளும் கட்டப்பட்ட நிலையில் இதெல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு மேட்டூர்லேருந்து தண்ணியை வந்து அந்த பைப்புகள் மூலமாக அனுப்பி இந்த டேங்கில் ரெப்பி இதை வந்து ஒரு செம்பில் வந்து அந்த தண்ணியை பிடிச்சி அன்னைக்கு வந்து அந்த இடத்துல அஸ்தம்பட்டி நீர்த்தேக்கத்துக்கு முன்பாக மிகப்பெரிய கூட்டம் நின்றது. அந்த விழா வந்து 1952 April 20 அஸ்தம்பட்டி குடிநீர் தேக்க தொட்டிகளுக்கு முன்பாக ஒரு மிகப்பெரிய விழா ஏற்பாடு செய்யப்பட்டு அந்த விழாவில் ஒரு செம்பில் மேட்டூர் தண்ணியை வந்து மூதறிஞர் ராஜாஜி பிடிச்சி அந்த தண்ணியை வந்து மக்கள் மேலே தெளிச்சாரு. அந்த தண்ணியை வந்து மக்களுக்கு அதை வந்து காட்டினார். இப்படிதான் வந்து சேலத்துக்கான அந்த குடிநீர் திட்டம் வந்து நிறைவேறியது. இன்னைக்கு நம்ம வந்து காவிரி தண்ணியை குடிக்கிறோம்னு சொன்னால் அதற்கு வந்து இவ்வளவு பெரிய ஒரு நீண்ட நெடிய வரலாறு இதன் பின்பாக இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நன்றி, வணக்கம்.
0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் கனவுகள் மெய்ப்பட.
3: வேலை அப்படின்றது ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையில மிக முக்கியமான ஒன்று. உணவு, உடை, இருப்பிடம் இந்த மாதிரி அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு வருமானம் அவசியம். அந்த வருமானத்தை உருவாக்கக்கூடிய முக்கிய வழி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அது வேலைதான். ஆனா அந்த வேலை அப்படின்றது வெறும் சம்பளம் பெறுவதற்கான வழி மட்டும் இல்லாம அது ஒருவருடைய அடையாளம், பொறுப்பு, திறமை, சமூகத்துல அவங்களுக்கான மதிப்பு, இது எல்லாத்தையும் உருவாக்கக்கூடியதுதான் சொல்லலாம். இன்னைக்கு இருக்கக்கூடிய உலகத்துல வேலை வாய்ப்பு தன்மையும் நிறுவனங்களுடைய எதிர்பார்ப்புகளும் வேகமா மாறிக்கிட்டு வர ஆரம்பிக்குது. அதனால வேலை தேடுறத பத்தியும் அதற்கு தேவையான திறன்களை பத்தியும் தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில நான் அடுத்ததா பகிர்ந்துக்க போறேன். சோ கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில கனவுகள் மெய்ப்பட நிகழ்ச்சியில உங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமாரிகளையும். பல பேர் வந்து மாச இறுதியில கிடைக்கக்கூடிய சம்பளத்தை மட்டுமே நினைக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா ஒரு நல்ல வேலை நமக்கு புதிய அனுபவங்களை கத்துக் கொடுக்க ஆரம்பிக்குது, புதிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளை வழங்க ஆரம்பிக்குது, பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய திறன் அப்படின்றத கொடுக்க ஆரம்பிக்குது, குழுவாக வேலை செய்யக்கூடிய பழக்கம் உருவாக்க ஆரம்பிக்குது, நேர மேலாண்மை இந்த மாதிரியான பல வாழ்க்கை திறன்களை வந்து நமக்கு வந்து வளர்த்து கொடுக்க ஆரம்பிக்குது. அமைஞ்சது இந்த வேலை. ஒரு மனிதனோட தனிப்பட்ட வளர்ச்சிக்கும் சமூகத்தோட வளர்ச்சிக்கும் வேலை அப்படின்றது முக்கிய பங்கா வகிக்க ஆரம்பிக்குது. அப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து தன்னுடைய உழைப்பால சம்பாதிக்க தொடங்கும் போது அவருக்கு ஒரு புதிய தன்னம்பிக்கை அப்படின்றது உருவாக ஆரம்பிக்கும். என்னால முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு அதிகமாக ஆரம்பிக்கும். சொந்த முடிவுகளை எடுக்கக்கூடிய தைரியம் அப்படின்றது வர ஆரம்பிக்கும். குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும் பயனுள்ள நபரா வந்து வாழ வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை உருவாக்க ஆரம்பிக்கும்.

இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து முன்னேற ஆரம்பிக்குது. ஒரு நல்ல வேலை ஒரு குடும்பத்தின் அடுத்த தலைமுறையினர வாழ்க்கையே மாற்றக்கூடிய சக்தியா மாற ஆரம்பிக்குது. இதுக்கு முன்னாடி பட்டப்படிப்பு இருந்தா வேலை கிடைக்கிறது அப்படின்றது எளிதா இருக்க ஆரம்பிக்கும். ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமை அப்படியே மாறி போயிடுச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா பலாயிரக்கணக்கான மாணவர்கள் வந்து ஒரே நேரத்துல படிப்பை முடிச்சுட்டு வெளியேறி வர ஆரம்பிக்கிறாங்க. அதனால நிறுவனங்கள் பட்டத்தை மட்டும் இல்லாம, அதாவது படிச்ச பட்டத்தை மட்டும் இல்லாம, அந்த நபரின் திறமையையும் மதிப்பிட ஆரம்பிக்கிறாங்க. இதனால டிகிரி அப்படின்றது ஒரு தகுதி மட்டும்தான், ஆனா வேலை கிடைக்கிறதுக்கு நம்ம கிட்ட இருக்கக்கூடிய திறமைகள் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்றதையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஏன் ஸ்கில் ரொம்ப முக்கியம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கம்யூனிகேஷன் ஸ்கில், கம்ப்யூட்டர் ஸ்கில், டிஜிட்டல் ஸ்கில், ப்ராப்ளம் சால்விங், டீம் ஒர்க், லீடர்ஷிப், டைம் மேனேஜ்மெண்ட் மாதிரி இருக்கக்கூடிய திறன்களை அதிகமா முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. தொடர்ந்து புதிய விஷயங்களை கத்துக்கிறதுக்கான மனப்பான்மை நம்ம கிட்ட இருக்கா அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரியான ஆட்களை வந்து வேலைக்கு எடுக்கக்கூடிய சூழ்நிலையா இருக்க ஆரம்பிக்குது இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில். அதே மாதிரி படிச்ச துறையிலே வேலை பார்க்க வேணுமா, இல்ல அரசு வேலையா, தனியார் வேலையா, வெளிநாட்டுக்கு போகலாமா, சொந்த ஊர்ல தொழில் தொடங்கலாமா, குறைஞ்சபட்ச சம்பளத்துல வந்து வேலைக்கு போகலாமா, அனுபவம் இல்லாம எப்படி வேலை நமக்கு கிடைக்கும், இந்த மாதிரி பல கேள்விகள் இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள்ட்ட அதிகமா இருக்க ஆரம்பிக்குது. இந்த குழப்பங்கள் சரியான வழிகாட்டுதல் மூலமா வந்து தீர்க்க முடியும் சொல்லலாம். தமிழ்நாட்டுல குறிப்பா நம்ம சேலம் மாவட்டத்தில் பாத்தீங்க அப்படின்னா, ஒரு ஆண்டுக்கு ஆயிரக்கணக்கான மாணவர்கள் வந்து பள்ளி கல்லூரியை முடிச்சுட்டு தொழில்நுட்ப கல்வியை வந்து முடிச்சு வேலை வாய்ப்பு எதிர்பார்த்துட்டு வெளியே வந்திருக்கக்கூடியவங்க நிறைய பேர் இருக்க ஆரம்பிக்கிறாங்க. சேலம் மாவட்டத்தில் ஜவுளி, எஃகு, அதுக்கப்புறமேட்டு வந்து விவசாயம், சுகாதாரம், கல்வி, தகவல் தொழில்நுட்பம், சேவை துறை அப்படின்னு சொல்லிட்டு பல வேலை வாய்ப்புகள் வந்து இருக்க ஆரம்பிக்குது. இருந்தாலுமே வந்து பல நிறுவனங்கள் தேவையான திறன்கள் கொண்டவங்களை மட்டுமே வந்து பணியாளர்களா தேடிக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் பல இளைஞர்கள் வந்து வேலை தேடிட்டு இருக்கக்கூடியவங்களும் இருக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த இடைவெளியை குறைக்கிறதுக்கான திறன் மேம்பாட்டும் சரியான வழிகாட்டுதலும் ரொம்ப அவசியமா இருக்கு. அதை பத்தி நாம நிகழ்ச்சியில அடுத்தடுத்து பேசலாம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்க நேரலே கேட்டுட்டு வாங்க. தொடர்ந்து கனவுகள் மெய்ப்பட நிகழ்ச்சியில நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன்.

0: மாலதி, அம்மா மாலதி, உன்னோட அந்த பஞ்சரான சைக்கிள் டயர் இருக்கலமா, அதை எடுத்துடுவாமா?
1: அதை எதுக்குப்பா கேக்குறீங்க? அதுதான் பழசாயிருச்சு.
0: ஆமாமா, பழசாயிருச்சுதான், அதான் நெருப்புல போட்டு

0: எல்லாத்தையும் எரிச்சிடலாம்னு பாக்குறேன்.
1: என்னது டயர நெருப்புல போட்டு எரிக்கிறீங்களா? இதனால எவ்வளவு பிரச்சனை வரும் தெரியுமாப்பா?
0: டயரை எரிக்கிறதுனால என்னமா பிரச்சனை வரப்போகுது? எடுத்துருவோமா போமா?
1: இந்த மாதிரி டயரு பிளாஸ்டிக் ரப்பர் பொருள் எல்லாம் எரிக்கிறதுனால கார்பன் டை ஆக்சைடு கார்பன் மோனாக்சைடு மாதிரி ரொம்ப மோசமான நச்சு வாயுக்கள் காத்துல கலக்குதுப்பா. இதனால நம்மளுடைய ஆரோக்கியமும் கெடுது, நம்ம சுற்றுச்சூழலும் பாதிக்கப்படுது.
0: ஓ, இதனால இவ்வளவு பிரச்சனை வருமாமா?
2: டயர்கள் மற்றும் பிளாஸ்டிக் பொருட்களை எரிப்பதன் மூலம் சில நச்சு வாயுக்கள் காற்றில் கலந்து மாசுகளை ஏற்படுத்துகிறது. எனவே இது போன்ற பொருட்களை எரிப்பதை தவிர்த்து மறுசுழற்சிக்கு பயன்படுத்துவோம். சமூக அக்கறையுடன் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலி.
4: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் கனவுகள் மெய்ப்பட.
5: இன்னைக்கு வேலை வாய்ப்பு அதிகப்படுத்துவதற்காகவும் மத்திய அரசும் மாநில அரசும் கல்வி நிறுவனங்களும் தனியார் நிறுவனங்களும் பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டுட்டு இருக்காங்க. அது என்னென்ன அப்படின்றத பத்தி நிகழ்ச்சியில நான் அடுத்தடுத்து பகிர்ந்துக்கிறேன். அதுக்கு முன்னாடி கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில கனவுகள் மெய்ப்பட நிகழ்ச்சியில உங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமாரிகளையும். ஒரு பட்டப்படிப்பு மட்டும் போதாது, வேலைக்கு தேவையான திறன்களை வளர்க்க வேணும் அப்படின்றதான் இந்த திட்டங்கள் வலியுறுத்த ஆரம்பிக்குது. குறிப்பா SDG 8 இதோட நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அனைவருக்கும் மரியாதையான வேலை வாய்ப்பு அப்படின்ற ஒரு இலக்கை அடையறதுக்கு பல பயிற்சி மற்றும் வேலை வாய்ப்பு திட்டங்கள் வந்து செயல்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அது என்ன அப்படின்றத நான் அடுத்தடுத்து பகிர்ந்துக்கிறேன். முதலாவதா வந்து நான் முதல்வன் திட்டம் அப்படின்ற ஒரு திட்டத்தின் மூலமா நம்ம தமிழ்நாட்டில் வந்து திறன் மேம்பாட்டு திட்டங்களை வந்து நடத்திக்கிட்டு வராங்க. நான் முதல்வன் அப்படின்ற திட்டத்தின் மூலமா இது கல்லூரி மாணவர்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு திறன்கள் வந்து உயர்த்த ஆரம்பிக்கும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட இந்த திட்டம் வந்து செயல்பட்டு இருக்கு. அதையும் தாண்டி மத்திய அரசினுடைய ஸ்கில் இந்தியா மிஷன் அப்படின்ற ஒரு திட்டம் இளைஞர்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு தேவையான தொழில்நுட்பங்களை வந்து கத்துக்கிறதுக்காகவும் மின்சாரம், இயந்திரம், கணினி, சுகாதாரம், சுற்றுலா, கட்டுமானம், தையல், வாகன பராமரிப்பு இந்த மாதிரி பல துறைகள்ல தொழிற்பயிற்சிகளை வழங்குறதுக்காகவும் திறன் பெற்ற இளைஞர்களை வந்து அவங்களுக்கு வேலை கிடைக்கவும் தொழில் தொடங்கவும் இந்த திட்டம் வந்து ரொம்ப உதவியா இருக்க ஆரம்பிக்குது. அதுக்கப்புறமேட்டு வந்து கரியர் கைடன்ஸ் சென்டர்ஸ் நிறைய இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இருக்க ஆரம்பிக்குது. ஸ்கூல் காலேஜ் படிச்ச மாணவர்களுக்கு வந்து சரியான வழிகாட்டுதலை வந்து தேர்வுக்கு முன்னாடியே வந்து ஆலோசனை வழங்குறதுக்காகவும் கரியர் கைடன்ஸ் அப்படின்றத வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த படிப்புக்கு பிறகு என்ன வேலை கிடைக்கும், இந்த வேலைக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் நம்ம வளர்த்துக்கணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து இந்த கரியர் கைடன்ஸ் சென்டர் மூலமா வந்து எல்லாருமே வந்து நம்ம சேலம்லையும் தாண்டி சேலம் தாண்டி இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இந்தியா ஃபுல்லாவே வந்து இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் மேற்கொண்டு இருக்காங்க. இது வந்து வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். அதுக்கப்புறமேட்டு வந்து அதுக்கப்புறம் பல நிறுவனங்கள் வந்து பயிற்சியுடன் வேலை திட்டத்தின் மூலமா வந்து மாணவர்களுக்கு வந்து நேரடியா நிறுவனத்தின் பயிற்சி பெற வாய்ப்பை வந்து வழங்கிட்டு இருக்காங்க. இது மூலமா வந்து வேலை அனுபவம் கிடைக்கும், அதாவது ஒரு வேலையை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கான அனுபவம் கிடைக்க ஆரம்பிக்கும். தொழில் துறையில வந்து செயல்முறைகளையும் நேரடியாக கத்துக்கொள்ள முடியும். பலருக்கு வந்து இந்த திட்டம் நிரந்தர வேலை வாய்ப்புகளை வழங்குறதுக்கான ஒரு வாய்ப்பா மாறி இருக்குன்னு சொல்லலாம். அதுக்கப்புறமேட்டு வந்து காலேஜ்ல பிளேஸ்மெண்ட்ஸ் அப்படின்றத வந்து இருக்க ஆரம்பிக்குது. பெரும்பாலான கல்லூரிகள்ல வந்து பிளேஸ்மெண்ட் அப்படின்னு ஒன்று கண்டிப்பா இருக்க ஆரம்பிக்கும். மாணவர்களுக்கு வந்து ரெசூம் எப்படி தயாரிக்க ஆரம்பிக்கும், மார்க் இன்டர்வியூ, குரூப் டிஸ்கஷன், ஆப்டிடியூட் டெஸ்ட், இது எல்லாமே வந்து பயிற்சி பல கல்வி நிறுவனங்கள்ல வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. இது மூலமா பல நிறுவனங்கள் நேரடியாக வந்து கல்லூரிக்கே சென்று கேம்பஸ் இன்டர்வியூ அப்படின்னு நடத்த ஆரம்பிச்சு மாணவர்களை வந்து தேர்வு செய்ய ஆரம்பிக்கிறாங்க. நம்ம சேலம் மாவட்டத்தில் அரசு தொழில்நுட்ப நிலையங்கள் வந்து இருக்க ஆரம்பிக்குது, பாலிடெக்னிக் கல்லூரிகள் இருக்க ஆரம்பிக்குது, தமிழ்நாடு ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் அப்படின்றது இருக்க ஆரம்பிக்குது. இதுல வந்து பயிற்சி வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. பல தனியார் ஸ்கில் சென்டர் எல்லாமே இருக்க ஆரம்பிக்குது. இது மூலமா வந்து இளைஞர்களுக்கு வந்து தொழில் திறன்களை வந்து வளர்க்கப்படுறது, அதாவது அவங்களுக்கான பயிற்சிகளை வழங்கப்படுறதுக்காகவும் உற்பத்தி தொழில், ஜவுளி, கணினி, மின்சாரம், வெல்டிங், சுகாதாரம், விற்பனை இந்த மாதிரி இருக்கக்கூடிய பல துறைகளில் வந்து பயிற்சி கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம். சோ இது வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அதிகமா இருக்க ஆரம்பிக்குது. இந்த மாதிரியான திட்டங்கள் நம்ம சேலம் தாண்டி தமிழ்நாட்டில் இந்தியா ஃபுல்லாக எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதாவது இளைஞர்கள் உங்களுடைய ஸ்கில்ஸை வளர்த்துக்கிட்டு அடுத்தடுத்து நீங்க முன்னேறி போகணும் அப்படின்றதுக்காக இருக்கக்கூடிய இந்த இலக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணக்கூடியது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா SDG 8. அதை பற்றி தான் இன்னைக்கு நிகழ்ச்சி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். தொடர்ந்து நாம அடுத்தடுத்து பேசலாம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்க நிகழ்ச்சி கேட்டுட்டு வாங்க. தொடர்ந்து கனவுகள் மெய்ப்பட நிகழ்ச்சியில் நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன்.

வணக்கம், என் பேர் சங்கீதா, நெய்க்காரப்பட்டியிலிருந்து பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் கனவுகள் மெய்ப்பட.
1: இன்னைக்கு எக்கச்சக்கமான வேலைகள் இருக்கு, இல்லைன்னு நம்மளால சொல்ல முடியாது. அதே மாதிரி வேலை தேடுபவர்கள் இல்லை அப்படின்னுமே நம்மளால சொல்ல முடியாது. ஆனா வேலை வாய்ப்புக்கும் வேலை தேடுபவர்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய இடைவெளி அப்படின்னு இருக்க ஆரம்பிக்குது. இந்த இடைவெளிக்கு பல காரணங்கள் இருக்கு, அதை பத்தி தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில நான் அடுத்ததா பகிர்ந்துக்க போறேன். சோ கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. கனவுகள் மெய்ப்பட நிகழ்ச்சியில உங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார். நேர்களே, இன்றைய நிறுவனங்கள் பட்டப்படிப்பு மட்டும் வந்து பாக்குறது கிடையாது, அந்த நபருக்கு வேலைக்கு தேவையான திறன்கள் இருக்குதா அப்படின்றதையுமே பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. பல மாணவர்கள் வந்து கல்லூரியை முடிச்சதுக்கு அப்புறமேட்டு தொழில்துறைக்கு தேவையான நடைமுறை அறிவு, கணினி திறன், தொழில்நுட்ப திறன், பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய திறன், இது எல்லாமே வந்து அதிகமா இருக்கா அப்படின்னு செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் குறைவா இருக்கிறது தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய சவாலா இருக்க ஆரம்பிக்குது. அதுக்கப்புறமேட்டு வந்து இந்த இடைவெளியை போக்குறதுக்கு என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தொடர்ந்து புதுசு புதுசா திறன்களை வந்து வளர்க்கிறது ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். அதுக்கப்புறமேட்டு வந்து பல வேலைகள்ல ஆங்கிலம் பேசவும் எழுதவும் தெரிஞ்சிருக்கிற கூடுதல் பலனா இருக்க ஆரம்பிக்குது எல்லாருக்குமே. குறிப்பா ஐடி, பிபிஓ சொல்லக்கூடிய கம்பெனி, எம்என்சி கம்பெனி, கஸ்டமர் சர்வீஸ் மாதிரி இருக்கக்கூடிய துறைகள்ல கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஆனா ஆங்கிலம் தெரியாததுனால திறமையான பல இளைஞர்கள் வந்து நேர்முக தேர்விலே வந்து வெளியேற வேண்டிய சூழ்நிலை அப்படின்னு இருக்க ஆரம்பிக்குது. ஆங்கிலம் மட்டுமே வெற்றியை நிர்ணயிக்காது, ஆனா அதை ஒரு திறனா வளர்த்துக்கிட்டோம் அப்படின்னா வேலை வாய்ப்பு அதிகரிக்க ஆரம்பிக்கும். இது வந்து ஒரு மிகப்பெரிய சவாலா இருக்க ஆரம்பிக்குது. அதுக்கப்புறமேட்டு வந்து ரெசுமே. சோ ரெசுமே அப்படின்றது ஒரு வேலைக்கான முதல் அறிமுகம் சொல்லுவோம். பல கல்வி தகவல் மட்டுமே அதுல எழுதி இருக்கிறது ரெசியூம் அப்படின்றது கிடையாது. ஆனா அந்த ரெசியூம்ல என்ன இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்டர்ன்ஷிப் போனது, ப்ராஜெக்ட், சர்டிபிகேட் ஏதாவது இருக்கு அப்படின்னு போது அதை எல்லாத்தையும் அட்டாச் பண்ணி நம்ம கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பா வந்து அந்த ரெசியூமே வந்து நமக்கு வேலை கிடைக்கிறதுல ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும். அதுக்கப்புறமேட்டு வந்து பல மாணவர்கள் வந்து நல்ல அறிவு இருக்குது, ஆனா இன்டர்வியூ அப்படின்னாவே பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. என்ன கேட்பாங்க, என்ன சொல்லணும் நம்ம அப்படின்ற ஒரு சரியான பதில் சொல்ல முடியுமா அப்படின்ற ஒரு பதட்டம் அவங்களுக்கு இருக்க ஆரம்பிக்குது. இந்த பயத்தை போக்குறதுக்கு மாக் இன்டர்வியூ அப்படின்றது வந்து நண்பர்களோட பேசி பழக்கிறது, தன்னம்பிக்கையா பேசுறது, இது எல்லாமே வந்து வளர்த்துக்க ஆரம்பிக்கணும். இது வளர்க்கறதுலே வந்து மிகப்பெரிய சவால் அப்படின்றது அதிகமா இருக்க ஆரம்பிக்குது. அதையும் தாண்டி எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது இல்லாத இருக்கிறதுனால வேலை கிடைக்காததுக்கான ஒரு முக்கியமான ஒரு சவாலா இருக்குதுன்னு சொல்லலாம். ஏன்னா பல பேர் இன்டர்ன்ஷிப் போறதா இருக்கட்டும், இல்ல ஒரு கம்பெனியில வந்து அப்ரண்டிஸா ஒர்க் பண்ணுவாங்கல்ல, சோ அந்த மாதிரி ஒர்க் பண்றதா இருக்கட்டும், இல்ல வாலண்டியரா ஒர்க் பண்றதா இருக்கட்டும், ஃப்ரீலான்சிங் ஒர்க் பண்றதா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து மாணவர்களுக்கு வந்து அனுபவம் அவங்களுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு போது அது வேலைக்கு போகும்போது அவங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்க ஆரம்பிக்கும். ஆனா அது எல்லாமே குறைவா இருக்க ஆரம்பிக்குது. அதுக்கப்புறமேட்டு வந்து நகர்ப்புறங்கள்ல இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு வந்து இணைய வசதி இருக்க ஆரம்பிக்குது, பயிற்சி மையங்கள் இருக்குது, நிறுவனங்களோட தொடர்பு அப்படின்றது இது எல்லாமே எளிதாக கிடைக்கக்கூடியதா இருக்க ஆரம்பிக்குது. ஆனா கிராமப்புறங்கள்ல இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த வேலை வாய்ப்பு, இணையவழி பயிற்சியா இருக்கட்டும், பயிற்சி மையங்களா இருக்கட்டும், சில நேரங்களில் குறைவா இருக்க ஆரம்பிக்குது. இருந்தாலுமே இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இணையவழி கற்றல் அப்படின்றது அதிகமா இருக்குது. அரசு ஸ்கில் சென்டருமே வந்து ஆன்லைன்ல இருக்க ஆரம்பிக்குது. இதெல்லாம் இருக்கு அப்படின்னும் போது இன்னுமே வந்து சவால்கள் அப்படின்றது மாணவர்கள் மத்தியில் இருக்க ஆரம்பிக்குது. இந்த கிராமப்புறங்கள் மாணவர்கள்கிட்டையும் நகர்ப்புறங்கள் மாணவர்கள்கிட்டையும் இருக்க ஆரம்பிக்குது. ஸோ நம்ம சேலம் மாவட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கல்வி நிறுவனங்களில் தொழில்துறைகளை வளர்க்க ஆரம்பித்தாலும் சில இளைஞர்கள் வந்து வேலைவாய்ப்பை பற்றி விழிப்புணர்வு இல்லாமல் இருக்க ஆரம்பிக்கிறாங்க, அது குறைவாக இருக்குன்னு சொல்லலாம். ஸோ அரசு வேலைக்கு தயாராகிறது மட்டுமே அவங்களுடைய எண்ணமாக இருக்க ஆரம்பிக்குது, அதுவே மிகப்பெரிய ஒரு சவாலாக இருக்க ஆரம்பிக்குது. ஸோ இது இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் மாணவர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சவால்களாக இருக்க ஆரம்பிக்குது. இந்த மாதிரியான சவால்கள் இருக்குது அப்படின்னும் போது இதை சமாளிக்கிறதுக்கு எல்லாரும் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதை பற்றி நான் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பகிர்ந்துக்கிறேன். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்க நேர்களை கேட்டுட்டு வாங்க. தொடர்ந்து கனவுகள் மெய்ப்பட நிகழ்ச்சியில் நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுகிறேன்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் கனவுகள் மெய்ப்பட.
1: குளோபலி ஆக்ட் லோக்கலி அப்படின்றது வந்து எஸ்டிஜிகளில் ஒரு முக்கியமான கருத்தாக இருக்க ஆரம்பிக்குது. இதோட பொருள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உலக அளவில் என்ன நடக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஊரில் நம்ம சமூகத்தில் நம்மளுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்த வேணும் அப்படின்றது தான். அப்போது வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் உலகம் முழுவதும் வேலையோடைய தன்மை எப்படி வேகமாக மாறிக்கிட்டு இருக்கு, புதிய தொழில்நுட்பங்கள், செயற்கை நுண்ணறிவு, டிஜிட்டல் சேவைகள், பசுமை வேலைவாய்ப்பு, இது மாதிரி இருக்கக்கூடியது எல்லாத்தையும் அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னும் போது, இந்த உலகத்தில் மாற்றம் எப்படி நம்ம ஏற்படுத்துறது, அதுக்கேத்த மாதிரி நம்மளுடைய திறமைகளை எப்படி வளர்த்துக்கிறது அப்படின்ற எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்க ஆரம்பிக்குது. அதை பத்தி தான் இன்னைக்கு நிகழ்ச்சியின் இறுதியா வந்து நான் இப்போ பகிர்ந்துக்க போறேன். அதுக்கு முன்னாடி கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில கனவுகள் மெய்ப்பட நிகழ்ச்சியில உங்களோட பேசிக்கிட்டு இருக்காரு நான் ராஜ்குமாரையும். இப்போ வேலை வாய்ப்பு அப்படின்னு வரும்போது 2010, 2020, 2026 இந்த காலகட்டங்கள்ல எப்படி இருந்தது அப்படின்றத பத்தி நான் பகிர்ந்துக்கலாம் இருக்கேன். 2010 உலக பொருளாதார வளர்ச்சி நோக்கி முன்னேறி கொண்டிருந்த காலகட்டம், உற்பத்தி துறை, கட்டுமானம், தகவல் தொழில்நுட்பம், அதுக்கப்புறமேட்டு வந்து சேவை துறைகள்ல வேலை வாய்ப்புகள் அதிகரிச்சுட்டு இருந்த காலகட்டம். ஆனா வளர்ந்த நாடுகளும் வளரும் நாடுகளுக்கும் இடையே பாத்தீங்க அப்படின்னா வேலை வாய்ப்பினுடைய சமநிலை அப்படின்றது இல்லவே இல்லாத மாதிரி இருந்தது. பல இளைஞர்கள் வந்து கல்வியை முடிச்ச பிறகும் கூட வேலை கிடைக்காம இருக்கக்கூடிய சூழ்நிலை அப்படின்னு இருக்க ஆரம்பிச்சது. இதனால திறன் மேம்பாட்டுல அவசியம் உலகம் முழுவதும் வலியுறுத்த ஆரம்பிச்சாங்க அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் 2020 கொரோனா காலகட்டம் பெருந்தொற்று வந்து இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு இல்லாத மாதிரியான ஒரு பாதிப்பை ஏற்படுத்தினுச்சு. பல நிறுவனங்கள் மூடப்பட ஆரம்பிச்சது, ஏராளமானோர் வந்து வேலை இழக்க ஆரம்பிச்சாங்க, சிறு தொழில் செய்யக்கூடியவங்க பெரும் சவால்களை சந்திக்க ஆரம்பிச்சாங்க. அதே நேரத்தில் ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்றது அதிகரிக்க ஆரம்பிச்சது, ஆன்லைன் பிசினஸ் அப்படின்றது அதிகரிக்க ஆரம்பிச்சது, இ காமர்ஸ், டிஜிட்டல் சர்வீஸ் இதெல்லாமே வந்து புதிய வேலை வாய்ப்புகளோட உருவாக ஆரம்பிச்சது. இந்த காலகட்டம் ஒரே திறன் போதாது, தொடர்ந்து புதிய புதிய திறன்களை கத்துக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய பாடத்தை பூத்தின ஒரு காலகட்டமா இருக்க ஆரம்பிச்சது. இப்போ 2026 எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, வேலை வாய்ப்பு உலகம் அப்படின்றது முன்பை விட முற்றிலும் மாறி இருக்குதுன்னு சொல்லலாம். ஏன்னா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்டா இருக்கட்டும், டேட்டா அனலிட்டிக்ஸ், சைபர் செக்யூரிட்டி, ரெனியூவல் எனர்ஜி, ஹெல்த் கேர், லாஜிஸ்டிக், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லி பல துறைகளில் வேலை வாய்ப்புகள் அப்படின்றது அதிகரிச்சுக்கிட்டு இருக்க ஆரம்பிச்சது. அதே நேரத்தில் கம்யூனிகேஷன் ஸ்கில், ப்ராப்ளம் சால்விங், டீம் ஒர்க், கிரிட்டிக்கல் திங்கிங் இந்த மாதிரி மனிதனுடைய திறன்களுக்கும் அதிக முக்கியத்துவம் வழங்கப்பட்ட காலகட்டமாக இருக்க ஆரம்பிச்சிருக்கு. அதனால தொடர்ந்து இந்த கத்துக்கிட்டே இருக்கிறதுனால இன்னைக்கு வேலை வாய்ப்பு அப்படின்றது வந்து மிகப்பெரிய பாலமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். நம்ம இந்தியாவில் உலகத்தில் இருக்கக்கூடிய அதிக இளைஞர்கள் வாழும் நாடுகள்ல ஒன்னா இருக்க ஆரம்பிக்குது இந்தியா. இது மிகப்பெரிய பலம். ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு தரமான கல்வி, தொழில்நுட்ப பயிற்சி, வேலை வாய்ப்பை உருவாக்க அரசு மற்றும் பல்வேறு திட்டங்கள் வந்து செயல்படுத்திட்டு வர ஆரம்பிக்கிறாங்க. உற்பத்தி, ஸ்டார்ட் அப், டிஜிட்டல் சேவைகள், தொழில் முனைவு, பசுமை ஆற்றல் இந்த மாதிரி துறைகள்ல புதிய வாய்ப்புகள் உருவாகிட்டு வர ஆரம்பிக்குது. இந்த வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்றதுக்கு இளைஞர்கள் தொடர்ந்து திறன்களை வந்து வளர்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம். சோ நம்ம சேலம் மாவட்டத்துல பாத்தீங்க அப்படின்னா ஜவுளி தொழிலா இருக்கட்டும், எஃகு உற்பத்தியா இருக்கட்டும், சாக்கோ தொழிலா இருக்கட்டும், அதுக்கப்புறம் விவசாயம், கல்வி, சுகாதாரம், சிறு தொழில்கள் எல்லாமே வந்து முக்கிய இடம் வகிச்சுக்கிட்டு இருக்குன்னு சொல்லலாம். கடந்த சில ஆண்டுகள்ல இந்த சேவை துறையில பாத்தீங்க அப்படின்னா வேலை வாய்ப்புகள் அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு. ஆனா இந்த வாய்ப்புகள் முழுக்க முழுக்க பயன்படுத்த இளைஞர்களுக்கு வந்து கணினி திறனா இருக்கட்டும், ஆங்கில தொடர்பா இருக்கட்டும், டிஜிட்டல் திறனா இருக்கட்டும், தொழில்துறை சார்ந்த பயிற்சியா இருக்கட்டும் இதெல்லாம் வந்து வளர்க்க வேண்டிய சூழ்நிலையில இருக்க ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா வேலை அப்படின்றது எல்லா இளைஞர்களுக்கும் கிடைக்க ஆரம்பிக்கும். சோ நிகழ்ச்சி நிறைவா நான் சொல்ல நினைக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எஸ்டிஜி 8 பத்தி தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில பேசிருக்கோம். எஸ்டிஜி 8 என்பது வேலை கிடைக்கிறத பத்தி பேசுறது மட்டும் கிடையாது, திறமையான தன்னம்பிக்கை கொண்ட பொருளாதார முன்னேற்றத்தை உருவாக்கக்கூடிய மனிதர்களை உருவாக்குறத பத்தி தான் இந்த எஸ்டிஜி 8 வந்து சொல்லுதுன்னு சொல்லலாம். உலகம் எந்த திசையில செல்கிறதோ அதே திசையை நம்ம அறிஞ்சுக்கிட்டு நம்ம ஊர்ல நம்மளுடைய வாழ்க்கையும் அதுக்கேற்ற மாதிரி மாத்திக்கிட்டோம் அப்படின்னா வேலை தேடுபவர்களா நாம இல்லாம வேலை உருவாக்குபவரா நம்ம இருக்க முடியும் அப்படின்றதான் இந்த எஸ்டிஜி 8 சொல்லுது. சோ இதை பத்தி தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில நிறைய விஷயங்கள் பகிர்ந்திருக்கேன். இந்த நிகழ்ச்சியை பத்தின கருத்துக்கள் உங்களுக்கு ஏதாவது இருந்தது அப்படின்னா மறக்காம சோனா எஃப்எம் நம்பர் கால் பண்ணி சொல்லுங்க. நேயர்களே, நான் இப்போ நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுட்டு அடுத்த ஒரு கனவுகள் மெய்ப்பட நிகழ்ச்சியில உங்க எல்லாரையும் நான் வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ராஜ்குமார் ஃப்ரம் கனவுகள் மெய்ப்பட நிகழ்ச்சி. நேயர்களே, Three, two, one, hola.

0: எஃப்எம் 107.8 வானொலி நாடகம்.
1: இந்த வானொலி தொடர் முற்றிலும் சித்தரிக்கப்பட்ட கற்பனையே, யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கம் அல்ல.
2: சோனா எஃப்எம் 107.8 அன்புள்ள அப்பா.
3: ஹே வா ரமேஷே, என்ன கொஞ்ச நாள் ஆளே பார்க்க முடியல, எங்கே போயிருந்த?
4: நான் எங்கடா போவேன், இங்கே தான் இருந்தேன்.
3: என்னடா ஒரு மாதிரி ரொம்ப டல்லாக சோகமாக இருக்க, ஏதாவது ப்ராப்ளமா?
4: எப்பவும் போலதான்டா, உனக்கு தெரியாத எதுவும் இல்லை. எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்காருடா.
3: நீ படித்து முடிச்சுட்டு 2 வருஷமாக வீட்டில் இருந்தா அப்படி தானே ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நீயும் ஏதாவது வேலைக்கு போகலாம்ல?
4: அப்படி வேலைக்கு போகலாம் தான், ஆனால் என்னோட கனவு என்ன ஆகுறது, என்னோட லட்சியம் என்ன ஆகுறது?
3: ஓ, இவ்வளோ

0: வீட்டு விட்டு வெளியே வந்துருவேன் என்ன பார்த்து எனக்கு தெரியும்.
1: ஒரு நிமிஷம் நல்லா யோசிச்சு பாரு, இந்த பதில உங்க அப்பா சொல்லியிருந்தாருன்னா நீ என்ன பண்ணிருப்ப?
0: இது பாரு சுரேஷே, நீ பாட்டுக்கு ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டு இருக்காத. அவருக்கு என்ன, ஜாலியா வேலைக்கு போறாரு, வீட்டுல நல்லா சமைச்சு சாப்பிட்றாரு, கை நிறைய சம்பாதிக்கிறாரு, எனக்கு பெருசா எந்த செலவுமே பண்ணலையே.
1: நீ எப்பயுமே உன்னோட இடத்துல இருந்து பார்க்காத சுரேஷ், உங்க அப்பாவோட இடத்துல இருந்து பாரு. அவர் தனி மனுஷனா உன்னையும் உங்க அக்காவையும் இவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்திருப்பாரு.
0: என்ன சமாதானப்படுத்துறதுக்கு நீ என்ன வேணா சொல்லலாம் மச்சான், ஆனா என்னோட முடிவுல நான் கரெக்டா இருக்கேன்.
1: சரி ரமேஷ், நீ இவ்வளவு சொல்லியும் கேட்கல அப்படின்னா அவங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்றேன். நீ ஒரே ஒரு நாள் உங்க அப்பா என்னென்ன வேலை பாக்குறாரு, அவருக்குள்ள என்னென்ன கஷ்டம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீ அவருக்கு தெரியாம ஃபாலோ பண்ணி பாரு. அதுக்கப்புறம் நீ இதெல்லாம் வந்து சொல்லு.
0: அவ்வளவுதானே, பாத்துக்கிறேன், நான் பாத்துட்டு சொல்றேன்.
2: மாதவம் மண்டபம் மரவநேரி சேலம். தொடர்புக்கு 9952167485.

0: எங்க சித்தப்பாக்கு ஒரு பிளாட் வாங்கணும், ஏதாச்சும் ஒரு நல்ல இடம் இருந்தா சொல்ல.
1: பிடி நம்ம ஆத்தூர் செல்லியம்பாளையத்துல சிகரம் சிட்டி அப்படின்ற இந்த நிறுவனத்துக்கிட்ட ஆண்ட்ராய்டு ப்ராப்பர்ட்டி எல்லாமே சூப்பரா இருக்கு. எல்இடி சோலார் ஸ்ட்ரீட் லைட், டிடிசிபி ரேரா அப்ரூவ்ட் பிளாட்ஸ், ஆல் பேங்க்ஸ், ஈசி இஎம்ஐ வசதி, பார்க் அண்ட் சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியா, ஒவ்வொரு மனைக்கும் தனித்தனி வாட்டர் பெசிலிட்டி, சிசிடிவி கேமரா, அண்டர் கிரவுண்ட் டிரைனேஜ் பெசிலிட்டின்னு ஏகப்பட்ட வசதிகளோட குறைந்த விலையில பிளாட் புக் பண்ணிக்கலாம். இந்த ஆண்ட்ராய்டு ப்ராப்பர்ட்டி பத்தி இன்னும் டீடைல்ஸ் வேணுமா, கால் பண்ணு 9597322889. சிகரம் சிட்டி, எஸ்டிஎல் மில், ஆத்தூர், சேலம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, நாகராஜ் பேச வந்துட்டங்க பேசும் பக்கங்கள்ல. இன்னைக்கு பேசும் பக்கங்கள் பகுதியில் உலக புகழ்பெற்ற ஒரு புத்தகத்தை பற்றி தாங்க சொல்ல போகிறேன். புத்தகத்தோட பேர் 7 தலைமுறைகள். எழுதுனது யார் அப்படின்னா, அமெரிக்க எழுத்தாளர் அலெக்ஸ் ஹேலி. ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய காம்பியா கிராமத்தில் ஒமோராவோடைய மகனாக சுதந்திரமாக வாழ்ந்துட்டுருக்கவர் தாங்க குண்டா கிண்டே. ஒரு நாள் எதிர்பாராத விதமாக சில மனிதர்களால் அவர் கடத்தப்பட்டு கப்பல் மூலயமா அமெரிக்காவுக்கு கொண்டு வரப்பட்டு விற்கப்படுறார். எத்தனையோ துயரங்கள், கஷ்டங்கள் இதெல்லாம் வந்தாலும் அவருடைய ஆப்பிரிக்கா நினைவுகளையும் தன்னுடைய வம்சத்துக்கான அடையாளத்தையும் அவர் மனசில் இருந்து யாராலையும் அழிக்க முடியலைங்க. அங்கே அமெரிக்காவில் அவருக்கு திருமணமானதுக்கப்புறம் குண்டா கிண்டே அவருக்கு பிறக்கிற மகள் தான் கிஜி. கிஜி வளர்ந்த உடனே அவங்களையும் வேற ஒரு இடத்துக்கு மாத்துறாங்க. அங்கே அவங்களுக்கும் வந்து திருமணமாகி ஒரு மகன் பிறக்கிறாங்க. அந்த மகன் பேர் சிக்கன் சார்ஜ் அப்படின்னு அழைக்கப்படுற சார்ஜ். சார்ஜ் தன்னுடைய குடும்பத்தோட முன்னேற்றத்துக்காக கடுமையாக போராடுறாங்க. அடுத்து சார்ஜோட மகன் டாம். டாம் ஒரு சிறந்த இரும்பு தொழிலாளியாக வாழ்கிறாருங்க. ஒரு வழியாக காலம்லாம் மாறும்போது அவங்களுடைய குடும்பத்துக்கு விடுதலை கிடைக்குதுங்க, சுதந்திரமான வாழ்வு கிடைக்குது. அடுத்ததாக டாமுக்கும் ஒரு மகள் இருக்கிறாங்க, சிந்தியா. சிந்தியாவோட மகள் பெர்தா. இப்போ இந்த கதையோட முக்கியமான இடத்துக்கு நம்ம வந்துட்டோங்க. இந்த பெர்தாவோட மகன் தான் வேறு யாருமே இல்லைங்க, இந்த புத்தகத்தோட ஆசிரியர் அலெக்ஸ் ஹேலி. தன்னுடைய முன்னோர்கள் வாய்வழியாக சொன்ன ஆப்பிரிக்கா குண்டா கிண்டே அப்படின்ற வார்த்தைகளை மட்டுமே வச்சுக்கிட்டு 12 வருடங்கள் உலகம் முழுக்க தேடி அலைஞ்சி தன்னுடைய வம்சாவளியோட 7 தலைமுறையை கண்டுபிடிச்சி 7 தலைமுறைகளுடைய கதையை புத்தகமாக இந்த உலகத்துக்கு கொண்டு வந்திருக்கிறாருங்க. அதுதான் இந்த புத்தகம் 7 தலைமுறைகள். இப்போ இந்த கதையில் சில பேர்களை வந்து சொல்லியிருப்பேன், அதுதான் அந்த 7 தலைமுறைகளோட பேர் நான் சொல்கிறேன். ஆப்பிரிக்காவில் ஒமேராவோட மகனாக இருக்கக்கூடிய குண்டா கிண்டே கடத்தப்பட்டு அமெரிக்காவுக்கு கொண்டு வந்து விற்கப்படுறாரு. அதற்கப்புறம் அவங்களுடைய வம்சாவளி கிஜி, சார்ஜ், டாம், சிந்தியா, பெர்தா. பெர்தாவுடைய மகன் தான் அலெக்ஸ் ஹேலி. இந்த தலைமுறைகளை ஆப்பிரிக்காவிலேருந்து எப்படி வந்தாங்க, எங்கெங்கெல்லாம் போய் அங்கே இருந்தாங்க, அது எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறாருங்க அலெக்ஸ் ஹேலி. ஆப்பிரிக்க காட்டில் ஆரம்பித்த ஒரு சாதாரண மனிதரோட பயணம், அவரோட 7வது தலைமுறை பேரன் மூலமாக இன்னைக்கு உலகமே வியந்து பார்க்குற ஒரு மாபெரும் சரித்திர புத்தகமாக மாறி இருக்குங்க. கண்டிப்பாக அலெக்ஸ் ஹேலி அவர்களுடைய இந்த 7 தலைமுறைகள் அப்படின்ற புத்தகத்தை எல்லாருமே வாங்கி படிங்க. நன்றி.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள். சோனா எஃப்எம் கேளுங்க.

0: மற்ற மலைகளும் தான். பனிக்காற்று முத்தமிட்டு மரங்கள், நன்னீர்ல மிளறக்கூடிய ஏரிகள், குயில்கள் பாடுற காட்சிகள், இந்த மாதிரி இயற்கையோட அழகு அளவற்றது. அங்க இருக்கிற மக்கள், இயற்கையோட ஒட்டிய அவங்க வாழ்க்கை, மருந்தாகிற மூலிகைகள், பழமையான கலைகள், கலாச்சாரங்கள், இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். மலைகளுடைய இயற்கை அழகுல ஒரு பயணம் போலாமா? மலையோரம் வீசும் காற்று,
1: மலையோரம் வீசும் காற்று.
0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
2: சோனா எஃப்எம் 107.8 வானொலி நாடகம்.
3: சோனா எஃப்எம் 107.8 அன்புள்ள அப்பா.
4: எப்ப பார்த்தாலும் போன் பார்த்துட்டே இருக்க, அதுல அப்படி என்னதான் இருக்குன்னு தெரியல. போய் சீக்கிரமா தூங்கி சீக்கிரமா எந்திரிப்போ.
5: இங்க பாரு உடன்பிறப்ப, இதெல்லாம் நீ சொல்ற வேலை வச்சுக்காத, போய் வா, வேலையை மட்டும் பாரு.
4: இதெல்லாம் மட்டும் நல்லா பேசு, ஆனா குடும்பத்துக்கு ஒரு சப்போர்ட்டும் பண்ணாத.
5: ஹேய், சப்போர்ட்ட பத்தி நீ பேசுறியா? முதல்ல உனக்கு சமைக்க தெரியுமா? அப்பா சமைச்சது தானே சாப்பிட்டுட்டு இருக்க. முதல்ல நீ போய் சமையல் கத்துக்கிட்டு அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ண பாரு. அப்பாவது நல்ல சாப்பாடு கிடைக்குதான்னு பாக்குறேன்.
4: உனக்கெல்லாம் இது கிடைக்கிறதே பெருசு, இதுல நல்ல சாப்பாடு வேறையா? போய் வேலையை பாரு.
5: சொல்லிட்டல்ல, கிளம்பு கிளம்பு. இங்க பாரு, என்னைய வீட்டுக்கு லேட்டா வராதன்னு சொல்லிட்டு இவரு நட்ட நடு ராத்திரியில 12 மணிக்கு வராரு. நான் லேட்டா வந்தா மட்டும் அந்த திட்டு திட்டுறாரு.
4: பா, தோசை இருக்குப்பா, சாப்பிட்டுருங்க.
6: என்னமா கண்ணு, நீலாம் சமைச்சிருக்க? எதுக்கு இந்த வேலையெல்லாம்? எனக்கு வேணா நானே சமைச்சிருக்க மாட்டேனா? நீயே அதுக்கெல்லாம் கஷ்டப்படுற, இனிமேலாம் நீ சமைக்க கூடாது சரியா?
4: அப்புறம் நான் எப்படி சமையலை கத்துப்பேன்? போதும்பா, நானும் கொஞ்சம் கொஞ்சமா பழகிக்கிறேன். நீயே தனி மனுஷனா எவ்வளவு நாளா கஷ்டப்படுவ.
6: நீ சொன்னதையும் உன் தம்பி சொல்லியிருந்தா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன். சரி விடு, அவன் சாப்பிட்டானா?
5: அதானே பார்த்தேன், என்னை இழுக்கலன்னா அவருக்கு தூக்கமே வராதே. நான் நைட்டு லேட்டாக வந்தால் மட்டும் சோறு போடாதுன்னு ஈஸியாக சொல்கிறாரு, இப்போ அவர் லேட்டாக வந்துட்டு தோசை சாப்பிடுவாராமில்ல, என்னத்த சொல்ல.
6: ஏம்மா, காலேஜ் ஃபீஸ்லாம் கட்டிட்டியா? ஏதாவது செலவு காசு வேணுமா?
4: அப்பா, நீ ஆல்ரெடி கொடுத்த காசே என்கிட்ட இருக்கு, நீ சாப்பிட்டுட்டு தூங்கு சரியா?
5: என்ன இப்போதான் படுத்து தூங்குற மாதிரி இருக்கு, அதுங்காட்டியும் அலாரம் அடிக்குது. என்ன இது, நடுராத்திரி 4 மணிக்கு எந்திரிச்சு என்ன பண்ணுறாரு? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நான் தூங்கினாரு, அதுங்காட்டி எந்திரிச்சு எங்கே போகிறாரு?
6: என்ன எல்லாம் வீட்டில் போட்டது போட்டபடியே இருக்கு, எனக்கு என்ன சமைக்கிறதுன்னு வேற தெரியல.
5: இவ்வளோ சீக்கிரமாக எந்திரிச்சு சமைக்கிறாரா?

0: மாலதி, அம்மா மாலதி, உன்னோட அந்த பஞ்சரான சைக்கிள் டயர் இருக்கலமா, அதை எடுத்துடுவாமா?
1: அது எதுக்குப்பா கேக்குறீங்க? அதுதான் பழசாயிருச்சு.
0: ஆமாமா, பழசாயிருச்சு தான். அதான் நெருப்புல போட்டு எல்லாத்தையும் எரிச்சிடலாம்னு பாக்குறேன்.
1: என்னது, டயரை நெருப்புல போட்டு எரிக்கிறீங்களா? இதனால எவ்வளவு பிரச்சனை வரும் தெரியுமாப்பா?
0: டயரை எரிக்கிறதுனால என்னமா பிரச்சனை வரப்போகுது? எடுத்துடுவாமா போமா?
1: இந்த மாதிரி டயரு, பிளாஸ்டிக், ரப்பர் பொருள் எல்லாம் எரிக்கிறதுனால கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு மாதிரி ரொம்ப மோசமான நச்சு வாயுக்கள் காத்துல கலக்குதுப்பா. இதனால நம்மளுடைய ஆரோக்கியமும் கெடுது, நம்ம சுற்றுச்சூழலும் பாதிக்கப்படுது.
0: ஓ, இதனால இவ்வளவு பிரச்சனை வருமாமா?
2: பழைய டயர்கள் மற்றும் பிளாஸ்டிக் பொருட்களை எரிப்பதன் மூலம் சில நச்சு வாயுக்கள் காற்றில் கலந்து மாசுகளை ஏற்படுத்துகிறது. எனவே இது போன்ற பொருட்களை எரிப்பதை தவிர்த்து மறுசுழற்சிக்கு பயன்படுத்துவோம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.
1: சோனா எஃப்எம் 107.8 வானொலி நாடகம்.
2: சோனா எஃப்எம் 107.8 அன்புள்ள அப்பா. இந்த குளூர்ல வந்து இவர் என்ன பண்ணிட்டு இருக்காருங்க?
3: ப்ரோ மாரிமுத்து, எப்படி இருக்கிற? வேலையெல்லாம் எப்படி போகுது? நேத்து பார்த்ததை விட நீ கொஞ்சம் கலர் ஆகிட்டியே, என்ன பண்ண?
4: அதெல்லாம் என்னண்ணே, நல்லா வியாபாரம் போகுது, நீங்கள் தான் வந்து தொடங்கி வைக்கிறீங்களே, அப்புறம் என்ன?
3: சரி, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். தக்காளி 2 கிலோ, உருளைக்கிழங்கு 2 கிலோ, இந்த பாரு லிஸ்ட்டு, இதில் இருக்கெல்லாம் கரெக்டாக எடுத்து வை, இந்த பக்கத்தில் போயிட்டு வந்துடுறேன்.
4: ஏப்பா பரமசிவம், அதான் உன் பையன் வீட்டில் தானே இருக்கான், அவனை வந்து இந்த வேலையெல்லாம் பார்க்க சொல்லலாம்ல. நீயே என்ன, எத்தனை காலத்துக்கு தான் இது இவ்வளோ வேலையை இழுத்து போட்டு பார்த்துக்கிட்டு
3: இருப்ப? அடா, இதில் என்னப்பா இருக்குது, நம்ம கஷ்டப்படுறதே நம்ம பசங்களுக்காக தான். அவன் ஏதோ வேலை தேடுறன்னு சொல்லிட்டு இருந்தான், அதுக்காக வீட்டில் வேலை இருக்கும் போல, அதனால் நான் வந்திருக்கேன், போட்டு கொடு.
4: என்னானாலும் உங்கள் பசங்களை விட்டு தர மாட்டியா நீ?
3: சரி, நான் கேட்டதெல்லாம் கொஞ்சம் சீக்கிரம் எடுத்து வை, பக்கத்தில் போயிட்டு என்ன சாப்பாடு செய்யட்டும் சீட்டு காசை டேபிள் மேலே வச்சுருக்கேன், அவர் வந்து அப்படியே கொஞ்சம் எடுத்து கொடுத்துருமா. அப்புறம் இன்னொரு விஷயம், ட்ரெஸ்லாம் வாஷிங் மிஷினில் போட்டிருக்கேன், உனக்கு டைம் இருந்தால் அப்படியே அதையும் காய வச்சிரு.
5: நான் பார்த்துக்கிறேன்ப்பா. பரமசிவானே, 2 தேங்காய் இருந்தால் தான் கொடுங்களேன்.
3: அண்டா, இதெல்லாம் ஏமா கேட்டுட்டு இருக்காங்க, இருக்கு பாரு எடுத்துக்க.
5: இருந்தாலும் பரமசிவானே, உங்கள் பொண்ணுக்கு ரொம்ப தான் செல்லம் கொடுக்குறீங்க, இவ்வளோ வயசாகுதே, சமைக்க கற்றுக் கொடுத்துருக்க மாட்டிங்களா?
3: பாருமா, என் மாமா எனக்கு ராணி மாதிரி, அவ சந்தோஷம் தான் என் சந்தோஷமோ, அதுல என்ன பொண்ணுங்க மட்டும் தான் சமைக்கணுமா?
5: இருந்தாலும் பரமசிவானே, உன் பொண்ணுக்கு இவ்வளோ செல்லம் கொடுக்க கூடாது, இவ்வளோ வயசாகுதே, சமைக்க கற்றுக் கொடுத்துருக்கலாம்ல, கல்யாணம் பண்ணிட்டு போய் அவ என்ன பண்ணுவா, இனிமே நீ தனியா என்ன பண்ண போற?
3: அதெல்லாம் நான் கல்யாணம் பண்ணி கொடுக்குறப்ப அதுக்கேற்ற மாப்பிள்ளைய நான் பார்த்து பண்ணி வச்சுக்கிறேன், கவலைப்படாதீங்க.
5: அதையும் நான் பார்க்கத்தானே போறேன், சரி நான் போயிட்டு வரேன்.
3: அம்மா, ஏதோ கோர்ஸ் படிக்கணும்னு சொன்னல, அதுக்கு பாரு காசு அனுப்பியிருக்கேன், பார்த்துக்க. அப்புறம் தம்பிக்கு பிடிச்சதான் சமைச்சு வச்சிருக்கேன், அவன் வந்தால் மறக்காமல் சாப்பிட சொல்லிவிடு.
5: நான் பார்த்துக்கிறேன்ப்பா, நீங்கள் பார்த்து கடைக்கு போயிட்டு வாங்க.

0: எஃப்எம் 107.8 வானொலி நாடகம்.
1: சோனா எஃப்எம் 107.8 அன்புள்ள அப்பா.
2: மாடி, என்ன இவ்வளவு நேரம் ஆகியும் தூங்காம இருக்க? சாப்பிட்டியாமா?
3: இல்லப்பா, ப்ராஜெக்ட் ஒர்க் இருந்துச்சு அதான்.
2: மா, இங்க பாரு, என்ன வேலை இருந்தாலும் கரெக்டா டைமுக்கு தூங்கிடணும். நாளைக்கு கூட பாத்துக்கலாம், போய் தூங்கு.
3: எங்களை பாத்துக்க நீ இருக்க. இப்ப நானும் கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டேனா என்னப்பா பண்ணுவ? உன்னோட மெடிக்கல் ரிப்போர்ட்லாம் நான் பார்த்தேன்ப்பா. நீயும் கஷ்டப்படாம உடம்பு பாத்துக்கலாம்ல.
2: இங்க பாருமா, இந்த வயசுல இதெல்லாம் சகஜம்தான். இதெல்லாம் போட்டு நீ மனசுல குழப்பிக்காத, சரியா? எனக்கு என்ன கவலைனா, தம்பி காலேஜ் முடிச்சுட்டான், இன்னும் வேலைக்கு எதுவும் போகாம இருக்கான். அம்மா இல்லாத பையன் கொஞ்சம் செல்ல மாற வளர்த்திட்டனா திட்டுறதுக்கும் மனசு வரல. அது மட்டும் தான் கொஞ்சம் வருத்தமா இருக்கு. சரி விட, தம்பி சாப்பிட்டானா?
3: இல்லப்பா, காலையில வெளியில போனவன் இன்னும் வீட்டுக்கே வரல. போன் பண்ணாலும் போனே எடுக்கல. ஒரு மாதிரி சோகமா தான் போனான்.
2: என்னமா சொல்ற? நீ ஏதா சொன்னியா அவனே?
3: நான் எதுக்குப்பா அவனை திட்ட போறேன்? அவன் என்ன திட்டாம இருந்தா சரி.
2: அப்படியா? எங்க போனா என்ன பண்றான்னு தெரியல. அவன் மட்டும் கொஞ்சம் பொறுப்பான பையனா இருந்தா நானும் கொஞ்சம் நிம்மதியா இருப்பேன். வண்டி வர சத்தம் கேக்குது, அவன் வந்துட்டான் போல. சரி, வந்தா சாப்பிட சொல்லு, நான் போய் படுக்கிறேன்.
3: என்னடா காலையில இருந்து ஏதோ மாதிரி இருக்க, என்னாச்சு?
2: அதெல்லாம் எதுவும் இல்ல.
3: சரி வா, வந்து சாப்பிடு.
2: இல்ல, எனக்கு எதுவும் சாப்பிட தோணல.
3: டே, உனக்காக அப்பா அவ்வளவு கஷ்டப்பட்டு சமைச்சு வச்சிருக்காரு, நீ என்னடா கடையில சாப்பிட்டுட்டு வர?
2: நான் கடையில எதுவும் சாப்பிடல, எனக்கு இப்போதைக்கு எதுவும் சாப்பிட வேணாம்.
3: அப்ப நீ காலையில இருந்தே சாப்பிடலையா?
2: இல்ல, எனக்கு எதுவும் சாப்பிட தோணல.
3: ஏய், என்னாச்சு, ஏதோ பிரச்சனையா? கொஞ்சமாவது சாப்பிட்டுட்டு போடா.
2: அதெல்லாம் நான் காலையில பாத்துக்கிறேன், இப்ப நான் போய் தூங்குறேன்.
3: சரி போ. இவனுக்கு என்னாச்சு, இவன் இப்படிலாம் இருக்க மாட்டானே.
4: ஹலோ, ஹே சுரேஷ், நான் ரமேஷோட அக்கா பேசுறேன்டா.
5: அக்கா, என்னக்கா இந்த நேரத்துல கால் பண்ணிருக்கீங்க, என்னாச்சு?
4: இல்ல, ரமேஷ் காலையில இருந்து ஒரு மாதிரி இருந்தான், சாப்பிடவும் வீட்டுக்கு வரல. அதான் அங்கேதான் வந்தானா?
5: இல்லக்கா, வரவும் இல்ல, என்கிட்ட போன்ல எதுவும் பேசவும் இல்லையே.
4: என்ன, ஏதோ பிரச்சனையா? காலையில இருந்தே ஒரு மாதிரி இருக்கான்.
5: அப்படியாக்கா? சரி, இப்ப வீட்டுக்கு வந்துட்டானா இல்லையா?
4: இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வீட்டுக்கு வந்தான், சாப்பிடாம தூங்கிட்டான்.
5: சரி விடுங்கக்கா, நீங்க எதுவும் நினைச்சுக்காதீங்க, நான் காலையில அவனை பார்த்து பேசுறேன்.
4: சரி சுரேஷ்.

0: சோனா எஃப்எம் 107.8 வானொலி நாடகம்.
1: சோனா எஃப்எம் 107.8 அன்புள்ள அப்பா.
2: ஹலோ ரமேஷ், எங்கடா இருக்க?
3: நான் எங்க, வீட்டுல தான் இருக்கேன்.
2: சரி, ஃப்ரீயா இருந்தா கிரவுண்டுக்கு வாயா.
3: சரி, இரு வரேன்.
4: என்ன ரமேஷ், நேற்று வீட்டில் ஏதாவது பிரச்சனையா?
3: ஏண்டா திடீர்னு கேட்குற?
4: இல்லை அக்கா, லேட் நைட்டில் கால் பண்ணி கேட்டுட்டு இருந்தாங்க, அதான் கேட்டேன்.
3: அது என்னன்னு நானே சொல்கிறேன். நீ சொன்னல உங்கள் அப்பா என்ன பண்ணுறாருன்னு போய் பாருன்னு.
4: என்னடா போய் பார்த்தியா? அதுக்கப்புறம் என்னாச்சு?
3: ஒன்றும் இல்லைடா, நான் இவ்வளோ நாள் எவ்வளோ சுயநலமாக இருந்திருக்கேன்றது இப்போ தான் எனக்கு புரிஞ்சது.
4: நீ ஏன்டா இவ்வளோ எமோஷ்னல் ஆகுற?
3: இவ்வளோ நாள் நான் என்னை பற்றி மட்டும்தான் யோசிச்சுட்டு இருந்திருக்கேன். ஆனால் எனக்காகவே இருந்தவரை பற்றி ஒரு நாளும் நான் யோசிக்கல மச்சான். என்னையும் எங்கள் அக்காவையும் அம்மா இல்லாத கஷ்டம் தெரியாமல் அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்துருக்காரு தெரியுமா? அவர் அப்பாவை மட்டும் இல்லாமல் அம்மாவாக இருந்து என்னோடய துணியை துவச்சி போட்டிருக்காரு, எனக்கு சாப்பாடுலாம் செஞ்சு கொடுத்துருக்காரா, என்னை அவ்வளோ பார்த்துக்கிட்டாரு. எங்கள் அப்பா என்ன தான் வீட்டில் என்னை எவ்வளோ திட்டினாலும் வெளியே என்னை யாருக்கிட்டையும் விட்டு தரல மச்சான். அவரை போய் நான் சரியாக புரிஞ்சிக்காமல் எவ்வளோ பேசியிருக்கேன். என்னை நினச்சா எனக்கே ஒரு மாதிரி இருக்கு மச்சான். இவ்வளோ நாள் எங்களுக்காக எல்லாம் பண்ணி அவருக்காக எதுவுமே பண்ணிக்கலடா.
4: டே டே, ஏன்டா இவ்வளோ ஃபீல் பண்ணி பேசுகிற? விட்றா, பார்த்துக்கலாம்.
3: அது இல்லைடா மச்சான், எங்கள் அப்பாவுக்கு நான் ஏதாவது பண்ணணுடா.
4: மச்சான், உங்கள் அப்பாவுக்கு நீ பெருசாலாம் எதுவும் பண்ண வேணாம்டா, அவருக்கு சப்போர்ட்டாக இருடா, அது போதுண்டா.
3: ஆமாண்டா, கண்டிப்பாக அவருக்கு ஏதாவது பண்ணியே ஆகணும்.
4: சரி, உனக்கு தெரிஞ்ச ஏதாவது கம்பெனி இருந்துச்சுன்னா ரெஃபர் பண்ணி விடுறா. என்னோடய ஃப்ரெண்டு கம்பெனியில் வேகன்சி இருக்கான், நீ வேணால் அங்கே போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணி பாரு, நான் சொல்லி விட்றேன்.
3: மச்சான், நான் இது நாள் வரைக்கும் இந்த வார்த்தையை உங்ககிட்ட சொன்னதில்லை, ரொம்ப தேங்க்ஸ் மச்சான். என்னை பற்றி நான் தெரிஞ்சுக்கிட்டதோட என்னோடய அப்பாவை பற்றி முழுசாக உன்னால் தான் தெரிஞ்சுக்கிட்டேன் மச்சான், ரொம்ப தேங்க்ஸ். சரி, நான் அந்த கம்பெனியில் போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறேன்டா.
5: ரமேஷும் அந்த கம்பெனியில் போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணி அவனுக்கு ஒரு நல்ல வேலை கிடச்சிருக்குங்க. ரமேஷோட அப்பா ரொம்ப ஹாப்பியாக இருக்காரு, அவங்க அக்காவுமே ரொம்ப ரொம்ப ஹாப்பி. தனக்குன்னு வாழாமல் தன்னுடைய குடும்பத்துக்காக வாழ்கிற எல்லா அப்பாக்களுக்கும் இந்த வானொலி நாடகம் சமர்ப்பணம்.

தொழில்நுட்பம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம். இயற்கை முறையில மா சாகுபடி எந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு

0: வணக்கம். என்னுடைய பேர் பிரியங்கா. ஜாகிரமாபுரத்திலிருந்து பேசுகிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி வாய்மையில்.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: வணக்கம் அன்பான நேயர்களே, நாகராஜ் பேச வந்துட்டங்க பேசும் பக்கங்களில். இன்னைக்கு பேசும் பக்கங்கள் பகுதியில் உலக புகழ்பெற்ற ஒரு புத்தகத்தை பற்றி தாங்க சொல்ல போகிறேன். புத்தகத்தோட பேர் 7 தலைமுறைகள். எழுதுனது யார் அப்படின்னா, அமெரிக்க எழுத்தாளர் அலெக்ஸ் ஹேலி. ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய காம்பியா கிராமத்தில் ஒமோராவோடைய மகனாக சுதந்திரமாக வாழ்ந்துட்டுருக்கவர் தாங்க குண்டா கிண்டே. ஒரு நாள் எதிர்பாராத விதமாக சில மனிதர்களால் அவர் கடத்தப்பட்டு கப்பல் மூலயமா அமெரிக்காவுக்கு கொண்டு வரப்பட்டு விற்கப்படுறார். எத்தனையோ துயரங்கள், கஷ்டங்கள் இதெல்லாம் வந்தாலும் அவருடைய ஆப்பிரிக்கா நினைவுகளையும் தன்னுடைய வம்சத்துக்கான அடையாளத்தையும் அவர் மனசில் இருந்து யாராலையும் அழிக்க முடியலைங்க. அங்கே அமெரிக்காவில் அவருக்கு திருமணமானதுக்கப்புறம் குண்டா கிண்டே அவருக்கு பிறக்கிற மகள் தான் கிஜி. கிஜி வளர்ந்த உடனே அவங்களையும் வேற ஒரு இடத்துக்கு மாத்துறாங்க. அங்கே அவங்களுக்கும் வந்து திருமணமாகி ஒரு மகன் பிறக்கிறாங்க. அந்த மகன் பேர் சிக்கன் சார்ஜ் அப்படின்னு அழைக்கப்படுற சார்ஜ். சார்ஜ் தன்னுடைய குடும்பத்தோட முன்னேற்றத்துக்காக கடுமையாக போராடுறாங்க. அடுத்து சார்ஜோட மகன் டாம். டாம் ஒரு சிறந்த இரும்பு தொழிலாளியாக வாழ்கிறாருங்க. ஒரு வழியாக காலம்லாம் மாறும்போது அவங்களுடைய குடும்பத்துக்கு விடுதலை கிடைக்குதுங்க, சுதந்திரமான வாழ்வு கிடைக்குது. அடுத்ததாக டாமுக்கும் ஒரு மகள் இருக்கிறாங்க, சிந்தியா. சிந்தியாவோட மகள் பெர்தா. இப்போ இந்த கதையோட முக்கியமான இடத்துக்கு நம்ம வந்துட்டோங்க. இந்த பெர்தாவோட மகன் தான் வேறு யாருமே இல்லைங்க, இந்த புத்தகத்தோட ஆசிரியர் அலெக்ஸ் ஹேலி. தன்னுடைய முன்னோர்கள் வாய்வழியாக சொன்ன ஆப்பிரிக்கா குண்டா கிண்டே அப்படின்ற வார்த்தைகளை மட்டுமே வச்சுக்கிட்டு 12 வருடங்கள் உலகம் முழுக்க தேடி அலைஞ்சி தன்னுடைய வம்சாவளியோட 7 தலைமுறையை கண்டுபிடிச்சி 7 தலைமுறைகளுடைய கதையை புத்தகமாக இந்த உலகத்துக்கு கொண்டு வந்திருக்கிறாருங்க. அதுதான் இந்த புத்தகம் 7 தலைமுறைகள். இப்போ இந்த கதையில் சில பேர்களை வந்து சொல்லியிருப்பேன், அதுதான் அந்த 7 தலைமுறைகளோட பேர் நான் சொல்கிறேன். ஆப்பிரிக்காவில் ஒமேராவோட மகனாக இருக்கக்கூடிய குண்டா கிண்டே கடத்தப்பட்டு அமெரிக்காவுக்கு கொண்டு வந்து விற்கப்படுறாரு. அதற்கப்புறம் அவங்களுடைய வம்சாவளி கிஜி, சார்ஜ், டாம், சிந்தியா, பெர்தா. பெர்தாவுடைய மகன் தான் அலெக்ஸ் ஹேலி. இந்த தலைமுறைகளை ஆப்பிரிக்காவிலேருந்து எப்படி வந்தாங்க, எங்கெங்கெல்லாம் போய் அங்கே இருந்தாங்க, அது எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறாருங்க அலெக்ஸ் ஹேலி. ஆப்பிரிக்க காட்டில் ஆரம்பித்த ஒரு சாதாரண மனிதரோட பயணம், அவரோட 7வது தலைமுறை பேரன் மூலமாக இன்னைக்கு உலகமே வியந்து பார்க்குற ஒரு மாபெரும் சரித்திர புத்தகமாக மாறி இருக்குங்க. கண்டிப்பாக அலெக்ஸ் ஹேலி அவர்களுடைய இந்த 7 தலைமுறைகள் அப்படின்ற புத்தகத்தை எல்லாருமே வாங்கி படிங்க. நன்றி.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.

0: நிஷா, நீ ஒரு விஷயம் கேள்விப்பட்டியா?
1: இல்லையே, என்ன விஷயம்?
0: அது நம்ம சேலத்துல மாநில அளவிலான போட்டியெல்லாம் நடந்துச்சுல, அதுல நம்முடைய சேலத்தை சேர்ந்த ஒருத்தர் ஜெயிச்சு இப்போ தேசிய அளவிலான போட்டிக்கு போறாராம், தெரியுமா?
1: என்ன சொல்ற, அப்படியா?
0: ஆமா நிஷா, எவ்வளவு பெரிய விஷயம் இல்ல? நம்ம சேலத்துல பிறந்த ஒருத்தர் இப்போ தேசிய அளவிலான போட்டியில விளையாட போறாரு.
1: ஆமா வேலா, இது நம்ம சேலத்துக்கே பெருமை.
0: இதுக்காக அவங்களோட வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்கல்ல?
1: ஆமா ஆமா, அவருடைய வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறாரு, நிறைய அவமானங்களை பாத்துருக்காரு, நிறைய தடைகளை தாண்டிதான் இந்த இடத்துக்கே வந்திருக்கிறாரு.
0: அது எப்படி உனக்கு தெரியும்?
1: நான் தான் சோனா எஃப்எம் கேக்குறேனே, அதுல அவருடைய வாழ்க்கை கதைகளை பத்தி அவரே சொல்லி இருக்கிறாரு.
0: என்னது, எஃப்எம்ல அவர் பேசியிருக்காரா?
2: சேலத்து மக்களின் வாழ்க்கை அனுபவங்களையும் வாழ்வில் வெற்றி பெற எடுத்த முயற்சிகள் அனைத்தையும் தெரிந்து கொள்ள சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி. சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
4: சோனா எஃப்எம் 107.8

0: கேட்டு நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. அடுத்ததா நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, மரவள்ளி மற்றும் ஆமணக்கு ஆராய்ச்சி நிலையம் ஏத்தாப்பூர்ல இருந்து பேராசிரியர் மற்றும் தலைவரா இருக்கக்கூடிய முனைவர் க. திருக்குமரன் அவர்கள் என்ன சொல்ல போறாங்க அப்படின்னா, இப்ப வந்து எங்களோட ஆராய்ச்சி நிலையத்துல என்னென்ன ஆராய்ச்சி பணிகள் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அனுபவங்களை நம்ம கூட பகிர்ந்துக்க போறாங்க. கண்டிப்பா இதை நம்மளுமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
1: உங்களை வந்து இந்த நம்ம எஃப்எம் மூலமா சந்திக்கிறதுல வந்து பேசுறதுல ஒரு சந்தோஷம் எனக்கு. என்னன்னா, இந்த மரவள்ளி மற்றும் ஆமணக்கு ஆராய்ச்சி நிலையம் அதனோட செயல்பாடுகள் எதற்காக இது ஆரம்பிக்கப்பட்டது, எப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டது, இதனோட செயல்பாடுகள் என்ன, என்னெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம், விவசாய பெருமக்களுக்கு என்னென்னலாம் வந்து இந்த எங்க ஆராய்ச்சி மையத்தின் வழியாக உதவிகள் செஞ்சுட்டு இருக்கோம், என்னென்ன மாதிரி என்ன பணிகளை செஞ்சுட்டு இருக்கோம் அப்படிங்கறது பேசுறதுக்காக தான் இந்த ஒரு வாய்ப்பா எடுத்துட்டு பேசிட்டு இருக்கேன். இந்த மரவள்ளி ஆமணக்கு ஆராய்ச்சி நிலையம் வந்து பாத்தீங்க அப்படின்னா, 1998 இங்க சேலம் என்ற நாமக்கல் ரெண்டுமே வந்து ஒருங்கிணைந்த மாவட்டமா இருக்கும் போது அந்த மாவட்டத்தோட பிரதான பயிராக இருந்த மரவள்ளிக்கும் ஆமணக்கு பயிருக்கும் வந்து அந்த பயிர்களை சாகுபடி செய்கின்ற விவசாயிகளுக்கு அவர்களோட தேவைகள் என்ன அப்படிங்கறத வந்து பூர்த்தி செய்யணும், அவங்களுக்கு என்னெல்லாம் வந்து வேளாண்மை தொழில்நுட்பங்கள் வேளாண்மை இடர்பாடுகள் இருக்கோ அதெல்லாம் கலைந்து அவங்க நல்ல ஒரு விவசாயத்தை செய்யணும் அப்படிங்கிற நோக்கத்துலதான் இது ஆரம்பிக்கப்பட்டது. அதனால வந்து பாத்தீங்கன்னா மரவள்ளியை பொறுத்தவரையும் பாத்தீங்க அப்படின்னா வந்து நம்ம ஒரு இந்த மரவள்ளி ஆமணக்கு அரசு நிலையத்தோட செயல்பாடுகள் நான் சொன்னேன், அது என்ன அப்படின்னா வந்து முக்கியமா வந்து முதல்ல வந்து ஆராய்ச்சி பணிகள். ஆராய்ச்சி பணிகள்லாம் என்ன அப்படின்னா, எங்களுக்கு வந்து புதிய ரகங்கள் அந்த வேளாண் காலநிலை மாற்றத்துக்கு தகுந்த மாதிரி இங்க வந்து வேளாண்மையோட இடர்பாடுகளுக்கு தகுந்த மாதிரி பாத்தீங்கன்னா நல்ல மகசூல் கொடுக்குற ரகங்கள், நல்ல வறட்சியை தாங்கக்கூடிய, நல்ல பூச்சி நோய் தாக்குதல் தாங்கக்கூடிய, நல்ல மகசூல் கொடுக்குற ஒரு ரகங்கள். அது முக்கியமா வந்து மரவள்ளி பொறுத்தவரையும் பாத்தீங்க அப்படின்னா மாவுச்சத்து ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த அளவுக்கு மகசூல் முக்கியமோ அந்த அளவுக்கு அதுல உள்ள மாவுச்சத்து ரொம்ப முக்கியம். அந்த மாவுச்சத்து அதிகமாக கிடைக்கின்ற வகையில ரகங்களை உற்பத்தி பண்றதுதான் உதாரண நோக்கம். அந்த மாதிரி பாத்தீங்க அப்படின்னா மரவள்ளி பொறுத்தவரைக்கும் நாங்க வந்து பாத்தீங்கன்னா YTP 1, YTP 2 அப்படிங்கிற ரெண்டு ரகங்கள் வெளியிட்டு இருக்கோம். YTP 3 அப்படிங்கிற ரகமும் வந்து வெளியிடுறதுக்காக நாங்க நிறைய இடங்கள்ல வந்து ஆராய்ச்சிகள் அமைத்து அதனோட பயனை வந்து பாத்துக்கிட்டு இருக்கோம். எப்படி எது பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படிங்கறத வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். கூடிய விரைவில் அந்த YTP 3 விவசாயிகளுக்கு கிடைக்கிறதுக்கான வழிமுறைகள் அடுத்த ஆண்டு வந்து கொடுக்கறதுக்கான வழிமுறைகளை பாத்துக்கிட்டு இருக்கோம். இந்த ரகங்களை உற்பத்தி பண்றது இல்லாம அந்த ரகங்களுக்கு ஏத்த மாதிரி பாத்தீங்கன்னா உரநில நிர்வாகம், நீர் நிர்வாகம், அப்படின்னு பூச்சி நோய் நிர்வாகம் இப்படி எல்லாம் அந்தந்த காலகட்டத்துக்கு புதிய புதிய பூச்சிகள் புதிய புதிய நோய்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கு ஏத்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா தொழில்நுட்பங்கள் வந்து உருவாக்கி விவசாயிகளுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம்.
0: FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. இது மட்டும் இல்லாம YTP 3 கொடுக்கறதுக்கு நாங்க வழிவகை செஞ்சிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே சொல்லிருக்காங்க. சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக சூப்பரான ரெண்டு பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: என்ன மச்சான் புதுக்கட்டை போட சுத்திட்டு இருக்க போல?
2: ஏய் ஏன்டா அப்படி கேக்குற?
1: இல்ல உன்னைய பார்த்தா மூஞ்சி எது முடியதுன்னே தெரியல, தலை வேற சமண்ட பாஞ்சு போய் கிடக்குது, அதான் கேட்டேன்.
2: மச்சான் டாக்டர் தான்டா சொல்லியிருக்காரு
1: ஏன் முடி வெட்ட கூடாதுன்னா.
2: அது இல்ல மச்சான், டாக்டர் தான் அதிகமா என்ன சேர்த்திக்காதீங்க அப்படின்னு சொன்னாரு, அதனால தான்டா.

0: மாலதி, அம்மா மாலதி, உன்னோட அந்த பஞ்சரான சைக்கிள் டயர் இருக்குல்லமா, அதை எடுத்துடுவாமா?
1: அது எதுக்குப்பா கேக்குறீங்க? அதுதான் பழசாயிருச்சு.
0: ஆமாமா, பழசாயிருச்சுதான். அதான் நெருப்புல போட்டு எல்லாத்தையும் எரிச்சிடலாம்னு பாக்குறேன்.
1: என்னது, டயர நெருப்புல போட்டு எரிக்கிறீங்களா? இதனால எவ்வளவு பிரச்சனை வரும் தெரியுமாப்பா?
0: டயரை எரிக்கிறதுனால என்னமா பிரச்சனை வரப்போகுது? எடுத்துடுவாமா போமா?
1: இந்த மாதிரி டயர், பிளாஸ்டிக், ரப்பர் பொருள் எல்லாம் எரிக்கிறதுனால கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு மாதிரி ரொம்ப மோசமான நச்சு வாயுக்கள் காத்துல கலக்குதுப்பா. இதனால நம்மளுடைய ஆரோக்கியமும் கெடுது, நம்ம சுற்றுச்சூழலும் பாதிக்கப்படுது.
0: ஓ, இதனால இவ்வளவு பிரச்சனை வருமாமா?
2: டயர்கள் மற்றும் பிளாஸ்டிக் பொருட்களை எரிப்பதன் மூலம் சில நச்சு வாயுக்கள் காற்றில் கலந்து மாசுகளை ஏற்படுத்துகிறது. எனவே இது போன்ற பொருட்களை எரிப்பதை தவிர்த்து மறுசுழற்சிக்கு பயன்படுத்துவோம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம். புலி விவசாயம் எந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கோம், எத்தனை வருஷமா பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அனுபவங்களை நம்ம கூட பகிர்ந்துக்க போறாங்க. இத கண்டிப்பா நம்மளுமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
1: நாங்க புளியங்க மரம் கான்ட்ராக்ட் எடுப்போம். கான்ட்ராக்ட் எடுத்து ஆள் வச்சு நாங்கள் அடிச்சுட்டு வந்து வீட்டில் பராமரிப்பு பண்ணி நாங்கள் சேலம் லீப்ஸ் இருக்க அனுப்புவோம். சீசனுக்கெல்லாம் பங்குனியெல்லாம் புளி கொஞ்சம் கம்மியாக போவோம். அப்புறம் கடைசீட்டில் கொஞ்சம் விலையேறும். அதனால நாங்கள் அந்த தொழில் தான் பண்ணிட்டு இருக்கிறோம். எல்லாம் ஆள் வச்சு தான் நாங்கள் கஷ்டப்படுறோம். நம்ப அது கஷ்டம், அதுதான் நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். லாபம் இருக்குங்க, விலையை வித்தா லாபம் இருக்கும். சீசனுக்கு வந்து விலை இல்லைனாக்கா கூலிக்கு தான் ஆகும். நாங்கள் சகலமும் நாங்கள் சாப்பிட்றதுலேருந்து எல்லா பொருளும் நாங்க வாங்கி தரணும். அங்க மேல வெளியூர் ஆள் தான் கூட்டிட்டு வந்து நாங்க மரம் உழுக்குவாங்க. அதனால அவங்களுக்கு எல்லாம் அனைத்தும் நாங்க செலவு பண்ணுவோம். லாபமும் வரும், ஒரு வருஷத்துக்கு நைட்டமும் வரும். கொட்டையும் அதுல வந்து சீசனுக்கு கொட்டை விலை ஏறும் இறங்கும். அதுவும் நறுக்கூலிக்கு கொட்டா போட்டு அதுவும் கூலிக்கு ஆகும். அதுலயும் வருமானம் தான். அத்தனை வருமானமும் இல்லைனாலும் அதுல வந்து நாங்க தொழில் பண்றதுக்கு நைட்டம் தான் ஆகும். விலையை வித்தா எங்களுக்கு லாபங்குது. நாங்க படல் மலை ஆள் வச்சு தான் அடிச்சு போடுறோம். வந்து அவங்க நறுக்குவாங்க, நறுக்கி மெலண்டி கொடுத்துருவாங்க. மறுபடியும் நாங்க ஒண்ணு இல்லாத சுத்தமா வண்டி அனுப்புனா தான் பசாரில் எடுத்துக்கோங்க. அதெல்லாம் இல்லைன்னா காசு இல்லைன்னா நாங்க அந்த தொழில் செய்யறதுக்கு அர்த்தமே இல்லை. அதெல்லாம் அனைத்தையும் காசு இருந்து கூட எங்களுக்கு ஒரு சமயம் கட்டுப்படி ஆக மாட்டேங்குது. காலையில 9 மணிக்கு மரம் ஏறுவாங்க சாப்பிட்டு, மதியானம் வந்து 1:30 சாப்பாட்டுக்கு போவாங்க. மறுபடியும் மணி 3 மணிக்கு வந்து மரம் ஏறினா மணி 4 மணி வரைக்கும் தான் அவங்க தொழில் பார்ப்பாங்க. ஆம்பளைங்க ஏறி உலுக்கி விட்டா கீழே பொம்பளைங்க பெருக்குவாங்க. அதை வந்து நாங்க வண்டியோட கொடுத்து எடுத்துக்கிட்டு வந்து இங்க 2-3 நாளைக்கு காய வச்சு நாங்க அதான் அடிச்சு நாங்க நறுக்குவோம். பழைய புளி தான் டேஸ்டா இருக்கும். இப்ப இருக்கிறவங்களுக்கு வந்து புது புளி தான் பாக்குறாங்க. இப்ப இருக்கிற ஜனம் பழைய புளி தான் எப்பயுமே டேஸ்ட் கிடைக்கும். ஏஜ் ரூம்ல வந்து கருக்காதுக்கிறதுக்கு வைக்கிறாங்க. புழுத்து புளி மாதிரி இருக்குமா இல்லையா, அதனால வாடகை கொடுத்து வைக்கிறாங்க. நன்றி.
0: இப்ப எந்தெந்த நேரத்துல என்னென்ன வேலைகள் நாங்க செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு அக்கா வந்து நம்ம கூட பகிர்ந்துகிட்டாங்க. இத நம்மளுமே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக 2 பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு. வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.
1: உலகத்துல எவ்வளவு பொண்ணுங்க இருந்தோம், ஏன்டா ஜெஸ்ஸியல்?

0: எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
1: அடுத்ததா நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்துல சிறுதானிய பயிர்கள் துறையில் உதவி பேராசிரியராக பணியாற்றக்கூடிய முனைவர் சுதா அவர்கள் என்ன சொல்ல போறாங்க அப்படின்னா, இப்ப பப்பாளியில பாத்தீங்க அப்படின்னா தண்டு அழுகல் மற்றும் தூர் அழுகல் நோய் எந்த மாதிரி வருது அப்படின்னு சொல்லிட்டு மேடம் வந்து நம்ம கூட பகிர்ந்துக்க போறாங்க. அதை தடுக்கிறதுக்கான வழிமுறைகள் என்ன அப்படின்றதையும் நம்ம கூட பகிர்ந்துக்க போறாங்க. கண்டிப்பா இதை வந்து நம்மளுமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
2: இது என்ன பண்ணலாம் அப்படின்னாங்க, நம்ம வந்து எப்படி கட்டுப்படுத்தலாம் அப்படின்னா, அதாவது கேப்டான் அளவு திறம் வந்து 4 கிராம் வந்து அதாவது 1 லிட்டர் தண்ணியில வந்து ஊத்தி வந்து ஊத்தலாம். அப்படி இல்லை அப்படின்னா காப்பராக்சிக்ளோரைடு வந்து அதாவது 1 மரத்துக்கு 2.5 கிராம், 1 மரத்துக்குன்னா அதாவது 1 லிட்டர் தண்ணிக்கு 2.5 கிராம் ஊத்தலாம். நீங்க சின்ன மரமா இருந்தா 1 லிட்டர் போதும். இதே கொஞ்சம் பெருசு பெரிய பப்பாளி செடியா இருக்கு அப்படின்னா நீங்க 2 லிட்டர்ல இருந்து 3 லிட்டர் வரைக்கும் தண்ணி எவ்வளவு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு வந்து ஊத்தலாம். இதை வந்து 15 நாள் இடைவெளியில நீங்க 2 தடவை செஞ்சீங்க அப்படின்னா பயிரோட அந்த நோயில இருந்து நீங்க வந்து காப்பாத்தலாம். இதே வந்து இன்னொன்னு என்ன பப்பாளியில இது மாதிரி இருக்குங்க, இதே வந்து இப்ப நம்ம மா சாப்பிடறோம் இல்லைங்களா மாம்பழம், அந்த மா எல்லாம் என்ன பிரச்சனை அப்படின்னா ஒரே ஒரு அந்த இலையில வரக்கூடிய ஒரு ஆந்த்ரக்னோஸ் ஒரு நோய் இருக்குங்க. அது வந்து பாத்தீங்கன்னா இலையில வந்து அப்படி புள்ளி புள்ளி புள்ளியா வந்து இலைய வந்து என்ன சொல்றது மேல தூக்குன மாதிரி அங்கங்க முடிச்சு முடிச்சா இருக்கிற மாதிரி ஆயிரும். இது வந்து ஆந்த்ரக்னோஸ் சொல்றோம், அதாவது பறவையோட அந்த கண்ணு மாதிரி இருக்குங்க அந்த நோய். இது வந்து ஆந்த்ரக்னோஸ் அப்படிங்கறது ஆங்கிலத்துல சொல்றாங்க. இது என்னதுன்னா பூக்குற டைம்ல ஏற்படுதுங்க. பூக்குற டைம்ல ஏற்படும் போது என்ன ஆகுதுன்னா இலையோட அந்த ஒளிச்சேர்க்கை குறைஞ்சு பூ கொட்ட ஆரம்பிச்சிடும். இது என்ன நாளடைவில் பாத்தீங்கன்னா அந்த பூங்கொத்துலயும் வர ஆரம்பிச்சிருது இந்த நோய். இது எப்படி என்ன, அதாவது பூக்கள் பூக்குற தருவாயில இருக்கிறதுனால மழையினால பூக்கள் உற்பத்தி பாதிக்கப்படுதுங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா உற்பத்தியான பூவும் கீழே வந்து கொட்டிடுது. இந்த நோய் வந்து பாத்தீங்கன்னா இலைகளை இலை புள்ளியையும் பூவுலையும் கிளையிலையும் நுணிக்கருகள் தன்மையும் சொல்றோம். நம்ம நுணிக்கருகள் முன்னாடி சொன்னா இல்லைங்களா, அதாவது இலை அதாவது தண்டு அந்த நுனி கொழுந்துல இருந்து உள் நோக்கி கருகிட்டு வரத வந்து நுணிக்கருகள் சொன்னா இல்லையா, அது வந்து இந்த மாலை வந்து கரெக்டா அமையும். இது என்ன இலைகள் வந்து இலைகளும் கிளைகளும் சிறிய கொப்பளம் மாதிரி தோன்றும். முன்னாடி சொன்ன இல்லைங்களா கொப்பளம் கொப்பளமா தூக்குன மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு. இதுக்கு என்ன ஆகுதுன்னா அந்த கொப்பளம் மாதிரி இருக்கிறது வந்து கருப்பா புள்ளியா மாறி கடினமான வந்து ஒரு மொத்தமான இலையா மாறிடுதுங்க. இது என்ன ஆகுதுன்னா நாளை இடைவில வந்து இதுல வந்து பூசண வித்துகள் அதிகமாகி இது காற்று மூலமா பரவ ஆரம்பிக்கிறதால மத்த இலைகளுக்கும் மரங்களுக்கும் சீக்கிரம் வந்து பரவிடும். இதுக்கு என்ன 5 to 7 முறை வந்து நம்ம வந்து பூங்கொத்துக்கு தெளிக்கணும். இதுக்கு வந்து நம்ம சூடாமோனாஸ் வந்து தெளிக்கலாம் ஒண்ணு. இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா அந்த சேமிக்கிறதுக்கு முன்னாடி சூடான நீர்ல வந்து 15 நிமிஷம் அல்லது பினோமைல் அல்லது தயோபினட் மீத்தைலோட தயோபெண்டசோல்லையும் 5 நிமிஷம் வந்து ஊற வச்சு கொடுத்தோன்னா இந்த இது வந்து பழத்துல வர்றதுனால பழத்தை வந்து ஊற வச்சு எடுக்க சொல்றோம். முக்கவசி பழத்துல வந்து ஊற வச்சு எடுக்கிறது வந்து நிறைய வந்து வாங்க மாட்டாங்க, அந்த மருந்து வாடை அடிக்கும். அதனால பாத்தீங்கன்னா நம்ம வந்து அறுக்கிறதுக்கு முன்னாடியோ இல்ல பூ பூக்குற டைம்லயோ கொஞ்சம் இந்த மருந்து கரெக்டா கொடுத்தோம் அப்படின்னா பழத்துல வராம தடுத்துடலாம்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. இப்ப பழத்துல இந்த நோய் வராம எந்த மாதிரி பாதுகாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுமே தெரிஞ்சுக்கிட்டோம். சரிங்க, கண்டிப்பா நம்ம விவசாய பெருமக்கள் யாராவது பப்பாளி சாகுபடி செஞ்சிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இது உபயோகமா இருக்கும். அடுத்ததா உங்களுக்காக பாட்டு வந்துட்டே இருக்கு, வாங்க பாட்டை கேட்டு வந்துருவோம்.

எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம். வருங்கால வறட்சிக்கு எச்சரிக்கை மணியா. தாவரவியல் வல்லுநர்கள் என்ன சொல்றாங்க, இந்த ஆண்டு நாவல் பழத்தோட அதிகப்படியான விளைச்சல் அப்படின்றது அடுத்து வரப்போக கூடிய பெரிய வறட்சியா இயற்கை நமக்கு கொடுத்திருக்க கூடிய எச்சரிக்கை மணி. கடந்த சில வாரங்களா சோசியல் மீடியாவை நம்ம ஓபன் பண்ணணும் அப்படின்னாவே இதே மெசேஜ் தாங்க. வேதனையான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஏதோ விவரம் தெரியாதவங்க தான் இதை வந்து செய்யறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, சமூகத்துல நல்ல அந்தஸ்துல இருக்கக்கூடிய படிச்சவங்க பிரபலங்கள் கூட இந்த நாவல் பல எச்சரிக்கை மணி தகவலை தங்களோட சமூக வலைத்தளங்கள்ல தீவிரமா பகிர்ந்து வராங்க. அது என்ன மாதிரி இருக்குன்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். கடந்த 30 ஆண்டுகள்ல இல்லாத அளவுக்கு இந்த முறை சந்தைகள், ரயில் நிலையங்கள்

பேருந்து நிலைய நடைபாதைகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எங்க பார்த்தாலும் நாவல் பழங்கள் குவியல் குவியலா விற்பனைக்கு குவிஞ்சு கிடக்கிறத நம்ம வந்து பார்த்திருப்போம். அது வந்து நிஜம்தாங்க. இதனுடைய அதிக விளைச்சலுக்கு பின்னணியில இருக்கக்கூடிய உண்மையான தாவரவியல் அறிவியல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது பத்தி புதுக்கோட்டை மாவட்ட அரசு தோட்டக்கலை துறையினர்கிட்ட விளக்கம் கேட்டப்ப, ஆபத்து கால இனப்பெருக்கம் அப்படின்னு சொல்லும் போது தாவரவியல்ல ஸ்ட்ரெஸ் ப்ரூட்டிங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆபத்து கால இனப்பெருக்கம் அப்படின்ற இயல்பான நிகழ்வு இருக்கு. இந்தியாவை பூர்வீகமா கொண்ட நாவல் போன்ற நீண்ட கால மரங்கள் தங்களுக்கு தேவையான தண்ணீர் கிடைக்காம போகிறப்பயே அந்த வழக்கத்துக்கு மாறான கடுமையான கோடை வெப்பத்தை எதிர்கொள்றப்ப ஒருவித சுற்றுச்சூழல் அழுத்தத்துக்கு உள்ளாகலாம். நமக்கு ஏதோ ஆபத்து வரப்போது நாம அழியறதுக்கு நம்முடைய அடுத்த தலைமுறைய உருவாக்கிடணும் அப்படின்ற அவசர உந்துதல் தாவர ஹார்மோன்களால மரங்களுக்கு கடத்தப்படுது. இதன் காரணமா மரம் தன்னோட முழு ஆற்றலையும் பூக்கள் மற்றும் பழங்களை உருவாக்குறதுல செலுத்துது. இதனால சில சமயங்கள்ல வழக்கத்தை விட அதிக மிக அதிக அளவுல பழங்கள் காய்க்கலாம். ஆனா இது வந்து உறுதியானதும் கிடையாது. காட்டு மரங்கள் மற்றும் சில பழ மரங்கள் தங்களோட உயிர் பிழைப்பு திறனை அதிகரிக்க 2-5 ஆண்டுகளுக்கு ஒரு தடவை திடீர்னு அதிகப்படியான பழங்களை உருவாக்கும். மாஸ்டிங் அப்படின்ற சுழற்சி முறையையும் பின்பற்றுது. அதனால இது அந்த ஆண்டே பெரும் பஞ்சம் வரக்கூடும் அப்படின்றதுனால நேரடி அறிகுறி எதுவும் இல்லைன்னு சொல்றாங்க. இந்த ஆண்டு நமக்கு அதிக நாவல் விளைச்சலுக்கு காரணம் மார்ச் ஏப்ரல் மாதங்கள்ல நிலவிய வறண்ட வானிலையும் அதுக்கு முந்தைய பருவகால நிலத்தடி நீர் இருப்புமே காரணம்னு சொல்லலாம். நாவல் மரத்துக்கு பூக்கக்கூடிய தருணத்திலையும் பிஞ்சி பிடிக்கக்கூடிய தருணத்திலையும் வறண்ட வெப்பமான வானிலை இருந்தா பூக்கள் கொட்டாம அப்படியே காய்களா மாறி அது வந்து பழமா மாறும். அதுதான் அதிக விளைச்சலுக்கு முக்கிய காரணம். சொல்ல போகணும் அப்படின்னா விவசாயிகளுக்கு அதிக பராமரிப்பு செலவில்லாம நல்ல லாபம் தரக்கூடிய நாவல் மரம் இன்னைக்கு அதிக விளைச்சல் தரக்கூடிய ஏராளமான நாவல் ரகங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டு நல்ல மகசூல் தருது. அதுவும் அதிக விளைச்சலுக்கு ஒரு முக்கிய காரணம். அதிக விளைச்சல் விவசாயிகளுக்கு நல்ல லாபம் தரக்கூடியது தானங்க. அந்த வகையில இது மகிழ்ச்சிக்குரியது தானே தவிர யாரும் நம்ம அச்சம் கொள்ள தேவையில்லைன்னு சொல்றாங்க. கிராம எல்லை கோவில் மரங்கள் குறித்த ஆய்வு நூலாசிரியரான தாவரவியல் துறையின் மூத்த பேராசிரியர் கார்த்திகேயன தொடர்பு கொண்டப்ப இது பத்தி நாங்க பேசணும்னு சொல்றாங்க. நாவல் பழம் இந்த ஆண்டு அதிகமா காய்த்திருக்கிறது அப்படின்றது எந்த வகையிலயும் சூழல் அறிகுறி கிடையாதுங்க. அதாவது இது வரப்போகும் வறட்சிக்கான இயற்கை தரக்கூடிய எச்சரிக்கை அறிகுறி அல்ல. வெயில் அதிகமா இருந்த காரணத்தினால இந்த மலர்கள் அதிகமா பூத்து காய்ச்சிருக்கு, அவ்வளவுதான். இனிமேட்டு யாரும் இத பத்தி தப்பா நினைக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் நினைக்கிறோம். சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக சூப்பரான பாட்டு வந்துட்டே இருக்கு. இதோட நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. டாடா பை பை நேயர்களே. Thank you.

எஃப்எம் 107.8 ஊரை சுற்றி ஓர் உலா. நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில ஊரை சுற்றி ஒரு உலா நிகழ்ச்சியில உங்க கூட பேச வந்துட்டேன். நான் உங்க சத்யா. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, வார இறுதி நாள். வாரம் ஃபுல்லாக ஓடி ஓடி உழைச்சி நமக்கு ஓய்வெடுக்கிற நாள் அப்படின்னா இந்த ஒரு ஞாயிற்றுக்கிழமை தாங்க. இந்த ஓய்வெடுக்கக்கூடிய இந்த நாளை உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் எனர்ஜியாக பூஸ்டாக, அதாவது ஏதாவது ஒரு ஊரை சுற்றி பார்த்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு அனுபவத்தை கொடுக்கறதுக்காக சத்யா நான் இன்றைக்கி வந்துட்டேன். சரி சத்யா, இன்றைக்கி நம்ம எந்த ஊரை சுற்றி உலா போக போகிறோம் அப்படின்னா, நம்மளுடைய சேலம் மாவட்டத்தில் ஏற்காடு எல்லாமே கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்போம். நல்ல ஒரு அழகான மலைப்பகுதிங்க. அந்த பகுதிக்கு போனால் போதும், மன நிம்மதி அவ்வளோ சூப்பராக வரும். இயற்கை

சூழ்ந்த ஒரு பகுதி தான் அந்த ஏற்காடு. ஆனால் நம்ம ஊரில் ஏற்காடு இருக்குது. இதே ஆத்தூர், வாழப்பாடி அந்த சைட்லேயும் ஒரு ஏற்காடு இருக்குது அப்படின்னு சொன்னவங்களால் நம்ப முடியுதா? என்ன சத்தியா சொல்கிற, ஏற்காடு இந்த பக்கம் தானே இருக்குது, என்ன நீ பேசிகிட்டு இருக்க அப்படி மாதிரி நீங்கள் சொல்கிறது எனக்குமே புரியுது. கண்டிப்பாங்க, கருமந்துறை அப்படிங்கிற இந்த ஊருக்கு தான் நாம் இன்றைக்கி ஊரை சுற்றி ஒரு உலா நிகழ்ச்சியில் உலா போக போகிறோம். இந்த கருமந்துறை அப்படிங்கிற ஊர் நீங்கள் கண்டிப்பாக நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இங்கேருந்து நம்மளுடைய சேலத்திலேருந்து கரெக்டாக ஒரு 51 கிலோமீட்டர் தூரத்தில் தாங்க இந்த கருமந்துறை அப்படிங்கிற இந்த ஊர் இருக்குது. இந்த ஊர் மலையில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு ஊர். எந்த மலையில் அப்படின்னா கல்வராயன் மலை அப்படிங்கிற இந்த ஒரு பகுதியில் தான் இந்த ஊர் வந்துட்டு அமைஞ்சிருக்குது. இந்த ஊரில் மொத்தமாக 38 கிராமங்கள் இருக்குது. இந்த ஊர் நம்மளுடைய சேலத்துலேருந்து எப்படி போகணும் அப்படின்னா, நம்ம சேலத்துலேருந்து கருமந்துறை போகக்கூடிய பஸ்ஸில் ஏறிட்டோம் அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாக கொண்டு போய் கருமந்துறை பஸ் ஸ்டாண்ட்லேயே நிறுத்துவாங்க. அந்த பஸ் ஸ்டாண்ட்லேயே அந்த கருமந்துறையிலேயே புகழ்பெற்ற ஒரு கோயில் இருக்குதுங்க, அதுதான் கல்வராயன் கோயில். அந்த கோயில் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு கோயில். அந்த கோயில் ரொம்ப ரொம்ப பழமையான ஒரு கோயில். அங்கே அந்த கோயிலுக்கிட்ட தான் நானுமே இறங்கினேன். அங்கே இறங்கின உடனே எவ்வளோ சில்னஸ் தெரியுமாங்க, நம்ம சேலத்தில் அடிக்கிற வெயிலுக்கு அங்கே இருந்து இருந்தே பழகி போய் அங்கே போனதுக்கப்புறமா பயங்கர சில்னஸ். சொல்லப்போனால் ஏற்காட்டுக்கு போனால் எப்படி இருக்கும் அதே மாதிரி தாங்க அந்த கருமந்தூரையிலுமே இருந்துச்சு. இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே ரொம்ப அன்பாகவே என்கிட்ட பழகினாங்க. இந்த ஊர் பற்றின நிறைய விஷயங்களுமே ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஊருக்கு போகிற வழியே அப்படியே ஏற்காட்டை ஜெராக்ஸ் எடுத்து வச்சா எப்படி இருக்கும் அதே மாதிரி தாங்க இருக்குது. என்ன ஒரே ஒரு வித்தியாசம்னா, நம்ம ஏற்காட்டில் மேலே ஏறும்போது சைடில் எல்லாம் பார்த்தோன்னா மிளகு செடி தான் அதிகமாக இருக்கும். ஆனால் இங்கே முழுக்க முழுக்க மாம்பழங்கள், அதுக்கப்புறமா பலாப்பழங்கள் தாங்க. இந்த பலாப்பழத்துடைய வாசனை அந்த மலையிலேருந்து கீழே இறங்குற வைக்கலும் அப்படியே மூக்கை தொலைச்சிக்கிட்டே இருந்துச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு பயங்கர வாசம். இந்த ஊர் பற்றின சிறப்புகள் என்ன, இந்த ஊரில் எத்தனை பேர் இருக்காங்க, இந்த ஊரில் எத்தனை கிராமங்கள் இருக்குது, இந்த ஊருடைய சிறப்புகள் என்ன, இந்த ஊரில் என்னென்ன பண்டிகைகளை ரொம்ப சிறப்பாக கொண்டாடுவாங்க அப்படிங்கிறது எல்லாமே இந்த ஊர் மக்கள்கிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். இப்போ அடுத்ததான் உங்களுக்காக சூப்பரான ஒரு பாட்டு வந்துட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: டெவலப்மெண்ட் அண்ட் ஹியூமனிட்டி ட்ரஸ்ட் நடத்தும்
1: பிரம்மாண்ட நட்சத்திர விருது வழங்கும் விழா.
0: இந்த பிரம்மாண்ட விருது வழங்கும் விழாவில் சிறப்பு விருந்தினராக திருப்பாச்சி பட நடிகர் பெஞ்சமின், தொழிலதிபர் விஜய் வெங்கடேசன் மற்றும் தொழிலதிபர் குணச்செல்வி அவர்கள் பங்கேற்கிறார்.
1: இந்த நட்சத்திர விருதுகளை பெற்றுக் கொள்பவர்கள்
0: டைலரிங், ஆரி ஒர்க், பியூட்டிஷியன், இது போன்ற சிறு தொழில் செய்யும் பெண்கள், சமூக ஆர்வலர்கள், சமூக சேவையில் ஈடுபடுபவர்கள், சாதனையாளர்கள் மற்றும் சாதனை படைத்த குழந்தைகளுக்கு இந்த விருது வழங்கப்பட இருக்கிறது.
1: நடைபெறும் நாள் ஜூலை 20 மதியம் 2 மணி முதல்.
0: நடைபெறும் இடம் மாதவம் மண்டபம், மரவநேரி, சேலம்.
1: தொடர்புக்கு 9952167485.
2: வணக்கம், என்னுடைய பேர் பிரியங்கா, ஜாகிரமாபுரத்திலிருந்து பேசுகிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி. வாய்மையில்
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
4: வணக்கம் அன்பான நேயர்களே, நாகராஜ் பேச வந்துட்டங்க பேசும் பக்கங்களில். இன்னைக்கு பேசும் பக்கங்கள் பகுதியில் உலக புகழ்பெற்ற ஒரு புத்தகத்தை பற்றி தாங்க சொல்ல போகிறேன். புத்தகத்தோட பேர் 7 தலைமுறைகள். எழுதுனது யார் அப்படின்னா, அமெரிக்க எழுத்தாளர் அலெக்ஸ் ஹேலி. ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய காம்பியா கிராமத்தில் ஒமோராவோடைய மகனாக சுதந்திரமாக வாழ்ந்துட்டுருக்கவர் தாங்க குண்டா கிண்டே. ஒரு நாள் எதிர்பாராத விதமாக சில மனிதர்களால் அவர் கடத்தப்பட்டு கப்பல் மூலமா அமெரிக்காவுக்கு கொண்டு வரப்பட்டு விற்கப்படுறார். எத்தனையோ துயரங்கள், கஷ்டங்கள் இதெல்லாம் வந்தாலும் அவருடைய ஆப்பிரிக்கா நினைவுகளையும் தன்னுடைய வம்சத்துக்கான அடையாளத்தையும் அவர் மனசில் இருந்து யாராலையும் அழிக்க முடியலைங்க. அங்கே அமெரிக்காவில் அவருக்கு திருமணமானதுக்கப்புறம் குண்டா கிண்டே அவருக்கு பிறக்கிற மகள் தான் கிஜி. கிஜி வளர்ந்த உடனே அவங்களையும் வேற ஒரு இடத்துக்கு மாத்துறாங்க. அங்கே அவங்களுக்கும் வந்து திருமணமாகி ஒரு மகன் பிறக்கிறாங்க. அந்த மகன் பேர் சிக்கன் சார்ஜ் அப்படின்னு அழைக்கப்படுற சார்ஜ். சார்ஜ் தன்னுடைய குடும்பத்தோட முன்னேற்றத்துக்காக கடுமையாக போராடுறாங்க. அடுத்து சார்ஜோட மகன் டாம். டாம் ஒரு சிறந்த இரும்பு தொழிலாளியாக வாழ்கிறாருங்க. ஒரு வழியாக காலம்லாம் மாறும்போது அவங்களுடைய குடும்பத்துக்கு விடுதலை கிடைக்குதுங்க, சுதந்திரமான வாழ்வு கிடைக்குது. அடுத்ததா டாமுக்கும் ஒரு மகள் இருக்கிறாங்க, சிந்தியா. சிந்தியாவோட மகள் பெர்தா. இப்போ இந்த கதையோட முக்கியமான இடத்துக்கு நம்ம வந்துட்டோங்க. இந்த பெர்தாவோட மகன்தான் வேற யாருமே இல்லைங்க, இந்த புத்தகத்தோட ஆசிரியர் அலெக்ஸ் ஹேலி. தன்னுடைய முன்னோர்கள் வாய்வழியாக சொன்ன ஆப்பிரிக்கா குண்டா கிண்டே அப்படின்ற வார்த்தைகளை மட்டுமே வச்சுக்கிட்டு 12 வருடங்கள் உலகம் முழுக்க தேடி அலைஞ்சி தன்னுடைய வம்சாவளியோட 7 தலைமுறையை கண்டுபிடிச்சி 7 தலைமுறைகளுடைய கதையை புத்தகமாக இந்த உலகத்துக்கு கொண்டு வந்திருக்கிறாருங்க. அதுதான் இந்த புத்தகம் 7 தலைமுறைகள். இப்போ இந்த கதையில் சில பேர்களை வந்து சொல்லியிருப்பேன், அதுதான் அந்த 7 தலைமுறைகளோட பேர் நான் சொல்கிறேன். ஆப்பிரிக்காவில் ஒமேராவோட மகனாக இருக்கக்கூடிய குண்டா கிண்டே கடத்தப்பட்டு அமெரிக்காவுக்கு கொண்டு வந்து விற்கப்படுறாரு. அதற்கப்புறம் அவங்களுடைய வம்சாவளி கிஜி, சார்ஜ், டாம், சிந்தியா, பெர்தா. பெர்தாவுடைய மகன் தான் அலெக்ஸ் ஹேலி. இந்த தலைமுறைகளை ஆப்பிரிக்காவிலேருந்து எப்படி வந்தாங்க, எங்கெங்கெல்லாம் போய் அங்கே இருந்தாங்க, அது எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறாருங்க அலெக்ஸ் ஹேலி. ஆப்பிரிக்க காட்டில் ஆரம்பித்த ஒரு சாதாரண மனிதரோட பயணம், அவரோட 7வது தலைமுறை பேரன் மூலமாக இன்றைக்கி உலகமே வியந்து பார்க்குற ஒரு மாபெரும் சரித்திர புத்தகமாக மாறி இருக்குங்க. கண்டிப்பாக அலெக்ஸ் ஹேலி அவர்களுடைய இந்த 7 தலைமுறைகள் அப்படின்ற புத்தகத்தை எல்லாருமே வாங்கி படிங்க. நன்றி.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.

0: போட்டியெல்லாம் நடந்துச்சுல, அதுல நம்முடைய சேலத்தை சேர்ந்த ஒருத்தர் ஜெயிச்சு இப்போ தேசிய அளவிலான போட்டிக்கு போறாராம், தெரியுமா?
1: என்ன சொல்ற, அப்படியா?
0: ஆமா நிஷா, எவ்வளவு பெரிய விஷயம் இல்ல, நம்ம சேலத்துல பிறந்த ஒருத்தர் இப்போ தேசிய அளவிலான போட்டியில விளையாட போறாரு.
1: ஆமா வேலா, இது நம்ம சேலத்துக்கே பெருமை.
0: இதுக்காக அவங்களோட வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்கல்ல?
1: ஆமா ஆமா, அவருடைய வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறாரு, நிறைய அவமானங்களை பாத்துருக்காரு, நிறைய தடைகளை தாண்டிதான் இந்த இடத்துக்கே வந்திருக்காரு.

0: சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி. சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
1: சோனா எஃப்எம் 107.8 ஊரை சுற்றி ஓர் உலா.
2: ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுட்டு இருக்கீங்க எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. ஊரை சுற்றி ஒரு உலா நிகழ்ச்சியிலிருந்து உங்க கூட பேசிட்டு இருக்கேன் நான், உங்க சத்யா. இந்த சண்டே ஹாலிடேவை உங்களுக்கு ரொம்ப சூப்பரா அதே கொஞ்சம் சில்னஸ் ஓட கொடுக்கறதுக்காக கருமந்துறை அப்படிங்கிற இந்த ஊருக்கு தாங்க ஊரை சுற்றி ஒரு உலா நிகழ்ச்சிக்காக வந்திருக்கோம். இந்த ஊர்ல நான் ஃபர்ஸ்ட் மீட் பண்ணதே வந்துட்டு ரொம்ப அன்பானவர். இந்த ஊர் பத்தின நிறைய விஷயங்களுமே நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. இப்போ அவங்க கூட பேசலாமா? அக்கா வணக்கம், உங்களுடைய பேர் என்னக்கா? நீங்க எத்தனை வருஷமா அங்க இருக்கீங்க?
3: சத்தமும்
2: இல்லாம பறவைகளோடையும் அதுக்கப்புறமா அழகழகான மரங்கள் பலாப்பழம் அதுக்கப்புறமா வாழைப்பழம் சொல்லிட்டு நறுமணம் வீசக்கூடிய ஒரு இடத்துல இத்தனை வருஷமா நீங்க இருக்கும் போது எனக்குமே ஒரு மாதிரி இருக்கு. இங்க பேசாம நம்ம இங்கே வந்துடலாமா அப்படின்னு சொல்லலாம். சரிங்கக்கா, இந்த ஊர்ல ரொம்ப ஸ்பெஷலா கொண்டாடக்கூடிய பண்டிகைகள் ஏதாவது இருக்குதாக்கா?
3: கொண்டாடுறமே மார்மி கோயில் இருக்கு, கரியராமன் கோயில் இருக்குது, அதுல கொஞ்சம் கவர்மெண்ட்ல உதவி பண்ணுங்க நல்லா இருக்கும்.
2: சூப்பர்க்கா, மாரியம்மன் கோயில் பண்டிகை அதுக்கப்புறமா கல்வராயன் பண்டிகை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பண்டிகைகள் கொண்டாடுறோம் அப்படி மாதிரி தான் சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாக நாம சிட்டி சைடில் கொண்டாடக்கூடிய பண்டிகைக்கும் மலை கிராமத்தில் கொண்டாடக்கூடிய பண்டிகைக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குதுங்க. அங்கே வந்துட்டு பாரம்பரிய முறைப்படி நிறைய விஷயங்கள்லாம் வந்து பண்ணுவாங்க. கண்டிப்பாக இந்த ஊர் பண்டிகையை பார்க்கறதுக்காக நானுமே ஒரு நாள் வரணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன். கண்டிப்பாக நீங்களுமே வந்துட்டு இந்த ஊரை சுற்றி பார்க்கறதுக்காக வரணும், இங்கே இருக்கக்கூடிய மலை அழகெல்லாம் பார்த்து ரசிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் வந்து விசிட் பண்ணி பாருங்க. ரொம்பவே சூப்பரான ஒரு இடம். அது மட்டும் இல்லாமல் இயற்கை எழிலுக்கு பஞ்சம் இல்லாத ஒரு இடங்க. எங்க பார்த்தாலும் பலாப்பழ நறுமணம். நான் பலாப்பழத்தெல்லாம் இந்த பழ மார்க்கெட் இருக்கு இல்லையா, அங்கே அங்க போய் பார்த்தேன். ஆனா இங்க பழ பண்ணையே தனியா வச்சிருக்காங்க. இதே இடத்துல தான் ஆசியாவுடைய மிகப்பெரிய ஒரு பெரிய பழ பண்ணையே இருக்குது. இந்த பழ பண்ணையை தமிழ்நாடு அரசு தோட்டக்கலைத்துறை தான் வந்துட்டு பராமரிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. இங்க உள்ள போய் பார்த்தா ஏகப்பட்ட மரங்கள், அது மட்டும் இல்லாம பலாப்பழங்கள் சர்வசாதாரணமா கீழெல்லாம் விழுந்து கிடக்குதுங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வந்துட்டு ரொம்ப அருமையான மண் வளம், அது மட்டும் இல்லாம நல்ல ஒரு இயற்கை சூழல், பறவைகளுடைய கீச்சு கீச்சு குரலோட ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. இந்த ஊர் பத்தினே நான் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக சூப்பரான 2 இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்ஸ் வந்துகிட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: என்ன சேர்த்திக்காதீங்க அதனால தான்டா.

0: மாலதி, அம்மா மாலதி, உன்னோட அந்த பஞ்சரான சைக்கிள் டயர் இருக்கலமா, அதை எடுத்துடுவாமா?
1: அது எதுக்குப்பா கேக்குறீங்க? அதுதான் பழசாயிருச்சு.
0: ஆமாமா, பழசாயிருச்சு தான். அதான் நெருப்புல போட்டு எல்லாத்தையும் எரிச்சிடலாம்னு பாக்குறேன்.
1: என்னது, டயர நெருப்புல போட்டு எரிக்கிறீங்களா? இதனால எவ்வளவு பிரச்சனை வரும் தெரியுமாப்பா?
0: டயரை எரிக்கிறதுனால என்னமா பிரச்சனை வரப்போகுது? எடுத்துடுவாமா போமா.
1: இந்த மாதிரி டயர், பிளாஸ்டிக், ரப்பர் பொருள் எல்லாம் எரிக்கிறதுனால கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு மாதிரி ரொம்ப மோசமான நச்சு வாயுக்கள் காத்துல கலக்குதுப்பா. இதனால நம்மளுடைய ஆரோக்கியமும் கெடுது, நம்ம சுற்றுச்சூழலும் பாதிக்கப்படுது.
0: ஓ, இதனால இவ்வளவு பிரச்சனை வருமாமா?
2: டயர்கள் மற்றும் பிளாஸ்டிக் பொருட்களை எரிப்பதன் மூலம் சில நச்சு வாயுக்கள் காற்றில் கலந்து மாசுகளை ஏற்படுத்துகிறது. எனவே இது போன்ற பொருட்களை எரிப்பதை தவிர்த்து மறுசுழற்சிக்கு பயன்படுத்துவோம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: எஃப்எம் 107.8 ஊரை சுற்றி ஓர் உலா.
1: பனிமூட்டத்தோட ஒரு கிளைமேட் இருக்குள்ளையா, அந்த கிளைமேட்ல தான் நம்ம வந்து வந்திருந்தோம். அது மட்டும் இல்லாமல் சில்லுன்னு காற்று, ஒரே ஏசியில் இருந்த மாதிரி இருந்துச்சுங்க. அப்படிப்பட்ட ஒரு கிளைமேட்டு ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களுமே ஒரு தடவை விசிட் பண்ணி பாருங்கள். இந்த ஊர் பார்த்தோன்னா நிறைய விஷயங்களுமே வந்துட்டு நம்ம கூட ஒரு அக்கா பகிர்ந்துக்க போகிறாங்க, அவங்க கூட பேசிடலாமா? வணக்கம் அக்கா, உங்களுடைய பேர் என்ன?
2: சரோஜா.
1: சூப்பர் அக்கா. சரோஜா அக்கா, இங்கே எத்தனை வருஷமாக நீங்கள் இருக்கீங்க?
2: 20 வருஷமாக வேலை செய்கிறோம் பஞ்சாயத்தில்.
1: ஓகேக்கா, இந்த ஊரில் முக்கியமான தொழில் அப்படின்னா என்ன தொழில்க்கா?
2: முக்கியமான தொழில் கடை வியாபாரம், காய் விற்கிறாங்க, பழம் விற்கிறாங்க, பொட்டி கடை வச்சுருக்காங்க, கடை வச்சுருக்காங்க, ஹோட்டல் கடை எல்லாமே இருக்குது. முக்கியமான இது காய் கடை, டீ கடை இதெல்லாம் வச்சுருக்காங்க.
1: ரொம்ப ரொம்ப நன்றிங்கக்கா, நாங்கள் கேட்ட கேள்வி எல்லாத்துக்குமே சூப்பராகவே ஆன்சர் பண்ணிங்க. இங்கே இருக்கக்கூடிய ஊரில் நிறைய பேர் வந்துட்டு கடை வச்சுருக்காங்க, அதுக்கப்புறமா காய்கறி கடைகள், பழக்கடைகள் இதெல்லாமே வச்சு தான் வந்துட்டு அவங்களுடைய வாழ்க்கை தரத்தை அதிகமாக்கிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக இங்கே இருக்கக்கூடிய முக்கியமான தொழில் அப்படின்னாங்க இந்த பலாப்பழ வியாபாரம். இந்த பலாப்பழம் இருக்கு இல்லையா, அதை வித போட்டு அது கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து பலாப்பழம் கொடுத்ததுக்கப்புறமா அதை வந்துட்டு வியாபாரம் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா மாம்பழங்கள், மாம்பழங்களில் நிறைய ரகங்கள் இருக்கு இல்லையா, பச்சரிசி மாங்காய், கிளிமுக்கு மாங்காய் இப்படிலாம் நிறைய சொல்லுவாங்க, மல்கோவா அப்படின்லாம். அந்த மாங்காய்கள் எல்லாமே இங்கே வந்துட்டு உற்பத்தி பண்ணுறாங்க, உற்பத்தி பண்ணி அதை இங்கே விற்பனை பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் வெளி மாநிலங்களுக்குமே இங்கேருந்து ஏற்றுமதி செய்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. இங்கே இருக்கக்கூடிய பழப்பண்ணையே போதுங்க, இங்கே இருக்கக்கூடிய வளத்துடைய பெருமையை சொல்கிறதுக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு மாம்பழத்தில் கிராஸு, அதுக்கப்புறமா புது புது வகை ரகமான மாம்பழங்கள், அதுக்கப்புறமா மண்புழு உரத்திலிருந்து நீர்க்குளியல் இப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை புதுசு புதுசாக ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு பெருமை வாய்ந்த ஊர் தான் இந்த கருமந்துறை அப்படிங்கிற இந்த ஊர். ஸோ நீங்களுமே வந்துட்டு கண்டிப்பாக இந்த ஊருக்கு விசிட் பண்ணி பார்ப்பீங்க அப்படின்னு நம்புறேன். இப்போ அடுத்ததான் உங்களுக்காக சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்ஸ் வந்துகிட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் ஊரை சுற்றி ஒரு உலா நிகழ்ச்சியிலிருந்து உங்க கூட பேசிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா.

கேட்டுக்கொண்டிருப்பது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: எஃப்எம் 107.8 ஊரை சுற்றி ஓர் உலா. சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டு இருக்கீங்க எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. ஊரை சுற்றி ஒரு உலா நிகழ்ச்சியிலிருந்து உங்க கூட பேசிட்டு இருக்கேன், நான் உங்க சத்யா. நம்மளுடைய ஊரை சுற்றி ஒரு உலா நிகழ்ச்சியில ஒரு இயற்கை எழில் மிகுந்த ஒரு ஊருக்கு தாங்க வந்திருக்கோம். அந்த ஊர் பேர் தான் கருமந்துறை அப்படிங்கிற இந்த ஊர். இந்த ஊர்ல இருக்கக்கூடிய அழக சொல்ல வார்த்தை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். ஏன்னா அந்த அளவுக்கு அழகுகள் கொட்டி கிடக்கக்கூடிய ஒரு ஊரா தாங்க இந்த ஊர் இருக்குது. இங்க இருக்கக்கூடிய புது புது வகையான பூக்கள், புது புது வகையான பழங்கள், நிறைய விஷயங்கள் நம்மளோட கண்களை கவரக்கூடிய வகையில இருந்துச்சு. இந்த ஊர் பத்தினு நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிறதுக்கு ஒரு அக்கா ரெடியா இருக்காங்க, அவங்க கூட பேசலாம். வணக்கம் அக்கா, உங்களுடைய பேர் என்ன?
1: வணக்கம், எறும்பூர்.
0: அக்கா, கருமந்துறையில மொத்தமா எல்லா கிராமங்களையும் சேர்த்து எத்தனை வீடுகளுக்கா இருக்குது?
1: நாங்க கிராமத்துல வேலை பார்த்துட்டு இருந்தோம். எங்க அந்த கிராமத்துக்கு 50 வீடு கணக்கு. அந்த கிராமத்துல வேலை செய்யும் போதும் நாங்களுக்கு செருவப்புட்டு, தாளேரும்பூர், மேலேரும்பூர், மூணு கிராமம் பார்த்துட்டு இருந்தோம்.
0: சூப்பர்க்கா, சூப்பர். இந்த அளவுக்கு அழகான ஒரு ஊர்ல நீங்களாம் இருக்கிறத பார்க்கும்போதே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குதுக்கா. அதே நேரத்தில் நானும் இங்கே இருந்தால் நான் பரவாயில்லையே அப்படின்னு மாதிரிலாம் எனக்குமே ஒரு சில நேரங்களில் தோணுது. கண்டிப்பாக இந்த ஊருக்கு விசிட் பண்ணதில் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நீங்களுமே வந்துட்டு ஒரு தடவை இந்த வாழப்பாடி சைடு, பத்தநாயகம் பாளையம் சைட்லாம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஊரை விசிட் பண்ணி பாருங்க. இந்த ஊருக்கு நீங்கள் வர வழியே வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நிறைய வனவிலங்குகளை பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் அழகிய காடுகள், வரும்போதே பலாப்பழம் மரங்கள், மாங்காய் காடுகள், இதெல்லாத்தையுமே வந்து சூப்பராக பார்த்து ரசிச்சுக்கிட்டே இந்த ஊருக்கு வந்து சேரலாம். இந்த ஊருக்கு வந்து இறங்கின உடனே பர்ஃப்யூம் அடித்த மாதிரி அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு வாசனை வருங்க. பலாப்பழ வாசனை, மாம்பழ வாசனைன்னு சொல்லிட்டு ஒரே பழங்கள் வாசமாக இருக்கும். அந்த அளவுக்கு எழில் மிகுந்த ஊர் தான் இந்த கருமந்துறை அப்படிங்கிற இந்த ஊர். ஸோ நீங்களுமே வந்துட்டு கண்டிப்பாக வந்து இங்கே விசிட் பண்ணி பாருங்க. சுற்றி பார்க்கறதுக்கு நிறைய இடங்களுமே வந்துட்டு இருக்குது. முக்கியமாக இங்கே இருக்கக்கூடிய பலாப்பழங்கள், அதுக்கப்புறமா மாம்பழங்களை சுவைத்து மகிழ மறந்துடாதீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வந்துட்டு இங்கே இருக்கக்கூடிய பழங்கள் எல்லாமே ரொம்ப சூப்பராகவே இருக்குது. ஏன்னா நான் சாப்பிட்டு பார்த்துருக்கேன், அதனால தான் சொல்கிறேன். ஸோ இதே மாதிரி இந்த ஊர் பற்றின நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக ஒரு சூப்பரான பாட்டு வந்துகிட்டே இருக்குது. அந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னா மறக்காமல் நம்மளோட நிலை என்னான்னா 9787707078 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களுக்கு பிடிச்ச பாட்டை ஓட் பண்ணி விடுங்க. நீங்கள் ஓட் பண்ணக்கூடிய பாடல் வார இறுதியில் வரக்கூடிய Top 10 மியூசிக் நிகழ்ச்சியில் இடம்பெறும். ஸோ மறக்காமல் கால் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்ச பாட்டை ஓட் பண்ணி விடுங்க. வார இறுதியில் வரக்கூடிய பாட்டு கிட்ட என்ஜாய் பண்ணுங்க. இப்போ அடுத்ததான் உங்களுக்காக அந்த சூப்பரான பாட்டு வந்துட்டு இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: அண்ணா எஃப்எம் 107.8 ஊரை சுற்றி ஓர் உலா.
1: மேகம் அருவி அப்படிங்கிற ஒரு சூப்பரான ஃபால்ஸ் இருக்குது. அதே மாதிரி கல்வராயன் மலை ரொம்ப ரொம்ப அழகான ஒரு இடம். முக்கியமாக கோமிகி அணை அப்படிங்கிற ஒரு அணை இருக்குதுங்க. இந்த அணை வந்துட்டு ஒரு நீர்த்தேக்கம் மாதிரி செயல்பட்டு வந்துட்டு இருக்குது. இந்த அணையிலிருந்து தான் இங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாத்துக்குமே குடிக்கிற நீர் வந்துட்டு போயிட்டு இருக்குது. ஸோ அதனால நீங்கள் எல்லாருமே வந்துட்டு இந்த ஊருக்கு வந்தீங்கன்னா மறக்காம இந்த இடம் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு சூப்பராக இருக்கும். இயற்கையான நடைப்பயணம், புகைப்படம் எடுக்கிறதுக்கு தகுந்த நல்ல இடங்கள், முக்கியமாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் யாராவது செல்ஃபி எடுக்கணும் அதுக்கு நல்ல ஸ்பாட் வேணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்கன்னா அவங்களெல்லாம் கண்டிப்பாக இந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான இயற்கை எழில் மிகுந்த ஊராக இருக்குது. முக்கியமாக இங்கே மிளகு, காபி, பலாப்பழம், வாழைப்பழம், மாம்பழம் உள்ளிட்ட பல பல வகைகள் வந்துட்டு இங்கே விற்பனை பண்ணிகிட்டு இருக்காங்க. முக்கியமாக விளைச்சல் பண்ணி விற்பனை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஊருக்குள்ளார வந்த உடனே அந்த ஒரு விஷயத்தை உங்களாலேயும் நேரடியாக பார்க்க முடியும். ஸோ இந்த ஊர் பார்த்தோன்னா நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. கண்டிப்பாக இது எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னும் ஒரு ஊருக்கு போகலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா எந்த ஊருக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி உங்களோட சஜஷனை மறக்காம நம்மளோட நிலை என்னான 9787707078 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ இந்த ஊருக்கு போ சத்தியா நம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் அப்படி மாதிரி நினைக்கிறீங்கன்னா அந்த ஊர் என்ன அப்படிங்கிறத எனக்கு மறக்காம தெரியப்படுத்திடுங்க. அதே மாதிரி நம்ம நிகழ்ச்சி பார்த்தா ஃபீட்பேக் உங்களுக்கு ஏதாவது இருக்குது அப்படின்னா அதேமே நம்மளோட நிலை என்னான 9787707078 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களுடைய ஃபீட்பேக்கை மறக்காம தட்டி விட்டுருங்க. இப்போ அடுத்ததான் நான் இங்கிருந்து கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. நாளைக்கு இன்னொரு புது ஊரோட உங்களுக்குமே மீட் பண்ண வரேன். அது வரைக்கும் கிட்டத்தை விடைபெறுவது நான் உங்கள் தொகுப்பாளர் சத்யா. தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட. டாடா பாபாய் நேர்களே, அடுத்த வாரம் மீட் பண்ணலாம்.

0: 107.8 ஷக்கலக குட்டீஸ். காட்டை சுத்தி பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி போயிட்டு வர்றதுக்கு ட்ரை பண்ணாங்க. ஸோ அதே மாதிரி காட்டுக்குள்ளேயும் போயிட்டாங்க. காட்டுக்குள்ள நிலா போன உடனே அவங்களுக்கு எப்படி திரும்பி வீட்டுக்கு வருது அப்படின்னு வழி தெரியவே இல்லை. ஸோ ரொம்ப பயந்துட்டு ஒரே பதட்டமா என்ன பண்றதுன்னே தெரியாம அங்கேயும் எங்கேயும் அலைஞ்சிட்டு இருந்தாங்க. அப்போ நிலா கிட்ட ஒரு யூனிகார்ன் வந்து பேசுச்சு. ஏன் நீ வந்து இவ்வளோ பயப்படுற, பதட்டப்படுற, நீ வந்து கரெக்டான வழியை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு பதட்டப்படாமல் இருக்கணும், தைரியமாக இருக்கணும். எந்த ஒரு சவால் வந்துச்சு அப்படின்னாலும் தைரியமாக ஹேண்டில் பண்ணோம் அப்படின்னா நம்மளால் எந்த ஒரு விஷயத்தையும் சாதிக்க முடியும் அப்படின்னு அந்த யூனிகார்ன் சொன்னிச்சு. ஆனால் நிலா வந்து பெருசாக அதை ஏற்றுக்கவே இல்லை. ரொம்ப பயந்துட்டே என்ன பண்ணுறதுனே தெரியாமல் ஒரு மாதிரி அழுகிற நிலைமைக்கு போயிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறமேட்டு யூனிகார்ன் வந்து நிலாவோட தலையில் தன்னோட கையை வச்சு சொன்னிச்சு, நீ வந்து பயப்படாத, பயப்படாமல் நீ வந்து ஒரு வழியை செலக்ட் பண்ணு, அந்த வழியில் நேராக போ, அப்படி போயிட்டே இருக்கும்போது கரெக்டாக உன்னோட வீடு வந்துடும் அப்படின்னு சொன்னிச்சு. ஸோ அந்த யூனிகார்ன் சொன்னதை கேட்டுட்டு நிலா உடனே என்ன பண்ணாங்க அப்படின்னா பயப்படாமல் ஒரு வழியை செலக்ட் பண்ணி இந்த வழியில் நேராக போயிட்டே இருந்தாங்க. ஸோ அந்த யூனிகார்ன் சொன்ன மாதிரியே நிலாவோட வீடும் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நிலாவும் பதட்டம் இல்லாமல் ஜாலியாக வீட்டுக்கு போயிட்டாங்க. இந்த கதையோட அர்த்தம் என்னன்னா எந்த ஒரு விஷயத்துலையும், அதாவது எந்த ஒரு நிலைமையிலையும் நம்ம தைரியத்தோடு இருந்தோம் அப்படின்னா எந்த சவாலையும் நம்மளால் ஜெயிக்க முடியும். முதல்ல பதட்டப்படாமல் இருக்கணும். எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் எதிர்கொள்றதுக்கான தைரியம் நமக்குள்ள ஆட்டோமேட்டிக்காக வரணும். ஓகேவா குட்டீஸ்? சரி ஓகே, இன்னைக்கு நம்ம கூட பேசுறதுக்கு ஒரு ராக் ஸ்டார் வந்திருக்காரு இல்லையா, அவரு கூட பேசலாம். ஹலோ, வணக்கம்.
1: ஹலோ,
0: ஹாய், உங்க நேம்?
1: ஆதித்யா.
0: ஆதித்யா, என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க?
1: எல்கேஜி.
0: சூப்பர், எந்த ஸ்கூல்ல படிக்கிறீங்க?
1: வித்யாமந்திரி.
0: ஓ சரி, உங்களுக்கு ஸ்கூல்ல ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்களா? இருக்காங்க. சரி ஓகே, சரி எனக்காக ஒரு குட்டி ரைம் சொன்ன சொல்றீங்களா? ம், சொல்லுங்க. சூப்பர், கேட்ட உடனே ரொம்ப கியூட்டா சொல்லிட்டீங்க. சரி யார் சொல்லி கொடுத்தா? நீங்களே தான் சொன்னீங்களா? சரி ஓகே ஓகே, கியூட்டா பேசுறீங்க. சரி தொடர்ந்து இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம ஆதித்யா கூட பேசலாம். ஸ்டே டியூன்டா இருங்க. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 ஷக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான். ஸ்ரீயரணி என் கூட. இப்போ பேக் டு பேக்ல ரெண்டு சூப்பரான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடல் தான் வந்துகிட்டே இருக்கு. கேட்டுட்டு வந்துருங்க, தொடர்ந்து கேளுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலியில ஷக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான். ஸ்ரீயரணி என் கூட.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்கள்ல. இன்னைக்கு பேசும் பக்கங்கள் பகுதியில் உலக புகழ்பெற்ற ஒரு புத்தகத்தை பற்றி தாங்க சொல்ல போகிறேன். புத்தகத்தோட பேரு 7 தலைமுறைகள். எழுதுனது யார் அப்படின்னா, அமெரிக்க எழுத்தாளர் அலெக்ஸ் ஹேலி. ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய காம்பியா கிராமத்தில் ஒமோராவோடைய மகனாக சுதந்திரமாக வாழ்ந்துட்டு இருக்கவர் தாங்க குண்டா கிண்டே. ஒரு நாள் எதிர்பாராத விதமாக சில மனிதர்களால் அவர் கடத்தப்பட்டு கப்பல் மூலயமா அமெரிக்காவுக்கு கொண்டு வரப்பட்டு விற்கப்படுறார். எத்தனையோ துயரங்கள், கஷ்டங்கள் இதெல்லாம் வந்தாலும் அவருடைய ஆப்பிரிக்கா நினைவுகளையும் தன்னுடைய வம்சத்துக்கான அடையாளத்தையும் அவர் மனசில் இருந்து யாராலையும் அழிக்க முடியலைங்க. அங்கே அமெரிக்காவில் அவருக்கு திருமணமானதுக்கப்புறம் குண்டா கிண்டே அவருக்கு பிறக்கிற மகள் தான் கிஜி. கிஜி வளர்ந்த உடனே அவங்களையும் வேற ஒரு இடத்துக்கு மாத்துறாங்க. அங்கே அவங்களுக்கும் வந்து திருமணமாகி ஒரு மகன் பிறக்கிறாங்க. அந்த மகன் பேர் சிக்கன் சார்ஜ் அப்படின்னு அழைக்கப்படுற சார்ஜ். சார்ஜ் தன்னுடைய குடும்பத்தோட முன்னேற்றத்துக்காக கடுமையாக போராடுறாங்க. அடுத்து சார்ஜோட மகன் டாம். டாம் ஒரு சிறந்த இரும்பு தொழிலாளியாக வாழ்கிறாருங்க. ஒரு வழியாக காலம்லாம் மாறும்போது அவங்களுடைய குடும்பத்துக்கு விடுதலை கிடைக்குதுங்க, சுதந்திரமான வாழ்வு கிடைக்குது. அடுத்ததாக டாமுக்கும் ஒரு மகள் இருக்கிறாங்க, சிந்தியா. சிந்தியாவோட மகள் பெர்தா. இப்போ இந்த கதையோட முக்கியமான இடத்துக்கு நம்ம வந்துட்டோங்க. இந்த பெர்தாவோட மகன் தான் வேறு யாருமே இல்லைங்க, இந்த புத்தகத்தோட ஆசிரியர் அலெக்ஸ் ஹேலி. தன்னுடைய முன்னோர்கள் வாய்வழியாக சொன்ன ஆப்பிரிக்கா குண்டா கிண்டே அப்படின்ற வார்த்தைகளை மட்டுமே வச்சுக்கிட்டு 12 வருடங்கள் உலகம் முழுக்க தேடி அலைஞ்சி தன்னுடைய வம்சாவளியோட 7 தலைமுறையை கண்டுபிடிச்சி 7 தலைமுறைகளுடைய கதையை புத்தகமாக இந்த உலகத்துக்கு கொண்டு வந்திருக்கிறாருங்க. அதுதான் இந்த புத்தகம் 7 தலைமுறைகள். இப்போ இந்த கதையில் சில பேர்களை வந்து சொல்லியிருப்பேன், அதுதான் அந்த 7 தலைமுறைகளோட பேர் நான் சொல்கிறேன். ஆப்பிரிக்காவில் ஒமேராவோட மகனாக இருக்கக்கூடிய குண்டா கிண்டே கடத்தப்பட்டு அமெரிக்காவுக்கு கொண்டு வந்து விற்கப்படுறாரு. அதற்கப்புறம் அவங்களுடைய வம்சாவளி கிஜி, சார்ஜ், டாம், சிந்தியா, பெர்தா. பெர்தாவுடைய மகன் தான் அலெக்ஸ் ஹேலி. இந்த தலைமுறைகளை ஆப்பிரிக்காவிலேருந்து எப்படி வந்தாங்க, எங்கெங்கெல்லாம் போய் அங்கே இருந்தாங்க, அது எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறாருங்க அலெக்ஸ் ஹேலி. ஆப்பிரிக்க காட்டில் ஆரம்பித்த ஒரு சாதாரண மனிதரோட பயணம், அவரோட 7வது தலைமுறை பேரன் மூலமாக இன்றைக்கி உலகமே வியந்து பார்க்குற ஒரு மாபெரும் சரித்திர புத்தகமாக மாறி இருக்குங்க. கண்டிப்பாக அலெக்ஸ் ஹேலி அவர்களுடைய இந்த 7 தலைமுறைகள் அப்படின்ற புத்தகத்தை எல்லாருமே வாங்கி படிங்க. நன்றி.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.

0: மலைகளால் சூழப்பட்ட ஒரு சின்ன சொர்க்கம். பசுமை மலையில மணக்கிற ஒரு அழகான ஊர். இந்த ஊர் தெரியுமா? ஏற்காடு தான். ஏற்காடு மட்டுமல்லங்க, மற்ற மலைகளும் தான். பனிக்காற்று முத்தமிட்ட மரங்கள், நன்னீர்ல மிளறக்கூடிய ஏரிகள், குயில்கள் பாடுற காட்சிகள், இந்த மாதிரி இயற்கையோட அழகு அளவற்றது. அங்க இருக்கிற மக்கள், இயற்கையோட ஒட்டிய அவங்க வாழ்க்கை, மருந்தாகிற மூலிகைகள், பழமையான கலைகள், கலாச்சாரங்கள், இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். மலைகளுடைய இயற்கை அழகுல ஒரு பயணம் போலாமா? மலையோரம் வீசும் காற்று, மலையோரம் வீசும் காற்று. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலியில்.
1: சோனா எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டி.
2: ஆதித்யா கூட பேசிடலாம். ஆனா இப்போ இந்த நேரத்துல

0: நம்ம கூட எப்பயுமே ஒரு மருத்துவர் இணைவாங்க இல்லையா, அந்த வகையில் இன்னைக்கு நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்கன்னா குழந்தைகள் நல மருத்துவர் டாக்டர் சிவகாமி மேம் இணைஞ்சிருக்காங்க. அவங்க கிட்ட இன்னைக்கு குழந்தைகளோட நலன் பற்றியும் அவங்களோட ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு என்னென்ன விஷயங்கள் எல்லாம் ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றியும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேம். மேம், பொதுவாகவே இப்போ இருக்கக்கூடிய குழந்தைங்கள்லாம் இந்த மொபைல் டிவி இது மேலே ரொம்ப அடிக்டடாக இருக்காங்க. ஸோ இப்போ ஒரு லிமிட் நம்ம செட் பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னாலும் அதை மீறியும் அவங்க வந்து மொபைல் ஆகட்டும் டிவி ஆகட்டும் ரெண்டையுமே யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மொபைல் டிவி அடிக்ஷன் வந்து எந்த அளவுக்கு குழந்தைங்களுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் மேம், அதுலேருந்து அவங்கள வெளியில் கொண்டு வரதுக்கு என்னென்ன விஷயங்கள் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணலாம்?
1: மொபைல் டிவி அதிகமாக பார்க்குறாங்க, கண்டிப்பாக உண்மை. நம்மளுடைய இந்தியன் அகாடமி ஆஃப் பீடியாட்ரிக்ஸ் குழந்தை நல பிரிவுகள் சார்ந்த ஒரு அசோசியேஷனில் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, 2 வயசு வரைக்கும் நம்ம மொபைலோ டிவியோ காமிக்கவே கூடாது. இப்போ பெற்றோர்கள்லாம் சாப்பாடு ஊட்டுறதுக்கு கூட நம்ம மொபைலை கொடுத்துட்றோம், டிவியை காமிச்சிடறோம், அது நம்மளுக்கு ஈஸியாக இருக்குன்னு செய்கிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா 2 வயதுக்கு மேல் ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் தான் ஸ்க்ரீன் டைமுங்கிறத நம்ம லிமிட் பண்ணிக்கிறோம். இதை தாண்டி பிள்ளைங்க ரொம்ப அடிக்டடாக டிவி முன்னாடியே இருக்கிறாங்க இல்லை மொபைல் முன்னாடியே இருக்கிறாங்கன்னா, அவங்களுக்கு ஆல்டர்னேட்டிவாக நம்ம கொஞ்சம் கார்டனிங் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். பெரிய கார்டனிங்னா நம்மளுக்கு பெரிய ஸ்பேஸ் தேவைன்னு கிடையாது, ஒரு சும்மா ஒரு சின்ன க்ரோ பேக் வாங்கி கொடுத்துட்டு அவங்களுக்கு ஒரு விதையை போட்டு அந்த செடி முளைக்கிறத பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு அது ஒரு ஹாப்பியாக இருக்கும். இல்லை சைக்கிள் ஓட்டுறதுக்கு இடம் இருக்குன்னா சைக்கிள் ஓட்ட விடலாம், கதைகள் சொல்லலாம், அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு கிராஃப்ட் ஒர்க் மாதிரி கலர் பேப்பர்ஸ் வாங்கி கொடுத்து அந்த மாதிரி தான் நம்ம இன்வால்வ் பண்ணிக்கணும்.
0: கண்டிப்பாக கண்டிப்பாக மேம், நிறைய விஷயங்கள் இணைஞ்சு ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி ஆல்டர்னேட்டிவாக இந்த கிராஃப்ட் ஐட்டம்ஸ்லாம் நம்ம அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம். ஸோ எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸும் இதனால் டெவலப் ஆகும். அண்ட் இந்த கார்டனிங் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். ஸோ நமக்கே இப்போ கார்டனிங் பண்ணும்போது ஒரு ரிலாக்ஸான ஃபீல் கிடைக்கிது இல்லையா, கண்டிப்பாக குழந்தைங்களுக்கும் அது வந்து புது உணர்வை ஏற்படுத்தும். ஸோ அதனால் இந்த ஒரு விஷயங்களை எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ சூப்பரான பாடல்கள் தான் வந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் அதுக்கு முன்னாடி நான் ஒரு சின்ன ஹெல்த் டிப்ஸ் தான் சொல்ல போகிறேன். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்பயுமே காலங்காத்தால் குழந்தைங்க எந்திரிக்கிறாங்க இல்லையா, ஏஞ்ச உடனே அவங்க வந்து ஒரு கிளாஸ் தண்ணி வந்து அவங்களுக்கு கொடுங்க, ரொம்ப ரொம்ப நல்லது வயிற்றுக்கு, அவங்களோட கட் ஹெல்த் வந்து ரொம்ப மேம்படும். ஸோ இந்த அஜீரண கோளாறுலாம் ஏற்படுது இல்லையா, அதெல்லாம் நம்ம காலங்காத்தால் வெறும் வயிற்றில் தண்ணி குடிக்கும் போது ஏற்படாது அப்படிங்கிறத சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு விஷயங்களையும் எல்லாரும் ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ பேக் டு பேக்கில் 2 சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்கு. பாடலை கேட்டுட்டு வந்துருங்க, தொடர்ந்து நிகழ்ச்சியில் இன்னும் நிறைய விஷயங்கள் அடுத்தடுத்து பேசலாம். நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 ஷகலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான் ஸ்ரீயர். நீங்கள் கூட இப்போ பாட்டை கேட்டுட்டு வந்துருங்க.

மற்றும் பிளாஸ்டிக் பொருட்களை எரிப்பதன் மூலம் சில நச்சு வாயுக்கள் காற்றில் கலந்து மாசுகளை ஏற்படுத்துகிறது. எனவே இது போன்ற பொருட்களை எரிப்பதை தவிர்த்து மறுசுழற்சிக்கு பயன்படுத்துவோம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.
1: சோனா எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டீஸ்.
2: சூப்பரான பாட்டு கேட்டுட்டு வந்திருப்பீங்க. இப்போ அதே வைப்ஸோட நம்ம ஆதித்யா கூட தான் பேச போறோம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 ஷக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான். ஸ்ரீயர்னி என் கூட இப்போ நம்ம ஆதித்யா கூட பேசிடலாமா? ஆதித்யா, உங்களுக்கு ஸ்கூல்ல எந்த மிஸ் ரொம்ப பிடிக்கும்? ஓ, ராஜி மிஸ். சரி, ஓகே. உங்களுக்கு ஸ்கூல்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்களா? யார் யாரெல்லாம் அது? ஓஹோ, இத்தனை ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா? சரி, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒன்னா சேர்ந்து விளையாடுவீங்களா? என்னென்ன விளையாட்டுலாம் விளையாடுவீங்க?
3: கண்ணாமூச்சியா?
2: கண்ணாமூச்சிலாம் எப்படி விளையாடுவீங்க? கண்ணு மூடிட்டு விளையாடுவீங்களா? சரி, ஓகே ஓகே. சரி, இப்போ நம்ம ஸ்கூல்ல இருந்து அப்படியே வீட்டுக்கு போயிடலாம். உங்களுக்கு மம்மி சமைக்கிறதுல எந்த ஃபுட் ரொம்ப பிடிக்கும்?
3: சிக்கன்.
2: அப்புறம்
3: சாப்பாடு, அப்புறம்
2: சாக்லேட் வாங்கி தருவாங்களா? அப்புறம்
3: கேக்கு சாப்பிட்டேன், சாக்லேட் சாப்பிட்டேன், வச்சுட்டு வந்து ஊடிதான் இருந்தேன். எல்லாரும் ஊடினாங்க.
2: அப்படியா? சரி, அப்புறம் வேற
3: தொடுக்கே ஊழியில் வேட்டிய எப்படி தொடுக்கணும்னே தெரியல. வேட்டிய நாளைக்கு பிள்ளை வேஸ் போடுவேன்னு சொன்னாங்களே, அதோடைய ஐடியா நாய் பார்த்து வரலாம் அப்படின்னு சொன்னாங்க. நாய் பார்த்து வரலான்னு அப்படி தான் சொன்னாங்க. நாஜமா போத்து விடுவோம் சொன்னாங்க. வந்தேன்னு நின்றுட்டே இருந்தேன், சாப்பாடு சாப்பிட்டு கை கத்துட்டே இருந்தேன். சாப்பாடு சாப்பிட்டு
2: தொடர்ந்து நிகழ்ச்சியில இன்ட்ரெஸ்டிங்கா இன்னும் நிறைய விஷயங்கள் அடுத்தடுத்து பேசலாம். ஸ்டே டியூன்டா இருங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில ஷகலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான். ஸ்ரீஹரணி என் கூட.

0: சோனா எஃப்எம் 107.8 ஷக்கலக்க குட்டி.
1: ரெசிபி சொல்லுவேன் இல்லையா, அந்த வகையில் டிஃபனுக்கு ஒரு பக்காவான ரெசிபி தான் நான் இன்றைக்கி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அண்ட் எப்பயுமே இது நம்ம வீட்டில் செய்யக்கூடிய ஒரு டிஷ்ஷு தான். இதுலேயே கொஞ்சம் மறு ஊட்டி, அதாவது கொஞ்சம் பட்டி டிங்கரிங்லாம் பார்த்து ஒரு வெஜிடபிள்லாம் சேர்த்து சூப்பரான ஒரு டிஷ்ஷு தான் இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன். இந்த டிஷ்ஷோட பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸ்வீட் கார்ன் வெஜ் ஊத்தாப்பம். ஸோ ஊத்தாப்பம் அப்படிங்கிறது தோசைக்கல்லையும் ஊற்றலாம், அப்படி இல்லைன்னா இட்லியாக கூட நம்ம செஞ்சிடலாம். கண்டிப்பாக எல்லோரும் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒன்று வெஜ் இட்லியாக இருக்கும், அப்படி இல்லைன்னா வெஜ் ஊத்தாப்பமாக இருக்கும். ஸோ எப்படியோ குழந்தைங்க எதிர்பார்க்கறது அந்த வித்தியாசமான கலரு டேஸ்ட்டு அதுதானே. அதுக்கு வந்து நம்ம இந்த பேரை மட்டும் மாற்றி வச்சா போதும், யூஸ்வலாக நம்ம செய்கிற விஷயமே தான். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான பொருட்கள், இட்லி மாவு 1 கப், ஸ்வீட் கார்ன் 1/2 கப், அடுத்ததாக கேரட் 1/2 கப். இவ்வளவு தான் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான பொருட்களே. அண்ட் இதில் இன்னும் கொஞ்சம் கலரை சேர்க்கணும் அப்படின்னா கொத்தமல்லி இலை இருக்கு இல்லையா, அதையுமே லாஸ்ட்டாக மேலே சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ மாவில் காய்கறிகள் எல்லாத்தையும் கலந்து தோசைக்கல் சூடானதும் தோசைக்கல்லில் நம்ம ஊத்தாப்பம் மாதிரி குட்டி குட்டியாக ஊற்றி எடுக்கலாம். அப்படி இல்லைன்னா இட்லியாக கூட நம்ம இதை ஊற்றி எடுக்கலாம். செம்ம டேஸ்ட்டாகவும் சூப்பராகவும் இருக்கும். யூஸ்வலாக நம்ம செய்கிறது தான், பட் ஆனால் இந்த ஒயிட் கலரோட, அதாவது இட்லி மாவில் இருக்க ஒயிட் கலரோட இந்த ஸ்வீட் கார்ன் எல்லோ கலரும் ஆரஞ்சு கலர் கேரட்டும் ப்ளஸ் இந்த கொத்தமல்லியோட க்ரீன் கலரும் மிக்ஸ் ஆகிறது பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராகவும் கலர்ஃபுல்லாகவும் இருக்கும். கண்டிப்பாக குழந்தைங்க ஆட்டோமேட்டிக்காக இதை வந்து வேண்டான்னு சொல்லாமல் சாப்பிட்ருவாங்க. ஸோ பார்க்குறதுக்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இல்லையா. குழந்தைங்களோட மைண்ட் செட்டை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாலே இந்த மாதிரி ஹெல்த்தியான டிஷ்ஷஸை நம்ம ஈஸியாக செஞ்சு கொடுத்துடலாம். ஸோ அவங்களோட மைண்ட் செட் என்ன அப்படின்னா, பார்க்குறதுக்கு வித்தியாசமாக இருக்கணும், கலர் கலராக இருக்கணும், இவ்வளவு தான். இந்த ரெண்டு விஷயத்த நம்ம கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு டிஷ்ஷை செஞ்சு கொடுத்துட்டோனாலே அவங்க வந்து ஈஸியாக ஹெல்த்தியான ஃபுட்டாக சாப்பிட்ருவாங்க. ஸோ இதில் என்னென்ன ஹெல்த் பெனிஃபிட்லாம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லா வகையான ஹெல்த் பெனிஃபிட்டும் இருக்குது. இட்லி மாவில் கார்போஹைட்ரேட் இருக்குது. ஸோ கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு கார்போஹைட்ரேட்டும் தேவை. அண்ட் ஸ்வீட் கார்ன் அண்டு கேரட் இது ரெண்டுலேயுமே ஃபைபர் கண்டென்ட் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ இது கூடவே நம்ம ஸ்கிராம்பிள்ட் எக், அதாவது முட்டையை வந்து நம்ம எப்பயுமே இந்த பொரியல் மாதிரிலாம் பண்ணுவோம் இல்லையா, அதையும் சேர்த்து இந்த மீல் பிளேட்டில் நம்ம வச்சிட்டோம் அப்படின்னா ப்ரோட்டீனுக்கு எக் இருக்குது.

ஸோ எல்லா வகையான ஒரு நியூட்ரியன்ஸுமே இந்த ஒரு டிஷ்ஷில் இருக்குது. கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு இந்த ஒரு டிஷ்ஷை ட்ரை பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பேக் டு பேக்கில் ரெண்டு சூப்பரான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது. பாடலை கேட்டுட்டு வந்துடுங்க. தொடர்ந்து நிகழ்ச்சியில் இன்னும் நிறைய விஷயங்கள் அடுத்தடுத்து பேசலாம். நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 ஷகலக்கு குட்டீஸ் நிகழ்ச்சி தான். ஸ்ரீயர் நீ என் கூட இப்போ பாட்டை கேட்டு வந்துடுங்க.

0: சோனா எஃப்எம் 107.8 ஷக்கலக்க குட்டி. எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி ஷக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸ்ரீஹரணி என் கூட இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியோட கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். ஸோ நம்ம கூட ஆதித்யா தான் ரொம்ப சூப்பராக நிறைய விஷயங்களை வந்து ஷேர் பண்ணிக்கிட்டாரு. அதே போல ஆதித்யா மாதிரியே உங்க குழந்தைங்களும் ஷக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சியில பேசணுமா? கண்டிப்பா பேசலாம். எப்படின்னா சோனா எஃப்எம்மோட நிலைய எண்ணான 9787770178 இந்த நம்பருக்கு ஒரு கால் பண்ணியோ இல்லை மெசேஜ் பண்ணியோ சொல்லுங்க, அவங்களுமே நம்ம நிகழ்ச்சியில் பேசலாம். சரி ஓகே, இப்போ இதே நேரத்தில் நம்ம கூட எப்பயுமே ஒரு ஸ்கூல் டீச்சர் இணைஞ்சு நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிப்பாங்க இல்லையா, அந்த வகையில் இன்னைக்கு நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்கன்னா ஸ்கூல் டீச்சர் ஜெயா மேம் தான் இணைஞ்சிருக்காங்க. அவங்க கிட்ட குழந்தைங்க ஸ்கூலில் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் பண்ணுறாங்க அண்ட் அவங்களோட ஹேபிட் டெவலப்மெண்ட்டுக்கு நம்ம என்னென்ன விஷயங்கள் எல்லாம் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேம். மேம், இப்போ குழந்தைங்களோட ஹேபிட் டெவலப்மெண்ட்டுக்கு நம்ம என்னென்ன விஷயங்கள் எல்லாம் கட்டாயமாக ஃபாலோ பண்ணணும் மேம்?
1: ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், வீடுனா எப்படி இருக்கணும், ஸ்கூலுனா எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது கண்டிப்பாக தெரியணும். யாராவது தெரியாத நபர்கிட்ட எப்படி பேசக்கூடாது, யாராவது எதாவது நம்மளை சொன்னால் உடனே பேரண்ட்ஸ்கிட்ட யார்கிட்ட கைடன்ஸ் கேட்கணும், இது எல்லாமே அவங்க தெரிஞ்சு வச்சுருக்கணும். இப்போ ஒரு சின்ன இன்சிடென்ட்லேயே பாசிட்டிவ் இருக்கும், நெகட்டிவ் இருக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு கெட்ட செயல்லையும் ஒவ்வொரு அவள் பார்க்கக்கூடிய செயல்லையும் பாசிட்டிவாக எடுத்து அதை டெவலப் பண்ணணும் அப்படிங்கிற கருத்தை வந்து நான் மெயினாக கண்டிப்பாக ஸ்கூலில் நான் சொல்லிகிட்டே இருப்பேன், பார்க்குற பிள்ளைகிட்ட சொல்லுவேன். அதாவது எவ்ரி திங் வி ஹாவ் டு சி பாசிட்டிவ், பாசிட்டிவ் திங் அதை நம்ம அப்சர்வ் பண்ணி பண்ணணும் அப்படிங்கிறதுல இருக்கணும். அதான் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். ஆள் இல்லைனாலும் நாம் ஒழுங்காக நடந்துக்கணும், அதுதான் டிசிப்ளின்.
0: கண்டிப்பாக கண்டிப்பாக மேம், நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை ஃபஸ்ட்டு நம்ம அவங்களுக்கு ஒரு ரோல் மாடலாக இருந்து சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா எந்த ஒரு விஷயத்தையும் அவங்க ஏதோ ஒரு இடத்துலருந்து தான் பார்த்து கற்றுக்குறாங்க. ஸோ நல்ல விஷயங்களையும் அதே மாதிரி நம்ம சொல்லிக் கொடுக்கலாம் இல்லையா. அதனால் எந்த ஒரு விஷயத்தை அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு முன்னாடியும் நம்ம அவங்களுக்கு ஒரு ரோல் மாடலாக இருந்து சொல்லிக் கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் இங்கேருந்து டாடா பாபா சொல்லிட்டு கிளம்ப போகிறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி இன்னொரு சின்ன விஷயம் தான் சொல்ல போகிறேன். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்த அளவுக்கு குழந்தைங்களுக்கு ஆரோக்கியம் ரொம்ப முக்கியமோ அதே அளவுக்கு சேஃப்டியும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ குழந்தைங்களோட சேஃப்டியை என்ஷோர் பண்ணுறதுக்கு நம்ம என்னென்ன சின்ன விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பேரண்ட்ஸோட ஃபோன் நம்பர் அண்ட் வீட்டு அட்ரஸ் இது ரெண்டுமே குழந்தைங்களுக்கு தெரிஞ்சிருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கணும். அண்ட் அவங்களோட இந்த டைரி இருக்கு இல்லையா, டெய்லி யூஸ் டைரி, அதில் வந்து பேரண்ட்ஸோட ஃபோன் நம்பர் இருக்கணும் அண்டு வீட்டு அட்ரஸ் இது ரெண்டுமே இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். ஸோ இந்த சின்ன முயற்சி மூலயமா குழந்தைங்களுக்கு ஏதோ ஒரு ஆபத்தான சுச்சுவேஷனில் கண்டிப்பாக இது ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயமா இருக்கும். இந்த ஒரு விஷயங்களை எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் இங்கேருந்து டாடா பாபாய் சொல்லிட்டு கிளம்புறேன். மறுபடியும் அடுத்த நிகழ்ச்சியில் இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம், குழந்தைங்க கூடயும் பேசலாம். நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 ஷக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான் ஸ்ரீஹரணி என் கூட. இப்போ நான் இங்கேருந்து டாடா பாபாய் சொல்லிட்டு கிளம்புறேன். பாய் பாய் மக்களே.

0: நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் சிகரம் சிட்டி, எஸ்டிஎல் மில், ஆத்தூர், சேலம்.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
2: வணக்கம் நேர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எப்பவும் போல சூப்பரா இருப்பீங்கன்னு எனக்கு கண்டிப்பா தெரியுங்க. நானுமே எப்பவும் போல சூப்பரா இருக்கேன். இந்தியால இயற்கை எழில் கொஞ்சக்கூடிய பல மாவட்டங்கள் இருக்குங்க. அதுல ஒண்ணுதான் உத்தரகாண்ட் மாநிலத்தோட பித்தோராகர் மாவட்டம். இத எப்படி தெரியுமா கூப்பிடுவாங்க? மினி காஷ்மீர் அப்படின்ற செல்ல பெயரால கூப்பிடுவாங்க. இந்த மாவட்டம் இமயமலையோட மடியில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு இயற்கை சொர்க்கம்னு கூட சொல்லலாம். இதை பற்றி தான் இன்றைக்கி சில சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்க போகிறோம். கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்ருக்கேன் நான், உங்கள் தருந்தாங்க. பித்தோராகர் மாவட்டம் வடக்கில் திபெத்து, கிழக்கில் நேபாளம் அப்படின்னு நாடுகளோட எல்லைகளை ஒட்டி இருக்கு. இந்த பகுதியோட வழியா பாயக்கூடிய காளி நதி இந்தியா மற்றும் நேபாளத்துக்கு இடையேயான இயற்கை எல்லையா இருக்குங்க. இந்த மாவட்டத்தோட இன்னொரு சிறப்பு என்ன தெரியுமா? இந்துக்களோட புனித யாத்திரையான கைலாயம், மானசரோவர் செல்லக்கூடிய முக்கிய பாதை இங்க இருக்கக்கூடிய லிபுலே கணவாய் வழியா போகுதுங்க. இதனால ஒவ்வொரு வருஷமும் ஏராளமான பக்தர்கள் இந்த மாவட்டத்தோட வழியா பயணம் செய்கிறாங்க. பித்தோராகரோட உயரமான பனிமலைகள், பசுமை நிறைந்த பள்ளத்தாக்குகள், கண்ணாடி மாதிரி தெளிந்த ஆறுகள் மற்றும் அரிய வகை தாவரங்கள், விலங்குகள் எல்லாமே இயற்கை ஆர்வலர்களை ரொம்பவுமே வெகுவாக ஈர்க்குதுங்க. இந்த மாவட்டம் இயற்கை வளங்கள் மட்டுமில்லாமல் வரலாற்று சிறப்பு பெற்றதுன்னு கூட சொல்லலாம். பல நூற்றாண்டுகளாக பல்வேறு அரச வம்சங்கள் இப்பகுதியை ஆட்சி செஞ்சுருக்காங்க. அதுக்கப்புறம் பிரிட்டிஷ் ஆட்சிக்கு கீழே இருந்த இந்த பகுதி 1960 தனி மாவட்டமாக அறிவிக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் இங்கே வாழக்கூடிய ஷவுகா, வன்றாவத் உள்ளிட்ட பழங்குடியின மக்கள் தங்களோட தனித்துவமான கலாச்சாரம், மொழி மற்றும் வாழ்க்கை முறையை இன்னமுமே பாதுகாத்துட்டு வராங்க. இயற்கையையும் ஆன்மீகமும் வரலாறும் ஒன்றா இணைந்த ஒரு அற்புதமான இடம்தான் இந்த பித்தோராகர் மாவட்டம். அதே சமயத்தில் இந்த இடத்துல பித்தோராகரோட பனிமலைகளும் சுற்றுலா அதிசயங்களும் பல விஷயங்கள் இருக்குது. ஆனால் இப்போ வந்துட்டு நான் அதை சொல்ல மாட்டேன். சஸ்பென்ஸாக இருக்கட்டும், நாளை நிகழ்ச்சியிலையும் இல்லை வரக்கூடிய நிகழ்ச்சிகள்லேயோ இதை பற்றி நான் உங்ககிட்ட சொல்கிறேன். தொடர்ந்து இதே மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்க நேர்களை நம்ம நிகழ்ச்சியில் கேட்டுட்ருக்கீங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன் நான், உங்கள் தருண். உங்களுக்கான பாடல் வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க. பல சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கு.

0: விக்கி, எங்க சித்தப்பாக்கு ஒரு பிளாட் வாங்கணும், ஏதாச்சும் ஒரு நல்ல இடம் இருந்தா சொல்ல.
1: பிரீத்தி, நம்ம ஆத்தூர் செல்லியம்பாளையத்துல சிகரம் சிட்டி அப்படின்ற இந்த நிறுவனத்துக்கிட்ட ஆண்ட்ராய்டு ப்ராப்பர்ட்டி எல்லாமே சூப்பரா இருக்கு. எல்இடி சோலார் ஸ்ட்ரீட் லைட், டிடிசிபி ரேரா அப்ரூவ்ட் பிளாட்ஸ், ஆல் பேங்க்ஸ், ஈசி இஎம்ஐ வசதி, பார்க் அண்ட் சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியா, ஒவ்வொரு மனைக்கும் தனித்தனி வாட்டர் பெசிலிட்டி, சிசிடிவி கேமரா, அண்டர் கிரவுண்ட் டிரைனேஜ் பெசிலிட்டின்னு ஏகப்பட்ட வசதிகளோட குறைந்த விலையில பிளாட் புக் பண்ணிக்கலாம். இந்த ஆண்ட்ராய்டு ப்ராப்பர்ட்டி பத்தி இன்னும் டீடைல்ஸ் வேணுமா, கால் பண்ணு 9597322889. சிகரம் சிட்டி, எஸ்டிஎல் மில், ஆத்தூர், சேலம். So

வணக்கம். நான் ராஜீவ். டால்மியா போர்டிலிருந்து நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. வளமே வாழ்வு, வாழ்க வளமுடன்.

0: உலகத்தில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கதை இருக்குது. வெற்றி, தோல்வி, இன்பம், துன்பம், நல்லது, கெட்டது, உறவுகள், எதிரிகள், இந்த எல்லா அனுபவங்களுக்கும் நடுவில் உருவாகிற ஒரு மனிதரோட உணர்வு பூர்வமான வாழ்க்கை கதைகள் நிறைய இருக்குங்க. அதை நம்மளோட பக்கத்திலிருந்து கேட்கறது ஒரு அழகான பயணம் தானே. அந்த பயணம்தான்
1: நினைவோ ஒரு பறவை. ஒரு பறவை
0: திங்கள் முதல் சனி வரை இரவு 9 மணி முதல் 10 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
2: இந்த ஒரு மணி நேர நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் சிகரம் சிட்டி, எஸ்டிஎல் மில், ஆத்தூர், சேலம்.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
4: இனிமையான பாடல் வரிகள் கொண்ட இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடலை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையூரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தருந்தாங்க. ஒவ்வொரு ஊருக்குமே ஒரு தனித்துவமான அடையாளம் இருக்கும். அந்த அடையாளத்தை உருவாக்குறது அங்கே வாழக்கூடிய மக்கள் தாங்க. அவங்களோட வாழ்க்கை அனுபவங்கள், அன்றாட உழைப்பு, சுற்றுலா பயணிகளோட பகிரக்கூடிய தருணங்கள் அப்படின்னு ஒவ்வொரு கதையும் அந்த மண்ணோட உண்மையான முகத்தை நமக்கு காட்டுது. இன்னைக்கு நிகழ்ச்சியில் ஏற்காடு ஏரிக்கு பக்கத்தில் பல ஆண்டுகளாக பழக்கடை நடத்தி வரக்கூடிய திரு ரோஹித் அவர்களை சந்தித்து பேசியிருந்தங்க. ஏற்காட்டோட சுற்றுலா, மக்களோட வாழ்க்கை, வணிக அனுபவம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பல சுவாரஸ்யமான விஷயங்களை நமக்காக பகிர்ந்துக்கிட்டாரு. வாங்க, அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்றத அவரோட குரல்லையே கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
5: வணக்கம் அண்ணா.
6: அண்ணா வணக்கம்ண்ணா, சொல்லுங்கண்ணா.
5: உங்கள் பேர்?
6: என் பேர் ரோஹித் அண்ணா.
5: அண்ணா ஏற்காட்டில் எந்த கிராமம்ண்ணா?
6: ஏற்காட்டில் எஸ்புத்தூர்ண்ணா, நாகலூர் போகிற வழியில்ண்ணா.
5: எத்தனை வருஷமாக இங்கே இருக்கீங்கண்ணா?
6: அது வந்து சொல்ல முடியாதுண்ணா, அது வந்து ரொம்ப காலத்துலேருந்து இருக்கேங்கண்ணா. நம்ம
5: அது தாத்தா பாட்டி அந்த காலத்துலேருந்து இருக்கு.
6: தாத்தா பாட்டி காலத்துலேருந்து ஒரு தலைமுறையாக வரவங்க.
5: ஓகேண்ணா. ஆனால் இப்போது ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் ஏற்காட்டில் இருக்கக்கூடிய கிளைமேட் எப்படி இருக்குது?
6: ஃபஸ்ட்டு ரொம்ப கிளைமேட் கொஞ்சம் அதிகமாக தானே இருந்துச்சு. இப்போ வர வர வந்து பார்த்தினா காட்டேஜி மரங்கள்லாம் வெட்டினதும் கொஞ்சம் கிளைமேட் கொஞ்சம் கம்மி தானே.
5: இங்கே விலைவாசி அப்படின்றது வந்துட்டு ஃபஸ்ட்டு இருந்தது, ஃபஸ்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 ரூபா 10 ரூபா எடுத்துகிட்டு போனால் பையன் நிறைய சாமானம் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போது வந்துட்டு அந்த நிலைமை எப்படி இருக்குன்னா,
6: இப்போலாம் பாக்கெட்டில் 2000 ரூபா எடுத்துகிட்டு போனால் கூட அந்த விலைவாசின்றது அது கட்டுப்படியாக மாட்டேங்குது.
5: சரிண்ணா, இப்போ ஏற்காட்டில் வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க?
6: நான் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்காட்டில் ஃப்ரூட்ஸ் கடை வச்சிருக்கேன்.
5: நீங்கள் ஏற்காட்டில் என்னென்ன ஸ்பெஷல் ஃப்ரூட்ஸ் இருக்குன்னா?
6: ஸ்பெஷல் ஃப்ரூட்னு எடுத்தோன்னா ஃபிக் இருக்குது, அத்திப்பழம் இருக்குது, அத்திப்பழத்தோன்னா பட்டர் ஃப்ரூட்டு, மலவாழை பழம் இருக்குது, அதை விட்டால் சப்போட்டா இருக்குது. ஏற்காட்டில் நல்லா சப்போட்டா, நல்லா குட்டியாக இருந்தாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஹில் பனானா மலவாழை இருக்குது, அப்புறம் அதை விட்டால் ஸ்டார் ஃப்ரூட் இருக்குங்கண்ணா.
5: எனக்கு தெரிஞ்ச வரைக்கும்னா பேரிக்கா, இந்த கமலா ஆரஞ்செல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன், அதெல்லாம் என்ன ஆச்சு இப்போது?
6: ஆனால் அது வந்து பார்த்தோன்னா அந்தந்த சீசனுக்கு தகுந்த மாதிரி தானே வரும். கமலா ஆரஞ்செல்லாம் வந்து பார்த்தோன்னா சீசனை வந்து அதிகம் தான். ஆனால் இப்போதைக்கும் வந்து பார்த்தோன்னா இப்போ ரொம்ப குறைஞ்சிச்சு, அதிகம் குறைஞ்சிச்சு, பேரிக்காவும் குறைஞ்சிச்சு. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் எடுத்துக்கலாம் எல்லா ஏரியாவிலும் இருக்கும், இதெல்லாம் கமலா ஆரஞ்சும் இருக்கும் பேரிக்காவும் இருக்கும். இப்போ எடுத்துக்கிட்டோம்னா ஒரே ஒரு இடம் தான், மஞ்சக்குட்டன்ற ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் அந்த பேரிக்காவும் இருக்கும். இப்போதைக்கும் வந்து பார்த்தோன்னா ஆரஞ்சுன்னு எடுத்துக்கிட்டால் அந்த ஒரே ஒரு இடத்துல தான் சார்.
4: ஏற்காடு ஏரிக்கு பக்கத்தில் பழக்கடை நடத்தி வரக்கூடிய திரு ரோஹித் அவர்கள் பகிர்ந்த அனுபவங்களையும் கருத்துக்களையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோங்க. அங்கே வாழக்கூடிய மக்களோட குரல்கள், ஏற்காட்டோட வாழ்க்கை முறையையும், சுற்றுலா வளர்ச்சியையும், அந்த மண்ணோட மாற்றங்களையும் நமக்கு ரொம்ப பக்கத்திலிருந்து உணர வைக்குது. நமக்காக பகிர்ந்துக்கிட்ட ரோஹித் அவர்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கலாம். நேர்களே, தொடர்ந்து கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன்.

0: மாலதி, அம்மா மாலதி, உன்னோட அந்த பஞ்சரான சைக்கிள் டயர் இருக்கலமா, அதை எடுத்துடுவாமா?
1: அதை எதுக்குப்பா கேக்குறீங்க? அதுதான் பழசாயிருச்சு.
0: ஆமாமா, பழசாயிருச்சுதான். அதான் நெருப்புல போட்டு எல்லாத்தையும் எரிச்சிடலாம்னு பாக்குறேன்.
1: என்னது, டயர நெருப்புல போட்டு எரிக்கிறீங்களா? இதனால எவ்வளவு பிரச்சனை வரும் தெரியுமாப்பா?
0: டயரை எரிக்கிறதுனால என்னமா பிரச்சனை வரப்போகுது? எடுத்துடுவோமா போமா?
1: இந்த மாதிரி டயர், பிளாஸ்டிக், ரப்பர் பொருள் எல்லாம் எரிக்கிறதுனால கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு மாதிரி ரொம்ப மோசமான நச்சு வாயுக்கள் காத்துல கலக்குதுப்பா. இதனால நம்மளுடைய ஆரோக்கியமும் கெடுது, நம்ம சுற்றுச்சூழலும் பாதிக்கப்படுது.
0: ஓ, இதனால இவ்வளவு பிரச்சனை வருமாமா?
2: டயர்கள் மற்றும் பிளாஸ்டிக் பொருட்களை எரிப்பதன் மூலம் சில நச்சு வாயுக்கள் காற்றில் கலந்து மாசுகளை ஏற்படுத்துகிறது. எனவே இது போன்ற பொருட்களை எரிப்பதை தவிர்த்து மறுசுழற்சிக்கு பயன்படுத்துவோம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.

0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.
1: இந்த ஒரு மணி நேர நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் சிகரம் சிட்டி, எஸ்டிஎல் மில், ஆத்தூர், சேலம்.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
3: இனிமையான பாடல் வரிகள் கொண்ட இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடலை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தருண் தாங்க. நேர்களே, நம்ம தெருக்கூத்து நாடகத்திலிருந்து சின்ன சின்ன பகுதியா தினமுமே ஒவ்வொரு பகுதி கேட்டுட்டு வரோம். தெருக்கூத்துல இருக்கக்கூடிய இசைக்கருவிகள் என்னென்ன அப்படின்னு தெரியுமா? தெருக்கூத்து அப்படின்னாலே மனசுல ஒலிக்கிறது தவிழ் தாங்க. அதோட சேர்த்து

மிருதங்கம், தாளம், முகவீணை மாதிரியான இசைக்கருவிகளோட இனிமையான ஒளி இந்த இசைதாங்க நாடகத்தோட உணர்ச்சியை உயிரோட்டமாக மாற்றுது. ஒவ்வொரு காட்சிக்கும் இசை தனித்துவமான அழகை கொடுக்குது. வாங்களேன், இன்னைக்கு இருக்கக்கூடிய பகுதிகளில் இந்த இசை எந்த அளவுக்கு பங்காட்சி இருக்கு அப்படின்றத கேட்கலாம்.

ரொம்ப அருமையா இருக்குல்ல. இதே மாதிரி ஏற்காடு மக்களோட குரலை தினமுமே நம்ம மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியில கேட்கலாம் நேர்களே. ஒரு விஷயங்க, இந்த இசை இல்லாம இந்த நாடகத்தை நினைச்சு பாருங்களேன். அப்பயுமே கண்டிப்பா இவங்களோட அந்த குரல் ஒலிக்கு கண்டிப்பா வந்துட்டு நல்லா இருக்கும் தான் நான் நினைக்கிறேன். அப்படியுமே நான் கேட்டிருக்கேன், சான்ஸ் கிடைச்சிச்சு அப்படின்னா எங்கேயாவது தெருக்கூத்து நாடகங்கள் நடக்குது அப்படின்னா போய் பாருங்க. அதுல பஃபூன் அப்படின்ற ஒரு கேரக்டர் இருக்குங்க, அவர் பண்ற அலும்பு இருக்கே அப்பா, நம்மளால பார்க்கவே முடியாது அந்த அளவுக்கு பண்ணுவார். இருந்தாலும் கொஞ்சம் சிரிப்பா இருக்குங்க. தொடர்ந்து ஏற்காடு மக்களோட குரலை தினமுமே நம்ம மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியில கேட்கலாம். கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன் நான். உங்க தர உங்களுக்கான பாடல் வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க, தொடர்ந்து பேசலாம்.

0: வணக்கம். என்னோட பேர் தாமோதரன். என்னோட கனவு என்னன்னு கேட்டீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு லாங் டிராவல் பண்ணணும், போற வழியில இல்லாத மக்களுக்கு உதவணும்.
1: வணக்கம், என்னோட பேரு பிரியங்கா. என்னோட கனவு என்னன்னா, நான் சம்பாதிக்கிற பணத்தை ஏழை மக்களுக்கு பகிர்ந்து கொடுக்கணும்.
2: வணக்கம், என்னோட பேர் மனோஜ். என்னோட கனவு என்னன்னா, பசியில இருக்க மக்களுக்கு உதவி பண்ணணும்.
3: ஆசைகள் கனவாவதும், கனவு லட்சியமாவதும், லட்சியம் வாழ்க்கை வாழ்வதற்கான பிடிப்பினை தருவதற்கும்
4: கனவுகள் மெய்ப்பட வேண்டும். ஞாயிறு தோறும் பகல் 10 மணி முதல் 11 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.
5: இந்த ஒரு மணி நேர நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் சிகரம் சிட்டி, எஸ்டிஎல் மில், ஆத்தூர், சேலம்.
6: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
7: இனிமையான பாடல் வரிகள் கொண்ட இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடலை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன் நான் உங்க வருந்தாங்க. இன்னைக்கு நிகழ்ச்சியில ஏற்காடு பகுதியிலையும் நம்ம சேலம் மாவட்டத்திலையும் பதிவு செய்யப்பட்ட த பிளாக் கிரவுன் நைட் ஹெரான், அதாவது கருப்பு கிரீடம் கொண்ட இரவு ஹெரான் அப்படின்ற இரவோட அமைதியான வேட்டைக்காரனை பற்றி தாங்க சில சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பிளாக் கிரவுண்ட் நைட் ஹெரான், அதாவது கருப்பு கிரீடம் கொண்ட இரவு ஹெரான், இரவு நேரத்தில் வேட்டையாடக்கூடிய ஒரு வித்தியாசமான பறவை தாங்க. இந்த பறவை உலகத்தோட பல நாடுகளில் இருக்குது. இந்தியாலையும் ஏரிகள், குளங்கள், சதுப்பு நிலங்கள், நதிக்கரைகள் மாதிரியான ஈரநிலங்களில் வாழுதுங்க. பகல் நேரத்தில் மரங்களோட நிழலில் அமைதியாக இருக்கும். அதே மாலை மற்றும் இரவு நேரங்களில் உணவு தேடி பறக்குது. அதனால தான் இதுக்கு இரவு ஹெரான் அப்படின்ற பேர் வந்ததுங்க. இந்த பறவையோட தோற்றமும் ரொம்பவுமே அழகானது. தலையோட மேற்பகுதி கருப்பு நிறத்துலேயும், உடல் சாம்பல் மற்றும் வெள்ளை நிறத்துலேயும் இருக்குங்க. இனப்பெருக்க காலத்தில் தலையோட பின்புறத்தில் நீண்ட வெள்ளை நிற இறகுகள் வளர்ந்து இதோட தனிச்சிறப்பை காட்டுது. சிவப்பு நிற கண்கள் இரவு நேரத்தில் இரைய கண்டுபிடிக்க உதவுது. உணவா சின்ன மீன்கள், தவளைகள், நண்டுகள், பூச்சிகள், மண்புழுக்கள் மற்றும் சில நேரங்களில் சின்ன பறவைகளையுமே பிடிச்சு சாப்பிடுதுங்க. வேட்டையாடும் போது தண்ணியோட ஓரத்தில் அசையாமல் நின்று சரியான தருணத்தில் ரொம்பவுமே வேகமாக தன்னோட அழகால இரைய பிடிக்குது. சில நேரங்களில் மீன்களை ஈர்க்க சின்ன பொருட்களை தண்ணியில் போடும் புத்திசாலித்தனமும் இந்த பறவைக்கு இருக்கிறதா ஆய்வுகள் சொல்லுதுங்க. இது பொதுவாக கூட்டமாக மரங்களில் கூடு கட்டி வாழும். ஒரே கூட்டில் 3-8 முட்டைகள் வரைக்கும் இடுங்க. ஆண் மற்றும் பெண் பறவை ரெண்டுமே சேர்ந்து குஞ்சுகளை பாதுகாத்து வளர்க்கும். இன்னைக்கு இந்த பறவைகளுக்கு ஈரநிலங்கள் அளிக்கிறது, மாசுபாடு மற்றும் மனிதர்களோட தலையீடு மாதிரியானதெல்லாமே சவாலாக இருக்குங்க. அதனால ஏரிகள்,

குளங்கள் மற்றும் சதுப்பு நிலங்களை பாதுகாக்கிறது இந்த அழகிய பறவைகளோட எதிர்காலத்தையும் பாதுகாக்கிறதா நினைச்சுக்கலாம். இயற்கையை நேசிக்கலாம், பறவைகளை பாதுகாக்கலாம். தொடர்ந்து இதே மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்க நேர்களே நம்ம நிகழ்ச்சியில கேட்டுட்டு இருக்கீங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன் நான் உங்க தருண். உங்களுக்கான பாடல் வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க. பல சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கு.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது. அடுத்து வருவது
1: நினைவோ ஒரு பறவை, நினைவோ ஒரு பறவை.
2: இந்த ஒரு மணி நேர நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் சிகரம் சிட்டி, எஸ்டிஎல் மில், ஆத்தூர், சேலம்.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
4: தினம் தினம் பழங்குடியின மற்றும் மலைவாழ் மக்களை பற்றியும் அவங்களோட வாழ்க்கை முறை, வாழ்வாதாரம், கலை கலாச்சாரம், திருமண மரபுன்னு சொல்லி பல சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்கிறோங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பழங்குடியினரை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். இந்தியாவில் முழுசுமே இருக்கக்கூடிய பழங்குடியினர்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போது உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு பழங்குடியினரை பற்றியுமே தெரிஞ்சுக்கிட்டு வரோம். அந்த வகையில் இன்னைக்கு ஆஸ்திரேலியாவோட மறைந்து போன மொழியை கொண்ட பழங்குடியினர், அவங்க தான் பஜ்ஜேரி மக்கள். இந்த பஜ்ஜேரி மக்களை பற்றி தான் சில சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்க போகிறோங்க. கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிகிட்ருக்கேன் நான், உங்கள் தருண் தாங்க. பஜ்ஜேரி மக்கள் புஜாரி அப்படிலேனா பாடியிடி அப்படின்னு சொல்லிட்டு பல பெயர்களால் அழைக்கப்படுறாங்க. ஆஸ்திரேலியாவோட குயின்ஸ்லாந்து மாநிலத்தோட தெற்கு எல்லை பகுதியில் பாரு நதிக்கு வடக்கில் வாழ்ந்த பழங்குடியினர்கள் தாங்க இவங்க. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இவங்களை வாரேகோ மற்றும் புல்லு நதி பகுதிகளில் வாழ்ந்த பிஜாரா மக்களோட குழப்பிக்கக்கூடாது. பெயரில் ஒற்றுமை இருந்தாலும் அவங்க வேற பழங்குடியினங்களை சேர்ந்தவங்க. புகழ்பெற்ற மானுடவியலாளர் நார்மன் டிண்டேல் அவங்களோட ஆய்வின்படி பஜ்ஜேரி மக்கள் பாரம்பரிய நிலப்பரப்பு சுமார் 11,000 சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்டிருக்கிறதா சொல்லப்படுது. இந்த நிலப்பகுதி ஹங்கர்போர்டிலிருந்து யூலோ வரைக்கும் பரவி இருந்தது. அது மட்டும் இல்லாமல் பாரிங்குன், டின்னன்புரா, டுயன், குன்னமுல்லா அப்படின்ற பகுதிகளும் அவங்களோட வாழ்விடங்களாக இருந்ததுங்க. பஜ்ஜேரி மக்களோட வாழ்க்கை இயற்கையோடு நெருங்கிய தொடர்புடையதாக இருந்தது. நிலம், நதி, விலங்குகள் மற்றும் சுற்றுச்சூழலை மதிச்சு வாழ்ந்த அவங்க தங்களோட பாரம்பரிய அறிவையும் கலாச்சாரத்தையும் தலைமுறை தலைமுறையாக வாய்மொழியாக பரப்புனாங்க. அவங்களோட அடையாளமாக இருந்தது பஜ்ஜேரி மொழி. ஆனால் காலப்போக்கில் அந்த மொழியை பேசுகிறவங்களோட எண்ணிக்கை குறைஞ்சது. இன்றைக்கி அந்த மொழி அழிஞ்ச மொழியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஒரு மொழி அழியிறது அப்படின்றது வெறும் சொற்கள் மறையிறது மட்டும் இல்லைங்க, ஒரு இனத்தோட வரலாறு, பண்பாடு, அறிவு மற்றும் வாழ்க்கை முறையோட ஒரு பகுதி மறைவதையும் குறிக்கிது. பஜ்ஜேரி மக்களுக்கு பல்வேறு மாற்று பெயர்களும் இருந்ததுங்க. பதேரி, பஜ்ஜெடி, பஜ்ஜெரி, பஜிடி, பைஜெரி, யோட்ஜெரி மாதிரியான பெயர்கள்னாலேயும் அவங்க குறிப்பிடப்பட்டிருக்காங்க. இன்னைக்கு ஆஸ்திரேலியாவோட பல பழங்குடியின மக்களோட வரலாறும் கலாச்சாரமும் பாதுகாக்கப்பட்டு அடுத்த தலைமுறைக்கு எடுத்துட்டு செல்லக்கூடிய முயற்சிகள் நடைபெற்று வருது. பஜ்ஜேரி மக்களோட நினைவு, அவங்களோட பாரம்பரியமும் மனிதகுலத்தோட கலாச்சார செல்வமா மதிக்கப்படுது. நம்மளும் உலகத்தோட பூர்வகுடி மக்களோட வரலாறு, மொழி மற்றும் பண்பாட்டை தெரிஞ்சு அதை மதித்து நடக்கிறது நம்மளோட பொறுப்பாகவுமே இருக்குங்க. தொடர்ந்து இதே மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்க நேயர்களே நம்ம நிகழ்ச்சியில். ஆனால் இன்றைய நிகழ்ச்சியில் இல்லை, நாளை நிகழ்ச்சியில். இப்போ நான் விடைபெற வேண்டிய நேரம் வந்தாச்சு. நாளை நிகழ்ச்சி வரும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தருண், சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து டடா வைவ நேயர்களே, நாளை நிகழ்ச்சியில் இன்னும் சில சுவாரஸ்யமான விஷயங்களோட சந்திக்கலாம்.

0: கோடா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
1: எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாகராஜ் பேச வந்துட்டேங்க. நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சியில் தினமும் ஒருவருடைய வாழ்க்கை கதையை, வாழ்க்கை நினைவுகளை சொல்லக்கூடிய ஒரு நிகழ்ச்சி தான் நம்மளோட நினைவோ ஒரு பறவை. அப்படி இன்னைக்கு யாருடைய ஒரு கதையை சொல்ல போகிறேன் அப்படின்னா, அருண் தம்புராஜ் ஐஏஎஸ் அவர்களோட ஒரு வெற்றி கதையை தாங்க நான் வந்து இன்னைக்கு சொல்ல போகிறேன். அருண் தம்புராஜ் அவர்கள் எலெக்ஷன் டைமில் பார்த்திங்க அப்படின்னா, நம்ம சேலம் மாவட்டத்தோட ஐஏஎஸ் அதிகாரியாக வந்து இருந்தாங்க, கலெக்டராக இருந்தாங்க. அதற்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா, இன்றைக்கி தமிழ்நாடு அரசாங்கத்தோட மக்கள் தொடர்புத்துறை இயக்குநராகவும், தமிழ் வளர்ச்சி அதுக்கப்புறம் செய்தித்துறையின் அதிகாரப்பூர்வ செயலாளராகவும் இன்றைக்கி நியமிக்கப்பட்டிருக்கிறாருங்க அருண் தம்புராஜ் ஐஏஎஸ் அவர்கள். அவரோட அந்த வெற்றி கதையை நான் வந்து இன்னைக்கு ஃபுல்லாக சொல்லிகிட்டே இருக்கிறேன். நம்ம நினைவு ஒரு பறவை நிகழ்ச்சி ஃபுல்லாக அருண் தம்புராஜ் அவர்கள் வந்து பிறந்து வளர்ந்தது எல்லாமே சென்னை தாங்க. சென்னை தான் அவருடைய நேட்டிவ் அப்படின்னு வந்து சொல்லலாம். அவங்க அப்பா, அவருடைய பேர் அசோக். அவர் தமிழக காவல்துறையில் கண்காணிப்பாளராக, எஸ்பியாக பணியாற்றி ஓய்வு பெற்றவர் அப்படின்னு வந்து சொல்லலாம். சின்ன வயசில் இருந்தே அவங்க அப்பாவை காக்கி சட்டையில் பார்த்ததுனாலையும், அந்த மக்கள் சேவை மேலே ஒரு ஈர்ப்பு இருந்ததுனாலையும் இவருக்கும் அந்த ஒரு எண்ணம் வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லலாங்க. அதாவது மக்களுக்கு சேவை பண்ணக்கூடிய ஒரு பணி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அந்த ஒரு எண்ணம் வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கட்டாயமாக வந்து சொல்லலாங்க. சென்னையில் இருக்கக்கூடிய சாந்தோமில் இருக்கக்கூடிய செயின்ட் பீட்ஸ் பள்ளியில் தான் அவரோட பள்ளி படிப்பு முடியுதுங்க. அருண் தம்புராஜ் ஐஏஎஸ் அவர்கள் எப்படி படிப்பாங்க அப்படின்னா, அவரோட பள்ளி காலத்தில் ரொம்ப பிரில்லியண்டான ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்திருக்கிறாருங்க. ஸ்கூல் முடிஞ்சதும், அதாவது அவரோட பள்ளி படிப்பை அவர் முடித்ததும், தமிழ்நாட்டோட ரொம்ப உயரிய மருத்துவக் கல்லூரியான சென்னை மருத்துவக் கல்லூரியில் எம்பிபிஎஸ் சீட் அவருக்கு வந்து கிடைக்குதுங்க. அங்கேயும் அவரோட திறமையால் படித்து, சாதாரணமாக அவர் வந்து அந்த கல்லூரியிலேருந்து படித்து முடித்து மட்டும் வெளியே வரலைங்க, தங்கப்பதக்கம் கோல்டு மெடலிஸ்டாக இருந்தார் அப்படின்னு சொல்லலாங்க. தொடர்ந்து இவரோட அந்த வெற்றி கதையை, வெற்றி பயணத்தை நான் வந்து சொல்லிகிட்டே இருக்கிறேன். இப்போ இரண்டு இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டுடைய பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது, பாடல்களை கேட்டுருங்க. நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சி.

ஹலோ சேலம் மக்களே, திஸ் இஸ் பிரபாகரன் ஃப்ரம் தருமபுரி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா FM 107.8, நம் மக்களின் குரல், சமுதாய வானொலி. வாழ்க வளமுடன்.

0: மனிஷா, நீ ஒரு விஷயம் கேள்விப்பட்டியா?
1: இல்லையே, என்ன விஷயம்?
0: அது நம்ம சேலத்துல மாநில அளவிலான போட்டியெல்லாம் நடந்துச்சுல, அதுல நம்முடைய சேலத்தை சேர்ந்த ஒருத்தர் ஜெயிச்சு இப்போ தேசிய அளவிலான போட்டிக்கு போறாராம், தெரியுமா?
1: என்ன சொல்ற, அப்படியா?
0: ஆமா நிஷா, எவ்வளவு பெரிய விஷயம் இல்ல, நம்ம சேலத்துல பிறந்த ஒருத்தர் இப்போ தேசிய அளவிலான போட்டியில விளையாட போறாரு.
1: ஆமா வேலா, இது நம்ம சேலத்துக்கே பெருமை.
0: இதுக்காக அவங்களோட வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்கல்ல?
1: ஆமா ஆமா, அவருடைய வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறாரு, நிறைய அவமானங்களை பாத்துருக்காரு, நிறைய தடைகளை தாண்டி தான் இந்த இடத்துக்கே வந்திருக்காரு.
0: அது எப்படி உனக்கு தெரியும்?
1: நான் தான் சோனா எஃப்எம் கேக்குறேனே, அதுல அவருடைய வாழ்க்கை கதைகளை பத்தி அவரே சொல்லி இருக்காரு.
0: என்னது, எஃப்எம்ல அவர் பேசி இருக்காரா?
2: சேலத்து மக்களின் வாழ்க்கை அனுபவங்களையும் வாழ்வில் வெற்றி பெற எடுத்த முயற்சிகள் அனைத்தையும் தெரிந்து கொள்ள சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி. சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். நினைவோ ஒரு பறவை.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சிங்க. தினமும் ஒருவருடைய வாழ்க்கை கதையை, வாழ்க்கை நினைவுகளை நாகராஜ் நான் வந்து சொல்லிகிட்டே இருக்கிறேன். அப்படி இன்னைக்கு அருண் தம்பராஜ் ஐஏஎஸ் அவர்களோட ஒரு வெற்றி கதையை தாங்க, வெற்றி பயணத்தை தாங்க சொல்லிகிட்ருக்கேன். அவரோட நேட்டிவ் சென்னை. சென்னையில் தான் பிறந்து வளர்றாருங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அங்கேயே பள்ளி படிப்பு முடிக்கிறாரு. அதற்கப்புறமா தமிழ்நாட்டோட ரொம்ப உயரிய மருத்துவக் கல்லூரியான சென்னை மருத்துவக் கல்லூரியில் MBBS சீட் கிடைக்குது. அங்கேயும் வந்து அவர் நல்லா படித்து தங்கப்பதக்கம் வாங்குறாருங்க. டாக்டராக வெளியே வராரு. அதாவது நார்மலாக காலேஜ் படித்து முடித்து வந்தவங்களுக்கும் கோல்டு மெடலிஸ்ட்டாக வெளியே வந்தவங்களுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குங்க இல்லைங்களா? கோல்டு மெடலிஸ்ட் அப்படின்னா ரொம்ப பெரிய விஷயம். அப்போ இவர் கோல்டு மெடலிஸ்ட்டாக வெளியே வந்துட்டு அதுவும் டாக்டராக ஆயிட்டார், நல்லா சம்பாதிச்சிருக்கலாம், ஒரு கிளினிக் வச்சு ரன் பண்ணியிருக்கலாம். ஆனால் அருண் தம்பராஜ் அவருடைய மனசுக்குள்ளார என்ன ஒரு விஷயம் இருந்தது அப்படின்னா, அதாவது மக்களுக்கு சேவை பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணம்ங்க. டாக்டராக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போதே அவருக்குள்ளார இருந்த அந்த சமூக சேவைக்கான தேடல் ரொம்ப அதிகமாயிட்டே இருந்துச்சு அப்படின்னு வந்து சொல்லலாம். ஒரு டாக்டராக அவரால் 100 நோயாளிகளை வந்து குணப்படுத்த முடியும், ஆனால் ஒரு ஆட்சி பணி அதிகாரியாக அவரால் லட்சக்கணக்கான மக்களோட வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நம்பினார். உடனே சிவில் சர்வீஸ் தேர்வுக்கு படிக்க ஆரம்பித்தார்.

2010 ஆண்டு நடந்த யூபிஎஸ்சி தேர்வில் பாஸ் பண்ணி இந்திய காவல் பணிக்கு ஐபிஎஸ் பணிக்கு தேர்வாகிறார். அப்போ அவங்க அப்பாவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா காவல்துறையில் எஸ்பியாக இருந்தாங்க. இப்போ இவருக்கும் அந்த ஐபிஎஸ் அப்படின்றது கிடச்சிருச்சுங்க. அப்போ யாராச்சும் என்ன நினைப்பாங்க அப்படின்னா இந்த ஐபிஎஸ் பணியே வந்து போதும் அப்படின்னு தான் நினைப்பாங்க. ஆனால் அவருடைய இலக்கு ஐஏஎஸ் அதிலிருந்து அவர் பின்வாங்கவே இல்லை அப்படின்னு சொல்லலாங்க. தொடர்ந்து எப்படி அவரோட அந்த இலக்கு அடைஞ்சார் அப்படின்ற ஒரு பயணத்தை நான் வந்து சொல்லிகிட்டே இருக்கிறேன், கேட்டுகிட்டே இருங்க. இப்போ இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டுடைய இரண்டு பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது. பாடல்களை தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசலாங்க. நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சி.

0: மாலதி, அம்மா மாலதி, உன்னோட அந்த பஞ்சரான சைக்கிள் டயர் இருக்குல்லமா, அதை எடுத்துடுவாமா?
1: அது எதுக்குப்பா கேக்குறீங்க? அதுதான் பழசாயிருச்சு.
0: ஆமாமா, பழசாயிருச்சு தான். அதான் நெருப்புல போட்டு எல்லாத்தையும் எரிச்சிடலாம்னு பாக்குறேன்.
1: என்னது, டயரை நெருப்புல போட்டு எரிக்கிறீங்களா? இதனால எவ்வளவு பிரச்சனை வரும் தெரியுமாப்பா?
0: டயரை எரிக்கிறதுனால என்னமா பிரச்சனை வரப்போகுது? எடுத்துடுவாமா? போமா.
1: இந்த மாதிரி டயர், பிளாஸ்டிக், ரப்பர் பொருள் எல்லாம் எரிக்கிறதுனால கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு மாதிரி ரொம்ப மோசமான நச்சு வாயுக்கள் காத்துல கலக்குதுப்பா. இதனால நம்மளுடைய ஆரோக்கியமும் கெடுது, நம்ம சுற்றுச்சூழலும் பாதிக்கப்படுது.
0: ஓ, இதனால இவ்வளவு பிரச்சனை வருமாமா?
2: பழைய டயர்கள் மற்றும் பிளாஸ்டிக் பொருட்களை எரிப்பதன் மூலம் சில நச்சு வாயுக்கள் காற்றில் கலந்து மாசுகளை ஏற்படுத்துகிறது. எனவே இது போன்ற பொருட்களை எரிப்பதை தவிர்த்து மறுசுழற்சிக்கு பயன்படுத்துவோம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8. நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி. நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.

0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
1: நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சியில் நாகராஜ் பேசிகிட்டு இருக்காங்க உங்க கூட. நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. வாழ்க்கை நமக்கு ஒரு பெரிய பொக்கிசத்தை கொடுத்தா அந்த பொக்கிசத்தோடையே நம்ம வந்து இருக்கணும் அப்படின்னு நினைப்போங்க. ஆனால் அதை விட நம்மளுடைய இலக்கு ரொம்ப பெரிதாக இருந்தால் கூட கிடைச்சதே போதும் அப்படின்னு கூட நம்ம நின்றுவோம். அருண் தம்புராஜ் அவர்களோட ஒரு வெற்றி கதையை இன்னைக்கு நான் வந்து சொல்லிட்டு இருக்கேங்க. அதாவது அவர் MBBS முடிக்கிறாரு, கோல்டு மெடலிஸ்டாக டாக்டராக அவரோட கல்லூரியிலிருந்து வெளியே வராரு. வேறு யாராவது இருந்தால் ஒரு டாக்டராகவே அவங்களுடைய பயணம் இருந்திருக்குங்க. ஆனால் அருண் தம்புராஜ் அவர்களுக்கு ஒரு மக்கள் சேவை பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணம். டாக்டராக பயணம் பண்ணும்போதே அந்த யூபிஎஸ்சி தேர்வுக்கு படிக்க ஆரம்பிக்கிறாரு. முதல் தேர்விலேயே வந்து அவர் பாஸ் பண்ணிடுறாரு. அவருக்கு ஐபிஎஸ் கிடைக்குதுங்க. இப்போ இரண்டாவது ஒரு பக்கிச்சமும் கிடைக்குது. இப்போ ஐபிஎஸ் அப்படின்றதும் ரொம்ப உயர்ந்த பணி தான் இல்லைங்களா? அதே ஒரு பணியிலையும் அவர் வந்து இருந்திருக்கலாம். ஆனால் அவருடைய இலக்கு ஐஏஎஸ். அந்த இலக்கு அவரோட மனசில் ரொம்ப ஆழமாக இருந்ததுங்க. இதை வந்து விட்டு கொடுக்கக்கூடாது அப்படின்னு அப்படி நினச்சி அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெயினிங் வேலை இதுக்கு நடுவுலையும் விடாமல் மறுபடியும் படித்தார். ஒரு 2 வருஷத்தில், அதாவது 2012 யூபிஎஸ்சி ரிசல்ட் வருது. ஆல் இந்தியா அளவில் அவருடைய ரேங்க் எவ்வளோ அப்படின்னு கேட்டால் எல்லாருமே ஆச்சரியப்படுவாங்க. அகில இந்திய அளவில் 6வது இடம். அது மட்டும் இல்லைங்க, அந்த வருஷம் 2012 தமிழ்நாடு டிஸ்ட்ரிக் அளவில் அவர் தாங்க ஃபஸ்ட் ரேங்க் எடுத்து அவர் வந்து ஐஏஎஸ் அதிகாரியாக இன்றைக்கி அவரோட பயணம் வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாங்க. இந்த கதை கேட்கும்போதெல்லாம் எல்லாருக்குமே வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். அதுவும் குறிப்பாக TNPSC UPSC தேர்வுகளுக்கு இன்றைக்கி எவ்வளோ யங்ஸ்டர்ஸ் வந்து படிச்சுட்ருப்பாங்க, அவங்க எல்லாத்துக்குமே இந்த கதை ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்குங்க. தொடர்ந்து இவரோட பயணத்தை நான் வந்து உங்கள் கூட பகிர்ந்துக்கிறேன். இப்போ இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டுடைய 2 பாடல்கள் வந்துகிட்டே இருக்குது, பாடல்களை கேட்டுருங்க.

0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
1: நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சியில் நாகராஜ் பேசிகிட்டு இருக்குங்க. இன்றைக்கி ஐஏஎஸ் அதிகாரி அருண் தம்புராஜ் அவர்களோட ஒரு வெற்றி கதையை தாங்க நான் வந்து சொல்லிகிட்ருக்கேன். ஒரு முறை அவர் வந்து ஐஏஎஸ் அதிகாரி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு முதல் முறையாக 2010 ஆண்டு யூபிஎஸ்

பேசி தேர்வில் பார்ட்டிசிபேட் பண்ணுறார், தேர்வு எழுதுறார். அதில் பாஸ் பண்ணிவிட்டு அவருக்கு கிடைச்ச பதவி என்ன அப்படின்னா இந்திய காவல் பணி, ஐபிஎஸ் அவருக்கு வந்து கிடைக்குதுங்க. அவங்க அப்பாவும் காவல்துறையில் பணி செய்கிறாருங்க. அதே மாதிரி இவருக்கும் ஐபிஎஸ் பதவி கிடைக்குது. ஆனாலும் அவருடைய எண்ணம், அவருடைய இலக்கு ஐஏஎஸ் அப்படின்றதாங்க. அவருடைய அந்த மனசில் அந்த லட்சியம் ரொம்ப உறுதியாக இருந்ததுனால அந்த ஐஏஎஸ் அப்படின்ற அந்த இலக்கை அவர் விட்டு கொடுக்கவே இல்லைங்க. ஐபிஎஸ் கிடைச்சதுக்கப்புறம் கூட அவர் தொடர்ந்து படிக்கணும் அப்படின்னு நினச்சார். ஐபிஎஸ் ட்ரைனிங் வேலை இதுக்கு நடுவுலையும் விடாமல் மறுபடியும் படிச்சுக்கிட்டே இருக்கிறார். ஒரு 2 ஆண்டுகள் முடியுதுங்க. அதற்கப்புறம் 2012 யூபிஎஸ்சி ரிசல்ட் வருது. அதில் ஆல் இந்தியா அளவில் பார்த்தீங்க அப்படின்னா 6வது இடம், தமிழக அளவில் முதல் இடம் அவருக்கு வந்து கிடைக்குதுங்க. முதல் ரேங்க் வாங்கி அவர் வந்து ஐபிஎஸ் அதிகாரியாக ஆகிறாருங்க. அருண் தம்பராஜ் அவர்கள் அவரோட அந்த விடாமுயற்சி அதை தாண்டி இலக்கை நோக்கி போய்கிட்டே இருந்தார். தொடர்ச்சியாக அவருடைய பணி அப்படின்னு பார்த்துட்டா கடலூர், நாகப்பட்டினம் மாவட்டங்களில் அவர் வந்து கலெக்டராக இருந்தாருங்க. அப்போ அந்த சமயத்தில் அந்த டிஸ்ட்ரிக்டில் புயல் மழை அப்படின்னு இரவு நேரங்களில் கூட அதிகமாக அந்த பிரச்சனை வந்து இருந்துக்கிட்டே இருந்ததுங்க. அப்போ இவர் நேராக அந்த களத்தில் போயிட்டு அங்கே என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்காரு. அதற்கப்புறமா மதுரைக்கு வந்து சிறப்பு ஐஏஎஸ் அதிகாரியாக வராருங்க. அப்போ ஒரு நிகழ்வு நடக்குது. அந்த நிகழ்வு சோசியல் மீடியாவில் ரொம்ப ட்ரெண்ட் ஆகக்கூடிய அளவுக்கு இருக்குங்க. அது என்ன நிகழ்வு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்கிறேன். இப்போ ஒரு இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டுடைய ஒரு பாடல் வந்துக்கிட்டே இருக்குது, பாடலில் கேட்டுருங்க. பாடலை தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசலாம். நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நினைவு ஒரு பறவை நிகழ்ச்சி.

சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை. நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்தாச்சுங்க. இன்னைக்கு யாருடைய ஒரு வெற்றி கதையை நான் வந்து சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா, ஐஏஎஸ் அதிகாரி அருண் தம்புராஜ் அவர்களோட ஒரு கதையை தாங்க நான் வந்து சொல்லிட்டு இருக்கேன். அவர் ஒரு முறை பார்த்தீங்க அப்படின்னா, மதுரைக்கு சிறப்பு ஐஏஎஸ் அதிகாரியாக நியமிக்கப்படுறாருங்க. அப்போது ஒரு நிகழ்வு நடக்குது, வைகை கரையோர பகுதிகளில் அந்த மழை பாதிப்புகளை இவர் வந்து ஆய்வு செஞ்சிட்ருக்கிற ஒரு சமயத்தில் ஒரு வயதான தாத்தா இவர்கிட்ட வந்து அவருடைய குறைகளை எல்லாமே சொல்கிறாருங்க யதார்த்தமாக. அப்போ நார்மலாக ஒரு அதிகாரி அப்போ வந்து ஆய்வு பண்ணிகிட்ருக்கிறாங்க அப்படின்னா, யாராவது வந்து திடீர்னு வந்து பேசும்போது அதை அவாய்ட் பண்ணிட்டு கூட வந்து அவர் போயிருக்கலாம். ஆனால் அந்த சமயத்தில் அவர் அந்த தாத்தா வந்துட்டு அவரோட குறைகள்லாம் யதார்த்தமாக சொல்லும்போது எந்த ஒரு அதிகாரி அப்படின்ற ஒரு எண்ணம் இல்லாமல் அந்த தாத்தாவோட கைகளை பிடிச்சு முகத்தில் ஒரு புன்னகையோட அவரோட குறைகளுக்கு எல்லாத்தையுமே வந்து பதில் சொல்லிட்டு இருந்தாருங்க அருண் தம்புராஜ். இந்த ஒரு விஷயம் சோசியல் மீடியாவில் அந்த ஒரு பகுதிகளில் ரொம்ப ட்ரெண்டான ஒரு விஷயங்களாக அந்த ஒரு காலகட்டங்களில் இருந்திருக்குங்க. அதாவது அதிகாரி அப்படின்னா இப்படி தான் இருக்கணும், மக்கள் சேவையில் இப்படி முழுமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அந்த சமயத்தில் அவர் வந்து கொண்டாடினாங்க. அதுக்கப்புறம் தேசிய சுகாதார இயக்கத்தோட மேலாண்மை இயக்குனராகவும், அதே மாதிரி 2026 ஏப்ரல் மாதம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சேலம் மாவட்ட ஆட்சியராகவும் பொறுப்பேற்று அவருடைய பணியை ரொம்ப சிறப்பாக செஞ்சார் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. அதுக்கப்புறமா 2026 மே மாதம், கடந்த மாதம் பார்த்திங்க அப்படின்னா அவரோட அர்ப்பணிப்புக்கு அவரோட அந்த திறமைக்கேற்றவாறு பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஒரு முக்கிய துறையாக சொல்லக்கூடிய செய்தி, அதற்கப்புறம் மக்கள் தொடர்பு துறை இவர்கிட்ட வந்து ஒப்படைக்கப்பட்டதுங்க. அந்த ஒரு பணியையும் இன்றைக்கி அவர் ரொம்ப சிறப்பாக செஞ்சுக்கிட்டு வராரு அப்படின்னு வந்து சொல்லலாங்க. ஒரு மருத்துவராக அவரோட பணியை ரொம்ப வெற்றிகரமாக செஞ்ச ஒரு காலகட்டத்தை தாண்டி ஒரு ஐபிஎஸ் அதிகாரியாக, ஒரு ஐஏஎஸ் அதிகாரியாக, கலெக்டராக, அதற்கப்புறம் இன்றைக்கி செய்தி, அதற்கப்புறம் மக்கள் தொடர்பு துறை செயலாளராக அவரோட பணி ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. அதே மாதிரி இன்றைக்கி இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு இவர் வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனாகவும் இருக்கிறாரு அப்படின்னு வந்து சொல்லலாங்க. கண்டிப்பாக இவரோட கதை எல்லாருக்குமே வந்து ரொம்ப பிடிச்சிருக்கும். அப்படி இவரோட கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம நிலையை எனக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். மீண்டும் அடுத்த நினைவு ஒரு பறவை நிகழ்ச்சியில் சூப்பரான ஒரு கதையோடு உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நாகராஜ். பபினர்களே.

இதுவரை கேட்டது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியின் ஒலிபரப்பு. மீண்டும் நாளை காலை 6 மணிக்கு சோனா சமுதாய வானொலி குழுவினர் நேரலையில் உங்களுடன் பேசுவார்கள். நன்றி, வணக்கம்.